0: ரிஷி கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான உத்திபூர்வ பங்காளித்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவும் தலைவர்கள் இணங்கியுள்ளனர். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவான் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சென்ற வாரம் அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றங்களுக்காக 76 வயது திரு தக்ஷின் சினவாட்டுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் அவர் 8 மாதங்களை சிறையில் கழித்தார். வயதையும் உடல் நலத்தையும் கருதி அவர் நன்னடத்தையின் பேரில் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார். அவர் காலில் கண்காணிப்பு கருவி அணிய வேண்டியிருந்தது. அது இப்போது அகற்றப்பட்டுவிட்டது. கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா நோய் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 600 தாண்டிவிட்டது. அவர்களில் 115 பேர் மாண்டுவிட்டனர். செயல்முறை கட்டுப்பாடுகளால் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உலக கிண்ண கார்பந்து போட்டிகளுக்காக அனைத்துலக ரசிகர்களை வரவேற்க தயாராகும் அமெரிக்கா, நாடுகள் இபோலா நோய் பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வருவோருக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அது வலியுறுத்தியது. மத்திய விரைவுச்சாலையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய 34 வயது ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். ஆடவரின் இரத்த மாதிரியில் இட்டோமிடி ரசாயனம் இருந்தது விசாரணையின் போது தெரியவந்தது. ஒழுங்கற்ற முறையில் காரை ஓட்டிய அவர் பின்னர் அதனை விரைவுச்சாலையில் நிறுத்தினார். அந்த வாகனத்தை தவிர்க்க மற்ற ஓட்டுநர்கள் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்த வேண்டியிருந்தது. நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியது. விபத்தில் 20 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி மாண்டார். பின்னால் அமர்ந்திருந்த 28 வயது ஆடவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. விபத்து இம்மாதம் 5ஆம் தேதி அதிகாலை சுமார் 1:30 மணிக்கு நேர்ந்தது.
1: சொல்லும் பொருளும்
0: பிரைமசி, முதன்மை. குடிமக்களின் நலனை கவனிப்பதே ஒரு நாட்டு தலைவரின் முதன்மையான பணி. பிரைமசி, முதன்மை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அடப்போய் காது குருதையிலே
5: மூக்குத்தி மட்டும் மின்னுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்கில் தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
6: 101 எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே.
8: புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
9: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
8: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
9: முழு வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
8: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR interior design.com அல்லது 9778123234.
7: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில சாயனோரா பிலிப் கூட அவர் பாடிய பாடல் சிவாஜி த பாஸ் படத்துல இருந்து உங்களுக்காக இடம் பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தை கல்வனின் காதல் இதரப்படத்துல இருந்து இந்த பாடலை கேட்க போறோங்க.
0: $1.30 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.73
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 91
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.37
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3.10
0: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயல் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு

0: சென்னை.
1: ஒரு வார்த்தைய இத்தனை நாளா நீங்க சரியாதான் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா அது தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன வார்த்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
2: ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒலி 9 கேட்டு வர ராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, லைச்சி அந்த வார்த்தை நீங்க உதாரணமா கொடுத்தீங்களே,
1: ஆமா
2: அத அங்கேயும் லீச்சி அப்படின்னு தான் உச்சரிப்பாங்களாம். சொல்ல போனா LYCHEE அப்படின்னு நம்ம லைச்சி எழுதுறோம்ல,
1: ஆமா
2: அதுக்கு பதிலா ஆஸ்திரேலியாவில LITCHI அப்படின்னு தான் எழுதுவாங்களாம்.
1: ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷன்ல இருந்து அவருடைய கருத்தும் வந்து குரல் பதிவாக அனுப்பி வச்சிருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
3: காலை வணக்கம் ரவிஜி சஜினி அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷாந்தி அழைக்கிறேன். நீங்கள் படிக்கும் நிகழ்ச்சிகள் பாடல்கள் அருமை. நான் சிறு வயதில், அதாவது 1960 காலகட்டத்தில் அவரக்கா ரோட், அவரக்கா ரோட்னு சொல்லுவாங்க, எனக்கு புரியாது எங்க அவரக்கா ரோட் அவரக்கா ரோட்னு. ஆனா ஆக்சுவலி இட் இஸ் ஹேவலாக் ரோட். அந்த காலத்துல நம்ம மக்கள் அவரக்கா அவரக்கா ரோட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஹேவலாக் ரோட். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த தடவை நான் ஹெவ்லாக் பக்கமா போனேன்னா எனக்கு இந்த அவரக்கா தான் ஞாபகத்துக்கு வரும்.
2: உண்மைதான் சஜினி, நானும் வந்து பாத்திருக்கேன். அந்த காலத்துல சிங்கப்பூர்ல சாலையோட பேரு வேற ஒன்னா இருக்கும், உச்சரிக்கிறது வேற ஒன்னா இருக்கும், கடைசியில அவங்க சொல்றதும் வேற ஒன்னா இருக்கும். இந்த மாதிரி பல பேர் சொல்லி நான் பாத்திருக்கேன். அடுத்து நம்ம செல்வராணி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்போமா.
1: MOCHA இத பெரும்பாலானோர் வந்து மோச்சா அப்படின்னு அப்படின்னு உச்சரிப்பாங்க, ஆனா சரியான உச்சரிப்பு மௌகா.
2: பார்த்திபன் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்குல்ல,
1: ஆமா பாதாம் பருப்பு,
2: அத எல்மன் எல்மன் தான் சொல்லிட்டு இருந்தாரா, ஏன்னா வீட்டுல எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க
1: எல்மண்ட்.
2: அதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் நல்ல ஆங்கிலம் பேசுவாரு, அவர் ஒரு நாள் என்ன பார்த்து அத ஆமன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆவணமா ஆயிடுச்சு. அன்னில இருந்து ஆமன் பக்கமே நான் போறது இல்ல அப்படின்னு தமாஷா போட்டிருக்காரு பார்த்திபன்.
1: ஃப்ரீயா என்ன சொல்லிருக்காங்கன்னா,

0: உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகளை பத்தி நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். நீங்க ஒருவேளை இத்தனை நாளா இந்த வார்த்தைகளை தவறா உச்சரிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பு.
1: எங்களோட அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சொல்றோம்.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal எண் 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

0: காதல் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால அயன் படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
2: இருக்க பிறகு வாகனம் ஒன்று பழதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
2: சில ஆங்கில வார்த்தைகளை இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அந்த உச்சரிப்பு தவறாக இருக்கலாம்.
1: சரியா உச்சரிக்கிறது எப்படின்னு பிரிட்டிஷ் கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையின் வாயிலா நாங்க உங்களுக்கு தெரிவிக்க போறோம். முதல் வார்த்தை
2: வெட்னஸ்டே, அதாவது இன்று புதன்கிழமை இல்லையா, பெரும்பாலானோர் இத வெட்னஸ்டே அப்படின்னு உச்சரிப்பாங்க.
1: ஆக நீங்க சரியா உச்சரிக்க வேண்டிய விதம் இதுதான்,
2: வெட்னஸ்டே.
1: அடுத்த வார்த்தை ஆண்டின் இரண்டாவது மாதம்,
2: பிப்ரவரி அப்படின்னு நம்ம பலரும் சொல்லுவோம்,
1: ஆனா அது கிடையாது,
2: பிப்ரவரி கிடையாது.
1: சரியான உச்சரிப்பு
2: என்னவென்றால் பிப்ரவரி.
1: அடுத்ததா நம்ம கூட வேலை செய்யறவங்க அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவோம்,
2: காலிக்.
1: நீங்க சரியா உச்சரிக்க வேண்டிய அந்த விதம்
2: கலிக்.
1: அடிக்கடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்,
2: often.
1: ஆனா நீங்க சரியா உச்சரிக்க வேண்டிய விதம்
2: often. இதுல டீய நாம உச்சரிக்க கூடாது, டீ சைலண்டா இருக்கும்.
1: இப்படி இன்னும் பல வார்த்தைகள் இருக்கு, அத ஒண்ணுன்னா சொன்னா எங்களுக்கு நிகழ்ச்சி போதாது. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்கிறது கிடையவே கிடையாதுங்க.
2: ஒவ்வொரு நாளும் நாம ஒண்ணு புதுசா கத்துக்க நமக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது, நாம தாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்.
1: அப்படிப்பட்ட வாய்ப்பு நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்குறோம். ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: இது வணக்கம் சிங்கே.

0: நடைபெறப்போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்கில கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: பாருங்க, ஏர்லி பேர்ட் சலுகையின் இறுதி நாள் இன்னைக்குதான். இன்னைக்கே நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
1: 147.
0: அதுவே ஜூன் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
1: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
0: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்க முகவரி
1: go.mediaacademy.sg/oli-apw
0: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
1: 633-33-888.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.

0: நாங்கள்
1: கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்

0: தினம் ஆர்கேஜினை
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: Gonna blow the speakers, baby.
4: Woolly, எங்கேயும் எப்போதும்
5: ஏரோப்ளேன் பறக்கிறது.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம் சிங்கே,
1: அவ்விஷன் முகி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. கமல்ஹாசன் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
2: சஜினி, இந்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யமான துணுக்கு இருக்குது.
1: சொல்லுங்க.
2: சஹானா அப்படிங்கிற ராகத்துல இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. ஆண் பால் ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த பாலுடைய வரிகளை உன்னிப்பா கேட்டிருந்தீங்கன்னா, தூணிலும் இருப்பாண்டி துருமிலும் இருப்பாண்டி அப்படின்னு பலமுறை பாண்டி அப்படிங்கிற வார்த்தைய வாலி வேண்டுமென்றே இந்த பாடல சேர்த்தாரு. காரணம் தெரியுமா?
1: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
2: சொல்லுங்க.
1: ஏன்னா இந்த திரைப்படத்துல கமல்ஹாசன் பேரு பாண்டி.
2: அதேதான் அவரு அவ்வி சண்முகி வேஷத்துல உட்கார்ந்து அந்த பாட்டை பாடும் போது அந்த பாண்டிங்கிற வார்த்தை வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் தன்னே காட்டுவார்.
1: அதேதான், அவரோட கை வந்து அவருடைய
2: எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அவரும் யோசிச்சு எழுதியிருக்காரு, இவரும் அதை புரிஞ்சுகிட்டு காட்சியில அழகா காட்டியிருக்காரு.
1: சரி, அடுத்து உங்களுக்காக தொண்ணூறுகளில் இடம்பெற்றிருக்கும் மென்மையான பாடல்களை நாம கிட்ட ரசிக்க போறோங்க.
2: சொல்லாமலே
1: இதற்கு பாடல் இடம்பெற இருக்கின்றது.
2: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: பயணத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினே.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஜூன் 10 தேதி 1929 ஆண்டில் பிறந்தார் E.O. வில்சன். இவர் எறும்புகள் குறித்த உலகின் முன்னணி நிபுணராக அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்க உயிரியலாளர்.
2: ஆக எறும்புகளை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நம்ம தெரிஞ்சுப்போமா? இந்த உலகத்துல 12,000 மேல எறும்பு வகைகள் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது.
1: எறும்புகளுக்கு 2 வயிறுகள் உள்ளன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஒரு வயிறுல அவங்களுடைய உணவை அவங்க செரிப்பாங்க, இன்னொரு வயிறுல அவங்களுடைய கூட்டணி கூட சேர்ந்து சேகரிக்கிற உணவை சேமித்து வைப்பாங்க.
2: இதுல இன்னும் வினோதமான விஷயம்னா, எறும்புகளுக்கு காதுகளே கிடையாதான், சில எறும்புகளுக்கு கண்களே கிடையாதான். பொதுவா எறும்பு கடிச்சதுன்னா வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த எறும்பு கடிச்சது பயங்கர வலி ஏற்படுமா.
1: அந்த எறும்பு தான் புல்லட் எறும்பு.
0: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joy Alukas, world's favorite jeweler.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: என்றால் தேவாவின் இசையில் பாஞ்சாலங் குறிச்சி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் பாடலை கேட்டிருந்தீங்க. பசும்பூன் திரைப்படத்தில இருந்து கிருஷ்ணச்சந்திரன் சுஜாதா பாடிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: இசை ஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்க போறோம். பூவரசன் படத்துல இருந்து பாடல் வருது. அதனை அடுத்து
0: வளாகத்தில்
1: நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 2026
0: ஏழு வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: பாருங்க, ஏர்லி பேர்ட் சலுகையின் இறுதி நாள் இன்னைக்குதான். இன்னைக்கே நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
0: 147.
1: மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்க முகவரி
0: go.mediaacademy.sg/oli-apw
1: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
0: 633-33-888.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
0: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174.90 வெள்ளி.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பலம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: ஒலி 968
2: சினிமா சினிமா
3: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்
4: கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ.
1: தனுஷ் இயக்கிய இந்த படத்தின் வாயிலா அவருடைய சகோதரியின் மகன் பவிஷ் ஒரு நடிகரா அறிமுகமானாரு. இவருடைய அடுத்த படம் எது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். அதற்கான பதிலா சமீபத்துல ஒரு தகவல் வெளிவந்திருக்கு.
3: இவரு அடுத்து அட்டாக்கர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. இவருக்கு ஜோடியா குஷ்பூவின் மகள் அவந்திகா சுந்தர் நடிக்க இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295 6390. தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
4: போட்டில கலந்துங்க, குட்டியின் பரிசுகளை வெல்லுங்க.
3: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
5: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் இரண்டு இதமான பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. ரோஜா திரைப்படத்தில இருந்தும் காதலன் திரைப்படத்தில இருந்தும்.
1: 9:06 நிலவரம்.
2: 9:54 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: பிரம்மாண்டமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: 9:55 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
3: என்ன ரவி, எனக்கு பிடிச்ச பாடல்லாம் ஒளியேற்றுறீங்க.
2: உங்களுக்கு மட்டுமா பிடிச்சிருக்குது, சிங்கப்பூருக்கே பிடிச்சிருக்கு. ஏன் இப்ப உலகத்துக்கே பிடித்த ஒரு நாடகமா மாஸ் டே த பிளே பாய் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா?
3: ஆமா, இந்த நாடக தொடர்ல வந்து இளம் நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க, சக்க போடு போட்டிருக்காங்க, உலகம் எங்கும் பரவலாகிட்டு வருது.
2: ஆமா, இந்தியா வரைக்கும் நடிகர்கள் எல்லாம் போய் நாடகத்தை பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே சிங்கப்பூர்ல ஏன் ஜேவி வரைக்கும் நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நாடகத்தை பாக்காதவங்க எங்க போய் பாக்கலாம்?
3: நீ வாட்ச் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க, எல்லா பாகங்களையும் இலவசமாக கண்டு மகிழுங்க.
2: ஷபீருடைய இசையில ஷபீர் ஷினிஷா ஜெயசீலன் பாடிய பாடலோட நாங்க விடைபெறுறோம். சஜினி
3: ரவிஜி,
2: இது ஒலி 968
3: கேட்டாலி பரவசம்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஈரானிய படைகள் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியுள்ளன. ஈரான் தனது ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக கூறி அமெரிக்கா ஈரானின் பல பகுதிகளில் இன்று காலை தாக்குதல் மேற்கொண்டது. சிரிக் நகரில் உள்ள தொலைத்தொடர்பு கட்டமைப்பு சேதமுற்றது. அங்கிருந்த இரு தண்ணீர் கலன்கள் நாசமாயின. அதற்கு பதிலடியாக அமெரிக்க தளத்தை குறிவைத்ததாய் தெஹ்ரான் சொன்னது. தாக்குதல்கள் தொடர்ந்தால் தனது நடவடிக்கை மேலும் கடுமையாகும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணைக்கு மேல் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் சூளுரைத்தார். ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் இருவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ட்ரம்ப் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். ஈரானின் ஆகாய தற்காப்பு ரேடார் கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டன. அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அடுத்து எண்ணெய் விலை சுமார் 1 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த 7 வாரங்களாக எண்ணெய் விலை குறைவாகவே பதிவானது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $92.29. நேற்று பிரெண்டின் விலை April 17 காணாத இறக்கத்தை சந்தித்தது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாட் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சென்ற வாரம் அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றங்களுக்காக 76 வயது திரு தக்ஷின் சினவாட்டுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் அவர் 8 மாதங்களை சிறையில் கழித்தார். வயதையும் உடல்நலத்தையும் கருதி அவர் நன்னடத்தையின் பேரில் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார். அவர் காலில் கண்காணிப்பு கருவி அணிய வேண்டியிருந்தது. அது இப்போது அகற்றப்பட்டுவிட்டது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் தமது வடகொரிய பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு நன்றி தெரிவித்து அவர் கடிதம் அனுப்பினார். தலைவர்கள் இருவரும் வட்டார அனைத்துலக அமைதியை நிலைநாட்டும் முக்கிய இணக்கத்தை எட்டியுள்ளதாக திரு ஷி குறிப்பிட்டார். சீனாவும் வடகொரியாவும் நீண்டகால நட்புறவுக்கான தொலைநோக்கு திட்டத்தை வகுத்திருப்பதாக வடகொரிய அரசாங்க ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா நோய் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 600 தாண்டிவிட்டது. அவர்களில் 115 பேர் மாண்டுவிட்டனர். செயல்முறை கட்டுப்பாடுகளால் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்காக அனைத்துலக ரசிகர்களை வரவேற்க தயாராகும் அமெரிக்கா, நாடுகள் இபோலா நோய் பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வருவோருக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அது வலியுறுத்தியது. பிலிப்பீன்ஸ் எதிர்கொண்ட கடுமையான நிலநடுக்கத்தால் 32,000 அதிகமானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தங்குமிடத்தையும் உதவியையும் வழங்க அதிகாரிகள் விரைந்து செயல்படுகின்றனர். தற்காலிக முகாம்களில் பல குடியிருப்பாளர்கள் தங்கியுள்ளனர். 7.8 ரிக்டர் அளவு கொண்ட கடுமையான நிலநடுக்கம் பிலிப்பீன்ஸை உலுக்கியது. அதில் 38 பேர் மாண்டனர். கிட்டத்தட்ட 500 பேர் காயமுற்றனர். மிண்டனாவில் 1,000-கணக்கான வீடுகளும் பொது கட்டடங்களும் சேதமுற்றன. இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. வட அயர்லாந்தில் கலவரம் மூண்டுள்ளது. குடியேற்றத்துக்கு எதிராக 100,000-கணக்கானோர் சாலைகளில் ஆர்ப்பரிக்கின்றனர். சூடானைச் சேர்ந்த 30 வயது ஆடவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்டவருக்கு கண், முகம், முதுகு ஆகியவற்றில் கடுமையான காயம் ஏற்பட்டது. சந்தேக நபர் 2023 அயர்லாந்தில் குடியேறினார். சென்ற வருடம் அவருக்கு புகலிட உரிமை வழங்கப்பட்டது. காவல்துறை மக்களை அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளது. தாக்குதலுக்கான நோக்கம் விசாரிக்கப்படுகிறது.
அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அடுத்த ஆர்டிமிஸ் விண்வெளி பயணத்தில் செல்லும் வீரர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. நாசா விண்வெளி வீரர் ரெண்டி பிரெஸ்னிக் பயணத்துக்கு தலைமை வகிப்பார். இத்தாலிய விண்வெளி நிறுவனத்தின் லுகா பார்மிட்டானோ, அமெரிக்கர்கள் ஆண்ட்ரே டக்லஸ், பிராங்க் ரூபியோ ஆகியோரும் செல்கின்றனர். ஆர்டிமிஸ் 3 பயணத்தின் போது 2 விண்வெளி வீரர்கள் நிலவில் கால்பதிப்பர் என்று முன்னதாக திட்டமிடப்பட்டது. எனினும் விண்கலன் நிலவுக்கு அருகில் செல்லாது என்று சென்ற பிப்ரவரி மாதம் முடிவெடுக்கப்பட்டது. பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகில் விண்கலன் செல்லும் என்றாலும் இந்த பயணம் சிக்கல் மிகுந்ததாக இருக்கும் என்று நாசா கூறியுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
0: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கருவா ரோட், தொடர்புக்கு 8 1 9 6 4 8 0 6.

தனியா நிகழ்ச்சியை வழங்க வந்தாலும் அதே புன்னகையோட உற்சாகத்தோட விறுவிறுப்போட உங்களுக்காகவே ஆனந்த மார்ப நிகழ்ச்சியை அடுத்த 4 மணி நேரத்திற்கு நான் வழங்க வந்துட்டேன். ஹலீபா அஸ்மான். ஆமாங்க, காதர் இன்னும் மருத்துவ விடுப்புல இருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு நம்புவோம். ஹலீமா, இதேதான் நீங்க நேற்று சொன்னீங்க, இன்னைக்கும் அதைதான் சொல்றீங்க. என்ன பண்றது, வாழ்க்கை என்பது நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வேண்டும். நேற்று ஒரு படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருந்தது. திரை செய்தில கூட இந்த படத்தை பத்தி நான் பகிர்ந்து கொண்ட 29. இந்த படத்தை என்னால முழுமையா பார்க்க முடியல, குழந்தை வந்த பிறகு எல்லாமே இப்ப தவணை முறைதான், இன்ஸ்டால்மெண்ட்லதான் நம்ம பார்க்க முடியும். அந்த வரிசையில அந்த படத்தின் முதல் பாதையை நான் பார்த்துட்டேன், மறுபாதி இன்னும் இருக்கு. எளிமையான சிம்பிளான ஒரு கதை தான், ஆனா அடையாளத்தை பத்தி ரொம்ப அழகா பேசிருப்பாங்க. என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய கலாச்சாரமா, என்னுடைய சமூகமா, என்னுடைய மதமா, என்னுடைய படிப்பா, எது என்னுடைய அடையாளம், அதை உணர்த்தும் வகையில தான் 29 படம் அமைஞ்சிருந்தது. எப்படி அந்த படம் முடிய போகுதுன்னு தெரியல, ஏன்னா நான் இன்னும் பார்த்து முடிக்கல. முடிச்ச பிறகு சொல்றேன். நல்லபடியாக இன்றைக்கு உங்களுக்கு நாள் தொடங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சூடான ஒரு காலமா இருந்துச்சு, ஆனா ஒரு வழியா நேற்று நல்லா ஜிலி ஜிலி குளு குளு இருந்திருக்கும். நேற்று இரவுல பாத்தீங்கன்னா அட்ட மழை, சிலருக்கு வேலைக்கு போகிறதுக்கே மனசு இருக்காது, ஆனா போய்தான் ஆகணும். ஆனா கவலைப்படாதீங்க, இன்றைக்கு உங்க நாளை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு ஆனந்த மரம நிகழ்ச்சியில நிறைய அங்கங்கள் பாடல்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா நீங்க இணைஞ்சிருக்கணும். ஆசாசியா உங்ககிட்ட 4 மணி நேரம் பேசுறதுக்கு நான் வந்துட்டேன், நீங்களும் தயாராகிருங்க. இப்ப சங்கர் மகாதேவன் சுஜாதா கொண்டு வரும் பாடல் தூள் படத்துல இருந்து இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாயலிகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது சேகரிக்கு 40% கிடைவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: ஒரு குட்டி கதை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு அரசருக்கு ஒரு கழுகு இருந்துச்சா. இந்த கழுக எப்போதுமே அவர் போர்க்களத்துக்கும் கூட்டிட்டு போவாரு, அரசபைக்கும் கூட்டிட்டு போவாரு. அரசபைக்கு கூட்டிட்டு போகும்போது ராஜா மாதிரி தோள்பட்டையில உட்கார்ந்து இருக்குமா. போர்க்களத்துக்கு போனா மேல வட்டம் விட்டுட்டு இருக்கும். ஒரு நாள் வேட்டையாட போகலான்னு நினைச்சாரு. எல்லாரும் பெரிய பெரிய ஆயுதங்களா எடுத்துட்டு வந்தாங்க. இவரு, எனக்கு ஒரு வாள், என்னுடைய கழுகு, இது ரெண்டும் போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. காட்டுக்கு போயிட்டாங்க, வேட்டையாடுறாங்க. என்னடா, ஒரு விலங்கு கூட கண்ணுல தென்பட மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. களைப்பாகவும் ஆயிட்டாங்க. இந்த அரசர் சொல்றாரு கழுகு கிட்ட, எங்க விலங்குகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு போய் பாத்துட்டு வா, இல்லனா இப்படியேதான் போயிட்டு இருக்கோம், எந்த ஒரு விலங்கும் நமக்கு சிக்காது, இதுக்கு மேலயும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அரசர் கழுகு கிட்ட சொன்ன கையோடயே அந்த கழுகு பறந்து போயிடுச்சு. கழுகு ஒரு வழியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே வட்டமிட்டடி இருந்துச்சு. அரசர் பாக்குறாரு, ஓ அங்கதான் விலங்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி நமக்கு கொடுக்குது. சரி வாங்க எல்லாரும் அங்க போவோம்னு அவருடைய படையோட அந்த இடத்துக்கு போகிறாரு. நினைச்சபடி அங்க பல விலங்குகள் இருந்தன. எல்லாரும் ஆசை தீர வேட்டையாடி இருந்தாங்க. அந்தி சாயிர நேரமும் வந்தாச்சு. அரசரும் ரொம்ப களைப்பாயிட்டாரு. ஐயோ தாகமா இருக்கே முடியலையேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. அங்க தண்ணீர் சத்தம் வர்றத கேட்டாரு. ஒரு பாறைக்கு அடியில இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தண்ணீர் ஊற்றுறது. அப்பாடா, கண்ணுக்கு தண்ணீர் தென்படுது, இந்த தண்ணீராவது நம்ம குடிச்சு தாகத்தை தீர்ந்து போனு அந்த தண்ணீரை குடிக்க போகிறாரு. கழுகு விரைந்து வந்து அவருடைய கைய தட்டி விடுது. இவரு ஏற்கனவே எரிச்சல்ல களைப்புல இருக்காரு. ஏய் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாரு. கழுக்கு பெசாம முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கு. திரும்ப இந்த மாதிரி பண்ணாதேன்னு இரண்டாவது முறையும் அவர் தண்ணியை எடுக்க கைய நீட்டுறாரு. திரும்பவும் கைய தட்டி விடுது. ஏய் உனக்கு என்னாச்சு? நான் சொல்றேன், எனக்கு வர கோபத்துக்கு நான் ஏதாவது செஞ்சிருவேன். வேண்டாம், என் பொறுமைய சோதிக்காத, இதுதான் நான் கொடுக்கற கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மூன்றாவது முறை அவர் தண்ணீர் எடுக்க கைய நீட்டுறாரு. கழுகு என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, திரும்ப கைய தட்டி விட்டது. அவரை ரொம்ப கோபம் அடைஞ்சு தன்னுடைய வாளை எடுத்து கழுக வெட்டிட்டாரு. ஐயோ இப்போ எனக்கு தண்ணீர் கிடைக்கலையே அப்படின்னு, சரி பரவாயில்ல, இந்த மலை மேல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம தண்ணீர் அருந்துவோம், அங்க இருந்துதான் அநேகமா தண்ணீர் வருதுன்னு சிரமப்பட்டு அந்த மலை மேல ஏறி மேல போய் நிற்கிறாரு. அங்க ஒரு போர்ட் மாதிரி அறிவிப்பு, இது குடிப்பதற்கான தண்ணீர் அல்ல, இந்த தண்ணீரில் விஷம் கலந்திருக்கு அப்படின்னு எழுதிருக்கு. கீழே பாக்குறாரு, அந்த இடத்துல தண்ணீர் வரும் இடத்துலதான் பல விலங்குகள் மடிந்து கிடக்கின்றன. ஐயோ, இத நம்ம குடிக்க கூடாது என்கிற காரணத்துக்காக தானா என்னுடைய கழுகைய கைய தட்டி விட்டுச்சு? இத புரியாம நான் என்னுடைய சொந்த செல்ல பிராணிய, என்னுடைய கழுகை நான் கொன்னுட்டேன்னு மன வேதனையில அந்த கழுகை அடக்கம் செய்யறாரு. இந்த கதை என்ன உணர்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கோபத்தால் நாம் செய்யும் எந்த செயலும் விளங்காது. இரண்டாவது, உன்னுடைய உண்மையான நண்பன், உன்னுடைய விசுவாசமான நண்பன் உனக்கு தீங்கு செய்ய மாட்டான். சில நேரத்துல நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. நல்ல நண்பன் நமக்கு சரியான அறிவுரைய கொடுப்பாங்க. அது நமக்கு பிடிக்காத அறிவுரையா இருந்தாலும் கொடுப்பாங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
4: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லி கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
4: N1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
5: ஆரம்பம் நிகழ்ச்சியில நினைச்சிருக்கீங்க, பல பேரும் நீங்க தூங்கும் போது இந்த செவி ஒலிகருவியை பயன்படுத்துறது வழக்கமான ஒன்னா இருக்கு. தூங்கும் போது இந்த செவி ஒலிகருவியில தூக்கத்தை தூண்டக்கூடிய இசை, தியான ஒலி, பிடிச்ச பாடல், ஏன் இறைச்சலை தவிர்க்கும் ஒலி கூட வேண்டுங்கிறதுக்காக பல பேரும் இந்த இயர்பாட்ஸை பயன்படுத்துறாங்க. ஆனா அது நமக்கு பாதுகாப்பானதா, அது நம்ம காதுகளுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு உங்களுக்கு தெரியும். காதுக்குள்ள நுழையும் இந்த ஒலிகருவி ஈரப்பதத்தை அடைத்து பாக்டீரியா கிருமிகள் வளர ஏதுவா இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. காது தொற்று நமக்கு ஏற்படலாங்க. காதுல வலி, அரிப்பு அல்லது கேட்கும் திறன் கூட மங்கி போகலாம், பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ENT நிபுணரை போய் பார்க்கணும். இதனாலதான் ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப சத்தமா கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. காது முழுமையா அடைக்காத கருவிகளையும் நீங்க தெரிவு செய்யலாம். இந்த ஸ்பீக்கர் ஹெட்பேண்ட்ஸ், பிலோ ஸ்பீக்கர்ஸ் போன்ற காதில் பொருத்து தேவையில்லாத ஒலி பெருக்கிகளை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கோங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
6: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
5: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: ரெடில ஒரு பதிவு பாத்துறதங்க, சிங்கப்பூரர் இவர் 20 ஆண்டுகளா தன்னுடைய தாயாருக்கு காசு கொடுப்பாரு, மாசம் மாசம் காசு கொடுப்பாரு. ஆனா என்ன, அம்மா வேலை செய்யல, வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு செலவுக்காக இவர் காசு கொடுக்கறத ஒண்ணு 20 ஆண்டுகளா செஞ்சுகிட்டு வராரு. ஆனா இப்ப அவங்களுடைய இந்த தொகைய, மாதாந்தோறும் கொடுக்கும் இந்த தொகைய குறைக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம், கல்யாணம் பண்ண போறாரா, காதலியோட இவரு ஒரு 6-7 வருடங்களா இருக்காரு, காதலி வெளிநாட்டுவரா இருக்காங்க, அதனால அவங்களுக்கும் சம்பளம் அவ்வளவா கிடையாது, கல்யாணம் பண்ணும் நிறைய செலவுகள் இருக்கும். இந்த நேரத்துல என்னுடைய தாயாருக்கு நான் தொடர்ந்து மாதந்தோறும் நான் கொடுக்கற இந்த தொகையை கொடுக்க முடியாம போகும், என்னுடைய சம்பளத்துல இருந்து 15 விழுக்காடு என்னுடைய தாயாருக்கு தான் போகுது, அதோட சேர்த்து அவங்களுடைய இந்த சந்தா தொகை, மருத்துவ காப்பகத்துக்கெல்லாம் நான் தான் செலவு பண்றேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியலங்க, அதனாலதான் 20 ஆண்டுகளை நான் செஞ்சேன். ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நான் போக போறேன், கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், பிள்ளை பெத்துக்கணும், அதனால தொடர்ந்து நான் என் அம்மாவுக்கு எப்படி காசு கொடுக்கறதுன்னு அவரு ரெடிட்ல கேட்டிருந்தாரு. அம்மா கிட்டயும் பேசி இருந்தாரா, நான் உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கற அந்த தொகைய குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுமா, நீங்க ஏதாவது பகுதி நேர வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்ட போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க. கோபம் அடைஞ்சு, நீ நன்றி கட்ட மகன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, இத்தனை வருஷமா நான் உன்ன பாத்துக்கிட்டேனே, உன்னால இது கூட செய்ய முடியலையான்னு அம்மா திரும்பிக்கிட்டு கேட்டாங்க. உன்ன மாதிரி பிள்ளைய நான் பெற்றுக்கவே கூடாதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. எப்படிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகைய வழங்குவீங்களா, இல்ல ஏதாவது நீங்க வாங்கி கொடுப்பீங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்டணத்தை உங்களுடைய பொறுப்புல இருக்குதா அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, இல்ல இல்ல ஹலிமா நான் கொடுக்க மாட்டேன், ஏன் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருந்தா கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 88 9687.

0: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது. டேக் அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸா வைக்கணும்.
3: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

என்று கேட்ட ஞாபகம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினே. இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டேல்ஸ் வலையொலியில்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
0: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
2: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: சற்று முன்பு ஒரு பதிவை நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட ஒரு மகன் அவருடைய கவலையை கூறி இருந்தாரு. அம்மாவுக்கு அந்த தொகையை குறைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பின் விளைவு அவருக்கு கொடுத்திருந்தது அப்படின்னு. சரி சஞ்சய் என்ன நினைக்கிறாரு அதை பத்தி?
5: காலை வணக்கம் அலீமா.
4: வணக்கம் சஞ்சய்.
5: பெற்ற தாய்க்கு செய்யறதுல வந்து சதவிகிதம் என்ன பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட தேவை என்னவோ அதை கண்டிப்பா பூர்த்தி செய்யணும்.
6: காலை வணக்கம் அலீமா.
4: வணக்கம்.
6: பிள்ளைங்க கைய எதிர்பார்த்து நம்ம வாழ்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு நல்லது இல்ல. இருக்கிற நம்மளுக்கு சேமிப்பு சேர்த்து வச்சுக்கணும். பிள்ளைங்க கைய எதுக்குமே எதிர்பார்க்க கூடாது. அவங்க கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம், அவங்கள வற்புறுத்தி நம்ம எதுவுமே வாங்க கூடாது.
7: வணக்கம் அலிமா, தமிழ்ச்செல்வன் பேசுறேன். தந்தை தாய்க்கு வந்து பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு வந்து அவங்க மனசார வந்து கொடுத்தாங்கன்னா அது வேற கணக்கு. ஏன்னா தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உலகத்துல அவங்களால
4: உங்களுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு தொகையை மாதந்தோறும் கொடுப்பீங்களா? அவங்க சம்பளத்துல இருந்து கொடுப்பீங்களா? இல்ல ஏதாவது ஒரு சந்தா தொகையோ அவங்களுடைய மருத்துவ காப்பகத்தை நீங்க கட்டணம் செலுத்துவதற்கு உதவி செய்வீங்களா? இல்ல கொடுக்க மாட்டீங்களா? மற்ற வழிகளில் நீங்க உதவி செய்யறீங்களான்னு கூட பகிர்ந்து கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8 8 9 6 8.

0: படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால புகுந்த வீடு படத்துல இருந்த டி எம் சவுந்தரராஜன் பேசி சில கொண்டு வந்த பாடல் கேட்டோம். நேரம் சரியா 11:18 ஆகுதுங்க.
1: காலை வணக்கம் ஹலிமா. ஹலிமா, நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் வந்து ரெண்டு இருக்குல்ல. ஒண்ணு வந்து பெற்றோர், ஏன்னா எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. ஒரு நம்ம ஒரு பெற்றோரா நம்மளோட கடமைய வந்து நம்ம செய்யறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அதுல இருந்து நம்ம அவங்க நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பது வந்து நல்லதான் எனக்கு படல. ஒண்ணு ஒண்ணு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட கடமை உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணும். இப்படி செஞ்சாங்க நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா பெற்றோர் இப்படி செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு அந்த கடமை உணர்ச்சி இருந்து அது அவங்க நிறைவேற்றணும். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து என் பேரண்ட்ஸ வந்து அவங்க இறக்குற வரைக்கும் நான் தான் பாத்துக்கிட்டேன். சோ அது வந்து ஒரு கடமையா நான் பாக்கல, என்னோட கடமையா நான் பார்த்தேன். ஒன்னொன்னு நம்மளோட நன்றி உணர்ச்சியும் அதுல ஒண்ணு இருக்கு. ஆனா அதுவே வந்து நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது வந்து அப்படி ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் படிக்க வைக்கிறது எல்லாமே. ஆனா அவங்க அதை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறதும் தப்பு. ஆனா பிள்ளைங்களும் அந்த எதிர்பார்ப்ப அவங்க செஞ்சு முடிக்கணும். ஏன்னா கேட்காம செய்யறதுதான் ஒரு பிள்ளையோட அழகு.
0: கேக்குற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. சுயமா அவங்க யோசிக்கணும், சுயமா அவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு வரணும். நம்ம கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா அது என்னமோ வற்புறுத்தி அவங்க கொடுக்கற மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால அவங்களே தானா மனசார நமக்கு கொடுக்கும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும்.
2: வணக்கம் ஹலிமா. சிங்களா இருந்தாலும் பொம்பளை சிங்கம் சிங்கம் தான் அருமையா ஓடுது நிகழ்ச்சி. பாடல்கள் சூப்பரா இருக்கேன்.
0: ரொம்ப அன்பா அழகா நீங்க ஹலிமாமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன அறியாமலேயே ஒரு புன் சிரிப்பு வருது.
2: ஆமா மேம், எங்க அப்பா அம்மா என்கிட்டதான் இருந்தாங்க, அவங்கள நான் தான் பாத்துக்கிட்டேன். அவங்களுக்கு நான் ஒரு தொகை கொடுத்துருவேன், அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்துருவேன். அப்பா ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு சிறிய தொகை போதும் அப்படின்னுட்டு. அப்பா அந்த காலத்துல 50 வெள்ளி மட்டும் மிஷின் காசு, 50 வெள்ளி போதும், என்னோட சுருட்டு செலவுக்கு அது போதும் அப்படின்னு அப்பா இருந்துட்டாங்க. அம்மாவுக்கும் காசு கொடுத்தேன். அம்மாவும் சொல்லிட்டாங்க ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும், திரும்ப அம்மா என்கிட்ட காசை கொடுத்துருவாங்க, இத நீ வேற எதுக்காச்சும் பாவிச்சுக்கிட்டு எடுத்துட்டு. ஆனா இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்காரு, அவரு கனடால இருக்காரு, அவருக்கு 3 பிள்ளைங்க. என் மகன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க அவரு குடும்பத்தை அவரு பாத்துக்கிட்டோம். என் மருமக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஆனா நான் வேண்டாம், எனக்கு இப்ப வர்றது எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் தொகை வருது, இதே எனக்கு போதும், எந்த தொந்தர பணமும் யாருக்கு வேணாம், நீங்க முதல்ல உங்க குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி.
0: ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க ஐயா. ஆமா, சில பேர் இப்படி இருப்பாங்க, யாரையும் தொந்தரவு பண்ண விரும்ப மாட்டாங்க, யாருடைய பிள்ளை வீட்லயும் போய் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சொந்த வீட்டுல அவங்க இருக்கணும், சொந்த செலவுகளை அவங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சேமிப்பு இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தொகை இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. இதை நீங்க ஒரு பெற்றோரா கேட்டுட்டு இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளையா கேட்டுட்டு இருக்கலாம். இதற்கு சரி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாருடைய வாழ்க்கை அனுபவங்களும் ரொம்ப வேறுபட்டு இருக்கும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா உங்க பிள்ளைகளுக்கு, அதே நேரத்தில் ஒரு பெற்றோரா நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9968.

0: பண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்புத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்புத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலனு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டி தன்மை என்ற சூழலில் மீரிகாம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: மதிய வணக்கம் மாலிமா, நான் சந்திரன்
4: பேசுறேன்.
3: பெற்றோருக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு இருந்தே நான் வந்து காசு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க தமிழகத்துல இருக்காங்க, நான் மலேசியால வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வங்கியில நான் மாசம் மாசம் ஒருத்தவங்க கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்ப வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மா தவறி போயிட்டாங்க போன வருஷம். இப்ப எங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க, தங்கச்சி பாத்துட்டு இருக்காங்க. தங்கச்சி பாத்துட்டு இருந்தாலும் நான் அவங்களுக்கு மாசம் காசு கொடுக்கணும்.
5: Hi Halima, thank you for the topic. நான் நினைக்கிறேன், parents shouldn't burden their children. We are obliged to care for them. But you know, now Singapore is so expensive. Parents வந்து புள்ளைங்களை வந்து நம்ம தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரோம். We cannot expect them to, you know, give us monthly allowance and all this. அவங்களால முடிஞ்சது அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டியோ, you know, just let them lead their own life and be happy. We want to see our children happy at the end of the day, right? I mean, this is my opinion.
6: காலை வணக்கம் மலிமா, நல்ல தலைப்பா கொடுத்துருக்கிறீங்க. தாய் திறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அந்த தாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைங்களும் அவங்களுக்கு வந்து செய்யணும், தாய்க்கும் தந்தைக்கும் செய்யணும். ஒரு பிள்ளைய மட்டும் எதிர்பார்க்க கூடாது. அவங்களால முடிஞ்சத பிள்ளைங்க செய்யறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஆள் தான் செய்யணும், நீ மட்டும்தான் செய்யணும், நீ மட்டும்தான் செய்யணும்னு அப்படி இல்லாம
4: ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் அதில் எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா நியாயமா எல்லா பிள்ளைகளிடம் இருக்கணும். அதே நேரத்துல அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமா போய் முடியுது. பாரு, பிள்ளைக்கு நான் இவ்வளவு செஞ்சேன், பிள்ளை எதுவுமே செய்ய மாட்டேங்குது, பிள்ளை கண்டுக்கவே மாட்டேங்குது, தொகை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம போய் புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாம அந்த எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தா நான் நினைக்கிறேன் சிறப்பா இருக்கும்னு. ஏன்னா கண்டிப்பா அவங்களால முடிஞ்சா அவங்க கொடுப்பாங்க இல்லையா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில பொறுப்புகளை அவங்க எடுத்துப்பாங்க. சில சந்தா தொகைகளா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற சில மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான் செலவிடுவாங்க. சில பேர் அந்த வீட்டு காசு கூட அவங்க தான் பாத்துப்பாங்க. ரொக்கமா கையில கொடுக்காம இருக்கலாம், ஆனா இந்த வழிகள்ல சில பேர் உதவி செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து ஒரு 1000 வழி கையில கொடுத்துருவாங்க. இதாம்மா உங்களுக்கு இந்த வருஷம் நான் கொடுக்கறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் 1000 வழி கொடுப்பாங்க, அதுவும் நான் பாத்துருக்கேன்.

0: எம் சவுந்தரராஜன் பாடிய இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம். படகோட்டி, எங்க வீட்டு பிள்ளை பாடல்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின்னு பல பேரும் பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு அலிவான சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு பாடலும் நான் எடுத்து ஒளிபரப்பி இருக்கேன், பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இப்ப
1: வெளிநாட்டு நாணய சொல்லாமணி நிலவரம்.
0: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 30 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 10 காசு.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
0: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
2: வேல
0: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6-3-3-3-9-8-8-8 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அங்கெல்லாம் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6-3-9-2-2-1-2-2. வாரத்தில் 7 நாட்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
6: வணக்கம் அனிபா.
0: வணக்கம்.
6: தமிழ்ச்செலி பேசுறேன். அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப அவருதான் வந்து இந்த தண்ணி காசு இந்த வீட்டு காசு எல்லாமே அவரு தான் கட்டிட்டு இருந்தாரு. சோ அப்படிதான் அவங்க ஃபேமிலி ஓடிட்டு இருந்துச்சு. சோ சன் வந்து என்எஸ்ல வேலை செய்யறதுனால அவன் வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்ப கொஞ்சம் கையில காசு அவனும் கொடுப்பான். அப்ப என் ரெண்டு கேர்ள வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவரு வந்து தவிரிட்டாரு. இப்ப என் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் வேலை செய்யுதுங்க. ஒன்னு வந்து டிப்ளமாக்கு வேலை செய்யறேன், எனக்கு
7: நினைக்கிறேன்னா ஒரு கட்டாயம் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாக்கு கொடுக்கறது வந்து ஒரு கட்டாய விஷயமா இல்லாம ஒரு கட்டொழுங்கு விஷயமா எடுத்துக்கிட்டா அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சமுதாயத்திற்கு. ஒரு கட்டாயமாக இருந்தாதான் அது ஒரு பேர்டனா பிள்ளைங்க மேல பேர்டன் வைக்கிற மாதிரியோ இல்ல அப்பா அம்மா வந்து அத எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி நினைப்பாங்க இருக்கும்ல. அதே வந்து ஒரு கட்டொழுங்கு ஒரு சம்பிரதாயம் மாதிரி இருந்தா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன்.
0: அந்த நன்றி உணர்வு உள்ள இருந்து வரணும், நம்ம மனசுல இருந்து வரணும். மனசுல இருந்து வரும்போதுதான் நம்மளால அதை இயல்பா செய்ய முடியும். கட்டுப்படுத்துற மாதிரி நமக்கு இருக்காது, நம்மள யாரோ வற்புறுத்துற மாதிரி நமக்கு இருக்காது. அதே நேரத்துல நம்முடைய அம்மா அப்பாவும் நம்ம கிட்ட இருந்த அந்த காசை மனசார ஏத்துப்பாங்க. இல்லைன்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? சிங்கப்பூர்ல கூட ஒரு ஆய்வு நடத்தி இருந்தாங்க. 3 வயதினர்கிட்ட இந்த ஆய்வு நடத்தப்பட்டது.
8: கேள்விப்பட்டது. ஜென்சி, மில்லேனியல், ஜென் எக்ஸ் இந்த மூன்று தலைமுறைகள் கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கலாம் கேட்ட போது 68 விழுக்காட்டினர் கொடுக்கறாங்க, அதாவது மூன்றுல இரண்டு பேர் கொடுக்கறாங்க, மற்றவர்கள் கொடுக்கறது கிடையாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்ட போது 55 விழுக்காடு என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பா என்ன இவ்வளவா நல்லா வளர்த்து ஆளாக்கிருக்காங்க, அதற்கு நன்றி உணர்வோட நான் இருக்கணும், அதுக்காக தான் மாதந்தோறும் அவங்களுக்கு நான் காசு கொடுக்கறேன்னு 55 விழுக்காட்டினர் சொல்லியிருந்தாங்க. 35 விழுக்காட்டினர் ஜெயந்தி என்ன சொல்லிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுல நான் இருந்தேன், இப்ப நான் அவங்களுக்கு மாதந்தோறும் ஏன் காசு கொடுக்கறேன்னா, அது ஒரு வித வாடகை கொடுக்கற மாதிரி, நான் அவங்க வீட்டுல இருந்து அந்த காலகட்டத்துக்கு வாடகை கொடுக்கற மாதிரி தான் மாதந்தோறும் அவங்களுக்கு இப்ப நான் காசு கொடுக்கறேன் அப்படின்னு 39 விழுக்காட்டினர் ஜெயந்தி சொல்லியிருந்தாங்க. சரி, எவ்வளவுதான் நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்டபோது 41 விழுக்காட்டினர் 300 வெள்ளிக்கு அல்லது அதற்கும் குறைவா கொடுக்கறாங்க. 45 விழுக்காட்டினர் 300 வெள்ளில இருந்து 500 வெள்ளி மாதந்தோறும் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு குடும்ப சூழலும் வேறுபட்டு இருக்கவங்க, இதுதான் சரியான தொகை, இதுதான் தவறான தொகைன்னு கிடையாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம கொடுக்கலாம். அதே போல மற்ற வழிகள்ல உங்களால உதவி செய்ய முடியும்னா, அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக முடியும், அவங்களுடைய செக்அப் நீங்க கூட்டிட்டு போக முடியும், நேரத்தை எடுத்து அவங்களுடைய தேவைகளை உங்களால பூர்த்தி செய்ய முடியும்னா, அதுவும் ஒரு சிறந்த வழிதான்.
1: இத்தகவலை வழங்கியோர்
9: மனதை தொடும் மலமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஈரானிய படைகள் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியுள்ளன. ஈரான் தனது ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக கூறி அமெரிக்கா ஈரானின் பல பகுதிகளில் இன்று காலை தாக்குதல் மேற்கொண்டது. சிரிக் நகரில் உள்ள தொலைத்தொடர்பு கட்டமைப்பு சேதமுற்றது. அங்கிருந்த இரு தண்ணீர் கலன்கள் நாசமாயின. ஈரானில் கிட்டத்தட்ட 20 இலக்குகள் அடிவாங்கியதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதற்கு பதிலடியாக அமெரிக்க தளத்தை குறிவைத்ததாய் தெஹ்ரான் சொன்னது. தாக்குதல்கள் தொடர்ந்தால் தனது நடவடிக்கை மேலும் கடுமையாகும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்கியதையடுத்து எண்ணெய் விலை சுமார் 1 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த 7 வாரங்களாக எண்ணெய் விலை குறைவாகவே பதிவானது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $92.29. நேற்று பிரெண்டின் விலை ஏப்ரல் 17 தேதியிலிருந்து காணாத இறக்கத்தை சந்தித்தது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடத்திய தாக்குதலில் 10க்கும் அதிகமானோர் மாண்டனர். குனார், கோஸ்ட், பக்டிகா ஆகிய மாவட்டங்கள் தாக்கப்பட்டன. பொதுமக்கள் வாழும் வீடுகள் மீது பாகிஸ்தான் வெடிகுண்டு பாய்ச்சியது. அதில் 11 பிள்ளைகள், 1 பெண், 1 முதியவர் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ராணுவம் அது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இருதரப்பும் சில காலமாக அமைதி காத்து வந்த நிலையில் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் தமது வடகொரிய பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு நன்றி தெரிவித்து அவர் கடிதம் அனுப்பினார். தலைவர்கள் இருவரும் வட்டார அனைத்துலக அமைதியை நிலைநாட்டும் முக்கிய இணக்கத்தை எட்டியுள்ளதாக திரு ஷி குறிப்பிட்டார். சீனாவும் வடகொரியாவும் நீண்டகால நட்புறவுக்கான தொலைநோக்கு திட்டத்தை வகுத்திருப்பதாக வடகொரிய அரசாங்க ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். அவருக்கு வயது 84. 16 வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகிற்கு அறிமுகமானார். சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கு சீமையிலே, கடலோரக் கவிதைகள் போன்ற எண்ணற்ற படைப்புகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. முதல் மரியாதை, கருத்தம்மா உள்ளிட்ட 6 உன்னத காவியங்களுக்கு அவர் தேசிய விருது பெற்றார். அவர் இறுதியாக இயக்கிய படம் 2020 ஆம் ஆண்டு வெளிவந்த மீண்டும் ஒரு மரியாதை. எழுத்து இயக்கத்துடன் அவரது திரைப்பயணம் நின்றுவிடவில்லை. பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களில் அவருக்குள் ஒளிந்திருந்த நடிகர் மிளிர்ந்தார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவிக்கின்றனர். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாட் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சென்ற வாரம் அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றங்களுக்காக 76 வயது திரு தக்ஷின் சினவாட்டுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் அவர் 8 மாதங்களை சிறையில் கழித்தார். வயதையும் உடல்நலத்தையும் கருதி அவர் நன்னடத்தையின் பேரில் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார். அவர் காலில் கண்காணிப்பு கருவி அணிய வேண்டியிருந்தது. அது இப்போது அகற்றப்பட்டுவிட்டது. பிலிப்பீன்ஸ் எதிர்கொண்ட கடுமையான நிலநடுக்கத்தால் 32,000-க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தங்குமிடத்தையும் உதவியையும் வழங்க அதிகாரிகள் விரைந்து செயல்படுகின்றனர். தற்காலிக முகாம்களில் பல குடியிருப்பாளர்கள் தங்கியுள்ளனர். 7.8 ரிக்டர் அளவு கொண்ட கடுமையான நிலநடுக்கம் பிலிப்பீன்ஸை உலுக்கியது. அதில் 38 பேர் மாண்டனர். கிட்டத்தட்ட 500 பேர் காயமுற்றனர். மிண்டனாவில் 1,000-க்கணக்கான வீடுகளும் பொது கட்டடங்களும் சேதமுற்றன. இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. வட அயர்லாந்தில் கலவரம் மூண்டுள்ளது. குடியேற்றத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் சாலைகளில் ஆர்ப்பரித்தனர். சூடானைச் சேர்ந்த 30 வயது ஆடவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்டவருக்கு கண், முகம், முதுகு ஆகியவற்றில் கடுமையான காயம் ஏற்பட்டது. சந்தேக நபர் 2023 அயர்லாந்தில் குடியேறினார். சென்ற வருடம் அவருக்கு புகலிட உரிமை வழங்கப்பட்டது. காவல்துறை மக்களை அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுத்தது. தாக்குதலுக்கான நோக்கம் விசாரிக்கப்படுகிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அடுத்த ஆர்டெமிஸ் விண்வெளி பயணத்தில் செல்லும் வீரர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. நாசா விண்வெளி வீரர் ரெண்டி பிரெஸ்னிக் பயணத்துக்கு தலைமை வகிப்பார். இத்தாலிய விண்வெளி நிறுவனத்தின் லுகா பார்மிட்டானோ, அமெரிக்கர்கள் ஆண்ட்ரி டக்லஸ், பிராங்க் ரூபியோ ஆகியோரும் செல்கின்றனர். ஆர்டெமிஸ் 3 பயணத்தின் போது 2 விண்வெளி வீரர்கள் நிலவில் கால்பதிப்பர் என்று முன்னதாக திட்டமிடப்பட்டது. எனினும் விண்கலன் நிலவுக்கு அருகில் செல்லாது என்று சென்ற பிப்ரவரி மாதம் முடிவெடுக்கப்பட்டது. பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகில் விண்கலன் செல்லும் என்றாலும் இந்த பயணம் சிக்கல் மிகுந்ததாக இருக்கும் என்று நாசா கூறியுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு. அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே, வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலயும் இருக்கணும். கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com. தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு உலகக்கிண கார்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியாகாப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் சிங் லைஃப், a better way to financial freedom, McDonald's, Cycle and Carriage Kia, மற்றும் Feel It All with Coca-Cola.

0: மீண்டும் வயது நிலையை பாடல இருந்த எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இந்த அங்கத்துல எப்போதுமே ஈராரமம் காலகட்டத்தில் இருந்து வந்த பாடல்கள் தான் ஒளிபரப்பாகும். ஆனா இன்றைக்கு வித்தியாசமா 70கள் 80களில் இருந்து வந்த பாடல்களை நம்ம இந்த அங்கத்துல கேட்க போறோம். உங்கள பல பேருக்கும் தெரியும், காலையில இந்த ஒரு செய்தி வந்திருந்துச்சு, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய 84வது வயதுல ஜூன் 10ஆம் தேதி இன்று உடல்நல குறைவால் காலமானார். அவர் உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அவருடைய படங்கள் மூலமா அவருடைய இயக்கம் மூலமா நம்மோட தொடர்ந்து அவர் இருக்காரு. அவரை கொண்டாடுற வகையில, அவருடைய படங்கள் பாடல்களை கொண்டாடுற வகையில இந்த ஒரு அங்கம் இடம்பெற போகுதுங்க. கிழக்கே போகும் ரயில் படத்தில் இருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் இதோ.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: போக்குவரத்து
1: நிலவரம் ஆதரவு
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை இந்த சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: We're gonna blow the speakers, baby.
5: Woli, engeyum eppodum
6: rumblan parakkadu parmela
7: nanga ta konda tari
8: nagara nagara nagara.

ராஜா ஸ்பெஷல். பாரதி ராஜா இயக்கிய படங்களில் இருந்து பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முத்து முத்தான பாடல்கள் உங்களுக்கு இந்த தொகுப்புல இடம்பெற போகுதுங்க. பாரதி ராஜாவை இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஆனா அந்த பெயர் அவருக்கு சாதாரணமா வரலங்க. தமிழ் சினிமாவில புரட்சிகரமான படைப்புகளை தந்ததுனாலதான் அவரை இயக்குனர் இமயம்னு அழைக்கிறோம். தமிழ் திரையுலகத்தை நம்ம பாரதி ராஜாவிற்கு முன் பாரதி ராஜாவிற்கு பின்னு பிரிக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. பெரும்பாலும் ஸ்டுடியோக்களுக்கு உள்ளேயே, அதாவது செயற்கையான அரங்கங்களுக்கு உள்ளதா படமாக்கி மக்களுக்கு ஒரு மாயாஜால உணர்வை திரைப்படங்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்படிப்பட்ட சினிமாவை உடைத்து மண் வாசனைய முகர வைத்தவர் தான் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி அவருடைய முதல் படமாக 1977 வெளிவந்த 16 வயதுநிலை படத்துல கிராமத்தின் மண் வாசனையை கொடுத்திருந்தாரு. இயற்கையின் சூழல்களை, வயல் வெளிகளை நமக்கு காட்டியிருந்தாரு. திறந்த வெளிகள்ல பகுதிகளில் படம் எடுத்திருந்தாரு. முதல் படத்திலேயே முத்திரை பதித்தவர் தான் பாரதி ராஜா. இந்த படத்துக்கு முன்னால நட்சத்திரங்களாகவே பார்க்கப்பட்ட கமல்ஹாசன், ஸ்ரீதேவி யதார்த்தமான மனிதர்களாக மாறி அவங்களும் சாதாரணமான மனுஷங்க தான் அப்படின்னு இந்த

0: ஒரு நேர்காணல்ல இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க இயக்கிய படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம்னா அது எந்த படம் சார்? கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் இதுதான்.
1: என் பையன் மனோஜ் இருக்கான், என் பொண்ணு ஜனனி இருக்கான், பையன் டாக்டர் லவ் பண்றியான்னு கேட்டா, ரெண்டும் நாம் பத்த பிள்ளைய, ஐ லவ் போத். நான் படித்த எல்லாமே எக்ஸப்ட் ஒரே ஒரு படம், விருப்பம் இல்லாமல் நான் பண்ண படம் வாலிபமே வாழும். அவர் ஒரு கோபத்துல காதல் ஓவியம் தோல்வி ஆனதுனால அவர் அற்புதமான படத்தை தூக்க அடிச்சிட்டீங்கல்ல, பிரமாதம் மியூசிக் பிரமாதமா இருக்கு, ஆற்றல ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்தேன் காதல் ஓவியம். அது போன கோபத்துல உங்களுக்கு லேயம் வைக்கிறதா தான்டா சரியா வரும்னு
2: அருமையான
0: பாடல்கள் அதுல ஒன்றுதான் இது. எஸ் ஜானகி கொண்டு வராங்க, கேப்போம் வாங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: காலை 10 பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம். 16 இந்த படத்தை பத்தி நிறைய துணுக்குகள் தகவல்கள் இருக்கிறதுக்கு அந்த வரிசையில இந்த படத்துடைய கதையை முதல் முதல்ல உலகநாயகன் நம்ம கமல்ஹாசன் கிட்ட போய் பாரதிராஜா சொன்ன போது எப்படி அந்த கதையை சொல்லியிருந்தாருன்னு கமல்ஹாசன் பகிர்ந்து கொண்டாரு.
5: பாரதிராஜா சார் சொன்ன கதையும் எப்படி சொல்லியிருப்பாரு சொல்லுங்க. 16 கதையா? ஒரு ஊர்ல ஒரு ஜப்பானின்னு ஒருத்தருங்க, அவங்க யாருமே கிடையாது. அதனால அது வந்து ஒரு உதிரி கேரக்டர் மாதிரி அது தெரியும். எல்லா இடத்துலயும் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்படி யாராவது கதை சொன்னா ஏத்துப்பாங்களா? நீங்க கேளுங்க. நாங்க ஒரு என்ன படம் குடிக்கும் பாரு, நான் தேனி மாறேன். இப்ப தேனி கூப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா தேன் கக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அவர் சொல்ற அந்த கதையை எத்தனை பேர் உதாசீனம் படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே எங்கிட்ட வந்திருப்பாரா இல்லையா? அவர் படத்தை ஓட்டணுன்ட்டு யாரா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ட்ரை பண்ணதான் தோணி இருக்கும். சிவாஜி நடிச்சாரே பாகுபிரிவன் இல்ல, அது மாதிரி நடிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிருப்பாரு. அது ஒரே ஆளு, அவருக்குள்ள போகரோட விட பெரிய கட்டடம் இருக்குமான தலைக்குள்ள.
4: ஜப்பானி கதாபாத்திரத்தை கண்டிப்பா நம்ம எல்லாராலும் மறக்க முடியாது. முதல் படத்துல மண் வாசனையை காட்டிய பாரதி ராஜா தன்னால மிரட்டவும் முடியும் அப்படிங்கிற ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அதுலயும் வெற்றி பார்த்திருந்தாரு. தன்னுடைய முதல் படத்துல கமல்ஹாசன வெள்ளந்தியா காட்டியிருந்தாரு. அப்படியே மாறா அடுத்த வருஷம் அதாவது 1978 பாத்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் என்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. என்ன சொல்றீங்க, 77 வந்த 16 நடிச்ச ஜப்பானி கதாபாத்திர பாப்பா இவரு, அவரா இவருன்னு கேக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். ஏன்னா சிகப்பு ரோஜாக்கள் படத்துல கமல்ஹாசன் வில்லனா வந்திருப்பாரு. திரை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம்னு சொல்லலாம். அந்த படத்துல இருந்துதான் இப்ப ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கமல்ஹாசன் ஜானகி கொண்டு வராங்க, கேப்போம் வாங்க.

0: பாரதி ராஜாவுக்கும் நடிகை ராதிகாவுக்கும் நீண்ட காலமா ஒரு அழகான நட்பு, அழகான ஒரு உறவு இருக்குது. அவங்க பிள்ளை பெற்று மருத்துவமனையில் இருக்கும் போது பாரதி ராஜா வந்திருந்தாரா, என்ன சொல்லியிருந்தாரு?
1: நான் ஹாஸ்பிட்டல்ல டெலிவர் பண்ணி நான் சிசேரியன், ரெண்டாவது நாள் பாரதி ராஜா சார் என்னை பார்க்க வந்தாரு. வந்து பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படி எல்லாம் பேசிட்டு, நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அந்த கதை இப்ப ஷூட் பண்ண போறேன், அந்த கதாபாத்திரம் நீ தான் நடிக்க முடியும். அடுத்த மாசம் 18ஆம் தேதியில இருந்து வத்தலகுண்டுல ஷூட்டிங். நான் அப்படியே அவரை பாக்குறேன், என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? ஐ மீன் ஐ எம் நாட், நான் வந்து நடிக்க ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், ஐ ஜஸ்ட் ஹேட் அ சைல்ட். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் கரெக்டா உனக்கு ஹேண்டில் பண்ணிடுறேன், நீ வந்துட்டு வந்துட்டு இந்த கதாபாத்திரம் உன்னை தவிர யாரும் பண்ண முடியாது, நீ தான் வரணும். சார் என்ன சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவர் கொண்டு போய் என் வாழ்க்கைய மறுபடியும் மாத்தினவர் டைரக்டர் பாரதிராஜா சார். தட் வாஸ் கிழக்கு சீமையிலே.

0: கண்ணும் கிளியே.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD CL 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள். What the-

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு ஆகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில் முதலே வருகின்றது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

இந்த காலை பொழுதிலே நீங்கள் கேட்டது மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே முதலிலே வருகிறது விநாயகர் துதியாக.

கேட்டது விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது. பக்தி பாமர்கள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக மலேசியா ஏலானி கடார் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக இயலானி கடார் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி ஐயப்பன் பாடலாக வீரமணி குழுவினர் பாடி

0: நீங்கள் கேட்ட ஐயப்பன் புகழை தொடர்ந்து டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாரர்கள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக
1: மறக்காத மாறாத விலகாத அன்பு இயேசுவே, அன்பு காக்க என் மேல் உள்ள பாசத்துக்காக ரொம்ப நன்றி. நன்றிப்பா, தவறி ஆத்துக்குட்டியா இருந்தாலும் தேதி வந்து அன்பு காட்டுங்க. எப்பவும் உங்களை பிரியாம சேர்ந்துருக்கணும். என் செல்ல இதையும் உங்களுக்கு தான்ப்பா. ஐ லவ் யூ சோ மச்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக மீண்டும் மலேசியா ஜேலானி கடார் குழுவினர் பாடிய

மலேசிய ஜேலானி கடார் குழுவினர் பாடிய இஸ்லாமிய பாடலை கேட்டீர்கள். தொடர்கின்றது மட்டக்களப்பு மாமங்கல ஆலய ஓசையுடன் வர்ண ராமேஸ்வரன் பாடிய

கேட்டது மட்டக்களப்பு மாமங்கல ஆலய ஓசை. பாடியிருந்தார் வர்ண ராமேஸ்வரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்டது டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்திலிருந்து ஒலிப்பிழையிலிருந்து வீரமணி கர்ணா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ண காலமாக பேபி நிமிஷா சின்மயி ஆகியோர் பாடிய

பிரசுரக்காரணமாக நீங்கள் கேட்டது பேபி நிமிஷா சின்மை ஆகியோர். நீங்கள் கேட்ட அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழலியில் வடக்கன் தமிழலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 70 79 230 80 4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06 புலந்திருக்கும். இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. எப்படி
0: நலமா இருக்கிறோம்? தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: வாழும் காலம் வரை இறைவனை வணங்கி வழிபட்டு நலமாக வாழ்வோம். இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது சோதனை வேதனை துன்பம் வரத்தான் செய்யும். அதையும் மன வலிமையுடன் தாங்கிக் கொண்டு வாழவும் வேண்டும். வாழும் வாழ்க்கையில் எல்லாமே அமைந்து விடுவதில்லை. அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்பட்டால் நோய்களுக்கு ஆளாகி விடுவோம். இன்றைய கால சூழலில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. இறை நம்பிக்கையோடு வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். முதுமையிலும் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போதுதான் இறைவன் நல் வழிகாட்டி வாழ வைப்பான். இளமையிலிருந்து முதுமை வரை நாங்கள் என்ன செய்தோம் என்பது இறைவன் ஏற்றில் பதிவாகிவிட்டது. வாழ்க்கையில் நல்லதை செய்தால் நம்மால் இயன்ற தானம் தர்மம் செய்யும் போதும் பயப்பட தேவையில்லை. இறை நம்பிக்கோடு வாழ்ந்தாலே போதும், இறைவன் வாழ வைப்பான். இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை. நாங்கள் செய்யும் அனைத்தும் இறைவன் முழுமையாக அறிவான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். இளமையில் இருந்து முதுமை வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த இறை ஆட்சியோடுதான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கடமைகளை சரிவர செய்யாமல் இறைவன் நம் கிட்ட நெருங்க முடியாது. வந்தோம் வாழ்ந்தோம் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. வாழும் வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நம் செயல்பாடுதான் சரியா இருந்தால் வாழ்க்கையில் முழுமையாக வாழ வைப்பான் இறைவன். கோபம் ஆணவம் அகம்பாவம் இவை யாரும் வாழ விடாது. நிம்மதியாக அன்பு ஒன்றுதான் வாழ வைக்கும். எப்படித்தான் நாங்கள் செயல்பட்டாலும் எல்லாம் இறைவனிடத்தில் தான் உள்ளது என்பதை முழுமையாக உணர்ந்து இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து வாழ்வோமானால் இறைவன் நலமாக வாழ வைப்பான். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:10 ஐக்கியராட்சியத்தில் 7:10 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 to 8:30 வரை இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வானலையில் மலர்கின்றது. இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலம் நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜன் ஓம் நன்றி ராஜன்னா. அப்படி நீங்க கலையா உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சோதரம். தாருங்கள் உங்கள் நட்சத்திரம்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இன்றைய நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுனங்களையும் விசாரித்தபடி அன்பான ராஜான குடும்பம் உட்பட எல்லா உறவுடைய குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு நாமத்துல ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 8:00 இறைவார்த்தைகள் 20:31 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதற்கு இயேசு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். இது நேற்று வரை. பின்பு ஒரு நாள் இயேசு தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அப்படியே எல்லோரும் புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் எல்லோரும் மோசமடையத்தக்கதாக படகு வெள்ளத்தினால் நிறைந்தது. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஐயரே ஐயரே நாம் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் வெள்ளத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ? காற்றுக்கும் வெள்ளத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இயேசு கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் உடுப்புகள் அணியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் இயேசுவுக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு இயேசுவுக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், லேகியோன் என்றார். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாள நரகத்திலே போக கட்டளையிட படிக்கு அவைகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன. இந்த அதாவது அசுத்தாவி சிந்தனையாக அசுத்தாவி வந்து இயேசுவின் காலத்திலே இருக்குது, இது வந்து அக்கடந்த ஏறி விடுறது. அதுதான் செய்வின சூரியன் சேரன்னு செய்கிறது. அது இந்த காலத்திலேயும் இருக்குது, அதை அநேகம் நம்புறது இல்லை. ஆனால் இயேசுவின் காலத்திலே அசுத்தாவி இருக்குன்னு சொல்லி அந்த அவனுக்கு ஏறி விட்டு அவன் உடுப்பில்லாமல் வஸ்திரம் தெரியாமல் பிரிய கலையை கொடுக்கிறான். இந்த அசுத்தாவிகளை வச்சு தான் செய்வினை செய்கிறது. எப்பயும் இப்படிதான் இந்த காலத்தில் எங்களை குடும்பத்துக்கே எங்களை உறவுகள் செய்யவே இயேசு அதில் எங்களை விடுவதாந்திட்டார். ரொம்ப நன்றி ராஜாண்ணா, நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ராஜா, யோசனை இருக்கிறீங்களா?
3: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி.
3: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் 114 அதிகாரம் 400 உரைத்தல். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி. காம நோயால் துன்பிட்டு வருந்தினார்க்கு வலிமையான பாதுகாப்பு மடல் ஏறுதல் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நானினை நீக்கி நிறுத்து. காதலியின் பிரிவு துன்பத்தை தாங்க முடியாத என் உடம்பும் உயிரும் நாணத்தை என்னிடமிருந்து நீக்கி நிறுத்திவிட்டு மடலேற துணிந்து விட்டன. நானொரு நல் ஆண்மை பண்டு உடையேன் இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் மடல். நாணமும் நல்லாண்மையும் முன்பு என்னிடம் இருந்தன, இப்போது அவற்றை இழந்து பிரிவுத்தியரால் மிகுந்தவர் ஏறும் மடலை பெற்றுள்ளேன். காம கடும்புனல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை. என்னிடமுள்ள நாணம் ஆண்மை என்ற படகுகளை காமம் என்னும் கடுவெள்ளம் அடித்து போய் விட்டது. தொழலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர். மாலை போல் தொடர்ந்த சிறு வளையலை அணிந்த இவள் மடலேர்களோடு மாலை கால துயரத்தையும் எனக்கு அளித்தாள். மடலூர்கள் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலுல்லா பேதைக்கு என் கண். மடலூர்களை பற்றி நள்ளிரவிலும் நான் நினைக்கின்றேன். காதலிய பிரிந்த துயரத்தால் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன. கடல் என்ன காமம் உளந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல். கடல் போன்ற காம நோயால் வருத்தமடைந்த போதிலும் மடல் ஏறாமல் தன் தீரத்தை பொறுத்து கொள்ளும் தகுதி பெண்களுக்கு உண்டு. நிறையறியார் மண்ணழியார் மண் நிறையறியர் மண் அழியர் மண் அழியர் என்னாது காமம் மற இறந்து மன்றுபடும். இவர் மன உறுதி இல்லாதவர் அனுதாபத்துக்குரியவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்துக்கு வந்து மன்றத்துக்கும் வந்து விட்டது. அருகிலார் எல்லாரும் கண் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு பொறுத்து இருந்ததனால் எல்லாரும் அறியவில்லை என்று நினைத்து என் காம நோய் இவ்வாறு தெருவிற்கு வந்துவிட்டது. யாம் கண்ணின் காண நகுப அறிவு இல்லார் யாப்பட்ட தரம்படாவாறு யாப்பட்ட இந்த பிரிவு துன்பத்தை இவர்கள் அடையாததால் இவ்வாறு யாம் காணுமாறு நிகழ்கிறார்கள். இவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்றி. திருவடி எக்காலத்தும் அம்மையின் திருவடிகளை வழிபடல் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தாள்.

0: பரமனை மதித்துட்டாற்பங்கையாசனன் ஒருதலை கிளியே ஒளிந்தவானவன். குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போற்றி செய்குவாம். திருச்சிட்டம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராயா.
1: வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு எப்படிப்பட்ட நோயையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்ட சென்னை சைதாப்பேட்டை காரணி அருகில் சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருந்த சித்தரான குறிலிங்க சுவாமி ஆலயத்திற்கு சென்று இருந்த போது அந்த உணர்வலைகளை உணர முடிந்தது. சித்தர் குறிலிங்க சுவாமிகளுடைய இளமைக்கால வரலாறு இவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் திருத்தாசலத்திலிருந்து சென்னைக்கு நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்திருந்தார் என்ற உண்மையை மட்டும் பக்தர்கள் சிலர் மூலம் அறிய முடிந்ததாம். அவர் வரும் வழியில் பல மகிமைகளை நிகழ்த்தி உள்ளதாகவும் தீராத மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல மக்களுடைய வியாதிகளை மாய நிவாரணத்தால் குணப்படுத்தி வந்ததாகவும் அதனால் அவருக்கு பல பக்தர்கள் ஏற்பட்டார்கள் எனவும் கூறப்படுகின்றது. சித்தர் குறிலிங்க சுவாமிகளை பொறுத்தவரை அவர் தபஸில் அகர்ந்து இருந்தபோது அவர் கையில் சிவலிங்கம் ஒன்று உருவாகி வெளிவந்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை பல காலம் அவர் பூஜை செய்து வழிபட்டு வந்துள்ளார் என்பதை நேரிலே பார்த்துள்ள பக்தர்களுடைய சந்ததியினர் மூலம் தெரிய வந்ததார். அவர் என்ன உணவு அருந்தினர், உடமைகள் எங்கு வைத்திருந்தார் என்பதையும் ஒருவரும் அறிந்திருக்கவில்லை என்பதின் காரணம் அவர் எந்த உடைமைகளையும் தன்னுடன் எடுத்துச் செல்லவில்லை என்பதை. காரணீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தவர் அங்கு ஏதாவது ஒரு மூலை சென்று அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருந்தார். அவர் கண் விழித்திருக்கும் நேரங்களில் அங்கு வந்து அவரை வணங்கிய மக்களின் குறைகளை தீர்த்தார். விபூதி கொடுத்து வியாதிகளை குணமாக்கினாராம். காரணீஸ்வரர் ஆலயத்துக்கு தவறாது சென்று வந்த பக்தர்கள் பலரும் அந்த சித்த புருஷரை சந்தித்து ஆசி பெறாமல் வந்ததில்லை என்ற நிலை உருவாயிற்று. முடிவாக ஒரு நாள் அவர் தாம் சமாதி அடைய வேண்டிய நாள் வந்துவிட்டதை உணர்ந்தார். அங்கிருந்த பண்டிதரிடம் அதற்கு அனுமதியையும் கேட்டார். ஆனால் அந்த பண்டிதரோ ஆலயத்துக்கு சமாதி அடைய அனுமதிக்க முடியாது என கூறிவிட்டார். அந்த காலங்களில் அனைத்து ஆலயங்களும் தனி நபர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தன, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதனால் பண்டிதரை அணுக வேண்டி இருந்தது. ஆகவே ஆலயத்துக்குள் சமாதி அடைய தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டவர் மனம் வருந்தி அங்கிருந்து கிளம்பி சென்று ஒரு ஆற்றின் ஓரத்தில் பக்கத்தில் தியானத்தில் அமர்ந்து கொண்டார். அன்று இரவு அவரை ஆலயத்துக்குள் அனுமதிக்க மறுத்த பண்டிதருக்கு திடீரென வயிற்று கோளாறும் பேதியும் ஏற்பட தாங்க முடியாது அவதிப்பட்டார். எந்த மருத்துவமும் அவருக்கு குணத்தை தரவில்லை. என்ன செய்வது என அவதிப்பட்ட அவருக்கு பலருக்கும் நோய் நொடிகளை குணப்படுத்திய சித்தர் குறிலிங்க சுவாமிகளின் நினைவு வந்தது. அவரை தேடிச் சென்று அவர் கால்களில் விழுந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். தனக்கு வந்துள்ள பொறுக்க முடியாத வயிற்று உபாதையை கூறி அதற்கு நிவாரணம் கேட்க கண்களை திறந்து பார்த்த சுவாமிகள் தனது கமண்டலத்தில் சிறிது விபூதியை போட்டு கலக்கி அந்த நீரை அவருக்கு குடிக்க கொடுத்தார். அந்த தண்ணீரை குடித்த பண்டிதரின் உபாதை அங்கிருந்த அனைவருக்கும் அதிசயிக்கும் வண்ணம் உடனடியாக நின்றது. வியாதிகள் ஒன்றுமே இல்லாதது போல பண்டிதரும் சாதாரண நிலையை அடைந்தார். அதன்பின் பண்டிதர் சித்தர் குறிலிங்க சுவாமிகளை ஆலயத்துக்கு வந்து சமாதி அடைய அழைப்பு விடுத்தார். ஆனால் சுவாமிகளோ ஆலயத்துக்குள் சமாதி அடைய விரும்பாமல் ஆலயத்தின் அருகில் இருந்த வேறு ஒரு இடத்தை காட்டி அங்கு தான் 1886 அல்லது 87 அன்று மதியம் 12 மணிக்கு தான் சித்த சமாதி அடைய விரும்புவதாகவும் கூறினார். சுவாமிகள் கூறியதை போலவே சமாதி அடைவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்டிதர் செய்தார். அன்று காலை சித்தர் குருலிங்க சுவாமி ஆலயத்துக்கு வந்து சமாதியடைய அழைப்பு விடுத்தார். ஆனால் சுவாமிகளும் ஆலயத்துக்கு சமாதியடைய மறுத்துவிட்டார். அன்று காலை சித்தர் குருலிங்க சுவாமிகள் தனது பக்தர்களுடன் நகரின் பல இடங்களுக்கும் ஊர்வலமாக சென்று சமாதி ஆலயம் உள்ள இடத்தை அடைந்து சமாதிக்குள் சென்று அமர்ந்து கொள்ள, ஏற்கனவே சுவாமிகள் கூறி இருந்தது போலவே சமாதியின் மேற்பகுதி அடைக்கப்பட்டது. அதன் மீது சமாதியை எழுப்பி ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தார்கள். இன்றைக்கும் அந்த சமாதி ஆலயத்துக்குள் சென்று கண்களை மூடிக்கொண்டு சில நிமிடங்களே தியானம் செய்தாலும் சித்தர் குருலிங்க சுவாமிகளின் அருளாசி அவர்களுக்கு கிடைப்பதாக நம்புகின்றனர். அவர்களுடைய குறைகளும் விலகுகின்றனவாம். அடிக்கடி அங்கு சென்று சுவாமிகளை வணங்கி துதிக்கையில் மரத்திலிருந்து விழுந்திடும் காய்ந்து போன இலைகளைப் போல மெல்ல மெல்ல பூர்வ ஜென்ம கர்மங்களின் தாக்கமும் குறைவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். எது எப்படியோ அங்கு சென்று சில நிமிடங்களே கண்களை மூடி பிரார்த்திக்கும் போது நல்ல அதிர்வலைகளை நிச்சயமாக உணர முடிகின்றது. அதன் காரணம் அந்த மகான் சூட்ச்ம வடிவில் சமாதியில் இருக்கின்றாரே என்பதே ஆலயமாகும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கன்றாய்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி. பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம்.
3: ராணி சமந்தர் ஜாமன்ல இருந்து.
1: ராணி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். அந்த நாள் மாத்திரமாதிரி அனைத்து நாளும்

0: கருதப்படுவர். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது. மலை பொழிவில் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட சில சட்டங்களை எடுத்து காட்டிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று கூறி அதிகாரபூர்வமாக ஜேசு அவற்றை விட கடைபிடிக்க கடினமான புதிய விதிகளை கொடுக்கின்றார். இதை கேட்டு சிலர் இவர் பழைய சட்டங்களை அழிக்கின்றார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். இயேசு பதிலாக திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது என்று கூறுகின்றார். அதன் மிகச்சிறிய கட்டளை ஒன்று கூட மீறப்படக்கூடாது என்பதில் கருத்தா இருக்கின்றார். சாராயின் பெயர் சாரா என்று மாற்றப்பட்ட போது எபிரேய மொழியில் மிகச்சிறிய எழுத்தான இ அழிக்கப்பட்டது. ஆனால் மோசே ஓசேயாவை இயேசுவா என்று பெயர் மாற்றம் செய்த போது அவ்வளவு மீண்டும் சேர்க்கப்பட்டது. இதையே இயேசு இங்கு சுட்டி காட்டுகின்றார் எனலாம். பழைய ஏற்பாட்டில் மிகச்சிறிய கட்டளை என்று கருதப்பட்டது உழும்போது ஒரு பக்கத்தில் காளியையும் மறுபக்கத்தில் கழுதியையும் கட்டாது என்பது. இது கூட மீறப்படாமல் இருப்பது உத்தமம். எல்லா விதிகளையும் ஒன்றிணைக்கும் அன்பு கட்டளைக்கு அடிபணிவோம். நன்றி. வணக்கம் ராஜனா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி அண்ணா.
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் திருமதி ஜெயா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ. வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நன்றி.
2: வணக்கங்கள். என் உறவுகளை நடந்தாலே நீங்கள் நிரம்பாத எல்லாமல்ல சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி பிரார்த்தியும் எல்லாமல்ல ரத்தீசாய் பகவானின் தெய்வீக நமரம் புதன்கிழமை. சில பக்தர்கள் ஏன் கடவுளிடமிருந்து விலகி இருப்பதாக உணர்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் சுய பரிசோதனை செய்து அவரை நிறுவனத்துவதற்கு முயற்சியையும் பொருட்டு பகவான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பல்வேறு சமயங்களில் பக்தர்களை ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதாக பகவான் அவர்களை பலவிதமான சூழ்நிலைக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்குகிறார். எல்லா ஞானத்திற்கும் ஊற்றான பகவான் தன்னை அணுகுபவர்களுக்கு மட்டுமே ஞான உதயம் வழங்குவார். பகவான் தங்களை பார்க்கவில்லை அல்லது தங்களுடன் பேசவில்லை என்று உணர்பவர்கள் தாங்கள் மனதளவில் பகவானுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்றும் தங்கள் செயல்களில் பகவானுக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்றும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உரிய விசாரணை என்னும் செயலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பகவானுக்கு கோபம் இல்லை, கருணையும் இல்லை. உண்மையான போதும் இந்த கடுமையில் கருணை இருக்கிறது. அவர் தண்டிப்பதாக தோன்றும் போதும் அதில் இரக்கம் இருக்கிறது. அவர் கோபமாக தோன்றும் போதும் அதில் பின்னால் அன்பு இருக்கிறது. தெய்வீகத்தின் இயல்பை புரிந்து கொள்வதால் மட்டுமே தெய்வீகத்தின் வழிகளை பாராட்ட முடியும். பக்தன் சரியான பாதையில் எல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழவும் வழிவகுப்பதற்காக தெய்வம் சில வகையான தண்டனைகளை கையாளுகிறது. அத்தகைய தண்டனைகள் பக்தனின் நன்மைக்காக நல்வாழ்வுக்காகவும் உள்ளன. காலம், இடம், சூழ்நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒருவர் இறைவனுடன் நெருக்கத்தை உணர வேண்டும். அதுவே உண்மையான பக்தி என்று பகவான் உரையில்
1: திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: இனிய காலேஜா. வணக்கம் ராஜா. முதல் நிப்பாட்டப்பட்டிருந்தது நல்லது இல்ல. இனிய காலேஜா. வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
3: நான் நலமா இருக்கிறேன். இந்த எல்லோருக்கும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையவே.

0: இறைவனை வேண்டிக் கொண்டு நான் கிருஷ்ணிய வந்து தியானதேசன். இந்த பொதுக்காலத்தின் பத்தாம் வாரத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தவ நச்சிந்தனை. சக மனிதருடைய திருச்சட்டங்கள் உண்மையான சரியான அர்த்தங்களை நிறைவேற்றவே அவர் வந்தார் என்பதைத்தான் ஆண்டர் இங்கே நச்செய்தியில் கூறுகின்றார். கொலை செய்யாது என்பது ஒரு சட்டம். நான் கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமானவன் அல்ல, எனவே நான் இச்சட்டத்தை கடைபிடிக்கின்றேன் என்று நினைக்கலாம். ஆனால் அது போய், ஏனென்றால் இச்சட்டத்தின் உட்கொள்ளும் உட்பொருள் மனிதன் உயிர் மதிக்கப்பட வேண்டும். மனிதம் ஏற்றம் பெற ஒருவரை ஒருவர் அவன் அன்பு செய்ய வேண்டும். எனவே இப்பொழுது இதை நாம் கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் திருச்சட்டம் நமக்கு நம்மை முழுமையை காணும். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை கொலை செய்வது பாவம். கொலை நடைபெற்ற அடிப்பையாக அடுத்தவர்கள் சினமானது சினம் கொண்டவரே அழியும் என்பது வள்ளுவன் வாய்மொழி. பெரிய சட்டங்கள் சிறிய சட்டங்களை என பிரித்து பார்த்து சிறிய சட்டங்களை பற்றி கண்டுகொள்ளாது பெரிய சட்டங்கள் மட்டும் கடைபிடித்தனர் பரிசெயர். எரிபொருளும் பலிபொருளும் செலுத்துவதால் மட்டும் பாவங்கள் தீர்ந்துவிடும் என்பதில்லை. மாறாக திருச்சட்டத்தின் நிறவாகிய கிறிஸ்துவை நம்பி துன்பம் கொடுத்தவர்களையும் மன்னித்து அடுத்தவரோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் விண்ணம் நமது தாய் வீடாகும். எனவே மனிதம் ஏற்றம் பெற ஒருவரை ஒரு அன்பு செய்ய வேண்டும். எனவே எப்பொழுது இதை நாம் கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் திருச்சட்டம் நம்மில் முழுமை காணும். சட்டத்தை சட்டமாக கடைபிடிக்காமல் அன்பாய் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயநடேசன் அவர்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 10 ஜூன் மாதம் புதன்கிழமைக்கே உரியது.
2: மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள் நாம் மட்டும் எடுக்கிறத விட மற்றவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. பின்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்துடக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு வார்த்தைகள், ஒரு மனிதனை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது சில நேரம் பிறர் கூட கன்சல்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கும். பல விதங்களில் பார்த்துட்டிங்கன்னா யோசனை இருக்கிறவங்க என்னடா பண்ணுறது லைஃப் பூரா இப்படி இருந்துருக்குன்னு சொல்கிறவங்க கூட இன்றைய தினத்தில் சில மாறுதல்கள் இருக்கும். அதே மாதிரி வீடு வாடகை இடம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துருக்கக்கூடியதாகும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் சில தடங்கல்கள் இருக்கும். கடன் வாங்குறது கொடுக்கலாம் கொஞ்சம் கவனம் தேவை. உடம்பு ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் குடிவரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களால் பேசாதவங்க கூட திருப்பி பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நாள் 45 நாள் கொஞ்சம் ஒரு கவனம் தேவை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கோபமாகவும் டக்குனு அவசரப்பட்ட ஒரு முடிவாகும். அதுவே நமக்கு ஆபத்தாக விளையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருக்கு அப்பா விஷயங்களில் அவங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் தூர பிரயாணம் மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த முடிவுகளில் தொழில் சம்பந்தமான இதில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கவனம் என்பது தெரியாத தொழில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது இன்றைய தினத்தில் நல்லது. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமான சாதகம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு அப்பட்டமாக நம்பியறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினம் வெளிநாடு வெளியூர் டாக்குமெண்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்த காரியங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் விரயமான நாள்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 200 கொடுக்கறது என்னடா அது கையில் கவர பணம் வர்றது பூரா செலவாகிட்டே இருக்குங்கிற ஒரு மன அழுத்தம் மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில யோசனைகள், அதாவது ஒரு பக்கம் வந்து செலவுகள் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒன்று கொடுத்துட்றாருன்னு சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பிரயாணங்கள் இருந்துருக்கும், அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு இருக்கும். இது இப்போ தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ செலவு பண்ணாமல் எப்போ பண்ணுறது? நமக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்க. அதே போன்று இடம் பொருள் வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற விஷயங்கள் அமோகமாக நடக்கும். வாங்கி வச்ச கடனை எப்போ தீர்க்கணுங்கிற ஒரு பயம் மனசில் இருந்தே இருக்கும். கடனை தீர்த்துருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க அவங்க வீட்டுக்கு வர்றது, இது போன்ற நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைய தினத்தில் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரயாணங்கள் எடுத்து முடிவெடுத்து தடங்களாகக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரிஷபராசி என்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக, கொஞ்சம் நேரம் பேசுறதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, இல்லை அவங்க சொல்லும்போது பரவாயில்ல நமக்கு எவ்வளோ தேவலை அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பண விவகாரங்களில் எடுத்த முடிவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பிளான் நம்ம போட்டு வச்சு கச்சிதமாக நடந்ததுன்னா இனியும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், முழு பிரயாணம், லாப பிரயாணமாக அமையக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு உண்டு. நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷனல் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் நடந்துருத்து இனிமே இதை தாண்டி எப்படி போகிறதுங்கிறத யோசிக்கணுமே தவிர, நடந்துருத்தேன்னு சொல்லி கவலைப்படுறதுல அர்த்தங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு என்னடா லைஃப் இதுச்ச அப்படிங்கிற மாதிரி சில தோணல்கள் இருக்குது. யாராவது மனதை விட்டு பேசுறதுக்கு ஆள் இருக்காதா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஆட்ட சொல்கிறது, இது எப்படி மனசுக்குள்ளேயே இருந்துட்டுருக்கேன்ற கவலைகள் அப்பப்போ இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எல்லா காரியங்களும் நாட்கள் கடங்கும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, டூர் சம்மந்தமான ட்ராவல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். வியாபார விஷயங்களில் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீட்டிங்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருக்கும். யாராவது பார்க்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பழச மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாட்ச் வாங்குறது, ஏதாவது கிஃப்டாக கொடுக்குறது, யாருக்காக கிஃப்டாக வாங்கி கொடுக்குறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம சான்ஸ் கிடச்சி நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றாக சின்ன சின்னதாக கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் இருக்குது. இனிமே இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த முடிவுகள் எடுத்து செயல்படுத்துவீங்க. சில நேரங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும், சில நேரங்கள் நம்ம கூட இருந்து பாதகமாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்பொழுது இறைவன் அதுக்கு ஒத்துழைச்சா தான் எல்லாமே நடக்கும், நம்மளாக நினச்சா எதுவும் நடக்காதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பண சம்பந்தமான விஷயம், ஃபேமிலி சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால லைஃப், இது மூன்றையும் சேர்த்து வச்சு யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். அது யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு மூவ் பண்ணி மனசில் யோசனை பண்ணி நல்லா தகுதியாக சிந்திச்சு, முந்தியில் எனக்கு அந்த யோசனை கிடைக்கல, இப்போல்லாம் யோசிக்கும்போது தான் தெரியுது இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், இனிமே வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியது. நம்ம நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கும். மன ரீதியாக சில அழுத்தங்கள் அப்பப்போ வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் நம்ம முன்னாடி நல்லா பேசுகிறா, பின்னாடி போய் நம்ம பற்றி தப்பாக பேசுகிறாங்கிறத கண் கூட தெரிய வரும். அது ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு ஃபோனை வைக்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த பக்கம் கண் காமிக்கிறத பார்த்துருவீங்க. இந்த மாதிரி செய்கைகள் மூலமாக சே என்னடா அது, நமக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியது. சிம்மராசி என்பவர்களுக்கு சிவ வழிபாடு ஒரு மகிழ்ச்சியான வழிபாடாக இந்த தினத்தில் அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இந்த தினத்தில் கிரகநிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கவும் நல்லது. இரவு நேர பிரயாணம், மற்றவங்ககிட்ட வாதிட்டு பேசுறது, நீ என்ன சொல்கிற, நான் என்ன சொல்கிறதா, இப்படி இல்லை இப்படி இல்லை, சின்ன தப்பு எல்லாத்துக்கும் நடக்கும். அதை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மறதியினால் சில விஷயங்கள் விட்டுருவாங்க. சில நேரங்களில் சிலது வாண்டடாக பண்ண மாட்டாங்க, வாண்டட் மாதிரி வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, அதனால் எப்பவுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் அதை சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி திரும்ப அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை கொடுக்கும். ரொம்ப நாள் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாது, மனசில் நினைச்சின்றதில் மற்றவங்க அதை புரிஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா ஆச்சரியமாக யோசிப்பல் பார்த்தியா. அதுதான் நமக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னு சொல்லி பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத இருந்தவங்க திருப்பி பேசுறதுக்குனாலும் நல்ல நாள் இருக்குது. கூட்டுத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கோம், துணி சம்மந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழசு வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி நண்பர்கள், சில காரியம் நடந்தது ரொம்ப நல்லதுக்கு தான், இவெல்லாம் நம்மளை விட்டு போனது ரொம்ப நல்லது தான், இவெல்லாம் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லது தான்ங்கிற ஒரு பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில சர்ச்சைகள் மற்றவங்க எடுத்து சொல்லும்பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கு எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து ரியாக்ட் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிகத்துக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. கண் சம்பந்தமாக, மைக்ரைன் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ஒரு சில முடிவுகள் மற்றவங்ககிட்ட கேட்கறதோட நீங்களே எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன சோர்வு இல்லாமல் எதையும் நிராகாத்திரமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இது ரைட், இது தப்பு, இது சரி, இது தவறு இப்படிங்கிறத பல யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விவகாரங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன யோசனைகள், மன கவலைகள்லாம் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திட்டவட்டமாக யோசித்து ஒரு சில காரியங்களை இறங்குவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இந்த காலம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. டியூ டேட்டை மறக்காமல் கட்டிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சில லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு பண வரவு கூடுவது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்க, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை இந்த தினத்தில் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா சார்ந்த துறைகளில் ப்ரொடக்ஷன் இருந்தவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்வங்க, டேரக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேவை. இங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்குது, இந்த காரியத்தை பேச போகிறாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ சினிமா சம்மந்தமாகவோ இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா 90% சக்ஸஸ் ஆகிறது, ஒரு 10 இது வந்து எனக்கு ஒரு தரங்களாக அது என்ன ஆகுதுன்னே தெரியல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன ரீதியான கலக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலரதெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்தது இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசுராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளுக்கு 100க்கு 100 முறை யோசித்து ஜாதகங்களை பார்த்ததுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றுக்கு பின் ஒன்று இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோமேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். அதே சமயத்தில் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்க கவலைப்பட வேண்டிய அவசியம். நிதானமாக யோசித்து செயல்பட்டு தியானம் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது மனம் வந்து பெரிய பதட்டத்திலேருந்து நிற்கிது. இப்படி தான் நம்ம எப்பவுமே முயற்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொள்வோம். திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் மூலமான பல விதமான பலன்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரியம் இல்லாமல் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனால தான் கடவுள் வந்து இதை செயல்படுத்துறாருங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் குடிவரக்கூடியதாக இருக்கும். கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் குடிவரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் நம்பிக்கை துரோகங்களாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்கெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, இவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க. நெகட்டிவாக பேசிட்டுருக்கோம், எப்பவுமே நெகட்டிவாக பேசிட்டுருக்கேன் என்ன அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதுலேருந்து அவங்க தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி மகரராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களை, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். இது நடந்ததுன்னா சந்தோஷம், இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கவலைப்பட்டதை விட இனிமேல் என்ன நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த சில மன யோசனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். சில பேர்கிட்ட சில முடிவுகள் எடுக்கும்போது சொல்லாமா வேண்டாமா, இல்லை இது இப்படியே ட்ராவல் பண்ணுறதா, இல்லை புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்கலாமா, இப்படி பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், வெற்றி பிராணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்து சொல்லுவாங்க. சில நேரங்களில் ப்ளஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது திருப்பி அதிலேயே மைனஸ் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லணும், ரெண்டுமே சொல்லிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்து சரி பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம வந்து அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்து போடுவீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது, ஷார்ட் கோர்ஸ் கற்றுக்கிறது, இல்லை வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள் மேற்கொள்வது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம அந்த பிரச்சனையே ஏழை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது பேசிடுறோம், சொல்லக்கூடாது சொல்லிடுறோம், சில நேரங்களில் நம்மளுடைய சிந்தனைகளை வெளிக்காமிச்சிடணும். இப்படி காமிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியமும் நம்மளை தாண்டி போயிடும். இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம், கொஞ்சம் மன அமைதி தேவை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யார் பேச்சு நம்ம கேட்கறதோட நமக்கு என்ன தோணுது, நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க.
1: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இந்திய போர்மன நன்றிகள். அன்பு உறவுகளே, இன்று 7 மணி 7:10 to 8 வரை இடம்பெறுவது பந்தய நிகழ்ச்சி. பந்தய நிகழ்ச்சியில் பிரபலயமான கவிஞர் அண்ணா முத்துலிங்கம் அவர்கள் அதாவது இயற்றிய பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் இயற்றிய பாடல்கள் அத்தனையும் நல்ல பாடல்கள். மாஞ்சோலை கிளிதானா என்ற பாடல், கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் மணியோசை கேட்டு எழுந்து பயணங்கள் முடிவதில் வர அருமையான பாடல். ராகதீபம், ஏற்று நேரம், புயல் மலையா என்ற பாடல், அதே திரைப்படத்தில் முந்தான முடிச்ச திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சிறுகிளியே சித்திரப்பூவிலியே என்ற சோகப்பாடல். மௌனகீதம் திரைப்படத்திலிருந்து டாடி டாடி ஓ மை டாடி, பொன்மானை தேடி பூவோடு வந்தேன் என்ற சோகப்பாடல். எங்கூர் ராசாத்தி திரைப்படத்தில் எம்ஜிஆருடைய தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் என்ற தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை என்ற மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். செந்தூர பூவே செந்தூர பூவே சீர் கொண்டு வா செந்தூர பூ திரைப்படத்தில் கந்தனுக்கு மாலையிட்டால் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் கானகத்து வள்ளி மயில் என்ற பாடல். அதனைத் தொடர்ந்து பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வேண்டி பாடுகிறேன், ஊரு குலைப்பவன், அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, இன்று போல் என்று வாழ்க, காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி போட்டு வைத்த அருமையான பாடல் என்ற பாடல். இவ்வாறான பல பாடல்கள் இயற்றியிருக்கின்றார் முத்துலிங்கம் அவர்கள். அவர்களுடைய பாடலை நீங்கள் எமது முதன்மை செய்தி போகும்போது அழைப்பை ஏற்படுத்தி தாருங்கள். அன்புறவுகளே, இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கின்றார் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு. வணக்கம் பத்மநாபன். நன்றி, அப்படியே உற்சாகம் இருங்க, சொல்லுங்க பாப்பா.
3: சந்திரதேவதாட்ட மகன் ஹரிஹரன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன்.
1: ஹரிஹரன்,
3: ஹரிஹரனோ பாட்டுக்காரன்
1: ஓமன்றன்
3: மற்றது டாக்டர் ரவியும் ரஞ்சியும் மற்றது குணரத்னம் செல்வநாயகி வதனாண்ட அக்காமத்தானும்.
1: ஓ, குணரத்னம்
3: செல்வநாயகி,
1: என்ன
3: பேருமா ரவிரஞ்சன் நிதிரை இல்லாததுக்கு இருந்து கேட்டு கண்டு பாய் பதனாக்கு வாழ்த்து நடக்கிறாண்டு இருவரும் இரு குடும்பங்களும் திருமண நாளை கொண்டாடுகிறார. சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு
1: நன்றி, வணக்கம். நன்றி, இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். எங்கட சந்திரசரம் ஐயாவுடைய மகன் ஹரிஹரன் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அதே போல் குணநாயகனுடைய சகோதரன் அதாவது குணரட்னம் செல்வ நாயகி தம்பதிகள் இன்று திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். இந்த ரெண்டு தம்பதிகளும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் வைபர் ஊடாக திருமதி ரஞ்சினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஞ்சினி.
4: வணக்கம் ராஜானே.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கரியரனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதிகளான குணரத்னம் செல்வநாயகி குணரத்னத்துக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த பைபருடாக வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு சாந்தினி வடிவேல்.
5: இனிய காலை வணக்கம். நீங்க நலமாக குடும்பத்தோட இருக்கணும் என்று எல்லாம் பல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் ஹரிஹரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்று சகல சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சிரஞ்சீவியாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் பல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான செல்வரத்ன குணரத்னம் செல்வநாயகி அவர்களுக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களும் இணைப்பிடியா தம்பதிகளாக ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலியாகவும் சிரஞ்சீவியலாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாவுடன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: மாமா நலமா இருக்கிறீங்களா?
6: நான் நலம். அண்ணா நலமோ?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
6: நன்றி. இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணரத்னம் செல்வநாயகி தம்பதிகளுக்கும் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் நமது அன்பான திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லாம் செல்வங்களோடு சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாக என்றும் வாழும் என்றும் வாழ்த்திக் கொண்டு ஹரிஹரன் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரின் நலமாக வாழ்வனோடு வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் பாமா ராஜரட்னம். அவரை தொடர்ந்து வானொலியில் ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ராஜினி.
7: வணக்கம் ராஜா. நீங்க நலமா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
7: ஆமாம் ராஜா. நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான கரிகரன் சந்திரசேகரன் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் பாகவாகவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று திருமண நாளைக்கான ரவி ரஞ்சி திரு திருமதி ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் திரு திருமதி குணரத்னம் செல்வ நாயகி தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்த அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம். நான் ராசாதி சாதிக்கிறேன்.
1: வணக்கம் ராசாதி. நலமா இருக்கிறீங்களா?
8: ஆமா, நல்ல நல்லதோடு இருக்கிறேன். நீங்கள் எப்படி அண்ணா இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, வாழ்த்துங்கள்.
8: அப்படியா? எல்லோரும் நலத்தோடு இருக்க நான் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கரிகரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரவி ரஞ்சி செல்வநாயகி குணரத்னம் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களின் நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாகவும் குங்குமத்தோடையும் வாழ மனதார வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து சுவிஸில் இருந்து பேன் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பேன் ராஜா.
9: வணக்கம் ராஜா. நீங்கள் நலந்தானே?
1: நலமாக உற்சாகம் இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அன்பு இல்லத்தரசி? எப்படி?
9: எல்லோருமே நலமா இருக்கிறோம் ராஜா. நன்றி. உற்சாகமாக இருக்கின்றோம்.
1: நன்றி.
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கரியர் எனக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்தோடு இன்று திருமண நாளை கொண்டாடும் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்களுக்கும் குணரட்னம் செல்வநாய் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். உங்கள் நல்வாழ்த்துகளுக்கு நன்றி. நன்றி. அவர் பேன் ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
10: வணக்கம்.
1: சதீஷ் நலமா இருக்கிறீங்களா? சதீஷ்
10: நலமா உள்ளேன். நீங்கள் விநாயகரை வேண்டிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் கரிகரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கரிகரன் படித்து பட்டங்கள் வந்து சிறப்பாக வாழ்ந்து பார்த்திக்கொண்டு மற்றும் இரண்டு தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர் திருமண வாழ்த்துக்களை வணக்கம்.
1: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம். நலமா இருக்கிறீங்க ஹலாராணி?
11: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஹரிகரன் அவர்களுக்கு சகல செல்வங்களும் பெற்று நீடு உளிகாலன் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க வந்து மனதார வாழ்த்திக் கொண்டு மற்றும் திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி ரவி ரவி ரஞ்சன்
1: ரஞ்சி தம்பி ரஞ்சி ரஞ்சி
11: ரஞ்சி
1: தம்பதிகள்
11: தம்பதிகளுக்கு
1: எங்களுடைய செல்வநாயகி தம்பதி குணநாயகி தங்கச்சி
11: குணரத்னம் செல்வநாய தம்பதிகள் இருவரும் இன்றென்றும் ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் நீடூழி காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துடைய வருகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்
11: அண்ணா.
1: சரி அன்பு உறவுகளே, நான் பாடலை தந்திருந்தேன். நீங்கள் பாடலை எங்களுடைய காலை புந்துணல் நிகழ்ச்சி அல்லது உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்தி தரலாம் அன்பு உறவுகளே. இப்பொழுது அந்த தம்பதிகளுக்கும் அந்த ஹரிகரனுக்கும் பாடல். இதுவோ பாடல்.

அன்புகளே, தயவு செய்து எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது. தயவு செய்து நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற தொலைபேசி ஊடாக கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய அருமையான பாடல்கள் காஞ்சி பட்டுடுத்தி அந்த பாடலை யாரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது தெரியவில்லை. செந்தூர பூவே செந்தூர பூவே சீர் கொண்டு வா, தாயகத்தின் சுதந்திரமே என்ற அருமையான பாடல். தங்கத்தில் முகமெடுத்து பொன்மானை தேடி பூவோடு வந்தோம். டாடி டாடி ஓ மை டாடி என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் சந்திரசேகரம் ஐயா ஹரிஹரன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள்.

சுருங்கிமியாக தீர்க்க சுங்கிலியாக பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கையினர் வாழ்க்கை மகிழ்கின்றோம். அதேபோல் குணநாயகி வதனா அவர்களுடைய சகோதரி குணரத்னம் செல்வன் ஆகிய தம்பதிகள் இன்று திருமண நன்னாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களையும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க்கையினை வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்னா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதிஷனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நேற்று பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படுவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகள் சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தினாலே கிளர்ச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்தான் உள்ளது. ஆனாலும் இந்த இளைஞருக்கு இன்னமும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி அவர் பிழை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஸ்ரீசலையை விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னப்படுத்தி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலாலும் அதன் பின்னரான சூழலாலும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும், ஆனால் முறையான விசாரணைகளின்றி தன்னிச்சையாக நபர்களை கைது செய்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஸ்ரீசலியை விடுவிக்க கோரி கொழும்பு கோட்டை பெறுதல் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் இரண்டாவது நாளாக தொடர்ந்திருந்தது. கொதுபா ராஜபக்ச உள்ளிட்ட இரண்டு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னரே தற்போதைய இந்த இறைச்சல் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டிருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு வழக்கை ஜூலை மாதம் 16 தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனாவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணையை எதிர்வரும் 19 தேதி வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்காட்டி மாதத்திலும் இலங்கைக்கு கிடைக்கும் ஏற்றுமதி வருமானத்தில் பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருக்கும் தொகையை அடுத்த மாதத்தின் 10 தேதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேகநபர் ஒருவருக்கு மின் அதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்திருக்கிறது. புத்தளம் தனாத்துவிலு காரதீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதான பயிற்சியை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரி பயிற்சியை தோட்டத்தில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதோடு அவர் மீது துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனாத்தவில்லு போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. திவ்யா சூறாவளி தாக்கம் இடம்பெற்று 5 மாதங்களுக்கு மேல் கடந்திருக்கின்ற நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் கேள்விக்குறியாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை 8:30 முதல் 10 மணித்தியாலத்துக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்துக்களின் புனித நாளான ஆடி அமாவாசை தினத்தை அரச பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய செய்திகளில் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் எங்கும் மின் தட்டுப்பாடு இல்லை, அவ்வப்போது வீசும் பலத்த காற்றால் மின்தடை மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் AM ஷாஜகான் தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய நிலவரம் குறித்து குவைத் அரசர் ஷேக் மிஷல் அல் அகமது அல் ஜபர் அல் சபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடியிருக்கிறார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி கிள்ளியூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சபின் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப்பிடம் நேற்று புகார் மனு அளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல கூட்டுறவு பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் June 22 முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் நிர்வாக அமைப்புக்கு முட்டுக்கட்டை போட எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோ கிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதிகளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருப்பதாக கூறி இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நேபாளம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதனால் அங்கு உள்நாட்டு மாம்பழங்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது. இந்திய பொறியியலாளர்கள் சோஜிலா சுரங்கத்தின் இறுதி பகுதியை உடைத்திருக்கிறார்கள். இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மலையின் அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 20 பேரை போலீசார் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் சிலவக்கியா நாடுகளுக்கு June 13 முதல் 19 வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 84. 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் C. ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா, பைட்டு, BYT ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 8 பேர் இறந்ததாக இதற்கு முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். பால்டிக் கடற்பகுதியில் நேற்று கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை தற்போது தொடங்கியிருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு நேற்று அறிவித்திருக்கிறது.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட கூட்டு அவாமி அதிரடி குழு சார்பில் விடுக்கப்பட்ட போராட்ட அழைப்பை தொடர்ந்து நேற்று அங்குள்ள முக்கிய நகரங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தது. கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 101 அதிகரித்திருக்கிறது. மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 டன்னுக்கு அதிகமான எடை கொண்ட போதைப் பொருளை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். மரக்கட்டைகள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட இருந்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளன. நாட்டையே உலுக்கிய நிலநடுக்கம் ஒரு பாட்டியை உலுக்கவில்லை. பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளியை துணிச்சலுடன் பாட்டியொருவர் காப்பாற்றியிருக்கிறார். ஜப்பானில் ஓடி திரிந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டு விட்டது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதை பிடித்திருக்கிறார்கள். ஜோகூரில் 12வது மாடியில் உள்ள வீட்டிலிருந்து 2 பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார். பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 41 இறந்ததாக பதிவாகி இருக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகே உள்ள ஒரு மனநல மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்திலே ஒரு பண்ணையும் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் ரசிகர்களிடம் பிரபலமான பிரெஞ்சு பொப்பாடகரும் நடிகருமான பத்தி புயல் மீது பலதரப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வர்த் லீவிஸ் முறையில் 86 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வுபெறும் முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. டென்னிஸுக்கான உலக தரவரிசையில் நட்சத்திர வீரரான சேர்பியாவின் ஜோகோவிச் சர்க்கலை சந்திக்க இளம் வீராங்கனையான ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NBA கூடைப்பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில் காண சென்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரசிகர்கள் கேலி செய்திருக்கிறார்கள். உலகக்கண்ண காற்பந்து போட்டிகளின் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது. பயண சவால்கள், பெரிய சாதனைகள் என்று படிக்க படிக்க திகைப்பூட்டம் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.93 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.20 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 448.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.11 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.38 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.25 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லாங்கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதே, இங்க போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 Paris
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:20 ஐக்கியராஜ்யத்தில் 8:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அருமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ணு, புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
2: நான்
1: வந்து இப்ப இருட்டுமுக
2: வந்துட்டேன்,
1: போயிக்கதான் தெரியும் என்ற
2: நிலைமை. நான் வந்து ராஜானா ராமன் தேடிய சீதை என்ற படத்துல
1: பந்தய நிகழ்ச்சியில் பிரபல கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல் எங்கள் அன்பு நேயர்களிடம் நான் கூறியதை மரம் புறமா தந்து விட்டார்கள். மகிழ்ச்சி ஆனந்தம் இன்றைக்கு. அந்த வகையில் முத்துலிங்கம் அவர்களுடைய 7:10 8 வரை கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல், அதனைத் தொடர்ந்து இன்று சோதி அவர்கள் எங்களுடைய மெட்ரிக்கிளையில் வசிக்கும் சோதி அண்ணாவனுடைய நெஞ்ச மரபாத பாடல்கள் வருகின்றது. அவருடைய சோக கீதங்கள், அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் அன்பு உறவுகளை. அதனைத் தொடர்ந்து சாரதி தருகின்ற நிகழ்ச்சிகள் வானொலியில் மலரும். இப்பொழுது ராஜா அவர்கள் கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது. ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி.
3: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வி.

0: ஒலித்த பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: ஆண்டவன் புண்ணியதான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் நமக்கு விநாயகரை வேண்டிக் கொண்டு அன்றைக்கு தொட்டால் பூ மலர் என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: தொட்டால் பூ மலர், நீங்க எந்த பூவை தொட்டு மலர்ந்தது?
1: இன்றைக்கு எங்க வீட்டுல சிவந்த பூந்து இருக்காரு.
0: தொட்டு பாருங்க,
1: நன்றி
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது. அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் கேட்ட பாடல் படகோட்டி திரையிலிருந்து கவிஞானி வாலி அவர்களுடைய அசத்தல் பாடல்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி. என்ன பேரடா கமலவடி? உங்களை உங்களை என்ன மறக்கிறது? இது மறக்கிற ஆளா? உங்களுடைய இல்லத்து
1: அரசன்
0: நல்ல சுகமா இருக்கு. உற்சாகமா இருக்கு. பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?

0: உங்களுக்கு இப்ப ஸ்டார் என்ன உள்ள
1: காதல்
0: பாட்டுகள் சொல்லி வேலை
1: இல்லத்தானே
0: செல்வியோண்டு வந்தார். அங்கார தொட்டால் பூமலர் வந்து அவர் கேக்குறாரு. நீங்க தங்கத்தோணியில தான் போறீங்க? அப்பாடா என்ன என்ன புதுமைய பார்த்தாலும் அதிமுக கட்சிய போட்டு படுத்துற பாடு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை காப்பாற்றி எம்ஜிஆர் மாதிரியே இல்ல நினைச்சே கும்பிடு
1: ஒருத்தரும்
0: இல்லாத அவருதான் மகனேதான் முதலமைச்சரா இருந்துட்டு இருப்பேன். அந்த வயசு போனவர்கள் விட மாட்டார்கள். வாத்தியாருக்கு அடிச்சாலே குதிச்சென்று வந்துருவார்கள். நம்பியாருக்கு எத்தனை பேச்சு
1: நடிக்கிறதுல
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்ட மாலைகள். நன்றி சகோதரன். அவர் கமலபடி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடல்கள் உலகம் சுற்றும் பாரிபன் திரையிலிருந்து ஒலித்தது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கமலவேணி நவரன் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சோதரி சித்ரா பவன் அவர்கள். நல்லமா இருக்கீங்களா சித்ரா?
1: ஓ நல்ல சோபா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம். நன்றி.
1: நீங்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு.
0: வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்?
1: வீட்டு நல்ல சுகமா இருக்கணும்.
0: எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். ஓகே சந்தோஷம். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: இன்று வந்து பூ முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா.
0: பூ முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா. அப்படி ஒரு பாட்டு. அதையும் பாப்பா.
1: அதுவும் கூட இப்போ திருமண நாள் கொப்பியில தான் பார்த்தேன் நான்.
0: எழுதின பாட்டு சொல்ல எல்லாரும் செத்து தெய்வமா போச்சா?
1: அதுதானே
0: இருந்திருக்கலாம். பாவங்கள்
1: என்ன
0: செய்யறது? கடவுளின் படைப்பில இப்படி
1: வரல.
0: என்ன செய்யறது? என்ன கடவுள்? நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி. என்ன

0: ஒலித்த பாடலை சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளே, எங்களுடைய பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற்றது 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை தேவி மஹாலில் நடைபெற்றது. அந்த விழாவின் போது கேட்காமலே எங்களுடைய அன்பு நேயர்கள், எங்களுக்காக நீங்களும் வழக்காடுங்கள், உங்களுக்கும் நோயிற்கான செலவுகளை நாங்கள் தருகிறோம் என்று எங்களுக்கு தெரியாமலே கொண்டு வந்து காசுகளையே தந்திருந்தார்கள் எங்கள் அன்பு நேயர்கள். நான் தான் அதையும் வாங்கினேன். அந்த அன்பு நேயர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாளுக்கு நாள் இப்படியே நேயர்கள் அதிகரித்த வண்ணமே தந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த விலையில் தெரிவித்துக் கொண்டு, அன்பு யோகேஸ்வரி அம்மா 500 ஹீரோக்களை கொண்டு வந்து வந்திருந்தார், கமல்பேணி அவர்கள் 300 ஹீரோக்களை கொண்டு வந்து வந்திருந்தார், திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100 ஹீரோக்களை, திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 ஹீரோ, திரு ரமேஷ் அவர்கள் 100 ஹீரோ, பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150 ஹீரோ, திருமதி குணநாகி பசுபதி அவர்கள் 250 ஹீரோ, திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் 200 ஹீரோ, செல்வி தனுஷா ஜெயக்குமார் அவர்கள் 200 ஹீரோ, செல்வன் சுகிருதன் சுப்பிரமணியம், அதாவது மனோகரி சுப்பிரமணியன் தம்பதிகளுடைய அன்பு மகன் 150 ஹீரோ, பிபி பத்மநாதன் அவர்கள் 100 ஹீரோக்கள், சோதி புஷ்பா அவர்கள் 300 ஹீரோக்கள், திருமதி பாமா ராஜரத்னம் அவர்கள் 200 ஹீரோக்கள், திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் 201 ஹீரோக்கள், திருமதி திரு உமாபதி அவர்கள் 520 ஹீரோக்கள், தேவி தனராஜ் அவர்கள் 150 ஹீரோக்கள், திருமதி ஸ்கந்தா அவர்கள் 300 ஹீரோக்கள், திரு முத்து அவர்கள் 100 ஹீரோக்கள், திரு பாடகர் துறை டென்மார்க்கில் இருந்து 100 ஹீரோ அவருடைய உறவினர்களூடாக அனுப்பியிருக்கின்றார், திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 ஹீரோக்கள், செல்வன் நபிபரதன் சத்யராஜ் அவர்கள் 500 ஹீரோக்கள், திருமதி பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் 250 ஹீரோக்கள், திருமதி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் 150 ஹீரோ, அவர்களை தொடர்ந்து மல்லாகம் ரவி இவர்கள் 500 ஹீரோக்கள், செல்வகுமார் அவர்கள் 200 ஹீரோக்கள், திருமதி பாமினி உமாகாந்தன் அவர்கள் 150, சித்ரா பவன் அவர்கள் 500 ஹீரோக்கள், அகிலன் ஆர்த்திகன் அவர்கள் 500 ஹீரோக்கள், திருமதி சகுந்தலா தியாகராஜ் அவர்கள் 100 ஹீரோக்கள், பிபி சிவா அவர்கள் 500 ஹீரோக்கள், லாலா ரவி இவர்கள் 150 ஹீரோக்களை எங்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். பிரான்சில் இருந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த விலையில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வானொலி அறிவிப்பாளர்கள் தர்ஷன் அவர்கள் தந்திருக்கின்றார், அவர் தன் எழுத்து மூலமாக அந்த தொகையை போடவில்லை. கேது அவர்கள் 1000 ஹீரோக்களை தந்திருக்கின்றார். ரகு அவர்கள் 500 ஹீரோக்களை தந்திருக்கின்றார். ராஜா அவர்கள் 150 ஹீரோக்கள். திருமதி திரு அவர்கள் 200 ஹீரோக்கள். கேமா அவர்கள் 500 ஹீரோக்கள். சோபிதா யோகேஸ்வரன் அவர்கள் 100 ஹீரோக்கள். ஜெகன் அவர்கள் 250 ஹீரோக்கள். கணேஷ் அவர்கள் 100 ஹீரோக்கள். சாரதி எண்ணம் பதியவில்லை, இன்று இரவு வருவார் என்று நினைக்கின்றேன். சுரேஷ் அவர்கள் 100 ஹீரோக்கள். இந்திரன் அவர்கள் 100 ஹீரோக்கள். அருண்மொழித்தவன் அவர்கள் 100 ஹீரோக்கள். அவர்களை தவிர்த்து சுவிஸிலிருந்து எங்களுடைய பேன் ராஜா இந்த தகவலை தந்திருந்தார். எங்களுடைய திருமதி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் 500 சுவிஸ் பிராங்க், பாடகர் ராஜன் அவர்கள் 300 சுவிஸ் பிராங்க் அவர்கள் இருவரும் சுவிஸ்லேயே இருந்து தந்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 ஹீரோக்கள், சுபாசினி பத்மநாதன் அவர்கள் 200 ஹீரோக்கள், சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 ஹீரோக்கள், மேரி மெக்னிலின் அவர்கள் 200 ஹீரோக்கள், இந்திரா விட்டியாண்டு இரண்டு சகோதரிகள் அவர் இத்தாலியில் வசிக்கின்ற 200 ஹீரோக்கள், உதயன் அவர்கள் பாடகர் 200 ஹீரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 ஹீரோக்கள், ஜெயந்தி மாலா 150 ஹீரோக்கள், பத்மநாணி ராஜரண் அவர்கள் 300 ஹீரோக்கள், திருமதி ரதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் 100 ஹீரோக்கள், திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் 200 ஹீரோக்கள், திருமதி தவமலர் நவுலேஸ்வரன் அவர்கள் 150 ஹீரோக்கள், திருமதி வதனி மோகன் அவர்கள் 200 ஹீரோக்கள், லண்டனிலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் 150 ஹீரோக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நான் யாரையும் விட்டிருந்தால் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்கிறதுக்கு அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது. நீங்கள் எங்களுடைய நேரடியாக கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு எங்களுக்கு அள்ளித்தருகின்ற எங்கள் அன்பு இதய தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களும் கஷ்டப்பட்டு எங்களுடைய வானொலியோடு நாங்கள் இன்னும் வானொலியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்களுக்காக உதவி செய்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களை மறக்க மாட்டோம். அன்பு உறவுகளை, உங்களுடைய சேவை எங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும். நீங்களும் எங்களோடு இரண்டரை கலந்து எங்களுடைய ஒரு சகோதரமாகவோ அல்லது ஒரு சகோதரியாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளே இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு சசி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில். வணக்கம் சசி அம்மா. நலமா இருக்கிறீங்களா சசி அம்மா? நீங்க தந்த காசு கணக்காளி இருக்கிறாரா ராஜா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார்கள். காலமா பத்மராணி அடிச்சு அந்த தவமலர் அவை என்ற பேர்களை தரையாக அவ விடக்கூடாது. ஒரு ஆளுக்கு அப்ப எல்லாரையும் சொல்லிவிட்டா பிரச்சனை இல்லை. தராதாக்கள் ஜோசியம் என்னடா நடக்குது ரேடியோ இல்ல அவர்களும் ஒன்னும் தெரியாதான அவர்களுக்கு. நாங்கள் வாயில கேட்கவும் இல்லை. அன்பாக தந்த இதயங்கள். என்ன பாடலமா நீங்க?
1: எனக்கு வைர நெஞ்சம் திரையில இருந்து.
0: ஓகே.
1: செந்தமிழ் பாடம்
0: நீங்கள அசத்தல் பாடலாம் கேட்கிறார்கள் இல்ல
1: கண்ணதாசனுடைய
0: பாடல் நன்றியமா உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.

0: ஒலித்து பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கும் நமது நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. நலமா இருக்கீங்களா மதனி?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றோம். நன்றி. உங்களோட அன்புக்கும் உங்களோட மகளுக்கும் இந்த இதய நிறைந்த நன்றிகள்.
1: அப்படியே நீங்களும் வந்திருந்தும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடையும் அன்போடையும் சந்தோஷமாக
0: ராஜமாவா மறக்காம நன்றி செய்து கொண்டு இருக்குது.
1: அவன் ஒரு சிறுவன் மட்டும் நேர் தானே.
0: இப்ப தான் நபக்கப்படுவாளு. சரியா நபக்கத்துல நீ பின்ன சிறுவன் மட்டும்
1: அது பவானி கண்டி போன வருஷம் எனக்கு பார்த்து சொன்னவா அண்ணா எடுத்தரு ரகசியம். அப்ப மகள் கனகாலத்தை அப்ப கதைச்சுவாம் பவானி ஜெண்டியோட.
0: நன்றி நன்றி.
1: பவானி ஜெண்டி அவன் நானும் அவ அண்டி ஜெண்டியன நானும் வேண்டியன. அப்ப என்னடைய கேக்குறவ அப்ப அவ அடுத்த இடத்துல அப்புறம் கதைச்சுவா பவானி அக்கா.
0: நன்றி. அம்மா என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் இன்றைக்கு என்ன இந்த தெய்வ வாக்கு படத்துல இருந்து ரேவதியும் கார்த்தியும்
0: நடிச்சேன். உங்களுக்கு பிடிக்குன்னா
1: என்ன
0: படத்துல நல்லா நடிச்சுவா?
1: அவன் படம் எல்லாமே இந்த படத்துலயும் பாருங்க. இந்த பாட்டு கட்டம் நல்லா இருக்கும்.
0: அறிமுகப்படுத்தினதும் பாரதி ராஜா தான்.
1: பாரதி ராஜா தானே தானே. இப்ப செய்தியை கேட்ட உடனே கொஞ்சம் கவலையா போச்சு.
0: கவலையா போச்சு. என்ன எல்லாம் வந்தா பிறந்த ஒருவருக்கு தானே அதை பற்றி கவலைப்படாதீங்க.
1: ஆனா நல்லா தானே இந்த மகனோட
0: இழப்புகள் அவர் செய்த கர்மா வினைகள் எல்லாம் வந்து ஊடுருவி வரும். அம்மா சரியான அதுலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து எழுதி எழுதி வந்து ஒரு மகனும் ஒரு மகளும் தானே. வாழ்வு பேர் மனோட்சி வெறு படம் திரைப்பட பேர் அப்படி இருந்தவர். கணக்க நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தமா சரியா உடம்பு வலியா வீக்கா போச்சு. அப்புறம் வீட்டுல கொண்டே வச்சு பார்த்தவன்
1: வீட்டுல இருந்தது அந்த ராஜியா எல்லாம் போய் சந்திச்சு கதைக்கிறாள்.
0: நன்றி வாழ்த்துக்களமா உங்களுக்கு பாடல் வருகின்றது.
1: கேப்பமா? நன்றி நன்றி.
0: சகானாக்கு நன்றி சொல்லுங்க.
1: நன்றி நன்றி.

ஒலித்த பாடலை வதனி மோகன் அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்ற காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியாளர் செய்திகள். மணித்தியாளர் செய்திகளை தொடர்ந்து

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்திருக்கிறார். இன்று யாழ் பல்கலைக்கழக காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தில் நடைபெற்ற ஊடுவிலான சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் இளம் தமிழ் ஹிப் ஹாப் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இந்த பிரச்சனையானது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவின் மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்றில் தொடர்ந்து எதிரொலிப்பதை எடுத்து காட்டுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேசலே நீர்கொழும்பு பகுதிக்கு 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூசைக்கு கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பரவி வைத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இன்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலாச்சாரத்தை கொண்ட தரப்பினர் இன்று சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுவது நல்லதொரு அறிகுறி என்று பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ செனசிங்காவுக்கும் இடையே இன்று சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதோடு சுஜீவ செனசிங்காவை சபையை விட்டு வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரித்ததால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதிஷனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நேற்று பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படுவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகள் சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தினாலே கிளர்ச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்தான் உள்ளது. ஆனாலும் இந்த இளைஞருக்கு இன்னமும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி அவர் பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஸ்ரீசலையை விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னிலப்படுத்தி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலாலும் அதன் பின்னரான சூழலாலும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும், ஆனால் முறையான விசாரணைகளின்றி தன்னிச்சையாக நபர்களை கைது செய்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரீசலையை விடுவிக்க கோரி கொழும்பு கோட்டை பெறுதல் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் 2வது நாளாக தொடர்ந்திருந்தது.
കൊതുബ രാജപക്സ ഉൾപ്പെട്ട രണ്ട് പുരണാവ അധികാരികൾക്ക് വെളിനാട്ട് പയനത്തട വിധിക്കപ്പെട്ട പിന്നരെ തത്പോതിയ ഇന്ന് ഇറച്ചൽ അധികരിച്ചുള്ളതാക്ക് അമച്ചർ നളിന്ദ ജതിസ് കുറിപ്പിട്ടിരിക്കാർ. പണമോസടി തടുപ്പ് ചട്ടത്തിൻ കീഴ് മുന്നാൾ ജനാധിപതി മഹിന്ദ രാജപക്സാവൻ പുതൽവർ ജോസിത രാജപക്സ മറ്റും അവരുടെ പാർട്ടി ഡെയ്സി ഫോറസ്റ്റ് ആക്കിയവർക്കെതിരാ സട്ടമാധിപതിനാൽ താക്കൽ ചെയ്യപ്പെട്ടുള്ള മറ്റൊരു വഴക്കെ ജൂലൈ മാസം 16 തീയതി അടയ്ക്കുമാറ് കൊളംബ് മേൽനീതിമന്ത്രം ഇന്ന് ഉത്തരവ് പിറപ്പിച്ചിരിക്കുന്നത്. ശ്രീലങ്കൻ എയർലൈൻസ് നിറുവനത്തിൻ മുന്നാൾ നിറവേറ്റ പണിപ്പാലർ കപില ചന്ദ്രസേനാവിൻ മർമ്മമാണ് മരണം തുടർന്ന് മരണ വിചാരണയെ എതിർവരും 19 തീയതി വരെ ഒത്തിവയ്ക്ക് കോട്ടെ നീതവാൻ നീതിമന്ത്രം നേറ്റ് ഉത്തരവ് പിറപ്പിച്ചിരിക്കുന്നത്. ഇലങ്കയിൽ വീതി പാതുകാപ്പെ മേമ്പെടുത്തി നോക്കിൽ വാഹന സാരഥികൾക്കാണ് പുള്ളിക്കുറപ്പ് മുറമേ എതിർവരും സെപ്റ്റംബർ മാസം മുന്നോടി തട്ടമാക്ക് അറിമുഖപ്പെടുത്തപ്പെട ഉള്ളതാക്ക് പോക്കുവരത്ത് നെടുഞ്ചാലുകൾ മറ്റും നഗര അഭിവൃദ്ധി അമച്ചർ പിമൽ റഡ്നായക്ക നാടളമന്ത്രത്തിക്ക് തെരുവിച്ചിരിക്കാർ. ഒവ്വൊരു നാട്കാട്ടി മാതത്തിലും ഇലങ്കയ്ക്ക് കിടക്കും ഏറ്റുമതി വരുമാനത്തിൽ പയൻപെടുത്തപ്പെടാമൽ എഞ്ചിയിരിക്കും തുകയെ അടുത്ത മാതത്തിൽ 10 തീയതിക്കുൾ അല്ലത് അവർക്ക് മുന്നർ കട്ടായമാക ഇലങ്കൈ രൂപാവാക മാറ്റ വേണ്ടുമെന്ന് ഇലങ്കൈ മധ്യവങ്കി അറിയിച്ചുള്ളത്. കൽഗിസൈ കാവൽത്തുറയെ ചേർന്ന് ഉപ കാവൽത്തുറൈ ആയ്വാലർ കാവലിൽ നിന്ന് സന്തോഷപ്പെടൽ ഒരുവർക്ക് മിൻ അതിർച്ചി കൊടുത്തതാക്ക് സമൂഹവലയതലങ്ങൾ മറ്റും ചില ഇണയതലങ്ങളിൽ പരവേറും ചെയ്തികൾ മുറ്റിലും പോളിയാണവയെ കാവൽത്തുറൈ തലമേകം വിളക്കം അളിത്തിരിക്കുന്നത്. പുത്തളം ദനാത്തുവില് കാരദ്വീപ് പൗതിയിൽ അമൈന്നുള്ള പ്രധാന പൈസയ നിർവനം ഒന്നുക്ക് സ്വന്തമാണ് മുന്തിരി പൈസയ തോട്ടത്തിൽ നബരൊരുവർ അടിച്ച് കൊല ചെയ്യപ്പെട്ടതോട് അവർ മീതു തുപ്പാക്കി പ്രയോഗവും മേൽക്കൊള്ളപ്പെട്ടുള്ളതാക്ക് വനാത്തുവില് പോലീസാർ തെരുവിക്കാർ. നാട്ടിൻ പൽവേറു പകുതികളിൽ ഇന്ന് മഴയുടനാണ് വാനിലൈ നിലവ് കൂടുമെന്ന് എതിർവ് കൂടപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഡിബ്ര സൂറാവളി താക്കം ഇടംപെറ്റ് 5 മാസങ്ങൾക്ക് മേൽ കടന്നിരിക്കുന്ന നിലയിലും ബാധിക്കപ്പെട്ട മക്കളിൻ ഇയൽപ് വാഴ്ക്കൈ ഇന്നമും കേൾവിക്കുറിയാകവേ ഇരുപ്പതാക്ക് തെരുവിക്കപ്പെടുക്കുന്നത്. നാട്ടിൻ പല പകുതികളിൽ ഇന്ന് കാലം 8:30 മുതൽ 10 മണിക്ക് നീർവിനിയോഗം തടയപ്പെട്ടുള്ളതാക്ക് ദേശീയ നീർവളങ്ങൾ മറ്റും വടികാല അമേപ്പ് സഭ തെരുവിച്ചുള്ളത്. ഹിന്ദുക്കളിൽ പുനിത നാളാണ് ആടി അമാവാസ്യ ദിനത്തെ അരസ പൊതു വിടുമുറ നാളാക്ക പ്രകടനപ്പെടുത്തുമാറ് വന്നിമാവട്ട നാടളമന്ത്ര ഉറപ്പിനർ തുറാസ രവിഹരൻ കോരിക്ക വിടുത്തിരിക്കാർ. ഇന്ത്യ ചേരികളിൽ ഭാരത് ജനത തലമയിലാണ് മത്തിയ ആളും ദേശീയ ജനനായക കൂട്ടണിയൻ കക്ഷികളിൽ കൂട്ടം ഡൽഹിയിൽ ഇന്ന് നടപ്പിരിക്കുന്നത്. പ്രഥമ നരേന്ദ്രമോദി തലമയിലാണ് ഭാരത് ജനത ആക്ഷിയൻ 12 സാധന തട്ടങ്ങളെ നാട് മുഴുവതും പരപ്പ് നടപടിക്ക് എടുക്കപ്പെടുമെന്ന് ഭാരതീയ ജനതാവിൻ ദേശീയ തലവർ നിതിൻ നബിൻ തെരുവിച്ചിരിക്കാർ. തമിഴകത്തിൽ എങ്കും മിൻതട്ടപ്പാട് ഇല്ലേ അവപ്പോത് വീസും പലത്ത കാറ്റാൽ മിൻതടൈ മട്ടമേ ഏർപ്പെട്ടിട്ടതാക്ക് അമച്ചർ AM ഷാജഹാൻ തെരുവിച്ചിരിക്കാർ. മീർകാസിയൻ നിലവരം കുറിച്ച് കുവൈത്ത് അരസർ ഷെയ്ഖ് മൈസൽ അൽ അഹമ്മദ് അൽ ജബർ അൽ സബാവുടൻ പ്രഥമർ നരേന്ദ്രമോദി തൊലവീസിയിൽ നേറ്റ് കലന്ത്രിയാടിയിരിക്കാർ. തമിഴക സുറ്റുലാത്തുറൈ അമച്ചർ രാജ്കുമാരൻ തേബൽ വെറ്റി ചെല്ലാതെ അറിവിക്ക കോരി കെള്ളിയൂർ തോതിയിൽ അവരെ എതിർത്ത് പോട്ടിയിട്ട് തമിഴക വെറ്റിക്കളക വേട്ടാളർ സബിൻ മാവട്ട തേബൽ അലുവലറും ആക്ഷിയരുമാണ് പ്രതാപടം നേറ്റ് പുവാർമന് അളിത്തിരിക്കാർ. തമിഴക വെറ്റിക്കളക തേബൽ വാക്കുറുതിയിൽ കൂറിയതുപോലെ കൂട്ടവ് പയർക്കടങ്ങളെ മുഴുമയാക തള്ളുപടി ചെയ്യ വലിയുറുത്തി തമിഴക വ്യവസായികൾ പാതുകാപ്പ് സംഘം സാർബിൽ June 22 മുതൽ തുടർ പോരാട്ടം നടപ്പിലാക്കുമെന്ന് അറിയിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. മുതൽവരിൻ നിർവാഹ അമേപ്പിക്ക് മുട്ടുകട്ടപ്പോടെ എതിർകക്ഷിയർ വിജയിച്ചതാക വിരുദ്നഗർ മക്കളവൈ തൗതി ഉറുപ്പിനർ മാണിക്കം താകൂർ തെരുവിച്ചിരിക്കാർ. ഉടലിൽ രക്ത സിവപ്പണുക്കളെ അധികരിപ്പതക്കാക ഉൾക്കൊള്ളപ്പെടും പോളിക് അമില മരുന്നുകൾ തപ്പോത് മില്ലിഗ്രാം എന്നപ്പെടും അളവെട്ടിൽ വിൽപ്പന ചെയ്യപ്പെട്ടവരില്ലയിൽ ഇനി അവറ്റെ മൈക്രോഗ്രാമാക വകപ്പെടുത്തി സന്ധ്യപ്പെടുത്തുമാറ് മത്തിയ സ്വാധാര അമിച്ചകം അറിവുറുത്തിയിരിക്കുന്നത്. അതികളവിൽ പൂച്ചികൊല്ലി മരുന്നുകൾ കലന്തിരിപ്പതാക്ക കൂറി ഇന്ത്യാവിൽ നിന്ന് മാമ്പഴങ്ങളെ ഇറക്കുമതി ചെയ്യ നേപ്പാളം കട്ടുപ്പാട് വിധിച്ചുള്ളത്. ഇതിനാൽ അങ്ങ് ഉൾനാട്ട് മാമ്പഴങ്ങളിൽ വിൽപ്പന അധികരിച്ചിരിക്കുന്നത്.
இந்திய பொறியியலாளர்கள் சோஜிலா சுரங்கத்தின் இறுதி பகுதியை உடைத்திருக்கிறார்கள். இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மலையில் அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 20 பேரை போலீசார் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும்

ஸ்லோவக்கியா நாடுகளுக்கு ஜூன் 13 முதல் 19 தேதி வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 84. 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா, பைட்டு, பிவைடி ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 8 பேர் இறந்ததாக இதற்கு முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பால்டிக் கடல் பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை தற்போது தொடங்கியிருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட கூட்டு அவாமி அதிரடிக்குழு சார்பில் விடுக்கப்பட்ட போராட்ட அழைப்பை தொடர்ந்து நேற்று அங்குள்ள முக்கிய நகரங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தது. கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 101 அதிகரித்திருக்கிறது. மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 அதிகமான எடை கொண்ட போதைப் பொருளை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். மரக்கட்டைகள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட இருந்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளன. நாட்டையே உலுக்கிய நிலடுக்கம் ஒரு பாட்டியை உலுக்கவில்லை. பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளியை துணிச்சலுடன் பாட்டியொருவர் காப்பாற்றியிருக்கிறார். ஜப்பானில் ஓடி திரிந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டு விட்டது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதை பிடித்திருக்கிறார்கள். ஜோகூரில் 12 மாடியில் உள்ள வீட்டில் இருந்து 2 பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார். பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 41 பேர் இறந்ததாக பதிவாகி இருக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகே உள்ள ஒரு மனநல மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்திலே ஒரு பண்ணையும் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் ரசிகர்களிடம் பிரபலமான பிரெஞ்சு பொப்பாடகரும் நடிகருமான பக்தி புயல் மீது பலதரப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வித் லீவிஸ் முறையில் 86 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. டென்னிஸுக்கான உலக தரவரிசையில் நட்சத்திர வீரரான சேர்பியாவின் ஜோகோவிச் சர்க்கலை சந்திக்க இளம் வீராங்கனையான ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NBA கூட பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில் காண சென்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரசிகர்கள் கேலி செய்திருக்கிறார்கள். உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளின் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது. பயண சவால்கள் பெரிய சாதனைகள் என்று படிக்க படிக்க திகைப்பூட்டம் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 43% இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 93%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 81% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 20%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 448 ரூபாய் 22% இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 11%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446 ரூபாய் 69%

சதம், இந்திய பிரமதியில் 127.38 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.76 ரூபாய். இந்திய பிரமதியில் 68.25 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போ.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
3: கனடா வன்கூவர் சிறையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvichandraskar.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
6: நேரம் சரியாக 10:23 ஐக்கியராச்சத்தில் 9:23 இந்த நேரத்தில் ஏந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றபோது அவர் ஆற்றிய உரையை இப்பொழுது தருகின்றோம்.
7: குழந்தைகளையும் பெண் குழந்தைகளை பெற்றவர்களையும் சமுதாயத்தையும் சந்திக்கும் பொழுது மறக்காமல் சொல்லக்கூடிய ஒன்று, தீஸ் கேர்ள்ஸ், அவங்கள வந்து டிராப் அவுட்ஸ்னு சொல்ல முடியாது. 8th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது போக மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு, ஏன்னா ஸ்கூல்ல கண்டிப்பாக ஒரு ஒரு சரியான பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ள, வித்இன் கொட்டேஷன், தகுதி உள்ள ஒரு கழிப்பறை கிடையாது, அங்கே தண்ணீரும் கிடையாது, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது, திரும்பி வீட்டுக்கு ஓடி வந்து விடுவார்கள், பின் பள்ளிக்கே போக மாட்டார்கள். நான் அவர்களை பார்க்கும் போது தே ஆர் நாட் டிராப் அவுட்ஸ், தே ஆர் புஷ்ட் அவுட்ஸ். வேற வழி இல்லாம அந்த குழந்தைங்க தண்ணுவோம். வீட்டுல அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, நீ படிச்சது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குள் காணாமல் போனது ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக அந்த குழந்தை மாறி இருக்கலாம், காவல்துறையில் பெரிய அதிகாரியாக மாறி இருக்கலாம், விவசாய விஞ்ஞானியாக மாறி இருக்கலாம், அல்லது அடுத்தது ஏவி விடக்கூடிய விண்கலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி ஒரு பொருத்தமான போதுமான உடலுக்கு தேவையான ஆடை இல்லாமல் போனது என்பது ஒரு அவலமான ஒரு சூழல். முத்து நாச்சி வாஸ் சோ ரெடி டு ஸ்டாண்ட் பை. அது மட்டும் இல்ல, இதை சொல்லி நான் திரும்பும் போது கண்ணு சின்னதாக ஒரு நீர்படலம். I was so very moved. எப்படியாக இருந்தாலும் ஒரு அம்மாவை பார்க்காமல் ஒரு ஆண் வர முடியாது, சகோதரிகளோடு பிறக்காமல் ஒரு ஆண் வர முடியாது, அத்தை சித்தி மாமிகள் இல்லாமல் ஒரு ஆண் வர முடியாது, வாழ்க்கை துணையாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருந்தது கிடையாது, மகளை பெறாமல் இருந்தது கிடையாது, சக ஊழியராக பெண்களை பார்க்காமல் இருந்தது கிடையாது. பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் ஆண் இருக்க முடியாது, அதே போல் தான் ஆண் இல்லாத உலகத்திலும் ஒரு பெண் இருக்க வேண்டிய தேவையில்லை. இரண்டு பேரும் இருக்கிறோம் என்றால் சாதாரண மனித ஜீவன்களாக ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக் கொண்டு போக முடியும். இப்ப 10 பருவத்து குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களிடம் நான் சொல்கிறேன், நீ யாரை எல்லாம் கதாநாயகன் என்று கொண்டாடுகிறாயோ, யாரை எல்லாம் ஹீரோ ஹீரோ என்று சொல்கிறாயோ, ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் வரக்கூடிய அவர்கள் யாரும் கதாநாயகர்கள் அல்ல. தே ஆர் மியா என்டர்டெய்னர்ஸ். 2 மணி நேரம் 3 மணி நேரம் மகிழ்வூட்டுவதற்காக வரக்கூடிய நபர்கள். தே ஹவ் நாட் டன் எனிதிங் ஹீரோயிக். வீர சாகசம் எதுவும் செய்ததில்லை. 10 பேரை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட அவர்களால் முடியாவிட்டால் அவர்களைப் போலவே நடைமுறை பாவனை உள்ள இன்னொரு நபர் அவர்களுக்கு பதிலாக தட் பர்சன் வில் ஆக்ட் அஸ் எ டியூப். இவர்கள் அல்ல உண்மையான ரியல் ஹீரோ. இஸ் அன் அன்சங் ஹீரோ. உண்மையான வீரன் கண்டிப்பாக உங்களிடம் நின்று உங்கள் வாழ்த்தை பெறுவதற்காக நிற்பது கூட இல்லை. உதவியை செய்துவிட்டு திரும்பி நன்றி என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் அடுத்த நபருக்கு கை கொடுப்பதற்காக. சோ தோஸ் ஆர் தி ரியல் ஹீரோஸ் அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வரியும் சொல்றேன். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பெண் குழந்தைகள்கிட்ட தந்தையாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் என் ஆசிரியையாக இருந்தால் கூட பெண் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது எப்பொழுதும் தன் ஒரு பெண் தன் வாயை திறந்து தன் வலியையும் வேதனையும் துன்பத்தையும் சொல்லாமல் கூட எதிரில் இருக்கக்கூடிய ஆனால் புரிந்து கொண்டு அவளுக்கு உதவி செய்ய முடிகிறதோ அதற்கு பெயர் மட்டும்தான் ஆண்மை, அவன் மட்டும்தான் ஆண்மகன். சொல்லணும் குழந்தைங்களுக்கு. You have to make girl children aware of this truth. Heroism is available everywhere. திரும்பின பக்கம்லாம் பெரிய பெரிய கதாநாயகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கதாநாயகர்கள் என்று ஒரு பட்டயத்தின் நெற்றில் ஒட்டி கொண்டவர்கள் நிற்பதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய உதவி, அவர்கள் பழகக்கூடிய பழகும் இயல்பு, பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆண்களை வீட்டில் வளர்த்து விட்டு அந்த பெண்களை நாம் கொண்டாட வேண்டும். எப்பொழுதும் சொல்வோம், If you want to marry a prince, always remember he has been brought up by a queen. இளவரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ராணியால் தான் அப்படி வளர்த்திருக்க முடியும் என்று. நாகரிகமான ஆண்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய தாய்க்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இது இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் we were so surprised. ஒரு 4 நாட்களாக குழந்தைகள் மேடைக்கு வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் சொல்லக்கூடியது, நாங்கள் பார்த்ததில்லை முத்து அண்ணாச்சி அவர்களை, பட் வி நோ தட் ஹி இஸ் எ ரியல் ஹீரோ. அவ்வளவு இழகி போய் குழந்தைகள் பதில் சொல்கிறார்கள். ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் எஜுகேட். ஒரு யாதுமானவளாக ஒரு பெண் குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால் யாதுமானவர்களாக சமுதாயம் மாற வேண்டும். ஏதுமற்றவர்களாக ஒரு சமுதாயம் மனதில் உணருமையானால் அந்த குழந்தைகள் யாதுமானவர்களாக மாற மாட்டார்கள். எந்த விதையை போடுகிறோமோ அதிலிருந்துதான் முளைக்க முடியும். விதை ஒன்று போட்டு சுரை ஒன்று முளைக்காது. இப்போ வயதில் பெரிய உங்களை சந்திக்கும் பொழுது உங்களிடம் உள்ள பெரிய பொறுப்பை நான் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். மிக பிரம்மாண்டமான பொறுப்பு. கைக்கு எட்டக்கூடிய குழந்தைகள், கண்ணில் பார்க்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளுக்கும், ஏன் ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டும். பெண்ணிடம் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலோ, வீட்டில் நீங்கள் வளர்க்கும் போது ஒரு மகனும் மகளும் இருக்கும் பொழுது மகன் கையை ஓங்கிக் கொண்டு மகளிடம் வரும்பொழுது தாயும் தந்தையும் குறுக்கே நின்று சொல்ல வேண்டும், பெண்ணை நோக்கி கையை ஓங்குவது அநாகரீகமானது. இட் இஸ் பிரிமிட்டிவ், இட் இஸ் ப்ரூட்டல். சொல்லணும், சின்ன வயசுல இது சொல்லி கொடுக்கணும். வீட்டுல எங்க ஊர்கள் அது உண்டு, எங்கேயும் இருந்திருக்கும்.

கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் என்ற ஒரு நோய் வந்தது. கொரோனாவை பார்த்து அஞ்சினோம், கொரோனா உயிரை எடுக்கும் அல்லாவிட்டால் விட்டுவிட்டு போகும். தட்ஸ் நாட் தி கேஸ் வித் போலியோ. எப்படியும் வீட்டுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு போன நாலு குழந்தைங்க அப்படி தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க, இல்லைன்னா ஒரு குச்சியோடைய ஓனிட்டு அந்த சத்தத்தோடு வருவாங்க. அவங்க கண்டிப்பாக பெற்றோருக்கு பெரினியல் பெயின், எப்பொழுதும் நிரந்தரம் தீராத ஒரு வேதனையாக இருந்த குழந்தைகள். வகுப்பறைகள் இப்படி இந்த மாடிப்படையை கற்பனை செய்து போகும்போது நான் நினைத்து பார்க்கிறேன், 1975-80களில் என் வகுப்பு தோழிகளில் எத்தனை பேரால் இதில் ஏறி வர முடியும்? ஒரு 60 கடந்த பின்பு இதில் ஏறுவதில் எனக்கு கடினம் இருக்கிறது என்றால் இயல்பு. அத்தனை நாட்கள் தூக்கி நின்ற கால் கண்டிப்பாக தள்ளாடும். ஆனால் 10 வயதிற்குள் அதுவரை ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மரத்திலிருந்து தாவி தாவி விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இந்த விஷக்காய்ச்சல் வந்து கால்கள் சூம்பி போய் அடுத்து அவர்களால் நடக்க முடியாது. நான் எப்பொழுதும் ஒப்பிட்டு கூறுவது, வெயிலில் தூக்கி வீசப்பட்ட கீரை தண்டை போல வாடி போவார்கள் அந்த குழந்தைகள். They have to drag themselves up. நான் என்னுடைய கல்லூரியில் காமர்ஸ் மேஜர், பிகாம் ஃபர்ஸ்ட் பிகாம்க்கு லாங்குவேஜ் உண்டு. நான் போகும்பொழுது 3rd BCOMக்கு வரக்கூடிய குழந்தைய அந்த பையனை முதுகுல தூக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தை முதுகுல தூக்கிட்டு வரும். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளவு படி ஏறி வந்து மூச்சு வாங்கி மூச்சு போய் நிற்கும் போது எனக்கு அப்போ நான் நினைப்பேன், அட்லீஸ்ட் ஐ ஹவ் என்ஜாய்ட் வாட் இட் இஸ் டு ஹேவ் ஹெல்தி லெக்ஸ். ஆரோக்கியமான கால்களின் பயன்பாடை அறிந்த பின்பு வயது போகத்தானே கால்களுக்கு வலி, இந்த குழந்தைகள் என்று நினைப்பது உண்டு. அந்த போலியோ நோயை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வராமல் உங்களையும் குழந்தையின் எதிர்காலத்தையும் காப்பாற்றியது ரோட்டரி. சொல்லணும் இல்லையா? எதுவோ யாரோ கொடுக்கறாங்க, வாங்கி அனுபவிக்கிறது, ஆனா அதுக்கு நன்றி கூட சொல்லல அப்படின்னா இந்த கடனை எங்க போய் தீர்க்கப்படும்? பெரிய கடன் இல்லையா இது? அப்போ ரோட்டரி எப்படி 1985 தொடங்கியது, இப்போ ஐ திங்க் இலங்கையிலும் ஆயிற்று, இந்தியாவிலும் ஆயிற்று. எக்ஸிட் போலியோ அப்படின்னு வந்தாச்சு, 2015 எக்ஸிட் போலியோ ஆயிடுச்சு. ஆனாலும் மேம் இஸ் அ மேஜர் டோனர் அண்ட் முத்து அண்ணாச்சி நாங்க சொல்லக்கூடிய ஹீஸ் AKS இன் தி செகண்ட் லெவல். In crores they have been giving away money. யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் போலியோ போய்விட்டது. 2 நாடுகளை தவிர அந்த 2 நாடுகளுக்கும் இப்பொழுதும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பணம் என்ன காரணம் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் அது மீண்டும் பரவலாம். அது ஒன்று. இரண்டாவது, என் வீட்டு குழந்தைக்கு இந்த நோய் வரக்கூடாது, இயல்பான பிரார்த்தனை. என் வீதியில் உள்ள குழந்தைகளுக்கு, எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடாது, பெருந்தன்மையான பிரார்த்தனை. இதுவரை நான் பார்த்திராத, பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் எந்த நாட்டிலோ எங்கேயோ இருந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் வரக்கூடாது, அந்த தாய் தகப்பனும் நொந்து போய்விடக்கூடாது என்று எண்ணினால் உலகளாவிய பெருங்கருணை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதற்கு பின் ரோட்டரிக்கு இருக்கிறது. வீட்டுக்கு போய் கண்டிப்பா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, Tell them they are indebted. அப்ப யாதுமான அவளுடைய அஸ்திவாரமே எங்க போடுறோம்? வீட்டுல பெற்றோர் மறுபடியும் சொல்ல வேண்டியது, நன்றி கடன் செய்ததற்கு எல்லாம் நன்றி கடன். திரும்பி இந்த நன்றிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, வழக்கொழிந்து போன வார்த்தையா இருக்கு. இட் லுக்ஸ் as if it's outdated to thank a person. நபரிடம் நின்று நன்றி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இல்லை, மனமும் இல்லை, தேவையும் இல்லை என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். இதற்கு உங்ககிட்ட சொல்லணும், இதை போய் குழந்தைங்கிட்ட சொல்லுங்க, எந்த அளவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று. ஒரு விமான ஓட்டி, அதுவும் என்ன என்றால் போர் விமான ஓட்டி, அந்த போர் விமான ஓட்டி ஒவ்வொரு நாளும் போர் விமானத்தில் ஏறி பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சிக்காக அவர் வரும்பொழுதெல்லாம் அந்த விமானத்திலிருந்து சீருடை அணிந்த ஒரு நபர் இறங்கி வருவார். இறங்கி வரும்பொழுதெல்லாம் இவரை பார்த்து ஹி வில் கிரீட் ஹிம், நான் நடந்த ஒரு வணக்கம் சொல்வேன், மேபி அவர் குட் மார்னிங் சொல்லி இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இந்த விமான போர் விமான ஓட்டி அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அவரை பொருட்டாக நினைத்ததே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர் இறங்கி வரும்பொழுது ஒரு வணக்கம் சொல்லாமல் அவர் போனதே கிடையாது, இவர் அதை கண்டுகொண்டதும் கிடையாது. வாரங்கள் மாதங்கள் வருடங்களாக இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவரும் நின்று நீங்கள் யார் என்று கேட்டதும் இல்லை, அவரும் நின்று நான் யார் என்று சொன்னதும் இல்லை. ஒரு நாள் என்னாகிறது, அந்த விமானத்தில் ஏதோ ஒரு பழுது ஏற்பட வேறு வழி இல்லாமல் ஹி ஹஸ் டு ஜம்ப் அவுட் ஆஃப் இட், ஒரு பாராசூட்டை பயன்படுத்தி கீழே இறங்கி விடுகிறார். அவர் தப்பித்து இறங்கியதே எல்லோருக்கும் அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதற்காக ஒரு விருந்து நடக்கிறது. Everybody is so happy that he has been so very fortunate. இவ்வளவு பேரதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள், உயிரோடு உங்களை பார்க்க கிடைத்ததே என்று எல்லோரும் அவரை கொண்டாடி கொண்டு, அவருக்கு கைகுலுக்கி கொண்டு, அவரோடு உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை கடந்து அதே சீருடை அணிந்த நபர் விருந்து நடக்கக்கூடிய இடத்தில் தாண்டி போகும்பொழுது, இப்பொழுது அந்த விமான ஓட்டியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இவர் உடனடியாக எழுந்து இந்த நபரின் கைகளை பற்றிக் கொள்கிறார். இதுவரை பார்த்த போது கண்டுகொள்ளாமல் சென்ற விமான ஓட்டி
மரணத்தின் பக்கத்தில் போய் நின்று மீண்டு வந்த பின்பு என்ன தோன்றியதோ தெரியாது. அவர் கையை பிடித்துக் கொள்கிறார், சொல்கிறார், தினமும் உங்களை பார்ப்பேன், தினமும் நீங்கள் எனக்கு ஒரு வணக்கம் சொல்லி செல்வதையும் பார்ப்பேன், ஆனால் ஒரு நாளும் உங்களை பொருட்டாக நினைத்தது கிடையாது. நீங்கள் யார்? தன் கையை மெதுவாக விடுவித்துக் கொண்டு அந்த சீருடையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர் சொல்வார், எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விமானத்தை எடுப்பதற்கு முன்பா ஐ ஹாவ் டு செக் வெதர் த பாராசூட் இஸ் இன் வொர்க்கிங் கண்டிஷன், நீங்கள் இறங்க வேண்டிய அந்த பாராசூட் ஒழுங்காக வேலை

0: செய்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு. அன்றும் அதை மட்டும்தான் செய்துவிட்டு வந்தேன். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கப்பா, there is somebody who is setting right our parachute every day. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நமது பாராசூட், so that we'll have a soft landing. மென்மையாக வந்து இறங்குகிறோம். அப்பொழுது திரும்பி பார்த்து நாம் நன்றி சொல்ல தொடங்கினால் இந்த ஆயுள் போதாது. நன்றி உணர்வு இல்லாத நபர்களுக்குள் யாதுமானவளால் இருக்க முடியாது. யாதுமானவள் என்பவள் பிரபஞ்சத்தின் சக்தி. ஆணாக யாதுமானவனாகவும், பெண்ணாக யாதுமானவளாகவும், அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் யாதுமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்மை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு வினாடி தங்களை தாண்டி உங்களை நினைத்து உங்களுக்காக உதவி செய்கிறார்கள் என்றால், அது புன்னகையாக இருக்கலாம், ஒரு நல்வாழ்த்தாக இருக்கலாம், இல்லை புன்னகைய வெறும் தலையசைப்பாக இருந்தால் கூட போதும். When I was traveling in England, UK-ல தான் தெரியும், எதிரில் ஒரு வண்டி வரும்பொழுது அவரை அனுமதித்து பின் நாம் சென்றால் அடுத்த நிமிடம் ஒரு தேங்க்ஸ் ஒன்று கை காமிச்சிட்டு போவாங்க. மீண்டும் அவர்களை வாழ்க்கையில் நம்ம சந்திக்க போறது கூட கிடையாது. ஆனால் அந்த வினாடி நீங்கள் முன்னால் போங்க, பின்னால் நான் வருகிறேன், உங்களுக்கு இடம் ஒதுக்கி விட்டு செல்கிறேன் என்று சொல்வதை விட மனித நேயம் வேற எதுவும் கிடையாது. இதை குழந்தைகளுக்கு முதலில் சொல்ல வேண்டும். பெற்றோரின் கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். யாதுமான அவள் பல்லக்கை யார் தூக்கினாலும் அதை தூக்க முடியும். நாங்கள் மட்டுமல்ல, பெற்றோரும் சேர்ந்து தூக்க வேண்டும். அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகள் வீறுநடை போட்டு நடக்க வேண்டும். பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, போலியோ ஒழிப்புக்கு மிகப்பெரிய நன்றி. இதற்கு அடுத்ததாக பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு மிக நுணுக்கமான ஒரு விஷயம், நாங்கள் சந்தித்த போது அச்சப்பட வேண்டிய அளவிற்கு அந்த குழந்தைகள் மோசமானவர்களாக தெரியவில்லை. அவர்களுடைய கேள்வி பதில், the interactive session, that was the time I missed all the parents. பெற்றோர்களை எல்லாம் நான் உண்மையாகவே இவர்கள் இருக்க வேண்டுமே என்று நினைத்த நிமிடங்கள் அது மட்டும்தான். குழந்தைகள் உங்களை பற்றி ஒரு நாளும் புகார் சொல்லவில்லை. எல்லோருக்கும் அந்த சந்தேகம் வரும். கேள்வி பதில், பெற்றோரும் கிடையாது, ஆசிரியர்கள் மட்டும்தானே, வந்து பேசலாம் என்று சொன்னால் பதின் பருவத்து குழந்தைகள் பெற்றோரை பற்றி குற்றம் சொல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. கண்டிப்பாக இல்லை. யூ கேன் ஃபீல் இம்மென்ஸ்லி ப்ரௌட் ஆஃப் யுவர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஒரு குழந்தை கூட தாய் தகப்பனை விட்டு கொடுத்தது கிடையாது சபையில். அவர்களுக்காக கை தட்டலாம், அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் கூட. Now this is the problem. என்ன உங்ககிட்ட கைத்தட்டில் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா மிரட்டி வாங்க வேண்டியிருக்கு. ஆனா குழந்தைங்க கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன தோணுமோ தெரியாது, கண்கள்லாம் நீர் கசி அப்படியே கைத்தட்டுறாங்க. நான் சொல்றேன், வீட்டுக்கு போய் நீ காலையில கோச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா, உங்க அம்மா கிட்ட கையை பிடிச்சு கண்ணை பார்த்து ஐ எம் சாரி அம்மா அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது கண் கலங்கி போறாங்க குழந்தைங்க. மேடைக்கு வரும்போது தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க. எப்படியும் தண்ணீருக்கு பாட்டில் கையில வச்சுட்டே இருப்போம். அந்த தண்ணியை குடிச்சா கூட தண்ணி உள்ள போகமே தவிர அந்த சோகம் உள்ள போகாது, அது இங்கேயே தான் இருக்கும். ஆனாலும் அழுகிய நிறுத்தாம இதோ இப்போ நீங்க பாத்திருக்கலாம் அந்த ஐ திங்க் மட்டக்களப்பு அது வந்தாச்சான்னு எனக்கு தெரியல. பீப்புள் சே இட்ஸ் ஆல்ரெடி ஆன் இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப் அப்படின்னு. அதுல ஒரு குழந்தை வந்து நின்று சொல்கிறாள், என் தாயும் தந்தையும் தான் என் உண்மையான ஹீரோக்கள். கொழுந்து கிள்ளி கொழுந்து கிள்ளி என் அம்மா என்னை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறாள். அப்ப நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், மலையகத்திலிருந்து வந்திருக்க கூடிய அப்ப நான் சொன்னேன், இஃப் யூ ஹேப்பன் டு சிப் டீ, யாராவது ஒருவர் உங்களுக்காக தேத்தண்ணீர் போட்டு கொண்டு வந்து தருவார்களே ஆனால் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கோப்பையை வாயிடம் கொண்டு போகும்போது கண்ணை மூடி அதன் மனத்தை மட்டும் உள்ளே வாங்குவதல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்ஜாயிங் தி அரோமா, தி டேஸ்ட் அண்ட் தி கலர். பார்க்க வேண்டியதும் கொண்டாட வேண்டியதும் இன்னொன்று இருக்கிறது. எந்த இரண்டு விரல்கள் இந்த கொழுந்துகளை கிள்ளியதோ என்று எனக்கு தெரியாது. அது எங்கே பதப்படுத்தப்பட்டதோ எனக்கு தெரியாது. எங்கே அது மீண்டும் ஒரு இட் ஹாஸ் பீன் பேக்கேஜ், யாரோ அதை இப்படிப்பட்ட ஒரு உருவத்திற்குள் அடைத்து அனுப்புகிறார்கள். அது கடைக்கு வருகிறது, கடையிலிருந்து வீட்டுக்கு வருகிறது, வீட்டிலிருந்து சமையல் கரட்டுக்கு வருகிறது, இருந்த இடத்திலிருந்து ஒரு கோப்பை தேநீர் என்று சொன்னவுடன் ஏதோ இரண்டு கால்கள் அதற்காக போகின்றன. மீண்டும் அதை சரி செய்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஏதோ நமக்கு வி ஆர் என்டைட்டில்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட, தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் பார்ட். வி திங்க் வி ஆர் எம்பவர்ட், நோ வி ஆர் என்டைட்டில்ட். இதுக்கு ஒரு பெரிய சக்தி எல்லாம் தேவையில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெரிய ஆளு இல்ல, எந்த கைகளோ அதை கிள்ள, அந்த கைகள் அதை கிள்ளினால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்கும். அதை அங்கிருந்து பதப்படுத்தி அனுப்பினால் மட்டும்தான் அந்த நபர் வீட்டு குழந்தைக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், somebody is setting right a parachute day in and day out. அப்போ ஒவ்வொரு உணவு பதார்த்தம் சாப்பிடும் பொழுதும் இதை செய்யும் பொழுது அந்த குழந்தை வந்து சொல்ற, எங்க அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு உண்மையான ஹீரோ, இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது, நான் கண்டிப்பா அவங்களை கொண்டாடுவேன். சோ உங்களை கைத்தட்டுங்கள் நான் சொல்றேன் இல்லையா. You have got the best of the best children, please. தங்கமான குழந்தைங்க. ஆமாம், 13-14 வயசுல கொஞ்சம் மறுத்துத்தனமா தான் இருக்கும். ஏன், நீங்க இல்லையா நான் இருந்தது இல்லையா, நீங்களும் நானும் இருந்தத அந்த குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கு பாட்டியும் தாத்தாவும் பக்கத்துல இல்லை. அவ்வளவுதானே நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். என்னமோ நம்ம அவ்வளவு உத்தமர்களாக ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்ததாக கதையை சொன்னால் நான் சத்தியமாக நம்ப மாட்டேன். இல்லை, நம்ம எல்லாருக்கும் தாழ்வு மனப்பான்மை எல்லா மனப்பான்மை அதெல்லாம் குழந்தைக்கு இருக்கும். ஆனா தோல் கொடுக்கணும் குழந்தைக்கு, பக்கத்துல நிக்கணும். நீ யாதுமானவள்னு அந்த அம்மா சொன்னாங்கம்மா, நீ எல்லாம் தெரிந்த குழந்தைன்னு சொன்னாங்கடா, நீ பெரிய ஆள்னு சொன்னாங்கடா. அது மட்டும் இல்ல, உன் உள்ளங்கைய பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த உள்ளங்கையில ஓடுறது ஓய் எதிர்காலங்கிற ரேகை இல்லம்மா, இலங்கையினுடைய எதிர்கால வரைபடம் உன் உள்ளங்கையில ஓடுறதா அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்கம்மா. என்னடா இருந்தா இந்தியா இந்தியான்னு சொல்லு, இங்க எந்த இலங்கைன்னு சொல்லு. குழந்தை கையை பார்த்து ஜோசியம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் சொல்றேன் ஜோசியம். அந்த கையை பார்த்து சொல்றேன், இது மருத்துவராக மாறினால் எத்தனை பேருடைய வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது, இது ஒரு பொறியியல் வல்லுநராக மாறினால் எத்தனை பிரம்மாண்டமான பாலங்களையும் கட்டிடங்களையும் கட்டப்போகிறது, இது ஒரு விவசாய விஞ்ஞானியானால் இலங்கையில் இனிமேல் உணவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற நிலைப்பாடை அது எந்த கைகள் கொண்டு வந்து தரப்போகின்றன. ஆசிரியராக இருந்தால் எத்தனை குழந்தைகளுக்கு முதுகெலும்பு தரப்போகிறார் அந்த ஆசிரியர். யூ ஷுட் ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் தட் யூ ஆர் அ பேரண்ட் ஆஃப் அ கிஃப்ட். வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ என்று சுதந்திரத்தை பற்றி பாரதி சொல்வான். எனக்கு என்னமோ ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் வாராது போல் வந்த மாமணி. அந்த வயதுக்குரிய குறைகள் இருக்கும் கண்டிப்பாக, ஆனா அதை பொறுத்து போறதுக்கும் பார்த்து போறதுக்காக மட்டும்தானே. எனக்கு கேள்வி நேரம் அப்படிங்கும் போது யாராவது ஹவு டு கண்ட்ரோல் அவர் சில்ட்ரன் ஒரு கேள்வியை கேட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை பிடிகை. சில்ட்ரன் ஆர் நாட் டு பி கண்ட்ரோல்ட், தே ஆர் டு பி கைடட். குழந்தைகளை எப்படி அடக்குவது, எதற்காக? யூ ஆர் நாட் அ ரிங் மாஸ்டர். குழந்தைகளுக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கு, அதுக்குதான் நான் சொன்னேன் நன்றியை உள்ள கொண்டு வந்து உங்களால் தர முடியும் அப்படின்னா. அடுத்தது கவன சிதறல் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி சீனியர் ஜெனரேஷன். நாம தான் பண்ணினோம் கவன சிதறலுக்கு. அவங்க நாம சொல்லணும், அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமோ, படிக்க சொன்னா படிப்போம், நிக்க சொன்னா நிப்போம், ஓட சொன்னா ஓடுவோம், எல்லாம் அப்படியே பண்ணோம். என்ன எவ்வளவு நல்லவங்களா இருந்தோம் தெரியுமா? ஆமாம், தடுமாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளூருக்குள் எந்த மதுக்கடையும் இல்லாத போது நான் மது அருந்துவதே கிடையாது என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. 1000 மதுக்கடைகளுக்கு நடுவில் இருந்தும் மது அருந்துவதில்லை என்பதுதான் உண்மையான சவால். இப்போ உங்க குழந்தைங்க அத்தனை அப்படிதான் உட்கார்ந்துருக்கு. They have got enough and more of distractions. ஒரு நல்ல விஷயத்தை மொபைல்ல பார்க்கும்போது கூட குப்பை வந்து கொட்டும், நமக்கே பயமா இருக்கும், ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கோமே திடீர்னு எங்கிருந்து வந்தது இது அப்படின்னு சொல்லி. Fortunately, we are so matured. அது குப்பைன்னு தெரியும் நமக்கு, குப்பையை ஒதுக்கணும்னு தெரியும், எப்படி ஒதுக்குறதுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவனர்களால வயசாச்சு, அந்த வயசுக்கு அது தெரியாது அம்மா. அது குப்பைன்னு தெரியாது, அது ஒதுக்கணும்னு தெரியாது. They are so curious. That is the moment you sit near the child. அங்கதான் இருக்கணும் பக்கத்துல. என் குழந்தை எதையும் எங்கிட்ட மறைக்காது, என் குழந்தை எதையும் எங்கிட்ட மறைக்காதுங்கிறது அப்பட்டமான போய் நம்பினா நல்லதான் இருக்கு. நம்ம குழந்தை மறைக்கும் சில விஷயங்கள் வரும்போது, அம்மாவும் அப்பாவும் அதை சொன்னா தாங்க மாட்டாங்கன்னு மறைக்கும். எதையும் தாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நண்பர்களாக மாறக்கூடாது, ஆனா நட்போட இருக்கணும். டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்டே ஃப்ரெண்ட்லி. நண்பர்களாக மாறி போனீங்க அப்படின்னா அப்புறம் குழந்தைக்கு யாரு அப்பா, யார் குழந்தையாக்கு அம்மா, தோல்ல கையை போட்டுக்கோ அடுத்த நிமிஷம். But become friendly so that the child will open out. இது யாதுமான அவளுக்கு அந்த குழந்தைங்களுடைய அட்டென்ஷன் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, look at the whole thing from his point of view. இந்த குழந்தை இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம், பேரனானா அப்பவே இறங்கி ஓடி இருப்போம். Come on, they are not meant for this. அந்த குழந்தை பருவம் என்ஜாய் பண்றதுக்காக, ரைட்? So I again get back to this. குழந்தைக்கு தோலை கொடுத்து கையை பிடிச்சு உங்களால கூட்டிட்டு போக முடியும், உங்ககிட்ட உண்மையை உங்க குழந்தை சொல்லும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பிரிட் இஸ் சம்திங் இம்பரேட்டிவ். நிறைய தாண்டி வருவாங்க அந்த 13-14 வயசுல, உருவம் மாறும், அவங்களுக்கே அவங்க பெரிய ஆச்சரியமா மாறி போவாங்க. கண்ணாடி 1 தடவைக்கு 4 தடவை பார்க்க தோணும், மறுபடியும் கண்ணாடியை பார்க்கக்கூடிய பெண் குழந்தையை பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், என் குழந்தை வளர்ந்துட்டான்னு. அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கும், போதும் போதும் கண்ணாடி பார்த்தது போதும் போ அப்படிம்பாங்க. பையன் விசில் அடிச்சுட்டு நடக்கும்போது அம்மா ஆகாயம் பையன் வளர்ந்துட்டான்னு தோணும், அப்பா அவனை கொஞ்சம் அடக்கிவே இந்த வீட்டுல விசில் அடிச்சுட்டு நடக்கான் இல்ல, பிகாஸ் யூ ஆல் ஹவ் கான் த்ரூ தட். அதை ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவு. ஒரு யாதுமானவனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குழந்தைகளுக்கு தோல் கொடுத்து நிற்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தை. கண்டிப்பாக தேவையில்லாத திரைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், கையில் இருக்கக்கூடிய மொபைல் எல்லா குப்பையும் வந்து கொட்டுது. அடுத்த நிமிடம் நம்ம என்ன சொல்வோம், வி வுட் லைக் டு டிஸ்ஓன் தெம். எனக்கு அப்படி நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க, நான் நினைச்சு கூட பாக்கல, தேவையில்லாததெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, இவன் பையன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, என்னன்னு சொல்லலாம், பையன் சொல்ல வேண்டாம். அப்புறம் As I told you, எந்த குழந்தையும் உங்களுக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை, ஆனா எப்ப முடியுமோ அப்பெல்லாம் தாய் தகப்பன் கையை உதறிவிட தயாரா இருக்கும். நீ என் பையனே இல்லை, என் பொண்ணே இல்லை. அண்ட் யூ கிவ் த மோஸ்ட் த சிவியர் மோஸ்ட் பனிஷ்மெண்ட், பேச மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், இதான் சொல்றோம் நம்ம. ஆமாம், அப்படிதான் இருக்கும், என்ன பண்ணலாம்? நான் எப்பவும் இந்த மேடைக்கு வரும்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் லாசா ராமாமிரதம், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, லாசாரா என்று சொல்வோம் அவரே, லால்குடி சப்தரிஷி ராமாமிரதம், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லிட்டரரி ஜாயின்ஸ் ஆஃப் தமிழ் அவருடைய ஒரு அழகான உதாரணம் இருக்கும். லால்குடியில அவர் மகனையும் கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய குளத்தில் குளித்து விட்டு பெண்கள் எல்லாம் வருவாங்க. இந்த 13-12 வயது குழந்தைக்கு அவர்களை பார்க்க கூச்சமாக இருக்கும். நம்ம அது ஒரு பொருட்டா எடுத்ததில்லை. அப்ப அவன் அப்பா கிட்ட அந்த குழந்தை சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, மனதுல தப்பு தப்பா தோணுதுப்பா, நான் இனி வரலப்பா இங்க. அப்பா அடுத்த நிமிடம் அரவணைத்துக் கொண்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இதெல்லாம் சாதாரணம்பா, இந்த வயதை தாண்டிடுவே, அப்பா கூட இருக்கேன் தானே, பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். மை ஆன்லி ரிக்வஸ்ட் இஸ், Is there a single father who has ever given confidence like this? எந்த தகப்பனாவது குழந்தையிடம் தோளை பிடித்துக் கொண்டு அப்பதான் மேல் உதட்டுல மீசை அரும்புது, குரல் மாற ஆரம்பிக்குது, பார்க்க பார்க்க நம்மளோட உயரமா போகக்கூடிய குழந்தை தோளை பிடிச்சுக்கிட்டு, பயப்படாதடா அப்பாவும் தாண்டி வந்திருக்கேன் தங்கமே, மெதுவா கையை பிடிச்சிட்டு போயிடலாம் அம்மா, அப்படித்தானே ஒரு யாதுமானவனை உருவாக்க முடியும். அடுத்த நிமிடம் கையை உதறி என்ன, அடுத்த நிமிடம் அப்பாக்கள் சொல்லக்கூடியது, என்ன பையனை வளர்த்திருக்க, தனியா உட்கார்ந்து எந்த பெண்ணும் வளர்க்கல, அப்ப ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் உங்ககிட்ட வரக்கூடியது. This is the moment when the child turns around. திரும்பி உங்ககிட்ட உதவின்னு கண்ணால கேட்கும் போது ஓடி போய் பக்கத்துல நின்னு உதவி பண்ணுங்க. விடுதியில் படிக்கக்கூடிய குழந்தைய கூட அந்த பள்ளிக்கூடம் அனுப்பலாம், உங்க பையன் சரியில்லை, எதையோ தப்பா பண்றாரு, கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீடு என்ன சொல்லணும், அடுத்த வீடு என்ன சொல்லணும், அச்சப்படாதீங்க, நான் அம்மாவா இருந்தா கண்டிப்பா பக்கத்து வீடுகிட்ட அடுத்த வீடுகிட்ட போய் சொல்லுவேன், கொண்டு போய் விடுதியில விட்டோம், ஒண்ணுமே சாப்பிடல, இழைச்சு போயிட்டான், வீட்டிலிருந்தே படிக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஆமா, என் குழந்தைக்கு பதிலாக எனக்கு அடுத்த வீடு பக்கத்து வீடு அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கிறத விட, என் குழந்தை 10 வருஷம் கழிச்சு முழுமையான பிரஜையாக பெண்களை மதிக்கக்கூடிய குழந்தையாக மாறுறதுக்கு நான் என் குழந்தைகிட்ட நின்னே ஆகணும். I have to be very, very supportive. அதுதான் சப்போர்ட் த கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றது கூட அதுதான். கேள்வி கேட்க வந்த குழந்தைகள் மழல மாறாத குழந்தைங்க மாதிரி இருக்கு. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாரும் மன்னிக்கவே மாட்டாங்களா, அதுக்கப்புறம் எல்லா அதையே தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா? எங்களுக்கு தெரியும், அந்த மேடையில் அந்த குழந்தைங்க கேட்கும்போது நாங்க சொல்லக்கூடிய பதில், நினைச்சு அதையே ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க, வைக்கட்டும், நீ பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கணுமா, அன்னைக்கு அந்த தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சொல்றதுக்காகவே ஆண்டவன் சில பேரை படைச்சு வச்சிருக்கோம். அவங்க அந்த வேலையை ஒழுங்கா பண்ணட்டும், எதுக்காக படைக்கப்பட்டார்கள், கொசுனா கடிச்சுதானே ஆகும், பக்கத்துல வந்து கொஞ்சம் முடியாது இல்லையா, அதனால அது கடிக்கும், அதற்காக விட்டுட்டு மேல போயிட்டே இரு. இந்த இந்த வார்த்தையை சொல்லணும், சில்ட்ரன் ஆர் கோயிங் த்ரூ வெரி வெரி டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ். போதுமான குப்பையை கொண்டு நாம தான் கொட்டியிருக்கோம். எங்களுடைய மூத்த தலைமுறை காமராஜர் காலத்துல கண்டிப்பாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப வாய்ப்பு கிடையாது. எங்களுக்காக புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு, அவர் மட்டும் இலவச கல்வி கொடுக்கலன்னு இந்த மேடையெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கும். ஆர் சீனியர்ஸ், எங்களுக்கு மூத்த தலைமுறை பார்த்து பார்த்து பக்கத்துல நின்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய தலைவர்களாக வந்து நின்னாங்க. நாம என்ன பண்ணிருக்கோம், திரும்பின பக்கம்னா தியேட்டர்ஸ், திரும்பின பக்கம்னா திரைப்படம், திரும்பின பக்கம்னா தேவையில்லாததை கொண்டு வந்து கொட்டினது 15 வயது குழந்தை அல்ல, 5 நபர் எழுதக்கூடிய கவிதைக்கு 45 வயது நபர் நடனம் அமைக்க, 20, 30, 40 நடிகர்களும் நடிகைகளும் ஆட, அரை இருட்டில் ஒரு அரங்கத்தில் ஒரு மனிதன் மனதில் தோன்றக்கூடிய எல்லா அவலத்திற்கும் ஆளாகக்கூடியது அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய 13-14 வயது குழந்தைகள். டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, லெட் அஸ் ஓன் அப். வாய மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தோம், தப்பு பண்ணல, இல்ல தப்பு பண்ணிருக்கோம், அத ஒரு பெண்மணி வந்து நின்னு அரங்கத்துல சொல்றா என்ன பண்றதுன்னு தெரியல. வில் ஹோல்ட் தி ஹேண்ட்ஸ், குழந்தைங்க கையை பிடிச்சு மேல கூட்டிட்டு போறோம். இப்ப இந்த குழந்தைகளுடைய கவன சிதறல், ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹெல்ப் தெம்? இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, This has become a menace. பல நோய்களைப் போல 5 நிமிடம் கூட என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது. பெரியவர்களுக்கும் அது இருக்குதானே, நான் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமான போது அவங்கவுங்க கையில ஒரு வெத்தலையில சுண்ணாம்பு தடவுற மாதிரி வாட்ஸ்அப் தானே பார்த்துட்டு இருந்தோம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சிட்டோமா? இல்லையே அம்மா, ஒவ்வொரு தீவும் தனியாக உட்கார்ந்து உள்ளங்கைக்குள் இப்படியே தேர்ச்சி, இதுதானே ஒரு 5 வினாடி 5 நிமிடம் ஒரு கியூல நம்மளால நிக்க முடியாது, ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண முடியாது, அடுத்த நிமிடம் இதுக்குள்ள வரும். This is on demand distraction, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் டிமாண்ட் ஆன் டிமாண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அடுத்த நிமிடம் கைக்கு இது வந்தாகணும் அப்படின்னு. இப்ப நமக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கும்னா அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்னும் பலவீனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆல் ஜஸ்ட் இமிகிரண்ட்ஸ், தே ஆர் நேட்டிவ்ஸ், நாம எல்லாம் அடுத்த நாட்டுக்குள்ள வந்தவங்க, அவங்க அதுக்குள்ளேயே பிறந்தவங்க. அப்ப உங்களுக்கு தெரியலன்னா கையில கொடுத்தீங்கன்னா அடுத்தது எவ்ரி திங் தி வில் சச் இட் ரைட், எத்தனை விதமா அதை லாக் பண்ணி வைங்க, தே நோ ஹவு டு ஓபன் இட் ரைட். சரி, அப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன் நான், எதுக்கு லாக் பண்றோம்னு எனக்கு தெரியாது, கீப் யுவர் மொபைல்ஸ் கிளீன். இதை விட நாகரிகமா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இல்லையா, எல்லாருக்கும் புரிஞ்சது தானே, இல்லை புரியாத மாதிரி பாக்குறோமா? நீங்க புரியாத மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியும். கீப் யுவர் மொபைல்ஸ் கிளீன், குழந்தை வந்து உங்க மொபைல தொடும்போது ஐயோன்னு ஓடி வந்து எடுக்க கூடாது, அம்மாவானாலும் சரி அப்பாவானாலும் சரி, வீட்டிற்குள் அந்த அந்தரங்கத்திற்கு அனுமதி கிடையாது. யாதுமானவர்களாக குழந்தைகள் வளர்ந்து வர வேண்டும் என்றால் ஆரோக்கியமான சூழலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் கேட்டானா, உலகத்தின் மிகவும் வலிமையான வார்த்தை எது? அவர் சொன்ன பதில், அட்டென்ஷன், த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட், அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னாரோ, உனக்கு அது புரியலை, இல்லை ரெண்டு வார்த்தை கொடுங்களேன். அடுத்தது அவர் சொன்னார், அட்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன், இல்லை பத்தலை மூணு வார்த்தையாக சொல்லுங்களேன், அட்டென்ஷன் அட்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன். ஏன் இப்போ பேசும்பொழுது கூட எத்தனை கவனம் இதுக்குள்ளே வந்து விழுதுன்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்களுடைய கவன சிதறலேருந்து குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், யாதுமானவர்களாக வளரணும் அப்படின்னா பாதி வேலையை முடிச்சுட்டு போகிறது அனுமதிக்காதீங்க. அது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையாக ஆல் தி சைக்காலஜிஸ்ட் ஆர் ட்ரைங் டு டெல் யூ. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு, ஒரு பத்து நிமிஷம் இன்னும் பண்ணினா அதை முடிச்சிடலாம். எழுந்து போக அனுமதிக்காதீங்க, கூட வந்து உட்காருங்க, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான உதவியை செய்யுங்கள். என்ன காரணம், நாளைக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்பொழுது ஒரு ப்ராஜெக்டை பாதி முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இது பிடிக்கல போகும்பொழுது. அடுத்தது நான் சொல்வேன், வி நீட் என்ஜினியர்ஸ், வி டோன்ட் நீட் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், வி நீட் டாக்டர்ஸ், வி டோன்ட் நீட் லா கிராஜுவேட்ஸ், வி நீட் லாயர்ஸ், வி டோன்ட் நீட் டீச்சர் ட்ரெயினிஸ், வி நீட் டீச்சர்ஸ். அந்த வருடங்கள் கழிந்து வரும்பொழுது குழந்தை முழுமையாக பூரணமாக ஒரு வேலையை தன் தோளில் தூக்கி கொண்டு நாட்டிற்காக களமிறங்க வேண்டும் என்றால் வீட்டிற்காக களமிறங்க வேண்டும். யாதுமானவர்களை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு அடுத்து ஒரு விண்ணப்பம், அவர்களுக்குன்னு வீட்டுல ஒரு வேலை கொடுங்கம்மா, அவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுங்க. உங்க அத்தனை பேரும் அப்படித்தானே வளர்த்திருப்பாங்க, அம்மா துணி துவைச்சு போட்ட காயப்பட்ட ஆட்கள் தானே, காய வச்ச துணியை மடிச்சு வச்ச ஆட்கள் தானே. அடுத்த நிமிடம் கேள்வி பதிலப்ப நாங்க சொன்னா எங்க குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தூக்கிட்டு வர்றாதீங்க. சொல்றமா கேட்கற மாதிரி நம்ம சொல்லல, அவ்வளவு எல்லாம் ஏதோ ஒரு வேலையை கொடுங்க. வீடு குழந்தைக்கு ஒரு வேலையை கொடுக்கல அப்படின்னா நாட்டுக்காக அந்த குழந்தை ஒரு வேலையும் செய்யாது. வீட்டை நம்பி கொடுக்கலன்னா நாட்டை நம்பி கொடுக்க முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ட்ரெயின் தெம் டு டூ சம் ஒர்க். அப்பாவுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு, அம்மாவுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு, குழந்தைகளாக இருப்பதே பெரிய வேலை அப்படிங்கிற ஒரு பிரமையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பணி கொடுத்தே ஆகணும். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல மறுபடியும் அதே தான் நான் சொன்னேன், குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்பீங்க, சாப்பிட்டியான்னு இல்லையா? அப்போ தானே வி பிகம் கம்ப்ளீட் மதர். முழுமையான தாய்மையே குழந்தை ஒரு வேளை சாப்பிட்டுதா என்று கேட்பதில்லாம், அதை பற்றி பாட்டுகள் எல்லாம் வேற எழுதுவோம் நம்ம. அப்படிப்பா அம்மா நமக்கு என்ன பண்ண, இல்லைப்பா அப்படி இல்லை. ஒரு 1924 ஃபிசிக்ஸுக்காக நோபல் பரிசு வாங்கின இசிடோ ஐசக் ரபாய் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஒரு நோபல் பரிசு இதற்கு காரணம் யார்? எல்கேஜியில் ப்ரைஸ் வாங்கினா அம்மா, அஞ்சாம் கிளாஸ் அம்மா, பத்தாம் கிளாஸும் அம்மா தான், ஏ லெவல் முடிச்சாலும் அம்மா தான், ஆனால் ஒரு நோபல் பரிசுக்கும் அம்மா காரணம்னு ஒரு நபர் சொன்னால் தெர் இஸ் சம்திங் ரியலி ஃபேசினேட்டிங். அடுத்த நிமிஷம் அவங்க கேட்குறாங்க, அது எப்படி அம்மான்னு சொல்கிறீங்க? இல்லை எங்கள் அம்மாவில் தான் நான் நோபல் பரிசு வாங்கினேன் ஃபிசிக்ஸில். என்ன காரணம்? அம்மா ரொம்ப படித்த மேதாவியாக இருக்கணும் இல்லையா, குழந்தை ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு வாங்கணும்னா? இல்லை அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, தேடி பாருங்க நான் சொல்கிறது உண்மையான்னு போய் தேடி பாருங்க. ரைட், இசிடோ ஐசக் ரபாய், அம்மா இஸ்ஸி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இஸ்ஸி, வாட் குட் க்வெஸ்சன் டிட் யூ ஆஸ்க் டுடே? இன்னைக்கு ஸ்கூலில் உங்கள் டீச்சரை என்ன நல்ல கேள்வி கேட்ட? அம்மா தினமும் கேட்பாங்க, குழந்தை தினமும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அதற்காக வகுப்பில் கவனிச்சே ஆகணும். வகுப்பில் கவனிச்சா கேள்வி கேட்கலாம், ஒழுங்காக கவனிச்சா நல்ல கேள்வி கேட்கலாம். அப்போ இன்னைக்கு என்ன நல்ல கேள்வி கேட்ட அப்படின்னு அம்மா கேட்கக்கூடிய அந்த உந்து விசை, அந்த ஊக்கம் தான் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நல்ல கேள்விகளை தேடி போக, நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதில்கள் வர, நல்ல கேள்விகளும் நல்ல பதில்களும் சேர்ந்து ஒரு நபரை இன்னும் ஒரு விஷயத்துக்கு ஆழ்ந்து யோசிக்க உதவி செய்ய ஒரு நோபல் பரிசு வாங்கும் அளவுக்கு ஒரு குழந்தையை உயர்த்தி விட ஒரு தாயால் முடியும். அவள் கேட்கும் கேள்விகளால் மட்டும்தான் அது முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை வந்தவுடனே அடுத்த நிமிஷம் கேளுங்க, என்ன பண்ணின, இன்னைக்கு யாருக்கு உதவின, இன்னைக்கு யார்கிட்ட இருந்து உனக்கு பாராட்டு கிடைத்தது, என்ன நல்ல கேள்வி கேட்ட, என்ன புதிது புதிதாக கற்றுக்கொண்டு போமா, உனக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொன்னா கூட சொல்லுங்க, அம்மாவுக்கு இதுவும் சேர்ந்துதான்டா வேலை, இதுவும் சேர்ந்துதான்மா அம்மா, இதுவும் சேர்ந்துதானா அம்மா. இப்படித்தான் நம்பிக்கையை பெற்றாகணும். பேரண்ட் ஷுட் பி ட்ரஸ்ட் வர்தி. இதுக்கப்புறம் அந்த குழந்தை உங்ககிட்ட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும், தன் அச்சங்களை பகிர்ந்து கொள்ளும், ஐயங்களை பகிர்ந்து கொள்ளும், சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளும், தன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும். சொன்னால் உனக்கு புரியாதுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போல அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை தாய்மைக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்னா உனக்கு புரியாதுப்பா, நான் சொன்னா உனக்கு புரியாதுமா, என் பிரச்சனைகள் உனக்கு புரியாதுமா அப்படின்னு சொன்னா குழந்தை கையை பிடிச்சு கண்ணை பார்த்து சொல்லுடா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேம்மா, ஐ பிலாங் டு அன் என்டைர்லி டிஃபரண்ட் ஈரா. ரொம்ப கடினமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்காங்க குழந்தைங்க. நீங்களும் நானும் கைய உதறி விட்டுட்டோம்னா உதறி விட்ட கைய பிடிச்சுக்க உலகத்துல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் வந்து கேட்கும் பொழுது ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாரும் சொல்லக்கூடியது வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வந்து கொடுக்கல இல்லையா? இல்லதானே, இப்பத்தானே குழந்தைக்கு நாம வேணும், இப்பத்தானே குழந்தை கையை நாம பிடிச்சுக்கணும், இப்பத்தானே நீ என் குழந்தைன்னு சொல்லணும். அவையத்து முந்தி இருப்ப செயலுக்கு மட்டும் இல்லப்பா தாய் தகப்பன், அருகில் உட்கார வச்சு தோல்ல சாச்சிட்டு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கும் தாய் தகப்பன் வேணும். எல்லாவற்றிலும் அவையத்து முந்தி இருப்ப செயல், இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும்னு சொல், அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு. குழந்தைங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. கையை பிடிச்சு வா, நான் அம்மா இருக்கேன் பயப்படாது, அப்பா இருக்கேன் பயப்படாது. அன்பை விட பெரிய போதை உலகத்துல உண்டா என்ன? அது கிடைக்காம போகத்தானே வேற ஏதோ ஒரு போதை கிட்ட சாயிரும். அப்ப அந்த அன்பு கொடுக்கறோம். ஆனா அந்த அன்பு அப்படிங்கிறது செல்லம் அல்ல, மாட்டேன் நோ நோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியணும். கண்டிப்பாக சொன்னா கடினமாக அல்ல. இட் பி அ ஸ்ட்ராங் நோ, இட் பி அ டெஃபினட் நோ, பட் சர்டன்லி நாட் அ ஹர்ட்ஃபுல் நோ. மனதை காயப்படுத்துற மாதிரி இல்ல. சொல்ல, எங்க குழந்தைக்கு எங்க கவலை தெரியாம வளர்க்குறேன், எங்க பிரச்சனை தெரியாம வளர்க்குறேன். சரி, அப்ப உங்க பிரச்சனையை பக்கத்து வீட்டு குழந்தைய கூப்பிட்டு சொல்ல போறீங்களா என்ன? எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும். சரி, அப்ப உங்களுக்கு கிடைச்சதை யாரு கொடுக்க போறீங்க? உங்க மூத்த தலைமுறை பொறுமை கொடுத்தது, அன்பு கொடுத்தது, பகிர்ந்து கொள்றது கொடுத்தது, அக்காமடேட் எப்படி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்காம சைக்கிள் ஓட்டினவங்க எல்லாம் பைக் வாங்கி கொடுத்த பெரிய அப்பா அம்மா ஆயிடுவோமா? தெரியல எனக்கு. அரசு பள்ளியில படித்த குழந்தைய ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா பெரிய அப்பா அம்மா ஆயிடுவோமா? இல்ல. தாய்மை பெற்றோர் அப்படிங்கக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன கொடுக்கறோங்கிறது இல்ல. ஐ யூ அவைலபிள் ஃபார் தி சில்ட்ரன்? குழந்தைக்கு பக்கத்துல இருக்கோமா? ஒரு ஆசிரியரா மட்டும்தான் நான் சொல்றேன். ஐ யூ அவைலபிள்? இல்ல, தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே தான் எப்பவும் இருக்கோமா? அது ஏதோ போன் பண்ணி யாராவது கிடைக்கலன்னா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார். வீட்டுக்குள்ளேயே தாயும் தகப்பனும் தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறோம். ஸ்டாண்ட் பை தம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது இந்த கம்பாரிசன். குழந்தைங்க இருந்தா கை தட்டுவாங்க, ஆனா பக்கத்துல அப்பா அம்மா இருந்தா கையை தட்டாம இருப்பாங்க. தட்டலாம், தட்டலாம். என்ன, நான் யாதுமானவர்களை உருவாக்கணும் இல்லப்பா? ஜீம் பூம்பான்னு யாதுமானவர்கள் வருவார்களா அம்மா? இல்ல இல்லையா? ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் நின்னுட்டு இருக்கேன், மேடம் கொண்டு நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவு தூக்குறோம். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தோல் மறுபடியும் இறங்கி போயிருந்து மறுபடியும் பிடிச்ச அளவுக்கு தூக்குறோம். ஒரே ஒரு முடிவு மட்டும்தான், லட்சம் குழந்தைங்களை சந்திக்கிறது இல்லை. பத்து வருடம் கழிச்சு இந்த மேடைக்கு, இது இந்த ஒரு 25ஆம் தேதி இல்லையா, 25 பிப்ரவரி 2024 நிக்கிறேன், 25 பிப்ரவரி 2034 இதே இந்திய துணை தூதரகம் இங்கே பேசுவதற்காக அழைக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்க பேரனாவோ பேத்தியாவோ மேடையில் இருக்கணுமே தவிர இந்தியாவில இருந்து புறப்பட்டு வந்த பெண்மணியாக இருக்க கூடாது. One of your children should come here. அதுக்கு ஒரு பொன்னாடை வேணும், ஒரு பூங்கொத்து வேணும், ஒரு மலர் மாலை வேணும் அப்படின்னா டு நாட் கம்பேர் தி சில்ட்ரன். உங்ககிட்டயும் உங்க வீட்லயும் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் சரி, குழந்தைகளை தயவு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்ம எல்லாரும் அந்த அனுபவிச்சுதான் வந்திருக்கோம். அஞ்சு குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுல அண்ணா ரொம்ப அதி உத்தமராக இருக்கலாம், கடைசி குழந்தை ரொம்ப சுட்டியாக இருக்கலாம், நடுவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் கவனிப்பும் இல்லாமல் போகலாம். தி மிடில் பார்ன் ஹவ் காட் அ டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃபேட், அவங்களுக்குன்னு தனியான இது இருக்கும். ஆனா இந்த குழந்தைகளை ஒப்பிட்டு காண்பிக்கும் போது மேடைக்கு வந்து பல நேரங்களில் குழந்தை வருத்தப்படுவது, ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தே கம்பேர் யாரோட அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்டோட கம்பேர் பண்றாங்க, அப்புறம் சித்தி பொண்ணு அத்தை பையன் எல்லாரோடையும் கம்பேர் பண்றாங்க. அந்த மார்க் வாங்கினே ஒன்னால வாங்க முடியாதா, இந்த மார்க் வாங்கினே ஒன்னால வாங்க முடியாதான்னு இல்ல. எல்லா குழந்தைகளும் தனித்துவமான குழந்தைகள். கம்பேர் பண்ணும்போது யூ ஹர்ட் தெம். ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை கண் கலங்கி எத்தனை செய்தாலும் என் தாயும் தகப்பனும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அப்படின்னு கண் கலங்கின போது நான் சொன்னேன், திரும்பி வீட்டுக்கு போய் இந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்லு, கையை பிடிச்சு அப்பா அம்மா கண்ணை பார்த்து சொல்லு, என்னை யாரோடாவது ஒப்பிட்டு காமிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லு அம்மா. அவங்களுக்கு தெரியலடாது, உன்னை ஏதோ ஊக்குவிக்கிறதா நினைச்சிட்டு இந்த மாதிரி காயப்படுத்திடுறாங்க. இப்ப முடிவெடுத்துக்கோங்க எந்த காரணம் கொண்டும். மேபி ஐ ஈவன் டோல் தம், ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காதது அப்படின்னு எதையாவது எடுத்தேன், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எனக்கு பிடிச்சதே கிடையாது, ஒரு நாளும் பிடிச்சது கிடையாது. அலோ குட் டு பி குட், லெட் பெட்டர் பி பெட்டர், லெட் பெஸ்ட் ரிமைன் பெஸ்ட். ஏதோ சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து குழந்தைகள் மனதை காயப்படுத்துறோம் இல்ல. அடுத்தது எல்லாமே அழகா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை குழந்தை மனதுக்கு கொண்டு வாங்க. எப்போ குழந்தை மனது நொந்து போகும் தெரியுமா? பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கும் போது, வீட்டுல வென் பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் தி டீச்சர்ஸ், லெட் அஸ் மேக் அ சாலம் ப்ராமிஸ். ஆசிரியர் மேல் உங்களுக்கு 1000 குறைகள் இருக்கலாம், குழந்தையை முன்னால் கூறுவது தவறு. அதே மாதிரி குழந்தைகள் மேல் ஆசிரியர்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம், ஆனால் பெற்றோரை குறை சொல்வது குழந்தையை முன்னால் சொல்வது தவறு. உங்களுக்கு அது புரியல, இட்ஸ் அ வெரி டெலிகேட் சைக்காலஜி. உங்க டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டீச்சர் மேல இருக்கிற மரியாதை இல்லை குறையும்,
1: உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சு போகும்.
0: நான் ஆஹா என்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஒன்றுமே தெரியாது என்று வீட்டில் சொன்னால் அந்த நபர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து போகும். இந்த முக்கோணம் மிக அழகான முக்கோணம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம். பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இன்சூரன்ஸ் பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் இப்படி இருக்கும் கை, நடுவில் ஒரு தீபம் எரியும். இந்த பக்கம் பெற்றோர், இந்த பக்கம் ஆசிரியர், நடுவில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு அணைந்து போய்விடாமல் கொஞ்சம் காலம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் போனால் கை சுட்டுடும். அதனால் கையை தைரியமாக தாராளமாக எடுத்துடுங்க. குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறமும் கால் தரையில் முட்டுற வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு நடக்கக்கூடாது. விலகிக்கோங்க. விலகிறதுக்கும் ஒரு பக்கம் வேணும். விலகினதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கு தெரியும், அது இனி புயல்லையும் எரியக்கூடிய விளக்காக இருக்கும், பெருமழையிலையும் எரியக்கூடிய விளக்காக இருக்கும். என்ன காரணம், எப்படி எரிவது என்று சொல்லிக் கொடுத்தாகிவிட்டது. திரி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, எரிவது மட்டும் போதாது, எரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற 1000 விளக்குகளை ஏற்றுவது எப்படி என்றும் குழந்தைக்கு சொல்லாகிவிட்டது. அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அது ஏற்றுவது. அப்புறம் நடத்துக்கோ, கை எடுத்துக்கோ. பட் திஸ் கம்பாரிசன் கில்ஸ் தி ஸ்பிரிட், இட் கில்ஸ் தி ஸ்பிரிட். ரொம்ப அழகாக சொல்லுங்க. ஏன்னா நமக்கு குறைகளோடைய தானே இருக்கும். நம்ம எல்லாம் இந்த 99 கிளப்பை சேர்ந்த நபர்கள் கேட்டிருப்பீங்க. வி ஆல் பிலாங் டு த 99 கிளப். அது என்ன மேம் 99 கிளப்? நாங்கள் எத்தனையோ கிளப் கேள்வி இல்லை. ஒரு ராஜா, அவர் போகும்போது பார்த்தா ஒரு சின்ன குடிசையில் சந்தோஷமாக ஒரு ஆள் பாடிட்டு இருக்கும். அவரால் தாங்கவே முடியல. பாடுறது தாங்கிறது வேற, சந்தோஷமாக பாடுறது தாங்க முடியல அவரால். அது எப்படி தலைக்கு மேலே இவ்வளோ கவலைகளோடு இருக்கேன், அவன் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக என்னுடைய பிரஜை வீட்டை பார்த்தா குடிசை.
2: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியினை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்ஸிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்திருக்கிறார். இன்று யாழ் பல்கலைக்கழக காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தில் நடைபெற்ற ஊடுவிழா சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் இளம் தமிழ் ஹிப் ஹாப் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இந்த பிரச்சனையானது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவின் மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்றில் தொடர்ந்து எதிரொலிப்பதை எடுத்து காட்டுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேசலே நீர்கொழும்பு பகுதிக்கு 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூசைக்கு கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பரவி வைத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இன்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலாச்சாரத்தை கொண்ட தரப்பினர் இன்று சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுவது நல்லதொரு அறிகுறி என்று பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ செனசிங்காவுக்கும் இடையே இன்று சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதோடு சுஜீவ செனசிங்காவை சபையை விட்டு வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரித்ததால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதிஷனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நேற்று பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படுவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகள் சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தினாலே கிளர்ச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்தான் உள்ளது. ஆனாலும் இந்த இளைஞருக்கு இன்னமும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி அவர் பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஸ்ரீசலையை விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னிலப்படுத்தி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலாலும் அதன் பின்னரான சூழலாலும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் ஆனால் முறையான விசாரணைகளின்றி தன்னிச்சையாக நபர்களை கைது செய்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரீசலியை விடுவிக்க கோரி கொழும்பு கோட்டை பெறுதல் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் 2வது நாளாக தொடர்ந்திருந்தது.
കൊതുബ രാജപക്സ ഉൾപ്പെട്ട രണ്ട് പുരനാവ അധികാരികൾക്ക് വെളിനാട്ട് പയനത്തട വിധിക്കപ്പെട്ട പിന്നരെ തത്പോതിയ ഇന്ന് ഇറച്ചൽ അധികരിച്ചുള്ളതാക്ക് അമച്ചർ നളിന്ദ ജതിസ് കുറിപ്പിട്ടിരിക്കാറ്. പണമോസടി തടുപ്പ് ചട്ടത്തിൻ കീഴ് മുന്നാൾ ജനാധിപതി മഹിന്ദ രാജപക്സാവൻ പുതൽവർ ജോസിത രാജപക്സ മറ്റും അവരുടെ പാർട്ടി ഡെയ്സി ഫോറസ്റ്റ് ആക്കിയവർക്കെതിരാ സട്ടമാധിപതിനാൽ താക്കൽ ചെയ്യപ്പെട്ടുള്ള മറ്റൊരു വഴക്കൈ ജൂലൈ മാസം 16 തീയതി അടയ്ക്കുമാറ് കൊളംബ് മേൽനീതിമന്ത്രം ഇന്ന് ഉത്തരവ് പിറപ്പിച്ചിരിക്കുന്നത്. ശ്രീലങ്കൻ എയർലൈൻസ് നിറുവനത്തിൻ മുന്നാൾ നിറവേറ്റ പണിപ്പാലർ കപില ചന്ദ്രസേനാവൻ മർമ്മമാന മരണം തുടർബാണ് മരണ വിചാരണയെ എതിർവരും 19 തീയതി വരെ ഒത്തിവയ്ക്ക് കോട്ടെ നീതവാൻ നീതിമന്ത്രം നേറ്റ് ഉത്തരവ് പിറപ്പിച്ചിരിക്കുന്നത്. ഇലങ്കയിൽ വീതി പാതുകാപ്പെ മേമ്പെടുത്തി നോക്കിൽ വാഹന സാരഥികൾക്കാണ് പുള്ളിക്കുറപ്പ് മുറമേ എതിർവരും സെപ്റ്റംബർ മാസം മുന്നോടി തട്ടമാക്ക് അറിമുഖപ്പെടുത്തപ്പെട ഉള്ളതാക്ക് പോക്കുവരത്ത് നെടുഞ്ചാലുകൾ മറ്റും നഗര അഭിവൃദ്ധി അമച്ചർ പിമൽ റഡ്നായക്ക നാടളമന്ത്രത്തിക്ക് തെരുവിച്ചിരിക്കാറ്. ഒവ്വൊരു നാട്കാട്ടി മാതത്തിലും ഇലങ്കയ്ക്ക് കിടക്കും ഏറ്റുമതി വരുമാനത്തിൽ പയൻപെടുത്തപ്പെടാമൽ എഞ്ചിയിരിക്കും തുകയെ അടുത്ത മാതത്തിൽ 10 തീയതിക്കുൾ അല്ലത് അതർക്ക് മുന്നർ കട്ടായമാക ഇലങ്കൈ രൂപാവാക മാറ്റ വേണ്ടുമെന്ന് ഇലങ്കൈ മധ്യവങ്കി അറിയിച്ചുള്ളത്. കൽഗിസൈ കാവൽത്തുറയെ ചേർന്ന് ഉപ കാവൽത്തുറൈ ആയവാലർ കാവലിൽ നിന്ന് സന്തോഷപ്പെടൻ ഒരുവർക്ക് മിൻ അതിർച്ചി കൊടുത്തതാക്ക് സമൂഹവലയതലങ്ങൾ മറ്റും ചില ഇണയതലങ്ങളിൽ പരവേറും ചെയ്തികൾ മുറ്റിലും പോളിയാണവെന്ന് കാവൽത്തുറൈ തലമേകം വിളക്കം അളിച്ചിരിക്കുന്നത്. പുത്തളം ദനാത്തവില് കാരദ്വീപ് പകുതിയിൽ അമൈന്നുള്ള പ്രധാന പൈസയ നിർവനം ഒന്നുക്ക് സ്വന്തമാണ് മുന്തിരി പൈസയ തോട്ടത്തിൽ നബരൊരുവർ അടിച്ച് കൊല ചെയ്യപ്പെട്ടതോട് അവർ മീതു തുപ്പാക്കി പ്രയോഗവും മേൽക്കൊള്ളപ്പെട്ടുള്ളതാക്ക് ദനാത്തവില് പോലീസാർ തെരുവിക്കിറാർകൾ. നാട്ടിൻ പൽവേറു പകുതികളിൽ ഇന്ന് മഴയുടനാണ് വാനിലൈ നിലവ് കൂടുമെന്ന് എതിർവ് കൂടപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഡിബ്യ സൂറാവളി താക്കം ഇടംപെറ്റ് 5 മാസങ്ങൾക്ക് മേൽ കടന്നിരിക്കുന്ന നിലയിലും ബാധിക്കപ്പെട്ട മക്കളിൻ ഇയൽപ് വാഴ്ക്കൈ ഇന്നമും കേൾവിക്കുറിയാകവേ ഇരുപ്പതാക്ക് തെരുവിക്കപ്പെടുക്കുന്നത്. നാട്ടിൻ പല പകുതികളിൽ ഇന്ന് കാലം 8:30 മുതൽ 10 മണിയാലത്തേക്ക് നീർവിനിയോഗം തടയപ്പെട്ടുള്ളതാക്ക് ദേശീയ നീർവളങ്ങൾ മറ്റും വടികാലമേപ്പ് സഭ തെരുവിച്ചുള്ളത്. ഹിന്ദുക്കളിൻ പുണിത നാളാണ് ആടി അമാവാസ്യ ദിനത്തെ അരസ പൊതു വിടുമുറ നാളാക്ക് പ്രകടനപ്പെടുത്തുമാറ് വന്നിമാവട്ട നാടളമന്ത്ര ഉറപ്പിനർ തുറവാസ രവിഹരൻ കോരിക്ക വിടുത്തിരിക്കാറ്. ഇന്ത്യ ചേരികളിൽ ഭാരത് ജനത തലമയിലാണ് മത്തിയ ആളും ദേശീയ ജനനായക കൂട്ടണിയൻ കക്ഷികളിൽ കൂട്ടം ഡൽഹിയിൽ ഇന്ന് നടപ്പിറക്കുന്നത്. പ്രഥമ നരേന്ദ്രമോദി തലമയിലാണ് ഭാരത് ജനത ആക്ഷിയൻ 12 സാധന തട്ടങ്ങളെ നാട് മുഴുവതും പരപ്പ് നടപടിക്ക് എടുക്കപ്പെടുമെന്ന് ഭാരതീയ ജനതാവിൻ ദേശീയ തലവർ നിതിൻ നബിൻ തെരുവിച്ചിരിക്കാറ്. തമിഴകത്തിൽ എങ്കും മിൻതട്ടപ്പാട് ഇല്ലേ അവപ്പോത് വീസും പലത്ത കാറ്റാൽ മിൻതടൈ മട്ടമേ ഏർപ്പെട്ടിട്ടതാക്ക് അമച്ചർ AM ഷാജഹാൻ തെരുവിച്ചിരിക്കാർ. മീർകാസിയൻ നിലവരം കുറിച്ച് കുവൈത്ത് അരസർ ഷെയ്ഖ് മെഷൽ അൽ അഹമ്മദ് അൽ ജബർ അൽ സബാവുടൻ പ്രഥമർ നരേന്ദ്രമോദി തൊലവീസിയിൽ നേറ്റ് കലന്ത്രിയാടിയിരിക്കാർ. തമിഴക സുറ്റുലാത്തുറൈ അമച്ചർ രാജ്കുമാരൻ തേബൽ വെറ്റി സെല്ലാതെന്ന് അറിവിക്ക കോരി കെള്ളിയൂർ തോതിയിൽ അവരെ എതിർത്ത് പോട്ടിയിട്ട് തമിഴക വെറ്റിക്കളക വേട്ടാളർ സബിൻ മാവട്ട തേവൽ അലുവലറും ആക്ഷിയരുമാണ് പ്രതാപടം നേറ്റ് പുവാർമന് അളിത്തിരിക്കാർ. തമിഴക വെറ്റിക്കളക തേവൽ വാക്കുറുതിയിൽ കൂറിയതുപോലെ കൂട്ടവ് പയർക്കടങ്ങളെ മുഴുമയാക തള്ളുപടി ചെയ്യ വലിയുറുത്തി തമിഴക വ്യവസായികൾ പാതുകാപ്പ് സംഘം സാർബിൽ June 22 മുതൽ തുടർ പോരാട്ടം നടപ്പിലാക്കുമെന്ന് അറിയിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. മുതൽവരിൻ നിർവാഹ അമേപ്പിക്ക് മുട്ടുകട്ടപ്പോടെ എതിർകക്ഷിയർ മുയച്ചിപ്പതാക വിരുദ്ധനഗർ മക്കളവൈ തൗതി ഉറുപ്പിനർ മാണിക്കം താകൂർ തെരുവിച്ചിരിക്കാർ. ഉടലിൽ രക്ത സിവപ്പണുക്കളെ അധികരിപ്പതാക ഉൾക്കൊള്ളപ്പെടും പോളിക് അമില മരുന്നുകൾ തപ്പോത് മില്ലിഗ്രാം എന്ന പടം അളവെട്ടിൽ വിൽപ്പന ചെയ്യപ്പെട്ടവരില്ലെങ്കിൽ ഇനി അവറ്റെ മൈക്രോഗ്രാമാക വകപ്പെടുത്തി സന്ധപ്പെടുത്തുമാറ് മത്തിയ സ്വാധാര അമിച്ചകം അറിവുറുത്തിയിരിക്കുന്നത്. അതികളവിൽ പൂച്ചുകൊല്ലി മരുന്നുകൾ കലന്തിരിപ്പതാക്ക കൂറി ഇന്ത്യാവിൽ നിന്ന് മാമ്പഴങ്ങളെ ഇറക്കുമതി ചെയ്യ നേപ്പാളം കട്ടുപാട് വിധിച്ചുള്ളത്. ഇതിനാൽ അങ്ങ് ഉൾനാട്ട് മാമ്പഴങ്ങളിൽ വിൽപ്പനയെ അധികരിച്ചിരിക്കുന്നത്.
இந்திய பொறியியலாளர்கள் சோஜிலா சுரங்கத்தின் இறுதி பகுதியை உடைத்திருக்கிறார்கள். இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மலையின் அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 20 பேரை போலீசார் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் சிலவக்கியா நாடுகளுக்கு June 13 to 19 வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 84 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா, பைட்டு, பிவைடி ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 8 பேர் இறந்ததாக இதற்கு முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டுவீழ்த்தி இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பால்டிக் கடற்பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை தற்போது தொடங்கியிருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட கூட்டு அவாமி அதிரடி குழு சார்பில் விடுக்கப்பட்ட போராட்ட அழைப்பை தொடர்ந்து நேற்று அங்குள்ள முக்கிய நகரங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தது. கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 101 அதிகரித்திருக்கிறது. மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 டன்னுக்கு அதிகமான எடை கொண்ட போதைப் பொருளை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். மரக்கட்டைகள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட இருந்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளன. நாட்டையே உலுக்கிய நிலடுக்கம் ஒரு பாட்டியை உலுக்கவில்லை. பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளியை துணிச்சலுடன் பாட்டியொருவர் காப்பாற்றியிருக்கிறார். ஜப்பானில் ஓடி திரிந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டு விட்டது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதை பிடித்திருக்கிறார்கள். ஜோகூரில் 12வது மாடியில் உள்ள வீட்டிலிருந்து 2 பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார். பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 41 பேர் இறந்ததாக பதிவாகியிருக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகே உள்ள ஒரு மனநல மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்திலே ஒரு பண்ணையும் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் ரசிகர்களிடம் பிரபலமான பிரெஞ்சு பொப்பாடகரும் நடிகருமான பக்தி புயல் மீது பலதரப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வொர்த் லீவிஸ் முறையில் 86 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. டென்னிஸுக்கான உலக தரவரிசையில் நட்சத்திர வீரரான சேர்பியாவின் ஜோகோவிச் சர்க்கலை சந்திக்க இளம் வீராங்கனையான ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NBA கூட பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில்
காண சென்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரசிகர்கள் கேலி செய்திருக்கிறார்கள். உலகக்கண்ண காற்பந்து போட்டிகளின் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது, பயண சவால்கள் பெரிய சாதனைகள் என்று படிக்க படிக்க திகைப்பூட்டம் பல தாவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.93 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.20 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 448.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.11 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.38 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.25 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உறுப்பினர் சாசல் ராஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுப்பினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுறான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலேரி
5: 11 à 13 rue Caille 75 Paris.
4: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
5: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்

0: தேன்பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உருளை நலமாக உற்சாகமாக அலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேன்பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசுலாச்சப்பிள்ளையில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு போட்டி போண்டியில் அமைந்திருக்கும் போட்டி போண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள் நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன் குப்பையில போடுங்க
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம் இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு
0: பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள் மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் 1 41 55 35 58 அல்லது சைபர் 7 58 17 சைபர் 8 49 மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராஜ்யத்தில் 10:22 இந்த நேரத்தில் இன்றைய தேர்வு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும்

கட்டி வைத்தான் அந்த கோட்டைக்கு.

0: ஒழித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றுவர் கவிஞானி பாலி. பாடலுக்கு இசை அமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயகர். தலைவன் திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக 11:25, ஐக்கியராஜ்யத்தில் 10:25. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிவசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றுவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:31 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர் இவர்கள்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 65 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கெடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சிப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகை அமைந்திருக்கும். போட்டி மார்க்கெட்டின் 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: தேனுமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். பாடலை யாற்றவர் கங்கேமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:39 ஐக்கியராஜ்யத்தில், 10:39 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். பரிசுலாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 Rue Cai, Paris 10, La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரி மஹால்.
1: அன்பர்களே, உங்கள் இல்லங்களில் அதாவது மூட்டுப்பூச்சி தொல்லையா அல்லது இந்த எல் தொல்லையா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா, இந்த மூன்றையும் ஒரு நாளில் இல்லாமல் செய்வதற்கு நல்ல மருந்துகளை வைத்திருக்கின்றார்கள் ஷெரிமஹால். கையில் அமைந்துள்ளது ஷெரிமஹால், மறந்து விடாதீர்கள். அன்பு உருளை விலையோ குறைவு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிஹரனோடு இணைந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் OPT 77. அதாவது அன்பர்கள், இந்த கோடை கால வெப்பத்திற்கான கூலிங் கிளாஸ்கள் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதோடு உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட விதவிதமான டிசைன்களில் இறக்குமதி செய்யப்பட்ட கூலிங் கிளாஸ்கள் காத்திருக்கின்றது அன்புறவுகளே. போய் பார்த்து வாங்குகள், வாகன தரப்பிட வசதியும் உண்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: தேனுமல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றவர் ஆர் வி உதயகுமார் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்ல சோழன் பல்பொருள் வாணிபம். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட உடன் மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்து தருகின்றார்கள். கிலோ 13.99 ரூபா. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே.
1: I love, I love, I love, I love, I love, I love, I love.

பாடலை பாடியவர்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். ஒலித்த பாடல்களை இயற்றியவர் விஞ்ஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல் தேவா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். இன்று அதாவது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பந்தய நிகழ்ச்சியில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல் இன்று வானொலியில் வலம் வருகின்றது 7:10 to 8 வரை. அதனைத் தொடர்ந்து 8:00 நெஞ்சம் மறவாத பாடலில் சோதி அவர்கள், மித்திரக்கிளையே சோதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் கடிதம் மூலம். அவருடைய பாடல் நெஞ்சம் மறவாத பாடல்களில் வானொலியில் மலர்கின்றது என்று கூறி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி, ஆசி பூசரியோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட், இந்த 3 நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்திருக்கிறார். இன்று யாழ் பல்கலைக்கழக காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தில் நடைபெற்ற ஊடுவிலான சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் இளம் தமிழ் ஹிப் ஹாப் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இந்த பிரச்சனையானது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவின் மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்றில் தொடர்ந்து எதிரொலிப்பதை எடுத்து காட்டுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேசலே நீர்கொழும்பு பகுதிக்கு 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூசைக்கு கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வைத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இன்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலாச்சாரத்தை கொண்ட தரப்பினர் இன்று சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுவது நல்லதொரு அறிகுறி என்று பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ செனசிங்காவுக்கும் இடையே இன்று சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதோடு சுஜீவ செனசிங்காவை சபையை விட்டு வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரித்ததால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதிசனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நேற்று பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படுவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகள் சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தினாலே கிளர்ச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்தான் உள்ளது. ஆனாலும் இந்த இளைஞருக்கு இன்னமும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி அவர் பிழை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஸ்ரீசலையை விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னிலப்படுத்தி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலாலும் அதன் பின்னரான சூழலாலும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும், ஆனால் முறையான விசாரணைகளின்றி தன்னிச்சையாக நபர்களை கைது செய்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரீசலியை விடுவிக்க கோரி கொழும்பு கோட்டை பெறுதல் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் 2வது நாளாக தொடர்ந்திருந்தது.
கொதுப ராஜபக்ச உள்ளிட்ட இரண்டு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே தற்போதைய இந்த இரைச்சல் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டிருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு வழக்கை ஜூலை மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனாவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்காட்டி மாதத்திலும் இலங்கைக்கு கிடைக்கும் ஏற்றுமதி வருமானத்தில் பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருக்கும் தொகையை அடுத்த மாதத்தின் 10ஆம் தேதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேகபர் ஒருவருக்கு மின் அதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்திருக்கிறது. புத்தளம் வனாத்துவிலு காரதீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதான பயிற்சியை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரி பயிற்சியை தோட்டத்தில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதோடு அவர் மீது துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனாத்துவிலு போலீசார் தெரிவிக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. டிப்யா சூறாவளி தாக்கம் இடம்பெற்று 5 மாதங்களுக்கு மேல் கடந்திருக்கின்ற நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் கேள்விக்குறியாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை 8:30 முதல் 10 மணிக்கு நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்துக்களின் புனித நாளான ஆடி அமாவாசை தினத்தை அரச பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய செய்திகளில் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் எங்கும் மின் தட்டுப்பாடு இல்லை, அவ்வப்போது வீசும் பலத்த காற்றால் மின்தடை மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் ஏ.எம். ஷாஜகான் தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய நிலவரம் குறித்து குவைத் அரசர் ஷேக் மிஷல் அல் அகமது அல் ஜபர் அல் சபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடியிருக்கிறார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி கிள்ளியூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சபின் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப்பிடம் நேற்று புகார் மனு அளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல கூட்டுறவு பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் June 22 முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் நிர்வாக அமைப்புக்கு முட்டுக்கட்டை போட எதிர்கட்சியினர் முயற்சிப்பதாக விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோ கிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதிகளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருப்பதாக கூறி இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நேபாளம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதனால் அங்கு உள்நாட்டு மாம்பழங்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது.
இந்திய பொறியியலாளர்கள் சோஜிலா சுரங்கத்தின் இறுதி பகுதியை உடைத்திருக்கிறார்கள். இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மலையில் அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 20 பேரை போலீசார் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் சிலவக்கியா நாடுகளுக்கு ஜூன் 13 முதல் 19 தேதி வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 84. 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா, பைட்டு, பிவைடி ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 8 பேர் இறந்ததாக இதற்கு முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். பால்டிக் கடற்பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை தற்போது தொடங்கியிருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட கூட்டு அவாமி அதிரடி குழு சார்பில் விடுக்கப்பட்ட போராட்ட அழைப்பை தொடர்ந்து நேற்று அங்குள்ள முக்கிய நகரங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தது. கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 101 அதிகரித்திருக்கிறது. மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 டன்னுக்கு அதிகமான எடை கொண்ட போதைப் பொருளை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். மரக்கட்டைகள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட இருந்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளன. நாட்டையே உலுக்கிய நிலநடுக்கம் ஒரு பாட்டியை உலுக்கவில்லை. பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளியை துணிச்சலுடன் பாட்டியொருவர் காப்பாற்றியிருக்கிறார். ஜப்பானில் ஓடி திரிந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டு விட்டது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதை பிடித்திருக்கிறார்கள். ஜோகூரில் 12 மாடியில் உள்ள வீட்டில் இருந்து 2 பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார். பிலிப்பைன்ஸில் நேற்று முன்தினம் உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 41 பேர் இறந்ததாக பதிவாகி இருக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகே உள்ள ஒரு மனநல மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்திலே ஒரு பண்ணையும் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் ரசிகர்களிடம் பிரபலமான பிரெஞ்சு பொப்பாடகரும் நடிகருமான பக்தி புயல் மீது பலதரப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வர்த் லீவிஸ் முறையில் 86 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. டென்னிஸ்க்கான உலக தரவரிசையில் நட்சத்திர வீரரான சேர்பியாவின் ஜோகோவிச் சர்க்கலை சந்திக்க இளம் வீராங்கனையான ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NBA கூட பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில் காண சென்ற அதிபர் டொனால்ட் டிரம்பை ரசிகர்கள் கேலி செய்திருக்கிறார்கள். உலகக்கண்ண காற்பந்து போட்டிகளின் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது. பயண சவால்கள் பெரிய சாதனைகள் என்று
படிக்க படிக்க தேப்பூட்டம் பல தாவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.43 இந்திய பெறுமதியில் 109.93 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.81 இந்திய பெறுமதியில் 95.20 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 448.22 இந்திய பெறுமதியில் 119.11 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.69 இந்திய பெறுமதியில் 127.38 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.76 இந்திய பெறுமதியில் 68.25 கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மினத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மினமானது வாகன பறிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்கு போய் போத்தனாலும் மரக்கறியன்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம், கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvichandracar.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காண முயற்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் கதைக்கொரு காண முயற்சிக்காக உங்களில் ஒருவன் அவருடைய கதை வானொலிக்கு வருகின்றது. உங்களில் ஒருவன் கதையை நீங்கள் எத்தனையோ முறை கேட்டாலும் இன்றும் அவருடைய கதையை நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வேளை அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சனி நேர்களை நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கதையை கேட்போமா? காலையில் கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்கு போற வரைக்கும் என் தலைக்குள்ள ஓடுகிற ஒரே சத்தம் உன்னோட கொலுசு சத்தம் மட்டும்தாண்டி. பெரியசா எதுவும் நான் சாதிச்சதா தெரியல, ஆனா என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த வெற்றி நீ எனக்கு மனைவியா கிடைச்சது மட்டும்தான். எத்தனையோ பேர் சுத்தி இருந்தாலும் உன் மடியில தலை சாய்க்கிற அந்த நிமிஷம் இருக்கே, அப்பாடா, உலகத்தோட அத்தனை பாரமும் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடும். சின்ன சின்ன விஷயம்தான் நீ கோபமா மூஞ்சி வச்சிருக்கிறது, திடீரென்னு என் மேல பாசத்தை கொட்டுறது, வேலைக்கு கிளம்பும் போது பத்திரம்னு சொல்றது, சாப்பிட்டியான்னு 100 தடவை கேக்குறது, இதெல்லாம் சாதாரண வார்த்தைங்க இல்லையடி. இதயம் முழுக்க எனக்காக வச்சிருக்க அன்போட பேரலை. நீ இல்லாத ஒரு நாளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா நீ என் கூட இருக்கும் போது மட்டும்தான் நான் முழுசா எனக்கே பிடிச்சவனா வாழுகின்றேன். சில நேரம் நான் கோபப்பட்டு கத்தும் போது பதில் பேசாம நீ அமைதியா நிப்பியே, அப்போ தோணும் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு. உன்னை விட என்னை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. என் அத்தனை பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க என் ஒரே பலம் நீ மட்டும் தாண்டி. நமக்குள்ள 1000 சண்டை வரலாம், இனிமேலும் வரத்தான் போகுது, ஆனா அத்தனை சண்டைக்கு அப்புறமும் போய் சாப்பிடுக்குன்னு நீ தட்டோட வரும்போது எனக்கு உண்மையில் வர்ற காதல் இருக்கே, அதை விவரிக்க எங்கிட்ட வார்த்தைகளே இல்லை. வயசாகி நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சு பல்லெல்லாம் கொட்டி போற காலத்திலேயும் உன் சுருக்கு விழுந்த கையை நான் இப்படித்தான் நெருக்கி பிடித்திருப்பேன். அப்பவும் உன்னை பார்த்து சொல்வேன், என் பொண்டாட்டி உலகத்திலேயே ரொம்ப அழகுன்னு. உன் சந்தோஷம் மட்டும்தாண்டி என் இலக்கு. உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என் நெஞ்சில ஏதோ ஒண்ணு பாரமா அமுக்கும், அதை விவரிக்க எங்கிட்ட வார்த்தைகளே இல்லை. வயசாகி நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சு பல்லெல்லாம் கொட்டி போற காலத்தையும் உன் சுருக்கு விழுந்த கையை நான் இப்படித்தான் நெருக்கி பிடிச்சிருப்பேன். உன் சந்தோஷம் மட்டும்தாண்டி என் இலக்கு. உன் கண்ணில ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என் நெஞ்சில ஏதோ ஒண்ணு பாரமாமுக்கும், உன்னை அள வைக்கிற உலகத்துல எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் அழகி நீ, என் நிழல் நீ, என் வீட்டு மகாலட்சுமி நீ, என் அத்தனை.
எலும்புகளையும் தாங்குற என் தேவதை நீ. கடவுள் எனக்கு கொடுத்த ஆகச்சிறந்த வரம் நீ. இந்த எண்மம் மட்டும் பத்தாதடி, இனி வர்ற அத்தனை எண்மத்திலையும் நீயே நீயேதான் என் பொண்டாட்டியா வரணும். உருகி உருகி உன்னை நேசிக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னோடுதான் என் உலகம் என்று முடித்துக் கொள்ளுகின்றார் உங்களில் ஒருவன். நல்லது நேர்களே, ஒரு அருமையான ஒரு கணவனுடைய பாசம், அன்பு, காதல் எல்லாமே அந்த மனைவிக்கு மட்டும்தான். தன் மனைவியை பாராட்டும் அந்த கணவனுக்கு நீங்கள் என்ன பாடல் தெரிவு செய்ய போகிறீர்கள்? அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9 51 48 47 71. வைபர் ஊடாக 0033 680 07 24 27.

சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்.

இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரம்மாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvicandracom. மறந்து விடாதீர்கள், 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: நேரம் சரியாக 12:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக இன்று ஒரு கதையை எமக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு அன்பான காதல் கதையை மனைவி மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு பாசமான அந்த கதையை எங்களுக்காக எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் உங்களில் ஒருவன். அவருடைய கதைக்கு பொருத்தமான பாடலோடு நீங்கள் முனைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோதா, ஜெர்மனிலிருந்து பூங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மனிலிருந்து பூங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: கதைக்குறு காணத்தை எழுதி அனுப்பிய டிஆர்டியை சிறப்பித்த உங்களில் ஒருவன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கதை காணத்தை திறம்பட வாசித்து அளித்த, அதை மெருகூட்டியும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுவிதா உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் தெரிவு செய்தவாக ஏழேழு ஜென்மம் என்பது மனைவி அல்லவா?
0: ஏழேழு ஜென்மம் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறேன்.
1: அந்த பாடலும் ஒன்று இருக்குது.

0: എന്നൊന്നും എന്നൊന്നും വരും. മനവി അമ്മയോടാ മുതവൻ കൊടുത്ത് വരും. അത് വന്ന് അമഞ്ഞിട്ട് വാഴ്ക്കയിൽ എല്ലാം എല്ലാവർക്കും
1: എല്ലാവർക്കും
0: അത് രണ്ട് ഇത് ഇതിൽ നിന്നല്ല അത് നേരെ രണ്ട് വാളെ കൊണ്ട് വരും. ഈ നേരെ എന്നെ വാളെ കൊണ്ട് വരാ എന്നെ തിരിയാതെ അതെ മനവി അമയതെല്ലാം ഇവരെ കൊടുത്തവരം. അതായത് അതും ഉണ്ടുതാണ് ഏതൊരു ജന്മം പന്തം എന്നത് അത് മനവി എന്നതല്ല.
1: ഓക്കെ നന്ദി
0: നന്ദി നന്ദി നന്ദി
1: നന്ദി വണക്കം. അവരെ തുടർന്ന് ബൈബിളുടെ தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் நலமா இருக்கிறீர்களா?
2: ஓ நலமா இருக்கிறோம். மழையும் குளிரும்.
1: ஓ மழையும் குளிரும் தூரிக்கொண்டே இருக்கிறது.
2: எந்த நேரம் இப்படி மழை பெய்ய குளிர் வார இது?
1: ஓ இப்ப இந்த வருஷம் தான் அப்படி என்ன ஒரு கிழமைக்கு
2: குளிர்
1: ஒரு கிழமைக்கு வெக்கம் வந்துச்சு அந்த மாதிரி தாங்க முடியாமல் பிறகு இப்படி போச்சுது.
2: ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு எல்லாம் தொடங்குது போல கொஞ்சம் ரங்கும்
1: எனக்கு
2: பாட்டுகள் இருக்குது. மனைவி அமைவதெல்லாம் வரும் இந்த பாட்டு எனக்கு எனக்கு அந்த பாட்டுல ஒரு வரிதான் வரிய வச்சுதான் இந்த பாட்டு சொல்றேன். என் உசிர தொட்டு உன் பேரெழுத ஆசை வந்ததே என முதுமை வந்த போதும் ஏதோ என்றெல்லாம் வருது அந்த பாட்டுல. ராஜா ராஜா அண்ணன் இந்த பாட்டு இந்த தேனும்பால்ல போடுறது
1: தேனும்பால்ல போடுறவரா
2: முதுமை வந்த போதும் ஏதோ அப்படியெல்லாம் வருது. சரி எனக்கு பாட்டுகள் வரும்.
1: அப்ப ராஜா இந்த பாடல் எல்லாம் நல்லா கேட்டு ரசிக்கிறீங்க போல.
2: இல்ல அவர் போடைக்குல கேக்குறது தானே பாதி கேக்குறது பாதி கேக்குறது இல்ல. பெண்களுக்கும் சில பாட்டுகள் மனதுக்கு பிடிச்சா கேக்குறது
1: தானே.
2: அவர் கூட அந்த இப்படி பாட்டுகள் எல்லாம்
1: அவர் நல்ல ரசனை உள்ள பாடல்கள் காதல் சோகம் தத்துவம்
2: அந்த மனைவியர் மந்திரம் இது ஒரு பாட்டு
1: மனைவி சொல்லே மந்திரமா
2: அதுல இது ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு என்ன வருது இல்ல அந்த பாட்டும் போட்டு மனைவி பாட்டுகள் இருக்கு. நான் இந்த ஒரு வரிக்காகத்தான் முதுமை வந்த போதும் உன்னைய அப்படி பாப்பேன்னுதான் இந்த பாட்டுல வரிகள் வருது.
1: அந்த
2: பாட்டு எடுத்தேன் பேரன் பேத்தி கிடையில் ஏதோ அப்படியே பாட்டு வரிகள் சரியா தெரியல. நான் அந்த பாட்டு வரிகள் இப்படித்தான் வரும். சரி மற்றவையும் பாட்டுகள் சொல்லி
1: நன்றியா நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ஜோபி, நான் நிமசேரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம் நன்றி.
3: நன்றிய கோரிக்கொண்டு இந்த உங்களில் ஒருவன் அந்த ஒருவன் எங்களில் ஒருவன் தானே ஒருவன்
1: உங்களில் ஒருவன் தான் அம்மா எங்களில் ஒருவன் தான் எங்களில் ஒருவன். ஆமா
3: அந்த ஒருவனுக்கு நல்ல நல்ல மனைவிய காவலுக்கு நல்ல அவர் அப்படித்தான் அந்த மனைவியோட அன்பா இருக்கிறார் போல எனக்கு அவருக்கு ஒரு வார்த்தைகளை கூறிக்கொண்டு.
1: அவர் உண்மைதான், அவர் நல்ல மனைவியில நல்ல பாசம் மனைவியில் நல்ல பாசமானவர்
3: தான்.
1: பெயரை மட்டும் சொல்ல மாட்டார், ஆனா உண்மையில மனைவியில பாசம் உள்ளவர் அவரும்.
3: நீர்வழி வாழ்கின்ற உங்களில் ஒருவனை வாழ்த்தி கொண்டு அதை வாசித்து நீங்கள் எங்களுக்கு அறிய தந்த உங்களுக்கு நம்பிக்கை வாக்குகளை கூறிக்கொண்டு சொல்ற நல்ல பாட்டுகள் வரிகளை என்ன நீங்கள் போடுற வரிகளை கேட்போம்.
1: ஓகே அம்மா நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து பத்மானிய கணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்
4: வணக்கம் ஜோவி, நலவா?
1: ஆம் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலம்தான்.
1: குரலை கேட்க ஆசையா இருக்கிறது என்ன? சரி
4: என்ன உங்களில் ஒருவன் கதைக்குத்தான் இப்படி இருக்கிறாரா? ஆனா நேரம் பார்த்தா தான் தெரியும்.
1: நேரம் பார்த்திருக்க மாட்டீங்கள், கேட்டு குரல் கேட்டிருக்கிறீர்கள். குரல் கேட்டிருக்கிறீர்கள், அதுக்கு வாரத்தில் ஒரு முறைதான் கேட்பீர்கள் குரல்.
4: உங்களுக்கு
1: தெரியும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருந்தார். அவர் அந்த உங்களின் பெயர் உங்களில் ஒருவர் ரெண்டு மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தார். சரி
4: பொண்டாட்டியில பத்துதலா இருந்தா வாழ்த்துக்கள் அவருக்கு.
1: கிழமையில் ஒரு முறை வருவரன்னு சொன்னா நீங்கள் ஊகித்து பார்க்க யோசித்து பாருங்கள் யார் இருக்கலாம் என்று. ஓகேயா,
4: ஜெனிவர் தான் அந்த காயோ
1: தெரியும். இல்லை, இது வேறு ஒரு ஆள்.
4: என்ன, நான் ஒஸ்தி படத்துல அது சிம்பு பாடுவார், வாடி வாடி வாடி என்ற கியூட் பொண்டாட்டி, கண்கள் அங்க விட மாட்டேன், பைப்பாட்டி வைக்க மாட்டேன், உனக்கு சீலதுணி எல்லாம் தோச்சு தரணும், ஏதோ பாட்டு.
1: அப்ப நல்லா காதல் பாட்டு எல்லாம் கேட்டு ரசிக்கிறீங்களா?
4: ஓ இல்ல, அவர்கிட்ட பாட்டு அந்த பாட்டுக்கு எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வாருதான், வாடி வாடி வாடி
1: பொண்டாட்டி. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோபி.
1: வணக்கம். வணக்கம் கலாராணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: ஓமோம், நான் நலமா இருக்கிறேன்.
1: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: பாட்டுக்கு நின்று மினக்கறில்ல, நான் ரங்கி விடுவேன்.
1: சரி சரி,
5: லைன் கிடைச்சிட்டு அப்ப நின்று கழிச்சிட்டு
1: போகே. நன்றி, நன்றி.
5: அதே நீங்கள் போன கதை வாசிக்கல, அது கூட குரல் கேட்ட தொனியில மிகவும் அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு.
1: நன்றி.
5: உங்களில் ஒருவனுக்கும் மிக்க நன்றி. அவர் உண்மையான அந்த பாசமான கணவனாக தான் இருப்பார். அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நான் வந்து சோபி மடி மீது தலை வைத்து.
1: மடி மீது தலை வைத்து அந்த பாடல்
5: போமண்டு, அது என்ன படம்ண்டு தெரியல. அந்த பாட்டை நான் சொல்றேன், மற்ற நேர்கள் சொன்ன பாட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நல்ல நல்ல பாட்டுகள் சொல்லி
1: இருக்கிறோம்.
5: ஒரு பாட்டோட நான் இணைந்து கொள்றேன் அம்மா.
1: ஓகே, நன்றி.
5: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் கலாராணி அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். நன்றி பார்த்திபன். நீங்கள் நீங்க காலையில சாப்பிடுறது இல்ல தானே?
6: என்ன, சாப்பிடுவேன்.
1: ஒரு மணி நேரம் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா?
6: பால் காய்ச்சி குடிப்பது இல்லை. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சோபிதா.
1: நன்றி பார்த்திபன்.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
7: ஆமா, நாங்கள் நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமா இருக்க கிடைச்சோம். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கு மற்றும் பாசமிகு அன்பு அண்ணன் ராஜா அண்ணன் எல்லோருக்கும் வேண்டிக் கொண்டு கதை, நல்ல காதல் கதை தான். காதல் கதை என்றைக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் சிரிப்பு வருவது நோமல் தானே. இதுவருக்கும் காதல் இருந்தா கொஞ்சம் சிரிப்பு வருந்தாரே. அந்த காலத்து நினைவுகள் எல்லாம் மனசுக்குள்ள வந்து கொண்டிருக்கும்.
1: என்ன
7: அப்படி கதைகளுடைய எங்களில் ஒருவனும் உங்களோட ஒருவனும்
1: உங்களில் ஒருவன்
7: ஒருவன் ஒருவன் அவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிக்கொண்டு நீங்க அது துணி அந்த மாதிரி தானே சொல்லி அடிச்சா நெஞ்சி அடி நெஞ்சி அடிச்சா துணி அடிக்கிறது சும்மா கிடக்கிறவியா இல்ல தடுத்துருவியா சரியா உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் தெளிவு செய்த பாடல் மனைவி அமைவது எல்லாம் ரைவன் கொடுத்து வரந்தான் அந்த பாடல் தான் சரியான சொல்றேன்
1: நன்றி
7: நன்றிம்மா நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம்
8: வணக்கம் சோதிதா நீங்கள் எல்லோரும் நல்லமாக வாழ உண்ட ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு கதை எழுதிய உங்கள் எல்லோரும் சாரதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
1: ஐயோ சாரதி இல்ல யார் சொன்னது சாரதி என்று சாரதி இல்ல
8: சரியா
1: கதை நிறைய பேர் இப்போ கிழமையில ஒரு முறை வந்து நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி செய்கிறார்கள் நாலு பேர் அப்படி கிட்டத்தட்ட செய்கிறார் அவர்களில் ஒரு வந்தார் அதுக்காக சாரதி நினைக்காதீங்க இல்ல இல்ல பெயர் வேண்டாம் பெயர் சொல்ல வேண்டாம் பெயர் அருள்மொழித்தேவனும் இல்ல ஓகே சொல்ல வேண்டாம் பெயர் ஓகே உங்களில் ஒருவனே சொல்லுங்கள் உங்களில் ஒருவனே சொல்லுங்கள்
8: உங்களில் ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் போடும் பாடலோட
1: நன்றி அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
9: வணக்கம் கவிதா நான் சதீஷ் கேட்கிறேன்
1: வணக்கம் சதீஷ் நலமா
9: இருக்கிறீர்களா உங்களில் ஒருவனுக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களில் ஒருவன் மீண்டும் கதை எழுத வேண்டும்
10: நாங்களும் நலமா இருக்கிறோம் ஜோபி அதே போல நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவி எழுதிய
1: உங்களுக்கும்
10: நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து மனைவி வந்த நேரம்
1: மனைவி வந்த நேரம் என்ற பாடலா
10: அந்த படத்துல அதுதான் படமும் மற்றது நல்ல சஞ்சாரமாப்பதற்கு நன்றி
1: சொல்வேன்
10: ரெண்டு பாடலையும் தெரிவு
1: செய்கிறேன் நன்றி
10: வணக்கம்
1: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
11: வணக்கம் சோபிதா
1: வணக்கம் லாலா நலமா இருக்கிறீர்களா
11: நாங்கள் நலமாக இருக்கோம் சோபிதா நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா
1: நலமாக இருக்கிறோம் லாலா நன்றி
11: கதையை வாசித்தால் சிறப்பாக வாசித்தளித்த உங்களுக்கும் எங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் எங்களில்
1: ஒருவன்
11: அப்படியான விலைதான் என அந்த மதிப்பும் மரியாதையும் ஆருக்கு கிடைக்கும் சொல்லிச்சுன்னா தண்ட மனைவியை தண்ட கணவனை நேசிக்கிறார்களுக்கு தான் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மனைவிய துன்புறுத்துறவர்கள் கணவன் நச்சரிக்கிறவர்கள் இவர்களுக்கு சமுதாயத்துல பெரிய மதிப்பிருக்காது என்ன பொறுத்தவரை எனக்கு கமலஹாசன் விருப்பம் எனக்கு கமலஹாசன் நடிப்பு விருப்பம் ஆனா ரஜினிகாந்த் எப்பவும் தன் மனைவியோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பிறகு ரஜினிகாந்த் ஒரு மனுஷனா பிடிக்கும் எனக்கு அப்படித்தான் எனக்கு எனக்கு விருப்பம்
1: அஜித்குமாரும் அப்படித்தானே
11: அஜித்குமாரும்
1: அப்படித்தான
11: அப்படி என்ன நான் இந்த பாட்டை யோசிச்சேன் சோபிதா தன்னன் தனிமையிலே உடல் தள்ளாடும் உங்கள் பொண்ணு அது பொம்பளை பாடுறது பொம்பளை நீங்க தனிமையில இருந்தானே வயசு போன என்ன அம்மா புறப்படுத்த என்ன நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் முழு முழுக்க முழுக்க நல்ல வசனம் பொம்பளை பாடுறது இது
1: ஆண் தானே அவர் நேசிக்கிறார் நன்றாக
11: அதுக்காக இதையும் மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வா அட உண்கண்ணில் உண்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சு ருத்ரம் கொட்டுவடி உண்கண்ணின் பாவம் கால சும்மா தாங்கி போலும் அதிகம் கணவன் பாடுற பாண்டு தானே பேருக்கு பிள்ளை என்ப அதையும் சொல்லி போட்டு அதட்ட மனைவி வந்து இது இந்த பாட்டு படுத்தம் வராதுன்ட்டு நான் நினைக்கிறேன் சோபிதா
1: இது
11: இது என்ன மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கியன உனக்கும் வாழ்வு வரும் என்ற அவர் அந்த அந்த பாட்டு அவ தடுமாறுறாரு, மனைவி நல்ல மனைவி அமையில்லையு தடுமாறுறாரு, மனது வாங்கி. அந்த பாட்டு சரி வராண்டு நான் நினைக்கிறேன், நீங்க வைக்கிற வச்சிருக்கிற பாட்டோட நான் சொல்றேன் சொல்றா.
1: ஓகே, நன்றி இல்லாலா.
11: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ரதியம்மா வந்திருக்கிறீர்கள். வணக்கம் ரதியம்மா.
12: வணக்கம் ஜெவிதா, திருமதி தேவேந்திரம்.
1: ஆமாம், நலமா இருக்கிறீர்களா?
12: நலமா இருக்கிறேன், நீங்கள் நலம் தானே?
1: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
12: நான் தெரிவு செய்த பாடல் நல்ல சம்சாரம் வாய்த்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம்.
1: இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நல்ல சம்சாரம் வாய்த்ததுக்கு. ஓகே, நன்றி அம்மா. ஓகே, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
13: வணக்கம் சோதர, ராசாதி சாதிக்கிறேன்.
1: வணக்கம் ராசாதி, நலமா இருக்கிறீர்களா?
13: நலமா இருக்கிறோம் சோவிதா. நீங்களும் எப்படி சோவிதா இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி ராசாதி.
13: நன்றி உங்களுக்கு. நீங்க நல்ல இன்னும் தேக ஆரோக்கியத்தோடையும் நல்ல நலமாகவும் இருக்கணும் என்று சொல்லி நான் கும்பிடும் அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு இந்த பாட்டு வந்து இந்த கதையில எழுதிய எங்களில் ஒருவர். ஆமா, எங்களில் ஒருவருக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவற்ற இது அவருக்குரிய பாட்டு வந்து இது நல்ல மென்னோட மனைவி அமைவதெல்லாம் கடவுள், உண்மையிலேயே அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் அது சோவிதா. அப்படியே அவற்ற வாழ்வு அப்படியே நீடிச்சு கொண்டு போகணும்னு நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அந்த பாட்டு சொல்றேன் சோவிதா, நீங்கள் போடும் பாட்டோட இணைந்து கொள்றேன்.
1: ஓகே, நன்றி ராசாத்தி.
13: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
14: வணக்கம் ஜெயமல்லையன், திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
1: வணக்கம் ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீர்களா?
14: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம், நீங்கள் எல்லோரும்?
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி ஜெயந்தி.
14: ஓ, நான் அந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற அந்த பாடலை தெரிவு செய்யப்போய்
1: அந்த பாடலை தெரிவு செய்கிறீர்கள், நன்றி. நன்றி ஜெயந்தி.
14: ஓ, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
15: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவா.
1: வணக்கம் ஜெயந்தி மாலா. எல்லாம் அடுத்தடுத்து ஜெயந்தி வருகிறீர்கள். ஓகே,
15: உங்களுக்கு ஓகே தானே?
1: எனக்கு ஓகே.
15: நீங்களும் நிலமை இருக்க, நானும் வேணும்னு கதை, நீங்க நிலமை இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
15: இறைவனை வேண்டிக் கொண்டு நான் உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களில் ஒருவர் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் பாடல் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுவதடி அந்த பாடல்.
1: ஓகே, நன்றி ஜெயந்தி.
15: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
16: வணக்கம் சோவி.
1: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
16: நலமாகவே இருக்கிறேன், நீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
16: நன்றி. இளமை காதல் முதுமையில் வேற வருகிறது என்ன?
1: ஓம் ஓம் ஓம்.
16: அப்ப இந்த அந்த என்னண்டா முதுமையில மட்டும் காதல் வரல, அந்த இளமையில வந்த காதல் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது உயிர் உள்ளவரை இருவரும் காதலிச்சு கொண்டே இருக்கணும்,
1: காதலிச்சு கொண்டு இருக்கணும். அவர் அந்த முதுமையிலேயும் அவர் நினைக்கிறார், முதுமை வந்தாலும் அந்த சுருங்கின கையாக இருந்தாலும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என்று.
16: அப்ப நான் ஒரு பாடல் ஒன்று சொல்றேன்டா. இந்த இள எனக்கு படம் என்னண்டு தெரியல, இளமையில காதல் வரும் எது வேற கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும், என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதேன்னு ஒரு ஒரு பாட்டு உண்டு, நல்ல ஒரு பாட்டு உண்டு. எனக்கு அது என்னன்னு தெரியலையே. அது
1: முதல்ல ஆரம்பம் என்ன பாடல் அது
16: தெரியல, தெரியல. இந்த காதல் வெறியலுக்கு மேலதுக்கு நிக்கிறபடியால நான் சொன்னேன், இளமையிலே காதல் வரும் இது வரை கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும், என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே நண்டு வரும்.
1: அப்படியா? அது முதலடி என்னன்னு
16: தெரியல, நல்ல ஒரு வரி உண்டு இது, எனக்கு தெரியல என்ன படம் என்றே தெரியல. அதான் இந்த முழமையில இருந்து அந்த முதுமை காதல் வரை அது இது வருகுது இந்த பாட்டு, நல்ல பாட்டு. அது கண்ணால நான் கேட்கல, ஞாபகத்துல இப்ப சொன்னேன் அது. முதுவே அந்த வயது போனது வரை கூட வரும். அத என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம்
1: சுழலுவதேன்
16: அப்படி வரும். அது இந்த இந்த வரிகள் எனக்கு ஞாபகம், அதால சொல்லுறேன். மட்டும் நான் தெரிய இல்லை. நல்ல பாட்டு.
1: அது சிறுநிவா சுசீலா பாடிய பாட பழைய பாடல் ஒன்று.
16: பழைய பாடல் ஒன்றோமா?
1: அது சரியா, அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
16: ஓ, அது ஞாபகத்துக்கு வந்தது சொல்லி நான் ஆரம்பத்திலேயே அடிச்சு கொண்டிருந்தா கிடைக்காது போச்சு. என்னன்னு எனக்கும் தெரியல. இந்த வரிகள் அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருந்தது, அதான் சொல்லி பார்த்தேன். அந்த கதைக்கு நீங்க அந்த கதை இருக்குல்ல, அதுக்கு இந்த வரிகள் ஒத்து வந்தது.
1: சரி சரி,
16: பாட்டு இருக்க போட்டு
1: பார்த்தோம்.
16: மற்றையும் போட்ட பாட்டுகள் நல்ல பாட்டுகள் தானே இருக்கு. நீங்க போடுற பாட்டோட நான் முனைந்து கொள்றேன். அந்த உங்களில் ஒருவனுக்கும் மீண்டும் மீண்டும் நல்ல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டு காதல் அவருக்கும் முதுமை வரை இருக்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். மீண்டும் பத்மணி கணிந்து இருக்கிறீர்கள். வணக்கம் பத்மணிகா, பாடலை மாற்ற போகிறீர்களா?
17: இல்ல இல்ல, நான் அதுல வர வரிகளை தான் சொல்ல
1: வந்தேன். நீங்கள் சொன்ன பாட்டு வரி.
17: ஓ, நல்ல கடவனாக நான் இருப்பேன், ஒரு உத்தமனாக நான் நடப்பேன்.
1: நீங்கள் சொன்ன பாடல் இல்லையா? நீங்கள் சொன்ன பாடல்ல.
17: ஓ,
1: ஆஹா.
17: உன் தொல்லை எல்லாம் பொறுப்பேன், உன் கஷ்டத்தை நான் குறைப்பேன், உன்னை கண் கலங்கவே விட மாட்டேன்.
1: ஆஹா, அதான் நீங்க சொன்ன அந்த பாடல் என்னது? வாடி வாடி என்ன அந்த பாடல்? மாடி வாடி என் உயிரே, அந்த பாடல் தானே?
17: ஒஸ்தி, ஒஸ்தி படத்துல.
1: ஒஸ்தி திரைப்படத்துல. ஓகே,
17: ஓகே,
1: ஓகே. நன்றி பத்மணிக்கு, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 12:58 இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன் சவிதா. நானும் இந்த என்ன அருகே நீ இருந்தால் அதைத்தான் எடுத்து வச்சோண்டு அடி அடி அடி அடியாண்டு அடிச்சா இப்பதான் நான் கிடைச்சிச்சு. ஓ, அதுல இந்த வரி நல்ல வரியால் அந்த முழுமை பெற்ற இளமையிலே காதல் வரும், எதுவரையும் ஓடி வரும், முதுமை பெற்ற காதல்லாம்
0: முழுமை பெற்ற பாடல் எல்லாம் முதுமை வரை கேட்க விரும்பும்
1: ஓடி வரும்.
0: முழுமை அதாவது முழுமை பெற்ற பழைய பாடல், இளமையிலே பழைய பாடலே கேட்கும் போது முதுமையிலும் அந்த பாடல்களை கேட்க வேண்டி வரும் என்று நான் சொல்றேன்.
1: காதலை பற்றி சொல்லுது, நான் அந்த பாட்டு தான் இவருக்கு சொல்லி கொண்டேன். இந்த பாட்டு பொருந்தும் அண்டு சொல்லி கொண்டிருந்தேன் நான். அப்ப வதனியும் வந்து அதைய பாட்டத்தை சொல்லி அவன் முதல் அடி நேரம் எடுத்துட்டா. அப்ப நான் இந்த பாட்டோட நான் சொல்றேன். நன்றி சவிதா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றிகளையும் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். நல்லது நேர்களை, நாங்கள் பாடலை ஒலிபரப்போம்.

சிந்தனை எல்லாமே அந்த கணவன் தான், தன் மனைவி மேலே வைத்திருக்க பாசம் அன்பு காதல். அதுக்கு ஏற்க பொருத்தமான பாடல் வந்து எல்லோரும் நல்ல பாடல்களை தெரிவி செய்திருக்கிறீர்கள். எளி என்மம் தேவி என்ற நின்னுசிரை தொட்டு என்ற பாடல், வாடி வாடி பத்மராணி அக்கா என்ற பாடலும், நிறைய பாடல்கள் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். மனைவிக்காக கணவன் வைத்திருக்கிற அன்பு பாசம் எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் பாடல் இருக்கிறீங்க. அதில் ஒரு சில வரிகள் அப்படியாக இருந்தாலும் நீங்கள் அதை நினைத்து பாடலை தெரிவி செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள், என் நுசிரை தொட்டு என்ற பாடல், தேவி என்ன தெரிவு செய்த பாடல். அந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு விளங்கும். இளமையிலிருந்து முதுமை வரை அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. இதோ பாடல்.

அருமையான பாடல். நீங்கள் இந்த வரிகளை முதல்ல இருந்து கடைசி வரை கேட்டிருப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த வரிகள் இந்த கதைக்கு பொருத்தமானது. இந்த இந்த பாடலை எழுதியவர் தமிழ்நாடானவர் வந்து இந்த ஒரே ஒரு பாடல் வரிகளை மட்டும் பாடல் தான் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எழுதவே இல்லை. ஆனால் எழுதினதும் எழுதிதான் அத்தனை வரிகள். ஒரு கணவன் மனைவி மேல வச்சிருக்கிற பாசத்தை உணர்த்தும் ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். கரிசியராஜ் இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கின்றார். அந்த வேலை தேவி என்னனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்த பாடலை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவன் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

கனடா வன்கூவர் சிறையில் பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angaychandracker.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் சரியாக 1:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 1:30 வரை திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களில் வரும் பாடலாக

நேரம் சரியாக ஒருபடி 19 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்கள் வெறும் அடுத்த பாடலாக

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு செல்வோம். அதன் பிறகு பாடல் ஒலிபரப்பாகும்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாஷ்ரபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ 9 51 15 82 0 3 அல்லது 0669 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: அடுத்த பாடலாக வரும் பாடல் ஒஸ்தி திரைப்படத்திடம் என்ற பாடல்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்து

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: Viti Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordre-Gelke Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Saïveronre Napade Saïveronde Saïverele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம் .com. இந்திய செய்திக்கு பரிஸ்ரீயூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி. காலையில கொண்டிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரியசலேவுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரோகண விஜய வீராவின் மகன் சஹ்ரானின் மகன் கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டது போல் பிரபாகரனின் மகனும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரபாகரனின் மகன் கொலை செய்யப்பட்டிருந்தால் அதனை யுத்த குற்றமாக கருதி விசாரிக்கப்பட வேண்டும் என ரபு ஹக்கீம் சபையில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயல்பாடுகளில் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். நல்லூர் மந்திரிமனை அழியும் அபாயத்தில் இருந்த நிலையில் அதனை புனரமைப்பு செய்வது தொடர்பாக தற்போது நம்பிக்கை பொறுப்பாளர்களும் தொல்லியல் திணைக்களமும் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றனர். இருதரப்பு கலந்துரையாடலின் பின்னர் பொதுமக்களின் நிதியை பெற்று இதனை புனரமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதற்கான நிதி தொல்லியல் திணைக்களத்திடம் இல்லை. தொல்லியல் திணைக்களம் அந்த திருத்த பணிகளை செய்யும். அதற்கான நிதிகளை நாங்கள் திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும். அதற்கு ஒரு பொது அமைப்பாக நாங்கள் இணைந்து இதனை செய்ய வேண்டும். சூழல் கனிந்து வந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தொல்லியல் திணைக்களம் நெதர்லாந்து நாட்டின் நிபுணர்களை தொடர்பு கொண்டு நல்லூர் மந்திரிமனை இருக்கக்கூடிய இடங்களை ஸ்கேன் செயல்பாட்டை செய்தனர். திணைக்களம் அந்த செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. நல்லூர் மந்திரிமனியை எவ்வாறு செய்யலாம் என்பதே பொதுமக்கள் கருத்துக்களை முன்வைக்க முடியும். இதில் எந்த அரசியல் சம்பந்தமும் கிடையாது. இந்த பகுதியில் வசிப்பவன் என்ற அடிப்படையிலும், முன்னாள் மாநகர சபை ஆணையாளர் என்ற அடிப்படையிலும், மாகாண சபை அவைத்தலைவர் என்ற வகையில் இதனை கையாளுகிறேன். இதில் எந்த அரசியல் கலப்பும் கிடையாது என்று கூறியுள்ளார். தற்போதைய அனுர திசாநாயக்க அரசாங்கத்தின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்சே தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் இறுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணய கையிருப்புகள் முற்றாக இல்லாத நிலை காணப்பட்டது என்றும், எனினும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் போது மகா திரைசேரியில் 800 பில்லியன் ரூபாய் கையிருப்பு இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவின் அரசாங்கம் அதனை ஒரு வருடத்துக்குள் 900 பில்லியன் ரூபாயாக உயர்த்தியதாக எண்களை காட்டிய பிரச்சாரம் செய்திருந்தாலும், தற்போது மகா திரைசேரியின் கையிருப்பு 620 பில்லியன் ரூபாயாக குறைவடைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2008-2009 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் பிற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரட்ன இன்று 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அமைய இதுவரின் ஜூலை 27 அன்று நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. சொலிஜை கலைஞரான சங்கீதனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அன்புக்குமாரவுக்கும் இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீதனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தணிகள் ஊடாக விடுக்க முடியும் என்று ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்க ஸ்ரீதரன் எம்பியிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகருக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் பாராளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த உரையாடலின் போது ஜனாதிபதி ஆண்ட்ரோவின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியதோடு சங்கீதனின் தாயாருடனும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் பல்கலைக்கழக காண்பியா ஆட்டுகை கலை பீடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது இசைத்துறை பீடமானது 60 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்டது. இங்கு கல்வி கற்ற மாணவர்கள் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகம் பூராகவும் பரந்து காணப்படுகின்றனர். அந்த வகையில் இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மயில் கல்லான முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்பட உள்ளது. 12/6/2026 அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் காலை 9 மணியளவில் எங்களுடைய ஆய்வு மாநாட்டின் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். 13/6/2026 மாலை 4 மணிக்கு எமது பீடம் சார்ந்து கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. கந்தையா கார்த்திகேசு நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த ஆய்வு மாநாடு நடைபெற உள்ளது. இந்த ஆய்வு மாநாட்டுக்கு எங்களுடைய விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் வெளியில் உள்ள பலரும் ஆதரவுகளை வழங்குகின்றார்கள். எனவே இதில் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கையில் இளம் தமிழ் கிப் ஹாப் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிராம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இந்த பிரச்சனையானது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவின் மிக பன்முகத்தன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்றில் தொடர்ந்து எதிரொலிப்பதை எடுத்து காட்டுகின்றது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தொழில் ரீதியாக கிப்காப் சங்கி என்று அறியப்படும் 24 வயதான தமிழ் இசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதன் விடுதலை செய்ய கோரி பிரவுன் இவ்வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டார். பிராம்டன் மேயர் இந்த சட்டத்தை கொடுமையானது என்று வர்ணித்ததோடு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்காக இலங்கை அதிகாரிகள் இதை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கும் இசையை பகிர்வதற்கும் அவரை குற்றவாளியாக்குவது பேச்சுரிமையின் அப்பட்டமான மீறலாகும் என்று பிரவின் கூறியுள்ளார். சர்வதேச அரசியல் சர்ச்சைகள் குறித்து நகராட்சி தலைவர்கள் அரிதாகவே கருத்து தெரிவிப்பதால் பிரவுனின் இந்த தலையீடு குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் கனடாவின் மிகப்பெரிய தமிழ் சமூகங்களில் ஒன்று பிராம்டனில் வசிப்பதால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமிழர்களை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து மேயர் நீண்ட காலமாக வெளிப்படையாக குரல் கொடுத்து வருகிறார். பிராம்டனின் தமிழ் இன படுகொலை நினைவிடம் உருவாக்கப்படுவதற்கு பின்னால் அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். இத்திட்டம் தேசிய அளவிலான விவாதத்தையும் சில இலங்கை குழுக்களின் எதிர்ப்பையும் தூண்டிய போதிலும் இறுதியில் முன்னெடுத்து செல்லப்பட்டது. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தமிழர்கள் அனுபவித்த துன்பங்களை பொதுமக்கள் அங்கீகரிப்பது, குணமடைதல் மற்றும் கல்வி கற்பதன் ஒரு முக்கிய பகுதி என்று பிரவுன் மீண்டும் மீண்டும் வாதிட்டுள்ளார். தனது அறிக்கையில் 2009 உள்நாட்டு போர் முடிவடைந்ததை தொடர்ந்து இலங்கையில் தமிழர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து பரந்த கவலையுடன் சங்கீதனின் கைதுக்கு தொடர்பு இருப்பதாக பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் விவகாரங்களில் கனடா ஒரு தலைமை பாத்திரத்தை அதிகளவில் ஏற்று வருகிறது. 2022 கனடாவின் பொது சபை மே 18 தமிழின படுகொலை நினைவு தினமாக ஒருமனதாக அங்கீகரித்தது. அதே நேரத்தில் அடுத்தடுத்து வந்த கூட்டாட்சி அரசாங்கங்கள் பொறுப்பு கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கேள்விகளில் இலங்கை வலியுறுத்தி வருகின்றன. அதே நேரத்தில் இலங்கையின் உள்நாட்டு போரையும் அதன் பின் விளைவுகளையும் சூழ்ந்துள்ள சிக்கலான அரசியல் சூழலை பிரதிபலிக்கும் வகையில் கனடா விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றது. கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை என்று வாதிட்ட பிரவுன் பயங்கரவாத தடுப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோருவதில் சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் பிற மனித உரிமை ஆர்வலர்களுடனும் இணைந்துள்ளது. இலங்கையில் பல தசாப்தங்களாக நீடித்த உள்நாட்டு போரின் போது அந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய பிரிவினைவாத அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளை புகழ்ந்ததாக அதிகாரிகள் கூறும் ஒரு இசை நிகழ்ச்சி பாடல் தொடர்பில் சங்கீதன் June 2 கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேசாலே நீர்கொழும்பு பகுதிக்கு 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூஜைக்கு கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியுள்ளார் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயமல்ல சபையில் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தற்கொலை குண்டு தாரியுடன் சுரேசலே நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளார் என்றும் குண்டு தாக்குதலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியுள்ளார் என்றும் இந்த விடயங்கள் அனைத்தும் தீவிரமான விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியாவின் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க இன்று வாழ்த்து தெரிவித்தார். அந்த வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாவது, இந்திய குடியரசு வரலாற்றில் தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் சேவையாற்றிய பிரதமர் என்ற பெருமையை பெற்றமைக்காக இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மைல்கல் ஆனது உங்களது பதவிக்காலம் பற்றிய ஒரு அறிக்கை மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மக்கள் உங்களது தலைமையின் மீது மீண்டும் மீண்டும் வைத்துள்ள நம்பிக்கையையும் உறுதியையும் மிகச் சிறப்பாக பிரதிபலிக்கிறது. இந்தியா போன்ற பரந்த பன்முகத்தன்மை மற்றும் பரவலான ஜனநாயக கூட்டமைப்புக்குள்ள ஒரு நாட்டில் அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக மக்கள் ஆணையை வெல்ல முடிவது குறிப்பிடத்தக்கதொரு சாதனையாகும். இது உங்களது தனித்துவமான ஆட்சி திறன், சாதாரண மக்களின் வாழ்வில் உணரக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியமை மற்றும் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்த இரு காலகட்டங்களிலும் பொதுமக்களின் நம்பிக்கையை வென்று அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கான உங்களது ஆளுமையை மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. உங்களது ஆட்சி காலத்தில் இந்தியா குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தினை அடைந்துள்ளது. உள்கட்டமைப்பு, நிதி உள்ளடக்கம், டிஜிட்டல் தொடர்புகள், அரசு சேவைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினால் பில்லியன் கணக்கான இந்தியர்கள் பயனடைந்துள்ளனர். உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா தனது நிலையை மேலும் மேலும் வலுப்படுத்தி கொண்டுள்ள அதே வேளையில் பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்களில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு குரலாக உருவெடுப்பதிலும் வெற்றி அடைந்துள்ளது. உங்களது தலைமையின் கீழ் இந்தியா உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் தனது இலக்குகளை நோக்கி பயணித்துள்ளது. உங்களது 3 பதவிக்காலங்கள் முழுவதும் பரஸ்பர நம்பிக்கை, பூகோள ரீதியான நெருக்கம், ஆழமான நாகரிக தொடர்புகள் மற்றும் மக்களின் செழுமைக்கான எமது பொதுவான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எமது 2 நாடுகளுக்கும் இடையிலான பங்களிப்பு ஒரு புதிய நிலையை எட்டியுள்ளது. இந்தியா பெரும் செழுமையையும் வெற்றியையும் நோக்கி அயராது பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பத்தில் எமது 2 நாடுகளுக்கும் இடையே நிலவும் உறவின் போக்கை முன்னெப்போதும் இல்லாத அடிப்படையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் போக்குவரத்து பிரதி அமைச்சரின் தனி செயலாளருக்கும் இடையே நடந்த கலந்துரையாடலின் போது இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு அடுத்த 48 மணி நேரத்துக்குள் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் தொடர்ந்து சேவைகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்றும் பயணிகள் எவ்வித இடையூறும் இன்றி பயணிக்கலாம் என்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலாச்சாரத்தை கொண்ட தரப்பினர் இன்று சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுவது நல்லதொரு அறிகுறி என பிரதமர் கருணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த பதிலை வழங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்க கடந்த தேர்தலில் 53 லட்சம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் ஜிஆர் ஏவர்த்தன, ரணில் விக்ரமசிங்க போன்ற தலைவர்கள் நாட்டுக்கு செய்த பொருளாதார பங்களிப்புகளையும் மின்சார உற்பத்தி திட்டங்களையும் பட்டியலிட்ட அவர் அரசாங்கம் தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் ஹரணி அமரசூரியா, கடந்த 1.5 வருட காலத்துக்குள் தற்போதைய அரசாங்கம் 2 முக்கிய தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதை நினைவூட்டினார். தேர்தல்கள் எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் மாகாணசபை தேர்தல் தொடர்பில் சில சட்ட பிரச்சினைகள் காணப்படுகின்றன. இது குறித்து ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எப்போதும் சட்டபூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் மட்டுமே செயல்படுவோம். ஜனநாயகம் என்ற பெயரை எமக்கு தேவையானவாறு மாட்டில் லாபம் ஈட்ட நாம் முனியவில்லை என பிரதமர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற நிலைய கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கும் இடையே இன்று சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் சுஜீவ சேனசிங்கவை சபையை விட்டு வெளியேற்றுவதற்காக சபாநாயகர் எச்சரித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்கா பிரதமரிடம் துணை கேள்வி எழுப்ப முற்பட்ட போதே இந்த மோதல் வெடித்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நாடாளுமன்ற நிலையர் கட்டளையின்படி பிரதமரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதிலளிக்கப்பட்ட பின்னர் மற்றொரு உறுப்பினரின் அனுமதியுடன் மேலதிக துணை கேள்விகளை எழுப்ப முடியும் என ஆங்கிலத்தில் வாசித்து சபாநாயகரிடம் மாறிட்டுள்ளார். எனினும் இதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் 2 கேள்விகள் மட்டுமே கேட்க முடியும் என திட்டவட்டமாக கூறினார். 10 கேள்விகள் வரை கேட்க முடியும் என்று நினைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆட வேண்டாம், அமருங்கள் என சுஜீவ எம்பிஏ சபாநாயகர் சாடியுள்ளார். இந்த விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறுக்கீடு செய்து சபாநாயகரின் முடிவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பினார். இந்த நிலையில் சபாநாயகர் சுஜீவ சேனசிங்கவுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தார். நீங்கள் இந்த சபைக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்தால் உங்களை நான் சபையை விட்டு வெளியேற்றுவேன். 2 கேள்விகள் மட்டுமே கேட்க முடியும். நான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன், இல்லை என்றால் உங்களை வெளியேற்றுவேன். சபைக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம், முட்டாள்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம் என சபாநாயகர் சபையில் கடுமையாக எச்சரித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணர்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக இதுவரை ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்றும் இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எச்சரித்துள்ளார். தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணின் தியாகத்தில் இருந்து உதித்த உணர்வலைகளின் அடையாளமாக விளங்கும் இவரை சிங்கள பேரினவாத அரசு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இது கடும் கண்டனத்துக்குரிய அரச பயங்கரவாத செயலாகும். இடதுசாரி அரசியலை முன்னெடுப்பதாக உலக அரங்கில் கூறி வரும் அனிரகுமாரி திசன் நாயக்க தலைமையிலான அரசாங்கம் உண்மையில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சவின் பாணியையே பின்பற்றி வருகிறது என்பது தற்போது அம்பலமாகி உள்ளது. தமிழீழ இளைஞர்களின் விடுதலை குரலை ஒடுக்குவதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு கருவியாக இலங்கை அரசு பயன்படுத்துவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. பேரினவாதத்தின் ஒடுக்குமுறை இன்னும் மாறவில்லை என்பதற்கு பாடகர் சங்கீதனின் கைது ஒரு சாட்சியமாகும். எனவே தமிழீழ உணர்வோடு எழுச்சி பாடல்களை பாடி வரும் தம்பி சங்கீதனை யாழ் சிறையிலிருந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் என அமைச்சர் வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படுவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகளை சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தினாலேயே கிளிநொச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில்தான் உள்ளது. எனினும் இந்த இளைஞருக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி அவர் பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என நீதிமன்ற மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சனன் நாணயக்காரா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேவை விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னிலைப்படுத்தி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட உள்ளது. முன்னதாக சுரேஷ் அலே சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த விடயத்தை ஆராய்ந்து அன்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்னிலையான மேலதிகம் மன்றாடியான் நாயகம் திலீப பீரிஸ் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான கட்டளையை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்திருந்தது. உயிர்த்தனாயிர பயங்கரவாத தாக்குதலாலும் அதன் பின்னரான சூழலாலும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றும், ஆனால் முறையான விசாரணைகளின்றி தன்னிச்சையாக நபர்களை கைது செய்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்தனாறு தாக்குதல் குறித்து நியாயமான விசாரணை நடாத்தப்பட வேண்டும், சட்டத்தின்படி செயல்படுங்கள் என்ற மாசக பின்னணியில் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய நகர்வுகள் அரசியல் பழிவாங்கலாகவே பார்க்க முடிகிறது என்று கூறியுள்ளார். உயிர்த்தனாயிர பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேயை விடுவிக்க கோரி கொழும்பு கோட்டை புகழிடு நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் 2வது நாளாக தொடர்ந்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் சரத் வீரசேகர ஆகியோரின் ஏற்பாட்டில் திங்கட்கிழமை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சாணி அபயசேகரவின் கீழ் சுரேஷ் அலே மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தினர். நேற்றைய போராட்ட களத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் நேரில் வருகை தந்து ஆதரவு தெரிவித்தனர். நாட்டுக்காக போராடிய சுரேஷ் சலேவுக்காக தொடர்ந்து போராடப் போவதாக இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். விசாரணைகளை சாதாரண சட்டத்தின் கீழ் முன்னெடுக்குமாறும், சிசிடிவி மற்றும் தொலைபேசி பதிவுகளை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்படும் தன்னிச்சையான அரசியல் பழிவாங்கல்களை நிறுத்தும் வரையில் இப்போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்ட இரு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னரே இரைச்சல் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நளின் கேதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகளை தடையின்றி நடத்தி முடிப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின் கேதீச வழங்கிய பதில்களும் வருமாறு. கேள்வி: சுரேஷ் அலையை தடுத்து வைத்துள்ள இடத்தில் அவருக்கு மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைகள் செய்யப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா? பதில்: சுரேஷ் அலைவுக்கு எந்த விதமான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை, எவ்வித சட்டவிரோத முறைகளும் கையாளப்படவும் இல்லை. ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் இவ்வாறான ஒருவரை அரசாங்கம் எவ்வாறு கையாளும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு முதல் நாளில் இருந்தே ஒரே சீரான முறையிலேயே உணவு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேள்வி: மருத்துவ பரிசோதனைகளின் போது அவர் அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? பதில்: அவரது மனநிலை குறித்து பரிசோதித்த மருத்துவர் அவரது ஆடைகள் மற்றும் உள்ளாடைகள் களையப்பட்டு உடல் ரீதியாக சோதனையிடப்பட்டதாக கூறுவதை அரசாங்கம் மறுக்கிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் விசாரணைகளை திசை திருப்பதற்காகவே முன் வருகின்றன. கேள்வி: சுரேசரையின் உறவினர்கள் குறிப்பாக அவரது மனைவி என கூறப்படும் பெண் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன? பதில்: அவரது தரப்பில் முன்வைக்கப்படும் இவ்வாறான கருத்துக்களுக்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருப்பதாக அரசாங்கம் கருதுகிறது. குறிப்பாக உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய அரசியல் தொடர்புகளை மறைப்பதற்கும் இந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் அவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கேள்வி: சுரேசலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை மற்றும் அவர் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் போன்ற குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தால் நிராகரிக்க முடியுமா? சுரேசலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த 90 நாட்களும் அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை என்றால் அவரால் தற்போது இருக்கும் உடல் நிலையில் இருக்க முடியாது. அவருக்கு முதல் நாளிலிருந்து இன்று வரை ஒரே சீரான முறையிலேயே உணவு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த 90 நாட்களிலும் இழாத குற்றச்சாட்டுகள், ஜூன் 3 கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னரே திட்டமிட்டு எழுப்பப்படுகின்றன. கேள்வி: அவர் மருத்துவமனையில் உணவு தவிப்பு போராட்டம் மேற்கொள்வதாக கூறப்படுகிறதே. பதில்: அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு தங்கியிருந்து உணவு தவிப்பு போராட்டம் செய்ய முடியாது. அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார். கேள்வி: சுரேஷ் அலைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி சிஐடியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை வெளியிடுமாறு கம்மன் மில சவால் விடுத்துள்ளார். இதற்கு அரசாங்கத்தின் பதில்: ஜூன் 3 வரை இவ்வாறான எந்த இறைச்சலும் எழவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மற்றும் 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை விதித்த பின்னரே இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பங்களை விளைவிப்பது அவர்கள் இந்த குற்றங்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டவர்களாகவோ என்ற சந்தேகத்தையே வலுப்படுத்துகிறது என அரசாங்கம் கருதுகிறது. எத்தனை பேர் சேர்ந்து குழப்பங்களை விளைவித்தாலும் அல்லது எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பம் செய்வது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்களோ என்ற சந்தேகத்தையே வலுப்படுத்துகிறது. நாட்டின் மக்களுக்கு நீதியை நிலைநாட்டு அரசாங்கம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையின்படி விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படும். தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 தென் மாகாண சபையின் 16.5 மில்லியன் ரூபாய் மாகாண சபை உறுப்பினர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தென் மாகாணத்தின் பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்குவதற்காக முறையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டமைக்காகவும் அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை தென் மாகாணத்தின் 3 சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீட்டு அலுவலகங்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைக்க செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியமைக்காகவுமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு வழக்கை ஜூலை 16 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதிகளான யோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி போராஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணையை இதுவரும் 19 வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சிசிடிவி மற்றும் தொலைபேசி பதிவுகள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக செவ்வாய்க்கிழமை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேற்படி வழக்கு செவ்வாய்க்கிழமை கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு வலய குற்றப்பிரிவினரால் 9வது நாளாகவும் சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் மாங்கன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதுவரும் செப்டம்பர் 1 முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வீதிகளில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்ட அமலாக்கம் அவசியம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு நாட்காட்டி மாதத்திலும் இலங்கைக்கு கிடைக்கும் ஏற்றுமதி வருமானத்தில் பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருக்கும் தொகையை அடுத்த மாதத்தின் 10ஆம் தேதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பிட்ட செலவுகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக ஏற்றுமதி வருமானத்தை பயன்படுத்திய பின்னர் மீதமுள்ள தொகையே இவ்வாறு உள்நாட்டு நாணயமாக மாற்றப்பட வேண்டும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உபகாவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின் அதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. வெள்ளவத்தை பகுதியில் வீடொன்றில் இரு நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் நீண்டு கைகலப்பாக மாறியதில் பொல்லால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளவத்தை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பெட்ரிகா வீதியில் உள்ள வீடொன்றிலேயே நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்த நபர் மற்றும் அவரது வீட்டில் தங்கியிருந்த நண்பர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக குறித்த நபர் அவரை பொல்லால் தாக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புத்தளம் வனாத்தவில்லு காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதான பயிர்ச்செய்கை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரி பயிர்ச்செய்கை தோட்டத்தில் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனாத்தவிழு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து வனாத்தவிழு காவல்துறை நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் கல்லடி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுள்ள இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞர் காரைதீவு பகுதியில் உள்ள குறித்த நிறுவனத்தின் முந்திரி தோட்டத்துக்குள் முந்திரி பழங்களை சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது அங்கு காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த தோட்ட காவலர்களிடம் அவர் சிக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞரை மிக கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர். அத்துடன் அவர்கள் தங்களின் வசம் வைத்திருந்த வாயு துப்பாக்கினால் அந்த இளைஞரை குறிவைத்து சுட்டு கொலை செய்துள்ளமை காவல்துறை விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இக்கொலை சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயல்பட்ட வனாத்துவில்லு காவல்துறை அதிகாரிகள் அத்தோட்டத்தில் கடமையாற்றிய 8 காவலாளிகளை சந்தேகத்தின் பேரில் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 4 வாயு துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19 முதல் 41 வயதுக்குள்பட்டவர்கள் எனவும் அவர்கள் ஏத்தம்பலை, புத்தளம், கற்பிட்டி மற்றும் அண்டாதபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வனாத்தவில்லு காவல்துறையினர் இக்கொலை குறித்து மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குவைத்தின் வீட்டு பணியாளர் துறையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும் ஏதுவாக வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு தொடர்பான புதிய சுற்றறிக்கை ஒன்றை அந்த நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விளையம் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி தாக்கம் இடம்பெற்று 5 மாதங்களுக்கு மேல் கடந்துள்ள நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை 8:30 முதல் 10 மணித்தியாலத்துக்கு நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை, மாதுவ, மதுகம, பேருவளை, அழுத்துகம மற்றும் பயாகள பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. மேலும் காலி மாநகரசபை பகுதிக்கும் இன்று காலை 9 மணி முதல் 11 மணி வரை நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 27,043 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்துக்களின் புனித நாளான ஆடி அமாவாசை தினத்தை அரச பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குழு அறையில் இன்று நடைபெற்ற புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை உரிய முறையில் பரிசீலித்து விரைவில் முடிவை அறிவிப்பதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதுமா சுனில் செனவி பதிலளித்துள்ளார். இந்துக்களின் புனிதமான ஆடி அமாவாசையை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்படுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். அந்த விடியம் சமய விவகாரங்கள் தொடர்பான விசேட குழுவில் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதுமா சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com.
1: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
3: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Lagonnaise.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். பாஜக தலைமையிலான மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எங்கும் மின் தட்டுப்பாடு இல்லை, அவ்வப்போது வீசும் பலத்த காற்றால் மின்தடை மட்டுமே ஏற்பட்டது என்று அமைச்சர் AM ஷாஜகான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் குறித்து குவைத் அரசர் ஷேக் மிசல் அல் அகமது அல் ஜபர் அல் சபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடினார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரும் ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி கிள்ளியூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சபியின் மாவட்ட தேர்தல் அலுவலகரும் ஆட்சியாளருமான மு பிரதாப்பிடம் நேற்று புகார் மனு அளித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல கூட்டுறவு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஜூன் 22 முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. முதல்வரின் நிர்வாக அமைப்புக்கு முட்டுக்கட்டை போட எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கினர் என விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உள்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லி கிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோ கிராமமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இந்த புதிய நடைமுறை அடுத்த 6 மாதங்களில் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருப்பதாக கூறி இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நேபாளம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதனால் அங்கு உள்நாட்டு மாம்பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நாட்டின் மாதேஸ் மாகாண மேலாண்மை கூட்டுறவு நில மேலாண்மை அமைச்சக தகவல் தொடர்பு அதிகாரி அஜய் கியாமாலி கூறியதாவது, மாதேஸ் மாகாண எல்லை வழியாகவே இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு அதிக அளவில் மாம்பழங்கள் கொண்டுவரப்படுகின்றன. இந்திய மாம்பழங்களில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. எல்லையில் அது தொடர்பான சோதனைகள் நடத்த போதுமான வசதிகள் இல்லை. எனவே இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பருவத்தில் இந்திய விவசாயிகளுடன் உள்நாட்டு விவசாயிகளால் போட்டியிட முடியவில்லை. ஏனெனில் இந்தியாவில் அதிக விளைச்சல் காரணமாக விலை குறைவாகவே கிடைக்கிறது. இப்போதைய கட்டுப்பாடுகள் மூலம் நேபாள மாம்பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் நாடு முழுவதும் விற்பனை செய்ய உள்நாட்டு விளைச்சல் போதுமானதாக இல்லை என்று கூறியுள்ளார். இந்திய பொறியியலாளர்கள் லொச்சிலா சுரங்கத்தின் இறுதிப் பகுதியை உடைத்துள்ளனர். இமயமலை பகுதியிலுள்ள ஒரு மலையில் அந்த சுரங்கம் அமைந்துள்ளது. ஸ்ரீநகர் லேக் லடாக் ஆகிய பகுதிகளை அந்த சுரங்கம் இணைக்கும். ஆண்டு முழுவதும் அந்த பகுதிகளில் வர்த்தகமும் பொருள் விநியோகமும் தொடர அது வழிவகுக்கும். குளிர்காலத்தின் போது கடுமையான பனி பெய்தால் அந்த நகரங்களுக்கு இடையிலான சாலை தடைப்பட்டுவிடும். அந்த சாலைகளில் பனிப்பொழிவில் டிரக்கின் உயரத்தையும் கடந்துவிடும். அது வெறும் சுரங்கம் அல்ல, உயிர் நாடி என்றார் இந்தியாவின் சாலைகளுக்கான அமைச்சர் நிதின் சத்காரி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 20 பேரை காவல்துறையினர் சுட்டுக்கொண்ட விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு ஜூன் 11 முதல் 19 தேதி வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கிறார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயக்குநர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். அவருக்கு வயது 84. 16 வயது நிலையே என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகுக்கு அறிமுகமானார். சிவப்பு ரோஜாக்கள், கிழக்கு சீமையிலே, கடலோர கவிதைகள் போன்ற எண்ணற்ற படைப்புகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. முதல் மரியாதை, கருத்தம்மா உள்ளிட்ட 6 உன்னத காவியங்களுக்கு அவர் தேசிய விருது பெற்றார். அவர் இறுதியாக இயக்கிய படம் 2020 ஆண்டு வெளிவந்த மீண்டும் ஒரு மரியாதை எழுத்து இயக்கத்துடன் அவரது திரைப்பயணம் நின்றுவிடவில்லை. பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருச்சிச்சம்பலம் உள்ளிட்ட படங்களில் அவருக்குள் ஒளிந்திருந்த நடிகர் மிளிந்தார். இப்படி அவரை படைப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனினும் பாடுது ராஜா என்றால் பலருக்கு நினைவுக்கு வருவது அவரது கம்பீர குரல். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாடுது ராஜா பேசுகிறேன் என்ற வசீகர வசனம் என்று ரசிகர்கள் மனதில் ஒலிக்கும். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவிக்கின்றனர். இயக்குனர் பாடுது ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹3,100 குறைந்து ₹1,10,400 விற்பனை செய்யப்படுகிறது. ஆவண தங்கம் கிராமுக்கு ₹400 குறைந்து ₹13,800 விற்பனை ஆகின்றது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹10 குறைந்து ₹260 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா, பைடு, பெய்ட் ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்ந்துள்ளது. மின் வணிக நிறுவனமான அலிபாபா, தேடுதள நிறுவனமான பைடு, மின் வாகன நிறுவனமான பைட் ஆகியவையும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. 8 பேர் இறந்ததாக இதற்கு முன்பு தகவல் வெளியானது. 2 பெண்கள் உட்பட 9 பேர் காயமுற்றனர். இஸ்ரேலும் ஈரானும் நேற்று முன்தினம் சண்டையை தற்காலிகமாக நிறுத்தின. லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, மீறினால் இஸ்ரேல் மீண்டும் குறிவைக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஆனால் மறுநாளே இஸ்ரேல் லெபனானை தாக்கியது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்கு மேலே அது சென்று கொண்டிருந்தது. ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. அவர்கள் 2 மணி நேரத்தில் மீட்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் கூறியது. ஈரானின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று திரு ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் தொடர்ச்சியான பாலியல் வன்புணர்வு மற்றும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் காவலர்களின் கட்டளைகளுக்கு பணியும் மோப்ப நாய்களை பயன்படுத்தி இந்த கொடூரங்கள் நிகழ்த்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பால்டிக் கடற்பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட கூட்டு அவாமி அதிரடி குழு சார்பில் விடுவிக்கப்பட்ட போராட்ட அழைப்பை தொடர்ந்து நேற்று அங்குள்ள முக்கிய நகரங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் சினேவாட் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சென்ற வாரம் அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஊழல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றங்களுக்காக திரு தக்சினுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் 8 மாதங்களை சிறையில் கழித்தார். திரு தக்சினுக்கு வயது 76. வயதையும் உடல்நலனையும் கருதி அவர் நன்னடத்தையின் பேரில் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார். ஒரு திரு தக்சின் காலில் கண்காணிப்பு கருவியை பொருத்தியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. தற்போது அந்த கருவியும் அகற்றப்பட்டுள்ளது. கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 101 அதிகரித்துள்ளது. இந்த நோய் தொற்று கடந்த மாதம் மத்தியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கு பல வாரங்களுக்கு முன்பே இந்த நோய் பரவ தொடங்கியதை அதிகாரிகள் தாமதமாகவே கண்டறிந்துள்ளனர். மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட போதைப் பொருளை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மரக்கட்டைகள் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட இருந்தன. அரசு வழக்கறிஞர் அலுவலகம், கடற்துறை, காவல்துறை, சுங்கத்துறை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் போதைப் பொருள் வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அலுவலகம் கூறியுள்ளது. மரக்கட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டவை பெரும்பாலும் கொகைன், ஹெட்டமின் ஆகிய போதைப் பொருள். ஐரோப்பிய சந்தையில் போதைப் பொருளின் மொத்த மதிப்பு சுமார் 8.3 பில்லியன் டாலராக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. நாட்டையே உலுக்கிய நிலநடுக்கம் ஒரு பாட்டியை உலுக்கவில்லை. பிலிப்பைன்ஸ் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளையை துணிச்சலிடம் பாட்டி ஒருவர் காப்பாற்றினார். வீடு முழுவதும் பலமாக அசைந்து கொண்டிருந்தது. அப்போது பேரனை பத்திரமாக தூக்கி பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடினார். அந்த சம்பவம் வீட்டின் கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. காணொலி இப்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. காணொலியை பார்க்கவே பயங்கரமாக இருப்பதாக இணையவாசியில் சிலர் பதிவிட்டனர். பாட்டியும் பேரனும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதாக சிலர் பகிர்ந்தனர். பிலிப்பைன்ஸ் வாழும் அனைவருக்கும் ஆதரவையும் பலர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 41 பேர் மாண்டதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளன. ஜப்பானில் ஓடி திரிந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டு விட்டது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதை பிடித்துள்ளனர். தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே இருக்கும் உட்ஸ்னோமியா நகரில் அது பிடிப்பட்டது. அதற்கு பயந்து அங்கிருக்கும் 94 பள்ளிகள் மூடப்பட்டன. கடை தொகுதி, பல்கலைக்கழகம், மொத்த விற்பனை சந்தை என பல இடங்களில் அது காணப்பட்டது. அதிகாரிகள் கரடியை சுற்றி வளைத்து மயக்க ஊசி கொண்ட துப்பாக்கியால் சுட்டனர். பின்னர் அதை லொரியில் ஏற்றிச் சென்றனர். கரடியை 3 முறை சுட்டதாகவும் 2 முறை குறி தவறிவிட்டதாகவும் உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. யகூரில் 12வது மாடியுள்ள வீட்டிலிருந்து இரு பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 8 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார். 10 வயது சிறுவன் கடுமையாக காயமுட்டதாகவும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் NST பத்திரிகை தெரிவித்துள்ளது. யோகூரின் தம்போய் பகுதியில் அந்த சம்பவம் நடந்துள்ளது. சந்தேகநபரான பிள்ளைகளின் தாய் இதற்கு முன்பு எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபட்டதில்லை. 37 வயதாகும் அவர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர் என்று NST தெரிவித்தது. குழந்தை புறக்கணிப்பு சட்டத்தின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். பிள்ளைகள் எப்படி விழுந்தனர் என்பது விசாரிக்கப்படுவதாக யோகூர் காவல்துறை தலைவர் தெரிவித்தார். மக்கள் வதந்தியை தவிர்க்குமாறு அது விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸை நேற்று உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 40 பேர் மாண்டதாக பதிவாகி இருக்கிறது. மருத்துவர்கள் வெளிப்புறத்தில் தற்கொலைய முகாம்களில் காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மிண்டனாப் தீவு முழுவதும் அடிப்படை கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கிறது. சராங் காணி பகுதி ஆக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு தலைநகர் பாரிசுக்கு அருகே உள்ள ஒரு மனநல மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. கழுதைகளை அழைத்துக் கொண்டு நடக்க செல்வது, அவற்றின் கால்களை சுத்தம் செய்வது போன்ற நடவடிக்கைகளில் நோயாளிகள் ஈடுபடுகின்றனர். மருத்துவ சிகிச்சையிலிருந்து சற்று ஓய்வு பெற அது உதவுவதாக 60 வயது நோயாளி நெட்டலி கூறினார். கழுதைகளுடன் நோயாளிக்கு பிணைப்பு அதிகரிக்கும் போது அவர்களது மனநலத்திலும் முன்னேற்றம் ஏற்படுவதாக தாதி ஒருவர் கூறியுள்ளார். கழுதைகளுடன் நேரம் செலவிடுவது நோயாளிகளின் தனிமையை போக்கவும் உதவுகின்றது. அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. முதலில் இந்தியா 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 277 ஓட்டங்கள் சேர்க்க, இலங்கை 48.5 ஓவர்களில் 269 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒன்னாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வொர்த் லீவிஸ் முறையில் 86 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வென்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டாக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெறும் முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டென்னிஸ்க்கான உலக தரவரிசையில் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோவோக் ஜோகோவிச் சருக்களை சந்திக்க இளம் வீராங்கனையான ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NPA கூடைப்பந்தாட்டு போட்டியின் இறுதிச்சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில் காணச் சென்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரசிகர்கள் கேலி செய்தனர். தேசிய கீதத்தின் போது அவரது முகம் திரையிடப்பட்ட போது ரசிகர்கள் கூச்சலிட்டு ஏளனம் செய்தனர். அவரால் அரங்கத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. நுழைவுச் சீட்டு இல்லாத ரசிகர்கள் அரங்கிற்கு சில கட்டிடங்கள் தூரம் வரை அனுமதிக்கப்படவில்லை. அரங்கத்துக்கு வெளியே மக்கள் கூடவும் தடை செய்யப்பட்டுள்ளது. நுழைவுச் சீட்டு வாங்கியோர் ஆட்டம் தொடங்குவதற்கு குறைந்தது 2 மணி நேரத்துக்கு முன்பே வருமாறு வலியுறுத்தப்பட்டது. 100 கணக்கான காவல்துறை அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட்டனர்.

விமான பயணம் சாத்தியமில்லை. பிரான்ஸ் தொடக்க காலத்தில் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி ஐரோப்பாவிலும் தென் அமெரிக்காவிலும் மாறி மாறி நடக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதி இருந்தது. ஆனால் அடுத்தது 34 இத்தாலி நடத்தியது. அடுத்தது 38 பிரான்சுக்கு ஃபீஃபா வாய்ப்பு வழங்கியதால் தென் அமெரிக்க நாடுகள் அதிருப்தி அடைந்தன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அர்ஜென்டினாவும் உருகுவேயும் போட்டியை புறக்கணித்தன. மேலும் 1950-2014 இடையே 64 ஆண்டுகள் இடைவெளி எடுத்துக்கொண்ட பிரேசில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போட்டியை நடத்திய நாடுகளில் மிக நீண்ட காலம் காத்திருந்த நாடாக திகழ்கிறது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்றீடு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilolli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 385.43%, இந்திய பெறுமதியில் 109.93%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.81%, இந்திய பெறுமதியில் 95.20%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 448.22%, இந்திய பெறுமதியில் 119.11%. ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.69%, இந்திய பெறுமதியில் 127.38%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.76%, இந்திய பெறுமதியில் 68.25%.

0: Delhi. 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
1: VT Superstore, Garla Gonesse, Sassadil.
0: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
1: Mélodie Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapalil, Todorbu Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01.
2: வெற்றி வந்து என்னை சேரும்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-58. செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்கள்

எனக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 64 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:40 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக பாட்டு என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார் கியான் நடேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கியான் நடேசன் அவர்கள் முத்தாரத்துக்காக பாட்டு என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களில் வரும் முதலாவது பாடல் பாசமல திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இயான் எடிசன் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து.

நேரம் சரியாக 2:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஞானதேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கு முத்தாரத்துக்கான சொல் பாட்டு. அந்த பாட்டிலே வரும் பாடல்களாக அடுத்து வரும் பாடல்

0: நேரம் சரியாக 2:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஞானடேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்கான பாட்டு என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடல்,
1: 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள்.

நாம் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நாம் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும்

ಆ ಜುಮಕು ಜುಮಕು ದಿಂಧ ಇಂದ

நேரம் சரியாக 3:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ். தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம்.

இன்றைய முத்தான நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் யானிடேச அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்திருக்கும் முத்தாரத்துக்கான அடுத்த பாடல்

பாட்டு வரும்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியில் ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக பாட்டு என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் யானடேசன் அவர்கள் ஏர்மலிருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், NS 4 8 8 5 0 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹலோ NS 0 4 4 40 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0 79 430 80 0 4.
2: கனடா வன்கூவர் சரையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRASEKAR.com, FEDA@ANTHREESANDRASEKAR.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 சைபர் 2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
4: வணக்கம் அவர்களே, நேரம் 3:18.

0: மீண்டும் ஒரு பொழுதில்லை என்ற நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன்.
1: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலனும்.
0: ஒருவேளை கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன், இவ்வாரத்தில் சில வேளைகளில் என்னால் சமூகம் தர முடியாமல் இருக்கலாம் என்று. அதுக்கு காரணம் இங்கே உங்களுக்கு நன்றாக தெரியும், பிரான்சிலே காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டிலே இரையாகி உயிர் நீத்தவருக்கான ஒரு நீதி கோரிய போராட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இன்றைய நாளில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தும் அனுமதி கிடைக்கும் என்று, ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதனால் இன்று உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் அந்த ஊர்வலம் இடம்பெறுகின்றது புவனியிலே. இணைந்து கொள்வதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இவர்களில் கதம்பன் நிகழ்ச்சியினை எங்களுடைய அன்புக்குரிய விவியா தொகுத்து தர காத்திருக்கின்றார் தன்னுடைய பாணியில்.
1: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
0: சரி, நான் ரசித்த பாடலில் என்னுடைய பாடல்களை நான் தருகின்ற பொழுது அந்த பாடலுக்கு எப்படி என கவர்ந்திருக்கின்றது என்று நான் சொல்கின்ற பொழுது, நிச்சயமாக உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாடல் தொற்றிருக்கும். அதனை நீங்களும் வானொலிகளில் வந்து அன்போடு சொல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கொண்டு இன்றைய முதல் பாடலாக நான் தருவது
2: அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவன்னா. அன்பை குறிப்பது அண்ணா.

0: அழகான வரிகள். ஆனாவில் தொடங்கி அவ்வண்ணா வரைக்கும் முடித்திருக்கின்றார் கவிஞர். உண்மையில் அந்த சிந்தனைக்கு நாங்கள் ஒரு சபாஸ் போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு சொல்லை கொண்டு வந்து அந்த பாடலை கோர்வையாக தந்திருக்கின்றார்கள். எம்எஸ்வி அவர்களுடைய அழகிய இசை, எஸ்பி அவர்களுடைய அன்றைய இளமையான இந்த குரல் வடிவம், கோரஸ் அடுத்து சுசிலாமா முடிக்கும் பொழுது வருகின்றார். இப்படியாக இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. என்ன முதலாளி சௌக்கியமா என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் இப்படியான பாடல்களை கேட்கின்ற பொழுது எங்களுக்குடைய நெஞ்சுகளில் ஒருவித சலனத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த பாடல் அடிக்கடி எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கட்டு தாமனத்தில் அன்றைய நாட்களில் ஒலித்த ஞாபகமும் வந்து செல்கின்றது. சரி, அந்த வகையில் அடுத்த பாடலுக்குள் நுழைந்து கொள்ளலாம். பாருங்கள்,
1: இது என்ன கொடுமை இல்லையா? இது என்ன கொடுமை? நாம காதலர்களா இருந்த போதும், கணவன் மனைவியா மகிழ்ந்த போதும், குழந்தைக்கு பெற்றோர்களான போதும், காலமெல்லாம் இடம் பிரியாம இப்படியே வாழணும்னு சொல்லுவியே விஜயா?

0: திக்க தெரியாத காட்டு திரைக்காக இந்த பாடல் உழைத்திருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசிலா அவர்கள் இணைந்து இந்த பாடலை பாடியிருந்தார்கள். எம்எஸ்வி அவர்களுடைய அழகிய இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய கவி வரிகளுக்கு இருவருடைய ஆண் பெண் இருவருடைய மன வெளிப்பாடுகளை அழகாக தந்திருக்கின்றார் கவிஞர் அவர்கள். அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. அதை விட இசை மேலத்தேயத்தில் தொடங்கி மெல்லிசையில் கொண்டு செல்கின்றார். இரண்டாவது சரணத்து சரணங்களில் அங்கே மெல்லிசையில் கொண்டு செல்கின்றார் எங்களுடைய மெல்லிசை மன்னர். அப்படியாக இந்த பாடல் இன்னைக்கு வந்திருக்கின்றது. வானிலை அனுப்பி பிறந்து கொள்ளலாம். வணக்கம். பார்த்திபன் பாருங்கள் எப்படி
1: இருந்தாலும்
0: நீங்கள்
1: நாங்கள் நலம். இந்த பாடல் பார்த்த காலத்து ரேடியோன்னு வந்து தெரியுமா உங்களுக்கு என்ன ரேடியோ கொண்டு வந்தது பட் நம்ம டீம் தான் எடுக்கிறது பாடல்கள்.
0: பிலிப்ஸ்
1: பிலிப்ஸ் வான் வந்து தெரியுமா உங்களுக்கு ஆரம்பத்துல
0: இருக்கிறது
1: இந்த பாட்டு வேற இந்த பாடல் ஞாபகம் ரேடியோல ஒவ்வொரு கிழமையும் அந்த பெட் பட் அமர்த்தி நான் உன்னாலதான் பிரிக்கவேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இந்த ரேடியோ வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஆகும் சொல்லி தான் அந்த ரேடியோ மாத்திரது அப்பா இந்த பாட்டு வரைக்குள்ள எனக்கு இந்த இதுதான் ஞாபகம் வந்து பெருமைத்தவன் அந்த பட்டன் அமர்த்தி அமர்த்தி தான் அந்த பாடல பட்டன் அமர்த்தினா இந்த இந்த ஒரு சேனல போவேன் பிலிப்ஸ் ரேடியோ வந்து அவங்களுக்கு அது
0: ஆரம்ப காலம்
1: இந்த பாடல் அந்த ஞானம் வந்தது அமர்த்தி அமர்த்தி நான் தான் அந்த பல்புல உடைக்க காரணமானால் பேசிட்டேன் அமர்த்தி உடைக்கான சொல்லி அதுக்கு ஒருவர் அப்படிதான் ஸ்கூட்டர் சார்ஜு கட்டிட்டு வர்றார் ஸ்கூட்டருக்கும் அவர் உடனே திருத்தி போவார் அப்படி அவன் ஞாபகம் இந்த பாடல் வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் அது வந்தவன்.

0: இசைஞானி ராஜாவருடைய இசை ஆராதனைகளில் இந்த கரும்புவில் திரைப்படமும் ஒன்று. இந்த திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் அழகாக கொடுத்திருக்கின்றார். ஒரு வித்தியாசமான இசை வடிவம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த பாடல் ஜானகி அம்மா, மலேசியா வாசவன் இருவரும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான கவிவரிகள் அங்கே இரண்டு உள்ளங்களின் அன்பு வெளிப்பாட்டினை அழகாக கொடுக்கின்றார்கள் கவிஞர் இந்த பாடலிலே. அதே நேரத்தில் இசைஞானியுடைய இசை வடிவம் என்பது பாடலுக்கு மேலும் மெருகூட்டிச் செல்கின்றது. இது ஒரு நல்ல அழகிய ராகம் ஒன்று கொடுத்திருக்கின்ற, அந்த ராகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு கர்நாடக இசையையும் நினைத்து இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் எனக்கு தெரியும். அதை பற்றி மேலதிகமாக எதுவும் தெரிந்தால் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரி, வானொலி இனிப்பவரையும் வரவேற்றுக்கொள்வோம். வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம். அருள்மொழித்தேவன் நிலைய கழகத்தில் இருந்து விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு கிளப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. முதலில் எங்க என்ன முதலாளி சௌக்கியமா படத்துல காதல் மன்னன் ஜெமினி கணசனும் புன்னகரசி கேரசியாவும் நீங்க போட்ட பாடலுக்கு நடத்திருப்பார்கள். அந்த படம் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை, பாட்டு கேட்டிருக்கின்றேன். இரண்டாவது படம் வந்து திக்கு தெரியாத காட்டில் நவரத்நாயகன் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நடித்த படம் திருத்திக்கு தெரியாத

0: மாநில வாலியின் கற்பனைவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்திருப்பார். அந்த இந்த படம் வந்து ஜாழ்ப்பாணம் ரியோ தியேட்டர்ல ஓடுகிறது. ரியோ தியேட்டர் வந்து ஜாழ் மாநில சபை மண்டபம், அந்த தியேட்டர்ல பார்த்து நான் ஞாபகம் இருக்கிறது. இப்ப நீங்கள் போட்ட பாட்டு கரும்புவில், இந்த கரும்புவில் வரைக்கும் தியேட்டர்ல நான் பார்க்கல. இது வீடியோ கேசட் எடுத்து வீட்டுல டிவி போட்டால் ஒரு 25-30 பேர் இருந்து பார்ப்போம். உண்டாக சுதாகரும் சகோதரி சுபாஷினியின் நடித்த படம். இந்த படத்தை நான் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போன்ற பாடல் நல்ல அருமையான பாடல்கள் உள்ள படம். அதே நேரத்தில் இந்த சுபாஷினிண்டவ வந்து நட்சத்திரம் படத்தில் நடித்தவ, ஜானி படத்தில் நடித்தவ, சில படங்கள்ல கொஞ்சம் படம் தான் நடிச்சிருக்கிறா. அவர் ஜேசுதான சகோதரி என்ற தகவலை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அண்ணா, மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். தொடரும் பாடலுக்கு முன்பதாக ஒரு சில வர்த்தக விளம்பரங்களோடு இணைந்து கொள்வோம், பாருங்கள்.
2: உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58-8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44-440-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79-230-80 சைபர் 4.
3: தங்கச்சி காலுக்குரு தங்க
4: கனடா வன்கூவர் சிறையில் சிக்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3rd இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20th ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3rd இசை பெருவிழா 20th ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20th ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRASEKAR.com, FEDA@ANDRESANDRASEKAR.com. மறந்து விடாதீர்கள், 20th ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3rd இசை கலாச்சார விழா.

கஸ்தூரி விஜயம் திரைக்காக ஒலித்தது இந்த பாடல். சுசிலம்மா அவர்களுடைய அழகிய குரல் பாடலுக்கு மெருகேட்டிச் செல்கின்றது. அதே நேரத்தில் இசை என்று பார்க்கின்ற பொழுது எம்எஸ்வியை தான் யோசிப்போம். ஆனால் இங்கே பாடலை காண இசை வடிவத்தை கொடுத்தவர் வி குமார் அவர்கள். அப்படியாக இந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ளலாம். அந்த தாலிக்கான அர்த்தத்தை கவிஞர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த மூன்று முடிச்சுக்கான அர்த்தத்தை மிக அழகாக கவிஞர் அவர்கள் இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இப்படியாக இந்த பாடல் என்னை மிக கவர்ந்திருக்கின்றது. அடுத்த பாடலுக்குள் நுழைந்து கொள்ளலாம். இது சற்று காலம் பிந்திய பாடல்.

0: நிஜமே இந்த பாடலை நான் பாடல்களை தேடுகின்ற பொழுதுதான் கேட்டிருக்கின்றேன். இன்னொன்று இரண்டாவது தடவையாக கேட்கின்றேன். சித்ரங்கி என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. 1964 வேதா அவர்களுடைய இசையில் வெளிவந்திருக்கின்றது. வேதா அவர்களை பொறுத்தமட்டில் பல அற்புதமான பாடல்களை தந்திருக்கின்றார் தமிழ் திரை உலகினை பொறுத்தமட்டில். அந்த வகையில் இந்த பாடல் நான் கேட்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது, எனக்கும் புதுசாக இருக்கின்றது, நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு புதுசாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த பாடலை தந்திருக்கின்றேன். வானிலையில் நிற்பவரையும் கேட்டுக்கொண்டு விபிஎன்னாம் பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்டையும் கேட்டேன்னு அவர் சொன்னார், தானும் ஒரு நாளும் கேட்க இல்லையாம். சரி, அவர்கிட்ட பிரகாரத்துக்கு அப்பம் முதல்ல வானிலையில் நிற்பவரிடம் வணக்கம். சொல்லுங்க.
1: கேட்டுக்கேன்.
0: நல்லது. மற்றபடி இந்த பாடலை கேட்டதாக சந்திப்போம். வாழ்த்துக்கள். சரி, நேரத்தில் விபிஎன் சொல்லிக் கொள்ளுங்க, இந்த பாட்டை நீங்கள் கேட்கவில்லை என்று சொல்லியிருக்கின்ற.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த பாடலை நான் ஒரு நாளும் கேட்கவே இல்லை. சித்திராங்கி படம் என்று தெரியும், ஏவிஎம் ராஜனும் புஷ்பலா தம்பதிகள், ஏவிஎம் ராஜன் நடித்த படம். ஆனால் இந்த படத்தில் வேற பாட்டு இருக்கலாம் தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். டெலிவரில் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும்போது நினைக்கின்றேன். இந்த பாட்டு உண்மையை சொல்லு நான் கேட்கவே இல்லை என்றே தான் அரண்மனைத்தோடு சேர்ந்து கேட்டுக்கின்றேன்.
0: நன்றி விவிவண்ணா. சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினையும் நிறைவு செய்கின்ற நேரத்துக்குள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடல்

0: என்ற திரைப்படத்திற்காக இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் அவரோடு இணைந்து உமாரமணன் இந்த பாடலை பாடியிருந்தார். உமாரமணன் அவர்களை பொறுத்த மட்டில் அழகான ஒரு பாடகி, ஆனால் அவருடைய காலம் என்னவோ ஒரு குறுகிய பாடல்களை தந்திருக்கின்றார். ஆனால் அத்தனை பாடல்களுமே அழகான பாடல்களை எமக்கு தந்து சென்றிருக்கின்றார். அப்படியான ஒரு இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. கால உள்ளங்களுடைய வெளிப்பாட்டை தருகின்றது. கங்கை அமரனுடைய வரிகள் இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் என்பது. சரி, வானிலை இனிப்பவரை கேட்டுக்கொள்ளுங்க. வணக்கம். சொல்லுங்க. ஆமா ஆமா.
1: தொலைக்காட்சியில் இருவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த குரல் அவரு பாடல்கள் பாடுவர்களே என்ன சொல்ல ஜட்ஜ் பண்றதுக்கு வந்திருந்தார்கள். காலங்களுக்கு பிறகு அவர் சுழந்து போன மாதிரியே சிவன் சக்கரவர்த்தி ரமணே வி ரமணே எல்லாரும் கொஞ்ச காலத்தான் சுழந்து விட்டார்கள்.
0: என்ன
1: அழகான பாடல், அருமையான பாடல் பாடியிருந்தார்கள். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி எடுக்காம ஒரு தவறி விட்டார்கள். என்ன அவர் தவறப்பட்டு விட்டார்கள் என்பதை உங்களுக்கு நீங்க இந்த பாடலை எடுத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி பாத்தி. ஒழித்துக் கொண்டு போதற்றி அடி தமிழில் நான் ரசித்த பாடல் நான் நிறவுக்கு வருகின்ற நேரத்தில்

இப்படி இதை மட்டுமில்லை, எத்தனையோ எத்தனையோ அழகான பாடல்களை தந்து, அழகான திரைப்படங்களை எமக்கு தந்து, மண் வாசனையை எமக்கு ஊட்டி, எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய தேசிய தலைவனையும் மேலும் தன் உயிரிலும் மேலாக நேசித்த ஒரு அற்புத மனிதர் இன்றைய நாளில் எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், அவரை பொறுத்தமட்டில் ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அவருக்கு கிடைத்த பத்மபூஷணம் விருது என்று நினைக்கின்றேன், அதனை அவர் திருப்பி கொடுத்த ஒரு சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கின்றது. காரணம், அங்கே எங்களுடைய மண்ணிலே உறவுகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு இந்த விருதா, இதை விருதை தருவதை விட அவர்களை கொல்வதை முதலில் நிறுத்துங்கள், நான் இந்த விருதை பெற்றுக்கொள்கின்றேன் என்று கூறிய சம்பவம் இருக்கின்றது. அந்த விருதையும் அவர் நிராகரித்தது ஒரு மனிதனாக இருக்கின்றார். இப்படியாக அந்த பெருமைமிகு மனிதனை இந்த நாட்களில் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து, அவர் குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆத்மசாந்திக்கும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன்.

நாடளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட சோதனை நடவடிக்கைக்கு அமைய பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 30 முக்கிய சந்தேக நபர்கள் உட்பட 592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கின்றது. குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து பிராந்திய காவல் நிலையங்களையும் உள்ளடக்கியதாக வலயமட்டத்திலான காவல்துறை விசேட சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்தநாயுடு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய நியாயமான காரணங்கள் ஏதுமின்றி தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதேய போலீஸ் மா அதிபர் வர்ண ஜே சுந்தரினால் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு ஒன்று நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அதிக பெந்தேகே ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே காவலில் உள்ள பொழுதும் ஏதேனும் சித்திரவதைகளில் அல்லது வதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாரா என்பதனை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு 5 பேர் கொண்ட விசேட மனநல தடவியல் வைத்திய குழு ஒன்றினை கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றம் இன்று நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாற்பது வாகனங்களை தவறாக பயன்படுத்தி 20 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் சகோதரர் சரத் வீரவன்சாவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதவா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தொல்பொருள் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு வடக்கு பகுதியில் விமான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்காட்டி மாதத்திலும் இலங்கைக்கு கிடைக்கும் ஏற்றுமதி வருமானத்தில் பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருக்கும் தொகையை அடுத்த மாதத்தின் 10ஆம் தேதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. வள்ளவத்தையில் 2 நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஒற்றியதில் ஒருவர் தனியில் அடைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். கடந்த இரவு வள்ளவத்தை காவல்துறை பிரிவில் பிரிட்டிஷ் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருளை சூட்சமாக விற்பனை செய்த தம்பதிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை உட்படுத்திய சமாந்துறை காவல்துறை விசேட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாறை சமாந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதி ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவல் ஒன்றுக்குமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. தற்போதைய அரசியல் முறையற்ற பொருளாதார முகாமைத்துவம், நுரைச்சேலை, நிலக்கரி மோசடியான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் தன்னிச்சையான சட்ட நடைமுறைகள் காரணமாக நாடு பாரிய வீழ்ச்சி நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கிறது. சொல்லிசை கலைஞரான சங்கீதங்களின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞான ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி வழி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு ஏறிய அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தடுத்து வைக்கப்பட்டதை கண்டித்து நடத்தப்பட்ட சத்தியாகிரகம் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 தமிழர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுருத்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2008 மற்றும் 2009 ஆண்டு
இடையில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல்கள் தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகம் இப்போ முன்னப்பொழுதும் இல்லாத சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் நாகரிகங்களுக்கு இடையிலான உரையாடல் மூலம் பரஸ்பர புரிதலையும் நம்பிக்கையையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என சீன வெளிவகார அமைச்சர் வாங் யீ தெரிவித்திருக்கின்றார். நாகரிகங்களுக்கான இடையிலான உரையாடலுக்கான சர்வதேச தினம் தினை முன்னிட்டு காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் மக்களிடையே கலாச்சார ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலம் மனிதகுலத்தின் பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான சமூகத்தை உருவாக்கும் அடித்தளத்தினை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வீதியில் நிற்கின்ற புதிய இயக்கத்தினை தொடங்கியுள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவளிக்கும் வகையில் இதுவரையில் அந்த இயக்கத்தில் 17,22,239 மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5ஆம் தேதி அண்ணாமலை வீதி லீட்ஸ் இயக்கத்தினை ஆரம்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு அயர்லாந்தின் பெட்வர்ஸ் நகரில் நபர்களுக்கு கழுத்து மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்படும் வகையில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பாக சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக சர்வதேச தரப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் தென்பகுதி நகரங்களில் இன்று அதிகாலை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை நேற்று சுட்டு வீழ்த்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்தான், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் உள்ள நிலையில் கடந்த திங்களன்று ஹோர்மஸ் நீரிணை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அமெரிக்காவின் அப்பாச்சி வானூர்தி நீரிணை படைகள் சுட்டு வீழ்த்தியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. தெற்கு புஷேர் மாகாணத்தின் பரந்த அமெரிக்க MQ-9 ஆளில்லா விமானத்தினை சுட்டு வீழ்த்தியதாகவும் பஹ்ரைன் மூலம் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளமாக ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை இன்று புதன்கிழமை அதிகாலை உரிமம் கோரியிருக்கின்றது. பாரிஸ் நகரில் பாடசாலை துணை பராமரிப்பு சேவையில் பணியாற்றிய 132 பணியாளர்கள் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களில் 52 பேர் பாலியல் அல்லது பாலின அடிப்படையிலான வன்முறை தொடர்பான சந்தேகங்களின் பேரில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவலை நகரின் மேயரான மான்வல் கிங்ஸ் கடந்த 9ஆம் தேதி தெரிவித்ததை இன்றைய நாட்களில் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.

அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து

0: அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie Tordobrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lakam Cyberontre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
7: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வான் அலைகளிலே என்று முழு வெண்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே பல்சுவை கதம்பத்துடன் உங்கள் அன்பு சோரன் விபி. நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதான செய்தி ஆரம்பிக்கும் போது புத்தகங்கள் தான் இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்திலே வாழ வைக்கும் என்று கூறுவார். அதே மாதிரி நான் இப்போ இரண்டு பாடல்களை போடப்போகின்றேன். அந்த பாடல்களிலே புத்தகம் ஒன்றை கதனாகி வாசித்து கொண்டு வருவார் கோச்சில. முதலாவது பாட்டு வந்து ஆராதனா திரைப்படத்தில் இருந்து ஆனந்த் பாசுகின் கற்பனை வரிகளுக்கு சச்சின் தேவ் பர்மன், ராகுல் தேவ் பர்மனின் இசையிலே கிஷோக் குமார் பாட சோக்கலேட் போய் ராயேஷ் கண்ணா படித்து கொண்டு வருவார். கோச் வண்டியிலே ஹிந்தி திரையுலகின் கனவு கன்னி சர்மிளா தாகூர் அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு வருவார். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன என்றுதான் கேட்கின்றேன். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்கின்றேன். சரியாக 2:26 நீங்கள் பவுசையில் விட்டீங்க என்று சொன்னால் அந்த புத்தகத்தின் பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் 2:38 அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் இல்லை என்றால் கைத்தொலைபேசியில் நீங்கள் போட்டுவிட்டு பவுசையில் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சிவந்தமன் திரைப்படத்திலே, இந்த ஆராதனா திரைப்படத்தின் ரீமேக் தான் சிவந்தமன் திரைப்படம், அந்த திரைப்படத்திலே கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலே MS கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க, TM சவுந்தரராஜன் பாட, AVM ராஜன் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு வர, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உள்ளம் 1-2-2 என்ற பாடலை பாடிக்கொண்டு வருவார். அதே நேரத்தில் கோச் வண்டியிலே புகையிருந்த வண்டியிலே நடிகை வானசிறி ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு வருவார். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? இரண்டு புத்தகத்தின் பெயரையும் கண்டுபிடிக்க வேண்டும். இதிலே 1:56 நீங்கள் பவுசையில் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்தின் பெயரை கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் 2:02 அதுவும் இல்லை என்றால் 2:45 நீங்கள் பவுசையில் விட்டீங்கன்னு சொன்னால் உள்ளம் 1-2-2 என்ற பாடலுக்கு வானசிறி என்ன புத்தகத்தை வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கலாம். சர்மிளா தாகூர் அவர்கள் கருப்பு வெள்ளையில் உள்ள ஒரு புத்தகம் தான் வச்சிருப்பார். அது கருப்பு எழுத்திலான அந்த பெரிய எழுத்தில் அந்த புத்தகம் நிறைவேற இருக்கும். வானசிறி சிவப்பு சாரி உடுத்துக்கொண்டு சிவத்தை பிளவுஸ் போட்டுக்கொண்டிருப்பார், சிவத்தை போட்டு நெத்தியிலே போட்டிருப்பார். அவர் கஜிலே வச்சிருக்கிற புத்தகம் சிவப்பு கலர் மட்டையாக இருக்கும். ஆனால் எழுத்து வந்து கருத்து எழுத்தில் பெரிய எழுத்தில் அந்த புத்தகத்தின் பேர் இருக்கும். இரண்டையும் கண்டுபிடித்து நீங்கள் நெருங்கி என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு உதவியாக கலையகத்தின் பிரதான பகுதியிலிருந்து அன்பு நண்பர் திரு அருள்முத்தேவன் காத்திருக்கின்றார் பாடலை போடுவதற்கும் இணைப்பை ஏற்படுத்தி தருவதற்கும். இதோ உங்களுக்காக ஆராதனா திரைப்படத்திலிருந்து ஆனந்த் பாஸ்கியின் கற்பனை வரிகளுக்கு ST பர்மன், RD பர்மன் இசையமைக்க, கிஷோர் குமார் பாடிய பாடல். இதோ உங்களுக்காக
1: அல்ட்ரா சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்

வணக்கம் அன்பாந்த நேயர்களே, இந்த ஹிந்தி பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆராதனா திரைப்படத்திலிருந்து ஆனந்த் பாசுகியின் கற்பனை வரிகளுக்கு எஸ் டி பர்மன், ஆர் டி பர்மன் இசையமைக்க, கிஷோக் குமார் பாட, ராஜேஷ் கண்ணா நடத்தியிருப்பார். புகைவண்டியிலே கனவு கன்னி சர்மலா தாகூர் புத்தகம் படைத்து கொண்டு வந்திருப்பார். உங்களுக்கு உதவி செய்கின்றேன். இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் பாடலை ஓட விட்டுவிட்டு 2:26 2:38 பவுசையில் விட்டு கண்டால் இந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கலாம் என்ற தகவலை கூறிக்கொண்டு அடுத்ததாக ஆராதனா படத்தின் ரீமேக்கான சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜன் பாட, ஜிபை ஏவிஎம் ராஜன் ஓட்டிச் செல்ல, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்மக்குருடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடலை பாடிக்கொண்டு வரும் காட்சியாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பாடலிலே கோச்சு வண்டியிலே வானசிறி அவர்கள் சிவப்பு சாரி, சிவப்பு பிளவுஸ், சிவத்த புட்டுடன், சிவப்பு நிறம் வாய்ந்த புத்தகத்திலே கருப்பு எழுத்தில் இருக்கும் அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு வருவார். அவரை அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் 1:56 இல்லையேல் 2 நிமிடங்கள், அதுக்கும் தப்பினால் 2:45 நீங்கள் பவுசையில் விட்டீங்கன்றால் அந்த புத்தகத்தின் பெயரை கண்டுபிடிக்கலாம். இதோ உங்களுக்காக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து டி எம் எஸ் ராஜன்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்ட அந்த பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, எந்த ஜோனரிலும் என்னால் பாட முடியும் என்று நிரூபித்த டி எம் சவுந்தரராயன் அவர்கள் பாட, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்மக்கரூர்வான் சிவாஜி கணேசன் அந்த பாட்டுக்கு நடிக்க, ஜீப் பண்டிகை பால்வடியும் முகம் ஏவிஎம் ராஜன் அவர்கள் ஓட்டிச் செல்ல, புகையிரதத்திலே வாணிசிறி அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு படிக்கும் காட்சியாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆராதனா திரைப்படத்தின் ரீமேக் தான் இந்த சிவகாமியின் செல்வன். உங்களின் நலப்பெயரை பார்த்து காத்திருக்கின்றேன், பார்ப்போம். அது மட்டும், ஒரு வர்த்தக விளம்பர இடவலைக்கு சென்று வருகின்றோம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து
2: விடாதீர்கள்.
1: சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் பிபி.
0: வணக்கம் வெங்கட நண்டோ மெனோ மெனோ எப்படி இருக்கு?

0: சனந்தி நிகழ்ச்சிக்கு எனக்கு தந்திருக்கின்றார். நல்ல ஒரு பண்பு, டிஆர்டியின் பண்பு.
1: நான் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள டைம் இல்லாம போறது சில நிகழ்ச்சிகள்.
0: ஆமாம்,
1: மற்றபடி எல்லாம் வேலை செய்து கேட்டுக்கொண்டு.
0: ஆமாம்,
1: பாட்டில்
0: இது வந்து நான் இரண்டு பாடல்களை ஒலிபரப்பிருந்த நான் ஒன்று ஆராதனா படத்தில இருந்து அந்த ஆராதனா படத்தின் ரீமேக் தானே சிவகாமியின் செல்வன். அதுல வந்து ஹிந்தி படம் அந்த ஆராதனா படத்துல மேரே சப்பு நோக்கி ராணி கப்பு அந்த ஜிபில வாடுற பாட்டு, இதுல சிவாஜி கணேசன் உள்ளம் ஒன்று ரெண்டு ரெண்டு என்ற பாட்டு. உங்க நீங்கள் ஒரு பாடகர் என்ற படிக்கால் உங்களுக்கு எங்கின்றேன், கண்ணன் கோசியிட இந்த பாட்டை யார் பாடுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மேனோ. நான் இப்படி இந்த போட்டோ ஒன்னா நினைப்பு வந்தது, இந்த பாட்டை ஸ்டானி சிவானந்தன் தான் பாடுவார் அடிக்கடி கண்ணன் கோஷ்டியில. அப்ப இதுல இதுல வந்து ஆராதனா படத்துல சர்மிளா தாகூர் ஒரு புத்தாம்பாஜி கொண்டு வாரா. அதே மாதிரி வாணிஸ்ரீ வாணிஸ்ரீ இந்த சிவாமியின் செல்வன் ஒரு புத்தாம்பாஜி கொண்டு வாரா. அந்த புத்தகம் ட்ரெண்ட் புத்தகத்தின் பேர் என்னன்னுதான் கேட்டிருந்தேன். அப்ப நான் அதுக்கு தகவலும் கொடுத்திருந்தேன். இப்ப ஆராதனா படத்துல 2:26 நீங்கள் பவுசைட விட்டீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகம் படிவா தெரியும். அதே அது தப்பினால் 2:38 நீங்கள் பவுசைட விட்டீங்கன்னா தெரியும். சிவகாமியின் செல்வனில 1:56 இல்லையென்றால் 2 நிமிடம் இல்லையென்றால் 2:45 பவுசையில விட்டீங்கன்னா இந்த புத்தகத்தின் ரெண்டு என்னென்ன புத்தகம் என்ன, அது வேற புத்தகம் இது வேற புத்தகம். வாசிப்பறையில போட்டிகள் நிறைந்த உலகத்திலே இந்த புத்தகங்கள் தான் உதவி சொல்லி மதியழகன் அந்த அதை வச்சு நான் செய்யக்கூடாது போட்டுத்தான் எதேச்சியாகத்தான் போட்டு பார்த்தேன். நானும் சரியான கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதுக்கு தான் இந்த டைம் உங்களுக்கு நேரத்தை குறிச்சு தாரன் உங்களுக்கு எடுத்து
1: காட்சியோட
0: வரலாம் பார்க்க வேணும்.
1: அதுதான் பாப்போம். அதுக்கு மினக்கடையிலாக
0: இப்பவும் பக்கத்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்ன
1: வீட்டுல
0: உங்களுக்கு இப்பவே சொல்லி விடுறேன். நல்லூர் வீதி அந்த காலத்துல நல்லூர் வீதியில வந்து கொஞ்சம் பிடியங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார். சட்டியான வெயில், ஒரு வயதானவர் வாரார் வந்து கேட்கிறார், வில்லவராய முதலியார் விட்ட போகணும் தம்பி எனக்கு இடம் தெரியாது சொல்லுங்க. இருந்தா போல ஒரு படிகம் சொன்னாராம், பொன்பூச்செறியும் பொலிந்த செழுந்தாதரைக்கு நன்புலத்தார்க்கு நன்னினலாம் மின்பிறவை நல்லூரான் வில்லவர் வில்லவராஜன் கனகவாசரடை கொன்றமரம் என்று கவிதையால சொல்லியிருக்கிறான். அவருக்கு ஆச்சரியமா போச்சு, முதுகில தட்டி குத்து போட்டு போட்டார். போனோடனே வில்லவ அவன் அவர் சொன்ன குறிப்பின்படி போத்தா அந்த கொன்றமரத்துக்கு வீட்டு அந்த வீடு தான் வில்லவராயற்ற முதலியாற்ற வீடு. அங்கே போக அவர் கேட்டார், வாங்கோ வாங்கோ தண்ணி குடிங்க வெஜிடபிள் வந்து குடிக்க போகல் என்ற இவர் கேட்டிருக்கார். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கு இல்லை எங்கே என்று கேட்க இவர் வில்லவராய முதலியார் சொல்லியிருக்கிறார், அவன் ஒரு தருதலை நீங்கள் வார வழியில் எங்கேயாலும் விளையாடி கொண்டு அது சரி நீங்கள் என்ன வந்தீங்கள் என்று அப்ப அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு கவிதையார இடம் சொன்னவன் சொல்ல அந்த சொன்னபடிக்கான் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வில்லவராய சொல்லியிருக்கிறார், இவர் தான் தன் மகன் என்று. அப்ப வந்தவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கடிகனை ஏன் பேசுறீர்கள் வையாதேங்கோ, அவன் வருங்காலத்தில் பெரிய புலவரா வருவன் என்று. அந்த அந்த அந்த சிறுவன் வயது

0: வந்து ஒரு பெரிய புலவராக வந்திருக்கிறார். ஒரு பேர் போன புலவர், யார் அந்த புலவர் என்றால் தான் அடுத்த கேள்வி. எனக்கு வந்து விட தெரியும் சிறுவன் பெருஞ்சியா வந்த புலவர் யார்ன்றது விட தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா போட்டவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவர் தனக்கும் தெரியான்றார். அவரை நான் கேட்டேன், அந்த வந்தவருக்கு வந்து ஒரு புலவர ஒரு புலமை தெரிஞ்சவராக இருக்கணும், இல்லையென்று அவருக்கு இவர் சொன்ன கவிதை என்னென்று அவருக்கு தெரியும். இப்போ என்னென்ன சொன்னால் எனக்கு தெரியுமோ? ஓ, அப்போ நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து அப்படி புலமை வாய்ந்தவர் சொன்னால் நவாலியூர் சோமசுந்தர புலவர் தான் வில்லவராயர் முதலாளியார் விட்ட தேடி வந்திருக்கிறார் என்று. இந்த விட யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நான் கேட்ட விட அந்த சிறுவன் பெரிய பெரியாளா வந்து யார் அந்த புலவன், ஒரு பெரிய புலவராக தான் வந்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் பெரிய புலவராக தான் வந்திருக்காரு. யார் அந்த புலவர் என்று தான் நான் கேட்கிற கேள்வி, என்னுடைய கேள்வி அதுதான்.
1: இது குழுவும் கொடுக்கவனும் மற்றது விபி.
0: ஆமாம்,
1: அந்த நல்லூர் அடியிலே ஒரு ஈழநல்லூர் என்ற இடம் சொல்லுங்க.
0: ஈழநல்லூர் உண்டா?
1: ஓ, அது அப்படித்தான் குறிப்பிடுவார்கள். ஈழநல்லூர்
0: பெருமாள் கோயில் அடியா?
1: இல்ல இல்ல, அது சுத்தித்தான் சங்கிலியன் தோப்புன்ற இடம் இருக்கு.
0: சங்கிலியன் தோப்பு
1: அது வந்து அருணா இசக்குழு அந்த அதுக்கு வாடகைக்கு வீடு எடுத்து ரியேசல் பாக்குறேன், நானும் போயிருக்கிறேன். அது ஒரு அதிசயமா இருக்கிறாங்க. இப்ப அந்த பேர் எழுதலும் பாவிக்கிடம் இல்ல. ஈழநல்லூர் என்று சொல்றது அவளாத்தேம்
0: ஈழநல்லூர்.
1: பின்பக்கமா
0: போற
1: பக்கம்
0: தெரியும்.
1: அந்த சங்கிலியன் தோப்பண்ட அதை குறிப்பிடுறது. அவர் இருந்த இடத்துல எல்லாம் தென்னமத தோலைக்குள்ள அந்த வீடு அடங்கி
0: இருந்தது சங்கிலியன் தோப்பு. அது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல என் மாமா சொல்லுவார். அப்ப பர்ரையா சிங்கம் எல்லாம் இலங்கை வானொலியில வி என் மதியழகன் காட்டுவேன சேர்ந்தவர் இவர் சொல்லுவார். ஆர் எஸ் கனகரத்னம் அதன் விரிவாக்கம் தெரியும் தெரியான்னு சொல்லுவார். ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் என்று போட்டு சொல்லுவார். அவர் சங்கிரியன் அரசன்ற இதுல இருந்தாக்கள் அவைக்கு
1: சேர்மதியாக
0: ராஜகுரு சேனா ராஜகுரு புறாங்கால சேனாதிபதி வருகிறது. அதெல்லாம் அரச குடும்பத்து இதுகள் தானே எண்டங்களை சொல்ல அது உண்மை போய் தெரியாது. மாமா சொல்லுவார் அது அரச குடும்பத்தை சேர்ந்தவர். நன்றி.
1: நீங்கள் இந்த நான் டெலிபோன்ல கதைக்கிற மாதிரியார நினைக்க போய் நம் வானொலியில உணவுடன் கதைச்சிருக்கிறேன். சந்தோஷம் பிபி. சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி மேனோ. நன்றி மேனோ,
1: நல்ல பார்த்து போறோங்க.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். முதல் இது அருமணி தேவா அந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அவருக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு அவரோடு இணைந்து நீங்கள் பதில படேரன் வந்தீர்கள். விபி அவர்களுக்கும் உங்களுக்கும்
0: வணக்கம். ஜோகேஸ்வரி அம்மா வணக்கம். வணக்கம்.
2: ஓ வணக்கம். அப்ப மற்ற சோபிதா மூணு பேர் கிட்ட மூவரும் ஒரு ஒரே இடத்துல இருக்கிறீங்க, அதுக்கு நம்பிக்கை வாழ்க்கையில கூறிக்கொண்டு நீங்கள் நல்ல நேரலுக்கு தேடி தாண்டி பாக்குறதுல நான் கதைச்சு போடுவோம். நல்ல பாட்டு, இந்த ஹிந்தி பாட்டு இருந்தாலும் நல்ல டியூனான பாட்டும் போட்டீங்க. வந்து வாக்கிய அந்த அந்த கதைகளும் சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப சொன்ன கதையும் அனுப்பிய முந்தைய கேட்டா இல்ல ரேடியோலயோ இல்ல அங்கே புத்தகங்களோ கேட்டுக்கிற அந்த பாட்டு எங்க ஊர அந்த வீடுங்க கவிதையால சொல்லி போய் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நானும் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப என்ன நீங்கள் நல்ல நுட்பமான ஒரு கேள்வியை எடுத்து கொடுத்துருக்கீங்க. வருவ நம்ம ஆட்கள் அதுக்குள்ள நான் கதைச்சு போடுவோம் கதைச்சு உங்களோட கலைக்கிறேன். மூன்று பேருக்கும் வாழ்க்கைகளே பழக்கங்களே கூறிக்கொண்டு நெச்சோன்னு அந்த மனோஜ் அந்த கதையில வந்ததை மறந்து போனேன். நன்றி, சிறப்பாக இருக்கிறது. நல்ல நுட்பமான கேள்விகளை கொண்டு கொடுக்குறீங்களோ நேரலுக்கு. அப்ப உங்களுக்கு நன்றிகளை
0: வாழ்க்கையில தான்
2: அறிவு வளருது, ஆற்றல் வருகிறது, அறிவு வருது வளருது. எல்லோரும் நாங்கள் மகளாக கலைக்குவோம் கேட்கிறோம் சந்தோஷமாக இருந்து நான் உங்களும் சொல்லிக்கொண்டு மூன்று பேருக்கும் வணக்கத்தை கோரிக்கொண்டு நான் சொல்லுகிற கண்டுபிடிக்கிறேன். இந்த கேள் வினாக்களை கேட்டு வந்து போம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி நன்றி
0: நன்றி. ஹலோ ஹலோ.
3: ஹலோ இனிய மாலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி படுவே ஜெமனிலிருந்து.
0: வணக்கம் மாமா, எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நலமா இருக்கு.
0: நாங்களும் நலமா இருக்கோம் மாமா, சொல்லுங்க.
3: நல்ல வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: நான் அந்த பாட்டை தேடி எடுத்து சொல்றேன். சுவாமி என் செல்வன்
0: படத்திலேயா பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எங்க யாராவது கண்டுபிடிப்பாரு பார்த்தேன். சாந்தினி வடவேலாமா? இல்ல வணக்கம் சாந்தினி வடவேலனும்மா, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எப்படியம்மா கண்டுபிடிச்சிங்க? நான் எனக்கு
3: ஐபோன்ல இதுல ஐபோன்ல யூடியூப்ல போய் பேர் அமைத்து போட்டு பார்க்க சுவாஜிண்ட பாட்டை எடுத்தேன். அதுல போகுது பாணிஸ்ரீ புத்தகத்தை வச்சு இருக்கிறான்.
0: ஆமா, அப்ப நான் சொன்ன தரவு சரியா நிமிடங்கள்? முயற்சி செய்தான். மற்றது கண்டுபிடிக்க இல்லையா? ஹிந்தி படத்தான்
3: நடுக்கல பாப்போம். அதை முயற்சி செய்து கொண்டு வரேன். படம் தான்.
0: சரி அம்மா, அப்ப நீங்கள் இந்த கவிதையால பாட்டு விலாசம் சொன்ன தம் அவர் பெரிய ஆளா வந்து இந்த புலவர் என்று தெரியுமா?
3: அது தெரியல, பாப்போம். நான் அதை நினைச்சு யோசிச்சு கொண்டு வரேன்.
0: ஓகே, நன்றி அம்மா. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஹலோ,
4: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி.
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள்?
4: நாங்களும் நலமா இருக்கோம். மற்ற அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு.
0: ஓகே, அவர் இப்ப உங்களை சாதுவா கோவிக்க போறார். அருமத்தவன் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வரைக்கு வேற இல்லவி பின் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க.
4: நாங்க அவற்றை நிகழ்ச்சிக்கு வர நாங்க தானே.
0: இல்ல, இன்றைக்கு வர இல்லையா அந்த பாட்டுக்கு?
4: அதுக்கு நான் வர இல்லம்மா.
0: வர இல்ல. வணக்கம் சியாமலாக்கா, எப்படி இருக்கிறீங்க?
4: நிகழ்ச்சி முடிக்கிறீங்களா?
0: 15 நிமிஷம் இருக்குத்தானே?
4: இல்ல, அவ்வளவு நேரம் கலைச்சீங்க. அப்ப எங்களுக்கு
0: நான் நினைச்சேன் அவர் இரண்டால் அவர் ஒரு பாடகர் தானே, சின்ன கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அவர் நாளைக்கு கேட்கல. அவர் நினைச்சா அவர் பாட்டு கேட்கிற நேரம் ஆக்க வேண்டு.
4: சரி, நான் இது தமிழ் படத்துல ரன்னிங் அவுட் சொல்றேன்.
0: ஓகே, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
4: அது அலிஸ்டார் மெக்லீனா மெக்லீனோ என்ன?
0: அலிஸ்டார் மெக்லேன்
4: சரியாக
0: 2 நிமிஷம் 26 செகண்ட்ல அவர் அந்த கையை டண்டு கையை வச்சு கொண்டு ஆட்டுவார். அந்த நேரம் ஸ்டாப் பண்ணி போட்டு மெல்ல மெல்லமா மூவ் பண்ணீங்கன்னு சொன்னா 2 நிமிஷம் 26 செகண்ட்ல வரும். அது தப்பினால் 2 நிமிஷம் 38 செகண்ட்ல வருது. சரியா மறையுதா? பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சியாமலாக்கா.
4: நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஹலோ, ஹலோ,
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் பத்மராணி ராயரண்ணம். எங்களுடைய எங்களுடைய மற்ற கல்விப்பு கிடைக்க வேற போன நாங்கள் ஆஸ்தான இல்ல. என்னன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் ஒரு நாள் வந்து இது பிறந்த நாள் வந்து சொன்னோட எங்களுக்கு டக்குனு நெஞ்சு திக்கி திக்கண்டோம். எங்க போட்டா சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
5: சின்ன
0: தம்பி பிள்ளவர் எங்க தேடி பிடிச்சீங்க?
5: எனக்கும்
0: இந்த தரவு எழுதினவர் வந்து சின்ன தம்பி புலவர் என்ற எழுதியிருக்கிறார். அந்த வந்தவர் யாருண்டு போட இல்ல. இப்ப லண்டோமனோ டக்குன்னு சொன்னார் நவாலியூரா இருக்கலாம் சொன்னா கற்பனை. அந்த காலத்துல ஒரு கவிதை ஒரு ஆள் சொல்ல எங்களுக்கு கவிதையில சொன்னா விளங்குமோ? விளங்காது. சும்மா நோம்பு சாதாரணமாகவே ஒரு விலாசத்தோம்னா இந்த பக்கம் போகணும் எதுக்கு பக்கத்தில் இருக்கன்னு கேட்குறோம் நாங்கள். அவர் கவிதையால் சின்ன படிக்கான்னு சொல்லி அதை புரிஞ்சு கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து போட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவருக்கும் ஒரு ஏதோ ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு பிலமை தெரிஞ்சாலே தான் இருக்கு உடம்பு
6: என்ன.
0: இதுக்கு என்ன சொல்கிறீங்கள் புத்தகத்துக்கு?
6: அது ரன்னிங் அவுட்டு சொல்றேன்
0: சிவாமி செல்வன். ஆமாம்
6: சரியான
0: கஷ்டம். அவர் அந்த ஜிபில வரைகள் அந்த டண்டு கத்தியை கண்ணத்துல வச்சுக்கொண்டு நெடிச்சு காட்டு வரையிலோ அந்த டைம் ஸ்டாப் பண்ணி போட்டு மெல்ல மெல்லமா எடுக்கணும். எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியா 2:26 வரும், இல்லையண்டா 2:38 வரும். பாராட்டுகள் பாராட்டுகள். நன்றி அக்கா. ஹலோ ஹலோ ஹலோ
7: வணக்கம்
0: வணக்கம்
7: ராணி சம்பந்தர்.
0: வணக்கம் சகோதரி ராணி சம்பந்தர், எப்படி இருக்கிறீங்க?
7: நலமா இருக்கிறேன் நான். தி நான் மெட்ட மடிச்சு பார்த்து கொண்டிருந்தபடியா நீங்க கதைச்சது கேட்கலையா?
0: என்ன சொன்னால் நலமா இருக்கிறோம், மூவரும் நலமாக இருக்கின்றோம். என்ன பிரச்சனை என்றால் ராணி அக்கா,
7: இவர் அருள்மொழித்தவனுக்கு வணக்கத்தை குறிக்கணும், மற்றவர் மூவர்
0: சோபி சோபிதாக்கு 5 மணிக்கு அடுத்த ப்ரோக்ராம்
7: ஆகின்றதான். சரி சோபிதாக்கு வணக்கம் சொல்லி.
0: என்ன பிரச்சனை என்றால் ராணி அக்கா, இந்த ஒரு ஆள் வைபர்ல நிக்கல
7: மூடிக்கொண்டு காட்டாம இருந்துட்டு டக்கண்டு எடுக்க போயிருது. அப்போ அவர் 50 தரம் எடுத்துருப்பேன்.
0: நான் ஒரு 12-15 தரம் இதுக்கு போயிட்டு இது 6வது தரத்துல எடுத்துட்டேன். தமிழா
7: ரன்னிங் அவுட் டக்கண்டு
0: நல்ல கிளியரா இருக்கு.
7: நாங்கள் ஒன்னும் சளைத்தவர்கள்
0: தமிழ்ல சிவாஜி கணேசன் வான்சரிய வச்சிருத்த படம்
7: என்ன
0: எடுத்தது காரணம் வந்து பிரதான செய்திக்கு முன்னம் திரு தர்சன் அவர்கள் சொல்லுவார் என்ன போட்டிகள் நிறைந்த உலகத்திலே புத்தாங்கள்லான் என்று சொல்லியல்லோ அந்த இதை அதன் நினைப்புக்கு வந்த அப்புறம்தான் ஏதோ ஒரு இதுல தான் ஹிந்தி பாட்டை போட்டுக்கொண்டு போய்க்கல தான் பார்த்தனே இதை எடுக்க கூடாது.
7: உண்மையா நல்ல சூப்பர் ஐடியா, ஆனா கஷ்டம் எடுக்கிறது என்னன்னு சொல்லி எல்லாராலும் அதை நிப்பாட்டிடலாம். அந்த டைம்ல நிப்பாட்ட நாங்க ஸ்டாப் பண்ண அங்க ஓடி 28க்கு வந்துருக்கு.
0: இதுக்கு வீடியோ இருக்குல்ல, வீடியோ கேசட் இந்த பையில தானே வீடியோ கேசட். நான் முந்திய ஒரு காலத்துல 2-3 பாட்டுக்கு இதே மாதிரி எடுத்திருக்கிறேன். வீடியோ கேசட்டில பாட்டை போட்டுட்டு முதல் ஃபுல்லா பார்ப்பேன், பிறகு 2 முறை பார்த்து கொண்டு வர இருக்கிற டைம் வச்சுட்டு நான் வச்சிருந்த வீடியோ டெக் வந்து எலக்ட்ரானிக் கடையில நான் வேலை செய்த நான் அப்ப அந்த பிப் பண்ணி சொல்றது பிக்சர் அண்ட் பிக்சர் அதுக்கு அந்த டெக்கைத்தான் வாங்கினான். அப்ப அதெல்லாம் மெல்ல மெல்லமா எடுக்க அது ஒவ்வொரு அங்கம் அங்கமா வந்து கொண்டிருக்கோம். அப்ப அதுல தேடி பிடிக்கிற சுவாமி இப்பதான் வீடியோ கேசட்டும் இல்லையோ ஒன்றும் இல்லை சீரியும் இல்ல. இப்ப எல்லாம் கைத்தொலை பேசியும்
7: சின்ன தம்பி புள்ளவர் அந்த பாட கவிதை வாசிக்க இதுன்றது நான் நினைக்கிறேன். நீ அது வந்து நவாலியூர் சோமசுந்தர புள்ளவர்.
0: நானும் அப்படித்தான் உடனே எனக்கு கனடால இருந்து தான் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன இந்த லிங்கி அனுப்பி இருந்தவர் அத்தானோரால். அப்ப நானே தண்டு போட்டு திருப்பி அவரை அழைச்சு கேட்டேன், நான் தான் குருநாயக்காதாங்க, நீங்க இது சின்ன தம்பி புலவர் நீங்களே மரமொழி போட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த வந்த புலவரா இருந்தா சின்ன தம்பியில சின்ன படிக்கிற ஒரு கவிதையால சொல்லிக்கல, அந்த கவிதையை புரிஞ்சு அவர் அந்த இடத்துக்கு போறேன்னு சொன்னால் அவருக்கு அந்த கவித்தன்மை இருந்திருக்க போனமே. முதல் சொன்னோகிராம்
7: அதுக்கு
0: மட்டும் இந்த இவர் இந்த என்ன ஆதிபராசத்தில் அவர் என்ன புல என்ன இது ஆதிபராசத்தில் அந்த பாட்டு படைப்பாளர் சொல்லாடி அபிராமி அபிராமி அபிராமி அந்தாதி அபிராமி அபிராமி பாட்டர் அபிராயப்பட்டதை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் எழுதினான். பிறகு ஒரு கால் சுதனையாண்ட கம் சுதனையாண்ட அம்மங்கோயில் இதுக்கு அது ஒரு கால் எழுதினான். இப்படி இது இப்படி இப்படித்தான் பேருமண்டு. அப்ப அது ரெண்டு ஞாபகம் வந்தது சின்ன நேரம் இருக்கலாம். முதல்
7: நான் நீங்க சொன்னதா முந்தைய சொன்ன நீங்க சொன்ன அதுல இருந்தான் எனக்கு அந்த சின்னல இருக்கு சின்ன இத கவிதை எழுதிய
0: அது அது 2021 சொல்லி இருக்கிறேன். நான் இப்ப கான் போன்ல தேடி பார்த்து நான் நேற்று 2021 ஃபேஸ்புக்கில் எழுதி இருக்கிறேன். அந்த நேரம் சொல்லி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஹலோ, வணக்கம் நேயர்களே. இன்னும் 7 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. ஓகே, வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். உங்க கமல்மணி அக்காவோ?
8: மதனி மோகன்
0: பக்கத்துல பிள்ளையில எந்த வருஷக்கிழமை படிதான் அருண்மொழி தவன் எடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன். அதான் ராயனே அடிக்கடி சொல்றது.
8: சூப்பர் ஐடியா போன
0: ராணி சம்பந்த
8: இது சூப்பர் ஐடியாவா?
0: எனக்கும் மூன்று தரத்துல காட்டினா மூன்று தரமும் வேலை கிளியரா அந்த புத்தாதான் காட்டுற அவ தூக்கி வச்சிருக்கிற வடிவ
8: பாக்காட்டு
0: தொலைபேசியையும் பொறுத்தாது. நாங்கள் தொலைபேசி தான் பாத்துருப்பீங்க இல்லன்னு சொன்னால் வீட்டுல டிவில யூடியூப்ல போய் பாத்துருப்பீங்க.
8: இல்ல இல்ல இல்ல கண்டியில தான்
0: கண்டியில வகையில இல்ல சொல்றேன்னு நல்ல கண்டி கண்டால் எங்கெந்த கண்டி மாதிரி பழைய கண்டி கண்டால் என்ன செய்யறது நாலஞ்சரம் குத்து தோண்டு குத்து தட்டு தட்டு தட்டினாதான் நிக்கும். நீங்கள் முதலாவது இதுக்கு நான் ஒரு 10-12 தரம் மீனை கட்டிருப்பேன். ரெண்டாவது இதுக்கு 5-6 தரத்துல எடுத்துட்டேன்.
8: எனக்கும்
0: தான் மூன்று தரம் இல்ல வருது ரெண்டு தரம் தான். அப்ப உண்ட விட்டு உண்டாண்டாலும் பிடிக்கலாம்.
8: என்ன
0: பொறுத்தளவில் சர்மிளாத ஒரு நல்ல வடிவா இருக்கிற அந்த கண்ணை
8: பாத்தீங்களா?
0: மேக்கப் தானே சிம்பிள் ஆயிரு சிம்பிள் ஆயிருக்கிறா. என்ன
8: சிம்பிள் சிம்பிள் நோம்ல வாணிஸ்ரீ நல்ல மேக்கப் போட இருக்கிற அவ பார்த்தா நல்ல சிம்பிளா இருக்கிறா. சும்மா
0: அந்த படம் பெறாமல் சுவாமியின் ஜென்மம் மட்டும் வந்திருந்தா நாங்கள் தூக்கி பிடிச்சு கொண்டாடி இருப்போம். அது மாதிரி இந்த எம்ஜிஆர் அமிதாப் பச்சன் சஞ்சீரோன்ற ஒரு படம் வந்தது, அந்த படத்திலயும் அப்படித்தான். அந்த படத்தை முதல் பார்த்துட்டு நான் சிரித்து வாழ வேண்டும் படம் பார்க்கவே இல்லை. கனகாலத்து படம் பிரபாதனா. ஓகே, நன்றி, வணக்கம் பதனி.
9: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: என்னமுறை நிக்கிறார் அவரையும் எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்வோம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் அன்பு நண்பர் திக்கம் நடா சுவிசேடியன், எப்படி இருக்கிறீங்கள் நடா?
10: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம். எனக்கு தெரிய நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறது. சினிமா உங்களுக்கு அவ்வளவு சரி வராது, ஆனால் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கள் என்றது ஊகிக்கக்கூடியதா இருக்குது. உங்கள் மூலமாக தகவலை அறிய விரும்புகின்றேன், விரும்புகின்றோம்.
10: அப்படி அப்படி சிறப்பாக எதுவும் இல்லை, ஆனால் அது நவாலி சோம சுந்தர புலவராக இருக்க நியாயம் இல்லை.
0: நியாயம் இல்லையோ? ஏன்னா அந்த காலத்தில் அவர் இல்லையோ?
10: இல்ல, அந்த ஆண்டுகளை பார்த்தால் அவர் வராது.
0: ஆனால்
10: இதுல இந்த ஒரு தகவல் இருக்குது, இந்தியாவில இருந்து இவரை தேடி வந்தவர், அதாவது வில்வராயன் கிட்ட தேடி வந்தவர் இந்தியாவில இருந்து வந்தவர் வித்துவான் என்று தகவல்.
0: இந்தியாவில இருந்து வந்த ஒரு வித்துவான். பாராட்டுகள், வாழ்த்துக்கள் திக்கண்ணடா. தேடி எடுத்துருக்கிறீங்களே, இப்ப நாங்கள் எல்லாம் இதுக்கான சொல்லிடுறேன். நாங்கள் சும்மா இது என்பதுதான் நிஜம். இப்படி ஒருவர் இருக்குன்னு சொன்னா வெஜிடுக்கள் அலைஞ்சி வர என்றால் அப்ப நவாலி ஒரு சுதந்திர புலர் வரா இருக்கலாம், இருக்கலாம் என்றுதான் நாங்கள் ஊகிச்சு கொண்டிருந்த நாங்கள். இப்ப நீங்கள் ஒரு தகவலை தாருங்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் நடா.
10: பேர் குறிப்பிடப்படவில்லை, வித்துவான் என்றுதான்.
0: வித்துவான் நடா.
10: மேலும் ஏதாவது தெரிந்தால் பகிர்ந்து கொள்வோம்.
0: ஓகே, நன்றி திக்கண்ணடா.
10: நன்றி விபி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். சரி நேயர்களே, அன்பு நேயர்களே, ஒருவரும் இணையாத பட்சத்திலே நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் விபி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: பாரிஸ் ராஷ்டிரத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951-15-82 0-3 அல்லது 0-669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0-1-72-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@godmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடும் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பல பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-0-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-18 அல்லது 076-24-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர். பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
5: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லா சப்பலில் King's Travels.
6: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் ஜிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பான மணலிகளுக்கு அண்டியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு செல்லுங்களே. ஓகே, ஓடி வாருங்கள். இது உங்களுக்கான நேரம். கள்ளம் கபடமற்ற மணலிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். உங்களுக்கு தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கதைகள், கட்டுரைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.
1: பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு
0: பாடல்கள் பாடலாம்.
1: மாலை முழுதும்
0: பழமொழி சொல்லலாம்.
1: விடுகதை
0: தெரிந்தவற்றோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் எங்களுடைய மணலிகள் ஆர்த்திகன் அகேனி இன்று தவிர்க்க முடியாத காரணத்தில் அகேனி வளமையாக அவர் பிசினுக்கு செல்றபடியால் அப்ப தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வர மாட்டார். அதனாலே அவர் பாடல்களை பாடி அனுப்பி விடுவார். அதே போல இன்றைக்கு ஆர்த்திகனும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியவில்லை. அதனால எங்களுக்கு ஒரு கிளிப் செய்து அனுப்பி இருக்கிறார்கள். எங்களுடைய இணையத்தின் ஊடாக பார்ப்போம்.
2: நான் ஆர்த்திகன் கதைக்கிறேன். சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் சுகமா இருக்கிறோம். இன்று தவிக்க முடியாத காரணத்தால் என்னால சிறுவர் முத்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது. அதுல தங்கச்சி நானும் ஆளுக்கு ஒரு பாட்டு அனுப்பி இருக்கிறோம். தங்கச்சி ஒரு பாட்டு, நான் ஒரு பாட்டு. அத சிறுவர் முத்த நிகழ்ச்சிக்கு போட்டு விடுவீங்களாண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் அண்டி.
0: ஓகே, நன்றி செல்லம். நீங்கள் அனுப்பிய பாடல்கள், இரு பாடல்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்பீர்கள். உங்களுடைய பாடல்களை மற்றும் மணலிகள் கேட்கவும் எங்களுடைய அண்டி மாமா எல்லோரும் கேட்கும்படியாக நாங்கள் ஒலிபரப்புகிறோம். ஓகே, இப்பொழுது பாடலை கேட்போம். ஆர்த்தியனுடைய பாடல், ஆர்த்தியன் அகினி அவர்களுடைய பாடலை நாம் கேட்போம்.

0: எனக்கு தந்தது.
1: அந்த பாடல் அகேனி பாடிய பாடல். அகேனி செல்லத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். புள்ளி புள்ளி மானே என்ற பாடலை அழகாக பாடி அனுப்பியமைக்கு உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் செல்லும். அடுத்து அகேனி பாடிய அடுத்த பாடலை கேட்போம். அகேனியில் ஆர்த்தியன் பாடிய பாடல்.

நாலு பேரு கைய கோத்து நடந்து போக வேணா தம்பி, நாலு பேரு கைய கோத்து நடந்து போக வேணா தம்பி, பார்த்து போ தம்பி பார்த்து போ, பார்த்து போ தம்பி பார்த்து போ. யோரம் நடந்து சென்றா.

0: கண்டவர்க்கு சிறு கவலை இல்ல தம்பி, வீதி விழிகள் தெரிந்தவர்க்கு சற்று கவலை இல்ல தம்பி. பார்த்துக்கோ தம்பி பார்த்துக்கோ, பார்த்துக்கோ தம்பி பார்த்துக்கோ.
1: வாழ்த்துக்கள் ஆட்டியின் செல்லம், நல்ல அழகாக பார்த்தீங்க. அறிவுரை கூற மாதிரி ஒரு தம்பி பையனுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை கூறியிருக்கிறீர்கள். அந்த கவிதை வரிகள் அத்தனையுமே நன்றாக இருக்கிறது அந்த தம்பி பையனுக்கு. வாழ்த்துக்கள் செல்லம், இருவருக்கும் வாழ்த்துக்கள். அகேனிக்கும் ஆர்த்தியனுக்கும் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 5:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முட்டம்.

0: நேரம் சரியாக 5:23.
1: தெரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
0: இணைந்து கொள்ளுங்கள் மனநிலைகளே. எங்கே இனியா, ஹரிஷ் மற்றும் சஞ்சு, மித்து மற்றும் எங்களுடைய யஸ்மின், ஜானிஸ் இவர்களும் இணைந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் சில வேளையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம்.

அந்த வகையிலே எங்களுடைய பொய் விளக்கு போட்டுமே பெற்றிய கலந்துரையாடல் 24/5/26 ஞாயிறன்று தேவி மகாலில் நடைபெற்றது எல்லோரும் அறிந்ததே. இந்த கலந்துரையாடல் கடந்தாருக்கு வந்த டிஆர்டி தமிழொலி நீர்கள் வழங்கிய அன்பளிப்பு விவரங்கள் இங்கே எழுதப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. பணம் கொடுத்தவர்களின் பெயர் பட்டியல் திருமதி யோசெரியம்மா 400 யூரோவும், திருமதி கமலவேணி நவம் 300 யூரோ, திருமதி வதனாத்தாயாளன் 100 யூரோ, திருமதி பிலோமினாண்டன் 100 யூரோ, திரு ரமேஷ் 100 யூரோ, திரு பாடகர் மகேந்திரன் 150 யூரோ, திருமதி குணநாயகி பசுபதி 250 யூரோ, திருமதி கலாராணி வரதராஜா 200 யூரோ, செல்வி தனிஷா ஜெயக்குமார் 200 யூரோ, செல்வன் சுகிதன் சுப்பிரமணியம் 150 யூரோ, திரு வி பி பத்மநாதன் 100 யூரோ, திருமதி சோதி புஷ்பா 300 யூரோ, திருமதி பாமா ராஜரத்னம் 200 யூரோ, திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் 201 யூரோ, திரு உமாபதி பொந்துவாஸ் 520 யூரோ, திருமதி தேவி தன்ராஜ் 150 யூரோ, திருமதி ஸ்கந்தா 300 யூரோ, திரு முத்து 100 யூரோ, திரு பாடகர் துறை டென்மார்க் 100 யூரோ, திருமதி சசிகலா சுதன் சர்மா 200 யூரோ, செல்வன் அபிவரதன் சத்யராஜ் 500 யூரோ, திருமதி பிரேமா ஹைலாயநாதன் 250 யூரோ, திருமதி ராசாதி தியாகராஜன் 150 யூரோ, அடுத்து திரு மல்லாகன் ரவி 500 யூரோ, திரு செல்வக்குமார் 200 யூரோ, திருமதி பாமினி உமாகந்தன் 150 யூரோவும், திருமதி சித்ரா பவன் 500 யூரோ, திரு அகிலன் ஆர்த்திகன் 500 யூரோ, திருமதி சகுந்தலா தியாகராஜா 100 யூரோ, பேபி சிவா 500 யூரோ, லாலா ரவி 150 யூரோவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எங்களுடைய நீர்களுடைய பணமாக. அந்த வேளை அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகளை நாங்கள் டிஆர்டி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

அடுத்து ஜெர்மனியில இருந்து கொடுக்கப்பட்ட பணமாக மீனா மகேஸ்வரன் 280 இரவும், சுவாஜினி பத்மநாதன் 800 இரவும், சாந்தினி வடிவேல் 180 இரவும், மேரி மகதலின் 200 இரோ, இந்திரா வித்யா 200 இரோ, உதயன் 200 இரோ, ரஜினி நாகேந்திரன் 400 இரோ, ஜெயந்திமாலா 180 இரோ, பத்மராணி ராசரத்னம் 300 இரோ, திருமதி தேவேந்திரமம்மா 100 இரோ, திருமதி சிவசுந்தர்லிங்கம் 200 இரோவும், திருமதி தவமலர் நகுலேஸ்வரன் 180 இரோவும், திருமதி வதனி மோகன் 200 இரோவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கும் எங்களுடைய டிஆர்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து லண்டனிலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் 180 இரோவும், திருமதி ஜெனி அண்டன் 125 இரோவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டிஆர்டி சார்பாக.

0: தந்தையே வையா.
1: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40

0: நிகழ்ச்சி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணலே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் யஸ்மின், எப்படி இருக்கிறீங்க யஸ்மின்? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன இன்றைக்கு தாமதம்? தாமதம் தமிழ் தெரியும். இன்றைக்கு ஏன் நீங்கள் லேட் ஆவீங்க? எங்க போனீங்க?
1: நாங்களுக்கு போயிட்டோம்.
0: ஓடி வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். தாமதம் சொன்னால் ரொத்தார். ஓகே, பிரெஞ்சில. சரி, அப்ப தாமதம் நீங்கள் அஞ்சு தாமதம் சொன்னா அதை நினைச்சு கொள்ளணும். சரியா? தாமதம் விளங்கல்
1: என்ன
0: சொல்ல போறீங்க? சிங்கமும் எலியின் கதையும். சரி சொல்லுங்க.
1: ஒரு காட்டுக்கு ஒரு எலி இருந்தது. அந்த எலி வந்து ஒரு நாள் அங்க இங்கேயும் மரத்துக்கு மேல ஆடிக்கொண்டிருந்தது. அப்ப ஆடி விளையாடி கொண்டிருக்க திடீரென்று அவர் சிங்கம் படுத்து கொண்டிருந்தது. சிங்கம் படுத்து கொண்டிருந்தவர் அதுக்கு மேல துள்ளி சிங்கத்துக்கு மேல விழுந்துட்டு. அப்ப சிங்கம் உடனே எழும்பி எலிய பேசி கொண்டிருந்தது. அவர் நித்திரக்குள்ளேக்க எலி வந்து துள்ளினா கோபம் வரமில்ல. அப்ப கோபம் வந்து சிங்கம் பேசி கொண்டிருக்க எலி வந்து சிங்கம் சொல்லிட்டு நான் சாப்பிட போறேன்னு. அப்ப எலி சொன்னது, ஓ இந்த முறை மட்டும் என்ன மன்னிச்சு விடுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் பண்ணுவேன், இந்த முறை மட்டும் என்ன மன்னிச்சு விடுங்கன்னு எலி சொன்னது. அப்ப அந்த சிங்கமும் எலிய பார்க்க பாவமா இருந்தது. இந்த சின்ன தண்ணி பாவமா பார்த்துட்டு எலிய விட்டுட்டு எலி விட இவர் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டு சொல்லுற, இவர் சின்னால் எப்படி எனக்கு உதவி பண்ணுவார் என்று சிரிச்சு கொண்டு அப்படியே சிங்கமும் படுத்துட்டு. அப்ப பிறகு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு வேட்டையாட வந்த ஆட்கள் வந்திருந்தவைய. அப்ப வேட்டையாட வர கையும் களவுமா சிங்கம் மாத்திட்டேன் பலிகளுக்கு. அப்ப சிங்கம் மாட்ட சிங்கம் வந்து ஒன்றும் செய்யலாது
0: தானே.
1: அப்ப சிங்கம் கத்தி கொண்டிருந்தவர். சிங்கம் கத்தி கொண்டிருக்க எல்லாரும் நின்றவைய, ஆனா எல்லாருக்கும் பயம். அப்ப அந்த எலி வந்து அன்றைக்கு சொன்னவர் தானே, நான் என்னென்றாலும் உதவி பண்ணுவேன். அதை மண்டிக்க வச்சிருந்து அந்த எலி வந்து உடனே அதுக்குள்ள போய் அந்த அவரோட சின்ன சின்ன பல்களால வலையில கடிச்சு சிங்கத்தை காப்பாத்தி விட்டுட்டு. இதுக்குதான் சொல்றது, உருவத்தை பார்த்து மதிப்பிடுதல் கூடாது.
0: கூடாது, கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். நல்ல அழகான தமிழ்ல நல்லா சொல்றீங்களே. என்ன ஜஸ்மின் வந்து நீங்க வந்து இங்கதான் பிறந்து விளந்தது என்ன? சாயத்துல அம்மா அப்பா எந்த இடம்? எங்கடைய இலங்கையில
1: அப்பா யாழ்ப்பாணம், அம்மா
0: அப்பா யாழ்ப்பாணம், அம்மா மன்னர். அப்ப அம்மாக்கள் எத்தனை வருடங்கள் நீங்க வந்து நீங்கள்
1: அம்மாக்கள் வந்து 20 வருஷம்.
0: இருபது வருஷமா? 22 வயசுல நீங்களும் மொழி, நீங்க வந்து நேஷனாலிட்டி இங்க பிரான்ஸ் தேசத்துல. அப்ப தமிழ் தான் அப்படியும் இப்படியும் என்ன? ஆனா நல்லா கதைக்கிறீங்க தமிழ் யஸ்மின். ஆனா செல்ல தமிழ் செல்லமா பேசுவீங்க, ஆசையா இருக்கும் கேட்டுக்கொண்டிருக்க. ஓகே அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.

0: அவர் யாஸ்மின் இணைந்து சிறப்பித்திருந்தார். யாஸ்மினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யாஸ்மினுடைய அக்காவுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால படிப்பு அது முக்கியம் தானே, அப்ப அதனால அவர் வரவில்லை.
1: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனி.
0: இப்பொழுது நாங்கள் திருக்குறள் கதை ஒன்று கேட்போம். அதை கேட்பதற்கு முதல் மணலிகள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
2: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் சஞ்சு. என்ன வெறும் போதே இருமலோட வாரீங்க சஞ்சு? எப்படி இருமலா இருக்கிறதா?
2: இல்ல, நான் இல்ல, அம்மா தான் இருமுறா.
0: அம்மா இருமுறா தான் பெரிய குரலா கேட்டுச்சு. என்ன நான் என்ன சஞ்சு இப்படி இருமுறாரு நினைச்சது? இப்பதான் வந்தீங்களா சஞ்சு? அங்க படிக்க போனீங்களா? மித்து வந்துட்டாரா?
2: மித்து வந்துட்டேன்.
0: சரி அம்மா, ஓகே. சாப்பிட்டீங்க தானே மத்தியானம்?
2: ஓம் சாப்பிட்டேன்.
0: அப்ப இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஓ,
0: ஓகே. டீயோட என்ன சாப்பிட்டீங்க?
2: டீயோட பனி சாப்பிட்டேன்.
0: ஓகே ஓகே, பனி சாப்பிட்டீங்க. சரி அம்மா, அப்ப இப்ப உற்சாகமாக இருக்கிறீங்களா அண்டியோட பேசுறதுக்கு? என்ன? ஓகே, சரி. என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு?
2: நான் உங்களுக்கு பட்டம் விட்ட முயலார பத்தி வாசிக்க போறேன்.
0: பட்டம் விட்ட முயலாரா? ஓகே, சரி வாசிங்க.
2: வாசிப்போம். சிங்கத்தின் தோட்டத்திலே சிங்க சிக்கிவிட்ட பெண்கள் பட்டம். தொங்குமதை எடுத்து வர தூர பறக்கும் புறாவாரும் சிறகிரண்டும் சிக்கிக் கொண்டார். சினேகிதரே குரங்காரே மறைவாக எடுத்து வர மாட்டீரோ மறந்தாவி சிங்கத்தின் தோட்டத்திலே சிக்கிவிட்ட தெங்கள் பட்டம். தொங்குமதை எடுத்து வர தூர பறக்கும் புறாவாரும் சிறகிரண்டும் சிக்கிக் கொண்டார். சினேகிதரும் குரங்காரும் அருகின்ற கயிற்றிலேறி அந்தரத்தில் தொங்குகிறார். நெடுங்கலுத்து சிவிங்கியாரே நின்றுதவி செய்யிரோ மதுரை பண்டிதர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை பொருள். பிற உயிரிகளை தேனி அன்பு செலுத்து ஒருக்க ஓருக்கு தன்னுயிர்க்கு அஞ்சி வாழும் நிலை இல்லை இவ்வளவுதான்.
0: கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நல்ல முயலுடைய கதை ஒன்னும் சொல்லி, திருக்குறள் ஒன்னும் சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா.
2: அதிகாரம் 244.
0: அதுதான் நான் இப்ப கேட்க நினைச்சேன். அதிகாரம் 244. வாழ்த்துக்கள் செல்லம்.
2: நன்றி.
0: நன்றி அம்மா. இங்க மித்துட்ட கொடுங்க.
2: மித்துட்ட கொடுக்கிறேன்.
0: ஓகே.
2: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் மித்து. என்ன செய்யறீங்கள், எப்படி இருக்கிறீங்கள்?
2: பக்கத்து
0: வீடா? அப்ப அவரே நீச்சல சிறுவன் நீச்சல கலந்து கொள்ள மாட்டாரா? சரி, நீங்க பேசிட்டு அவர்கிட்ட கொடுங்க. சரியா? ஓகே செல்லம். என்ன சொல்ல போறீங்க இப்ப?
2: அறிவோம்.
0: அறிவோம். ஓகே சொல்லுங்க.
2: தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரகாம்பல்.
0: கிரகாம்பல்.
2: வானொலியை கண்டுபிடித்தவர் மார்கோனி.
0: ஓகே.
2: தொலை நோக்கியை கண்டு பிடித்தவர்
0: என்ன சிரிக்கிறீங்க
2: அக்காதான்? எனக்கு சிரிப்பு காத்துறா.
0: ஏன்
2: தெரியாது எடுக்கு?
0: ஏனம்மா? சரி, நானும் அவர் ஏதோ இந்த தமிழ்ல இது சொல்றாருன்னுதான் சரி நினைச்சு கொண்டிருக்கிறேன். சரி சொல்லட்டுக்கும், விடுங்க.
2: கண்டுபிடித்தவர்
0: என்னத்தின்குமலே? ஓகே. தோமஸ் அடிசன்.
2: அல்வா
0: அடிசன். ஓகே.
2: அடிசன். விண்ணுண்டை கண்டு பிடித்தவர்கள் ரைட்
0: சகோதரர்கள். ரைட் சகோதரர்கள்.
2: உடன் பிறப்புகள். இவ்வளவுதான்.
0: இது நிறைய இருக்கே. காரை கண்டுபிடிச்சது. கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் செல்லம். ரேடியோவை கண்டுபிடித்தது யாரு?
2: மார்கோனி.
0: இப்பதான் சரியா சொல்றீங்க, மார்கோனி. ஓகே வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்த வாரம் மிச்சத்தை சொல்லணும், நிறைய இருக்குது. ஓகே
2: ஓகே
0: சரி செல்லம். நன்றி உங்களுக்கு அக்காக்கு. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம் அண்டி.
0: நன்றி செல்லம். நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது மனநிலைகளுக்காக ஒரு திருக்குறள் கதை ஒன்று கேட்போம். சிங்கமும் ஓநாயும்.

இங்க பாருங்க, வெளியில போகாத, மேல கழுகு சுத்துது, கொஞ்சம் ஏமாந்தாலும் உன்னை தூக்கிட்டு போயிடும் ஜாக்.

0: கூடாது, சிங்கி ராஜா வேட்டையாடுறாரு. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வர எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். என்ன சரியா?
1: சரிம்மா. சரி.

இன்னைக்கு நல்ல வேட்டதா? அதுவும் முயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இனிமே காவல் காக்கிறதுக்கு வேற ஆளை போட்டாதான் நல்லா இருக்கும். அப்பதான் நிம்மதியா சாப்பிட முடியும். இங்க இருந்த கறி துண்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சச்சா மன பிரம்மையா இருக்கும்.

0: കൂടെ കൊണ്ടുവന്നേ.
1: എന്താ ആരും സത്യം പെടാതിങ്ക. കടവളെ, പസങ്ങൾക്ക് സാപ്പാട് പത്താതെ പോലെ ഇരിക്കേ. ഇപ്പം അടിച്ചിക്കാങ്ക പാവം കുഴന്തീങ്ക.
0: அம்மா, அங்க சாப்பாடு இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்?
1: அதுவா, நான் மோப்பம் புடிச்சு பார்த்தேன்டா.
0: அப்படியாமா? எனக்கும் மோப்பம் புடிக்க கத்து கொடுமா.
1: அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. நாலு பக்கமும் திரும்பி பார்த்து நல்லா மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள காத்த நிறுத்தினா போதும். அந்த பக்கமா இருக்கிற வாசனை மூக்கல வந்துரும், அவ்வளவுதான்.
0: நானும் மூச்சு எழுத்து பாக்கட்டுமா?
1: ஆ,
0: இந்த பக்கம் பலாப்பழ வாசனை.
1: சரியா சொன்ன.
0: வாசனை எதுவும் வரலையே. என்னவா இருக்கும்? நல்லா சத்தம் மட்டும் கேக்குது. அந்த பக்கம் தண்ணி ஓடிட்டு இருக்கு.
1: இப்ப இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம்.
0: மல்லிப்பூ வாசனை.
1: சரியா சொன்ன.
0: கத்துக்கிட்டேனே.
1: சரி சரி, சத்தம் போடாத.
0: அம்மா பசிக்குதுமா.
1: சரி, நான் போய் பழங்கள் கொண்டு வரேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும்.
0: அம்மா மாதிரி நாமளும் மோப்பம் பிடிச்சு உணவு கொண்டு வந்தா என்ன?

0: 끝났는데 맛은 냄새.
1: யாராது?
0: இதோ சாப்பாடு. இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்குன்னு சொல்றல்ல.
1: உனக்கா? என்னையா கடிச்ச?
2: ராம சத்தம் போடுற மாதிரி இருக்கு.

0: தெரியாம உணவு கவ தெரியுமா?
1: தெரியாது.
0: மோப்பம் பிடிக்க மட்டும்தான் உனக்கு தெரியும். அறகுறையா கத்துக்கிட்டு போனா இப்படிதான் நடக்கும். அதனால அனுபவம் உள்ளவங்க சொல்றதை கேக்கணும். எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். என்ன தெரிஞ்சுதா?
2: நானும் மோப்பம் பிடிக்க கத்துக்கிட்டேனே.

நேர்களே நல்லது மனநிலைகளே இத்துடன் சிறுவர் முற்ற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக யஸ்மின் மற்றும் சஞ்சு மித்து அடுத்து எங்களுக்கு இணையதளத்தின் மூலமாக தங்களுடைய பாடல்களையும் எழுதி அனுப்பிய ஆர்த்திகன் ஆகியனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த மணலிகளுக்கும் நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரே ஒரு சில திரை இசை பாடல்களை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நேரம் சரியாக 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களில் வெறும் பாடலாக விஸ்வ துளசி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 6:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்களில் வரும் அடுத்த பாடலாக பாரதி ராஜாவின் கவிதை வரியிலே வரும் ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடலை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாட்டும் வதமும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்ற பின் ஒலிபரப்போம்.
1: வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.
0: நேரம் சரியாக 6:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது.

காலை வணக்கம் என்பனர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியும் வளமை போல் எமது அன்பு நேயர் ஒருவர் தனது பிரதியுடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையில் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக சிறப்பிக்க வருகின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. எனவே திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு பணம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

0: இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே.
1: அன்பான நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்
2: ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன ஊவன்ன

தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை எதையும் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள்.

பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இனி தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் செய்யும் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது அன்பு நேயர் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. தொடர்ந்து அவரின் நிகழ்ச்சிக்காக தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மனிதன் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

அன்பான நேர்களே, பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை ஒலிபரப்பாகி வருவது அன்பு நேர்கள் அறிந்ததே. இந்நிகழ்ச்சிக்கான பிரதிகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்களது பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் மரணத்தை என்னும் பதத்திற்காக திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்களின் தெரிவிலே.

புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் கூற்றுவார் கூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான்.

இசையமைக்க வரும் பாடல் காண என்னும் பதத்திற்காக திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்களின் தெரிவிலே

இங்கே பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது முடியாது. இதற்கான பாடலாக இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல்

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன், மரணத்தை வெற்றி காண முடியாது.
1: பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்.

கண்ணிலக்கம் இல்லாததா, நல்லதிலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்கம் அவத்தை கெடுக்கும் அறக்க பணம் பணம்

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்ற

0: இடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன நல்லவை நான் செல்வது, இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்.
1: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த எமது அன்பு நேயர் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
2: ஓ நயோ நரோ நலோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ ந

0: 你可以吗？打了电。இன்னைக்கு மகாலங்காத்தாலும் கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு. அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதே, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Todobrelaque, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Todobre Tolibisilacum, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூர் தலைவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் ரூக்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கரி, கார்லகுனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டார்ஸ். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதான சுரேஷ் சாலிவுக்கு ஆதரவாக கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ரோகண விஜய் வீரவின் மகன் சர்கானின் மகன் கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டது போல பிரபாகரின் மகனும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரபாகரின் மகன் கொலை செய்யப்பட்டிருந்தால் அதனை யுத்த குற்றமாக கருதி விசாரிக்கப்பட வேண்டும் என ரோஹக்கிம் சபையில் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண ராட்சியத்தினுடைய சங்கிலிய மெனனின் மந்திரி மெனியின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயல்பாடுகள் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அழைப்பு விடுத்திருக்கிறார். தற்போதைய அனுரத் சாநாயக் அரசாங்கத்தின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவிக்கிறார். 2008 மற்றும் 2009 ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் பிற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன் இன்று இரண்டாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். சொல்லிசை கலைஞரான சங்கீதன் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனர்குமாருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சுரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெறவுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் இளம் தமிழ் ஹிப்ஹாப் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உத்தஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேஷ் சாலே நீர்கொழும்பு பகுதியில் 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூஜையில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மிக நீண்டகால பகுதி வகித்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனர்குமார் தசானாக்கு இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்த திட்டமிட்டப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலாச்சாரத்தை கொண்ட தரப்பினர் இன்று சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுவது நல்லது அறிகுறி என பிரதமர் கருணி அமர்சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற நிலையில் கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிப சேனசிங்கவுக்கும் இடையே சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது.

பயங்கரவாத தடைச்சடத்தின் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாடு தழுவிய பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எச்சரித்திருக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சிப்பாளர்களை பாடி இளைஞர்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது.

பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதான சுரேசாலமே விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்பாக முன்னிலைப்படுத்தி அறிக்கை ஒன்று பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு சட்டம் அதிபர் விடுத்த கோரிக்கை மீதான கட்டளை இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. உயிர் ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்கல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலவை விடுவிக்க கோரி கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. கோடபய ராஜபக்ஷ உள்ளிட்ட இரு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னர் இரைச்சல் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசை தெரிவித்திருக்கிறார். தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா இளைஞர் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மற்றொரு வழக்கை ஜூலை மாதம் 16 அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா நேலன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேறு பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பாக மரண விசாரணையை எதிர்வரும் 19 வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இலங்கையின் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன ஓட்டுநர்களுக்கு புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வெள்ளவதை பகுதியில் வீடொன்றில் இரு நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்திற்கும் நீண்டு கை இழப்பாக மாறியதில் புல்லால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். புதலம் வெனாத்தவில்லு காரிதீவு பகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதான பயிற்சகை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரி பயிற்சகை தோட்டத்தில் நபர் ஒருவர் அடைத்துக் கொலை செய்யப்பட்டதுடன் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குவைத்தின் வீட்டு பணியாளர் துறையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் மீதான கண்காணிப்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு தொடர்பான புதிய சுற்றறிக்கை ஒன்றை அந்த நாட்டின் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. ரித்வா சூறாவளி தாக்கம் இடம்பெற்ற 5 மேல் கடந்திருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை 8:30 முதல் 10 நீர் விநியோகம் தடைப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் பாஜக தலைமையிலான மத்திய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பிறப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இங்கு மின் தட்டுப்பாடு இல்லை, அவ்வப்போது வீசும் பலத்த காற்றால் மின்தடை மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் ஏ.எம். ஷாஜகான் தெரிவித்திருக்கிறார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி கிள்ளியூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவைக்க வேட்பாளர் சபின் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் ஆட்சியாளருமான மு பிரதாபிடம் நேற்று புகார் மனு அளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியது போல கூட்டுறவு பயன்கிடங்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஜூன் 22 முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் நிர்வாக அமைப்புக்கு முட்டுக்கட்டை போட எதிர்கட்சியினர் முயற்சிப்பதாக விருதுநகர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். இயக்குநர் இமயம் பாரதிராஜா இன்று காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 84. இயக்குநர் பாரதிராஜாவின் உடலுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உலக செய்திகள். சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா மற்றும் பைடு BYD ஆகிய சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்களின் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. லெபனானின் டயர் நகரில் ஸ்ரீ நடத்திய தாக்குதலில் இறந்தோரின் எண்ணிக்கை 11 உயர்வடைந்திருக்கிறது. அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இஸ்ரேலிய சிறைகள் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீன கைதிகள் தொடர்ச்சியாக பாலியல் வற்புறுப்பு மற்றும் சித்தப்பதைக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி ஊட்டும் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பால்டிக் கடல்பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை துவங்கியிருக்கிறது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஜினாவட் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மரக்கட்டுகளில் மறைக்கப்பட்ட 100 அதிகமான இடைக்கொண்ட போதைப் பொருட்களை சில்லி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஜோகூரில் 12 மாடியில் உள்ள வீட்டில் இரு பிள்ளைகள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
விளையாட்டு செய்திகளில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்ளஸ் லீவிஸ் முறையில் 26 வித்தியாசத்தில் நேற்று வென்றிருக்கிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற முடிவை எடுக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தவை, பண சவால்கள் பெரிய சாதனைகள் என்று படிக்க படிக்க திகைப்பூட்டும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிறைவாக நாணய மாற்றீடு கனசுரனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இடைமுறாக தந்து கொண்டிருக்கின்ற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtamil.com இணையதளத்தினர். இன்றைய நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 385.43 இந்திய விலையில் 109.93 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 331.81 இந்திய விலையில் 95.20 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 448.22 இந்திய விலையில் 119.11 ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 446.69 இந்திய விலையில் 127.38 ஒரு கனடியன் டாலர் இலங்கை விலையில் 239.76 இந்திய விலையில் 68.25 நேர்கள் இதுவரை கேட்டது முரளியில் மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மணித்தேளத்துக்கான மணிக்குரு தடவை செய்தி தலைப்புகளுக்கான சூழல் வழங்கியிருந்தார்கள் ரோய்கையில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசன்கர், கார்லிக் கோனிஸில் அமைந்திருக்கின்ற வீட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இந்த மணித்தேளத்துக்கான மணிக்குரு தடவை செய்தி தலைப்புகள். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61-92-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். மூணு ஒரு இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளில் வளமைப்போல் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம் நிகழ்ச்சியில் கவிஞர்கள் வரிசையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனிய கவிவரிகள் அவர் இயற்றிய பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வர இருக்கிறது. மொத்தமாக ஏழு பாடல்கள் வந்திருக்கின்றது. ஏழு பாடல்களையும் தந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏழு பாடல்களையும் தந்திருக்கிறீர்கள். உங்களில் மூன்று பேர் வந்து உங்களுடைய குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்கள் வானொலியில் நிகழ போகிறது. அந்த மூன்று பாடல்களையும் தந்த நேர்கள் அப்படியே நிகழ்ச்சிக்கு ரசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பாடல் கொடுத்தவர்களுக்கு தெரியும் உங்கள் பாடல் அளித்தால் நீங்கள் அப்படியே நிகழ்ச்சிக்கு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவி வரிகளில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வர இருக்கின்றது. சேர்ந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப் போகுது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதை உருவான பாடல்களில் நிகழ்ச்சியின் பாடல் இலக்கம் ஒன்றாக எங்க ஊரு ராசாத்தி திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

சரி, ஒலித்துமிந்திருக்கிறது பாடல் இலக்கம் 3, வானொலியில் ஒலித்துமிந்திருக்கிறது ஒலிக்கப்போகிறது பாடல் இலக்கம் 2. கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இசையில் மன்னிக்கவும் கவிவரிகள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் 2 வானொலியில் ஒலிக்கின்றது.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிபிரிகள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் இரண்டு பாடலில் ஒலித்து வந்திருக்கிறது. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்று. பாடல் இலக்கம் மூன்று செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு கலகலப்பாக இணைந்து சிறப்பிப்பதற்காக ஒரு கடிக்கொழி மூன்று காத்திருக்கும். சரி, இன்றைய கடிக்கொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க, இரண்டு நண்பிகளுக்கு இடையில் இருக்கிற சம்பாஷணம் இன்றைய கடிக்கொழியாக வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு நண்பி வந்து மற்ற நண்பி இரண்டு பேர் சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு நண்பி சொல்றா, நேற்றை கடிதம் என்ன பார்த்து ஒருத்தன் தண்ணி அடிச்சுக்கிறியா குடிகார கிருக்கின்னு திட்டிட்டு போயிட்டான்டி அப்படின்னு சொல்லி வந்து விரக்தியா சொல்றா. நேற்றைக்கு ஒருத்தன் என்ன தண்ணி அடிச்சிருக்கிறியா குடிகார கிரிக்கி அப்படின்னு சொல்லி திட்டு போட்டாண்டி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மற்ற நண்பி சொல்றா, அடி என்னடி நீ டீ காப்பியை வந்து அது தேத நீ கோப்பியே நீ வந்து குடிக்க மாட்டே உன்ன போய் அப்படி கேட்டான் சிறப்பை கட்டினால் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மற்ற நண்பி, அது அப்போ முடியாமல் போச்சுடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் முடியாமல் போச்சுன்னு மற்ற நண்பி கேட்குறாங்க. அதுக்கு இந்த நண்பி, இந்த திட்டு வாங்கின நண்பி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அது என்ன பதிலாக இருக்கும். அதாவது இரண்டு நண்பிகள், சரி ஒரு நண்பின் பேர் வந்து பானு, மற்ற நண்பின் பேர் வந்து ஜானு. சரி, பானு வந்து சொல்றாங்க, நேற்று வந்து ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு குடிகார கிரிக்கி தண்ணி அடிச்சிருக்கிறியா குடிகார கிரிக்கி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போட்டாண்டி அப்படின்னு சொல்லி விரக்தியா சொல்ல, ஜானு சொல்றாங்க, என்னடி நீ டீ காப்பியை குடிக்க மாட்டே உன்ன போய் திட்டிட்டு போனான் சிறப்பு கட்டி நாளை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அது அப்ப முடியாதடியப்பான்றதுக்கு மற்ற நண்பி கேட்கிறாங்க. ஜானு கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிற ஏன் முடியாதுன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி மற்ற நண்பி கேட்டதுக்கு இந்த நண்பி, திட்டு வாங்கின நண்பி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அது ஏன் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு கடியை ஒரு பதில்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பதிலாக இருக்கும், அதுதான் இன்றைய கடிக்கேள்வி. சரி பார்க்கலாம் இன்றைய கடிக்கேள்வி. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்று வானிலையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனி இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் மூன்றாக வானிலையில் 50 ஆசை பெறும் திரையிலிருந்து.

0: சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாருகள் வானொலியில். இன்றைய நாளில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாருகள் வானொலியில் ஒலித்தது. அதுபோல் ஒரு கடிக்கொழிங்க கேட்டிருந்தேன். இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அதில் ஒரு நண்பி சொல்றா, நேற்று ஒரு தண்டி என்ன வந்து பார்த்து குடியார கிறுக்கி அப்படின்னு திட்டிட்டு போட்டாண்டி என்று சொல்லி சொன்னதுக்கு, அப்படியே நீ தான் வந்து டீ காப்பியை வந்து குடிக்காத ஆளையாச்சு, எப்படி அவனை வந்து விட்டு சிறப்பு கட்டி ரெண்டு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மற்ற நண்பி. அது அப்போ முடியாமல் போச்சுடியப்பா சொல்லி இந்த நண்பி சொன்னதுக்கு, ஏன் முடியாமல் போச்சு மற்ற நண்பி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த திட்டு வாங்கிற நம்பி ஏன் முடியாம போச்சுன்னு சொல்லி ஒரு சிம்பிளா ஒரு கடியா ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. லகுவான ஒரு கடிகளை பார்க்கலாம். யார் யார் எல்லாம் நெஞ்சு கொள்ள போறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா இந்த நேரம் இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியில் இருந்திருக்க நேயர்கள் பாக்கலாம். முதலாவது நேயராக இணைந்திருக்கின்ற ஒரு வரவேற்புக்குள்ள வணக்கம். வணக்கம் வணக்கம் புஷ்பவதி, என் பேர் என் கூட வரவேற்றுக்குள்ள நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: 132 நன்றி
1: நன்றி
0: வணக்கம் நன்றி. இணைந்திருந்தார் பிரிய புஷ்பவதி சிவஞா. புஷ்பவதி அவர்கள் லைக்கிராட்சியம் லண்டனில் இருந்தார்.

0: சரி, அந்த வகை நிகழ்ச்சி அலங்கரிப்பதற்காக வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியில் வந்திருக்கின்ற அடுத்த நேர் ஜான்சி பகலா, வணக்கம்.
1: வணக்கம் ஜாரதி, நான் ஜோசரி குண்டா ஜகதகிரேன்.
0: மாலை வணக்கம் ஜோசரி அம்மாவையும் பெறவேற்றுக் கொள்கிறேன்.
1: நீங்க மாலை வணக்கம் ஜாரதி.
0: மாலை வணக்கம் உங்களுக்கு. மாலை வணக்கம். அன்புக்குரிய ஜோகேஸ்வரி அவர்கள் இணைப்பில் இணைந்திருந்தார். நீங்கள் முடிந்து கொள்ளலாம். சைபர் 33 1 48 32 15 40 இன்றைய நாளில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. முதலாவதாக பொன்மானை தேடி பாடல் ஒலித்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக இரண்டாவதாக காஞ்சி பற்றுத்தி பாடல் ஒலித்திருக்கிறது. மூன்றாவதாக தேவி நீ உந்தன் திருக்கோவில் பாடல் ஒலித்திருக்கிறது. சிறந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த தொலைபேசியாக வந்திருக்கின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் கேட்கிறேன். வணக்கம் சதீஷ். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
3: வணக்கம் சாரதி. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அன்புக்குரிய ஜேசுதாசன், என்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: எப்படி உற்சாகம், நலமா இருக்கின்றீர்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். நன்றிகள்.
3: நன்றி வணக்கம். உங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி கொண்டு
0: நன்றி.
3: இன்று என்ன மாதிரியான திருவிழாக்கள்?
0: இன்றைய இரவின் ராகங்கள், இளமை கால நினைவுகள், உங்கள் மெனங்க பிறந்த பாடல்கள் நீங்களே வந்து விரும்பி கேட்கலாம்.
3: நன்றி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய பந்தயம் நிகழ்ச்சியில கவிஞர், அருமையான கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த பாடலுக்குள்ளே மூன்று நேயர்கள் தங்கள் பாடலை தெரிவித்திருக்கிறார்கள். யாரென்று பார்ப்போம். இந்த போட்டியில வெல்லுகிறவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது புள்ளி 2 3 1 2 3 1
2: இருக்கிறது. பந்தய நிகழ்ச்சியில முத்துலிங்கத்தில பாடல்கள் எல்லாம் அதையும் சிறப்பான பாடல் தான். ஆனா எல்லாம் நல்ல பாடல் தான். எதுக்கு புள்ளி போடுறோம் தெரியாம இருக்கு. ரெண்டாயிரம் நினைஞ்சிருக்கிறோம். மூன்று நேரம் தான் போட்டியில வந்திருக்கிறோம். ஐக்கியம் பாரத கலையை குறிக்கொண்டு என்னுடைய புள்ளி வந்து 2 3 1
0: 2 3 1 2 3 1 ஓகே. 2 3 1 ஓகே. நன்றி
2: நன்றி
0: உங்களுடைய
4: எனது புள்ளி வந்து 2 3 1 கடிக்கல் வந்து கட்டின கணவனா இருக்கும் என்றுதான் நானும் நினைச்சேன். ஆனா
2: நன்றி. வயசு பொண்ணு ஆசைகளை சுமந்து கொண்டு எங்க ஊர் ராசக்திய பார்க்க டிஆர்டி பக்கம் வந்ததாக ஒரு தகவல் சொல்லுது.
0: சொல்றீங்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நண்பி கேட்டதுக்கு அவர் பதிலாக இருக்கும்.
5: வணக்கம் ரதி தேவி.
0: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: இருக்கிறேன் ஜோமா.
0: ஓகே, நன்றி.
5: இந்த புள்ளி வந்து 2-3-1
0: 2-3-1 சரி, 2-3-1 அந்த வகையில் நன்றி இணைப்படைந்து கொண்டமைக்கு
5: நன்றி வணக்கம்.
0: சரி, அந்த வகையில் நேர்களை இன்று இரவு இடம்பெற இருக்கின்ற இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியாம். நாங்கள் ஏற்கனவே அது துறப்பாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இரவின் ராகங்க நிகழ்ச்சிகளுக்கான நினைவுகள் தான் என்னுடைய மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது திரைப்படங்கள், அவரது பாடல்கள் வானொலியில் நீங்கள் விரும்பி கேட்கலாம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய விருப்பத்தில் இன்றைய நாளில் பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். இயக்குனர் இமயம் எங்களுடைய பாரதி ராஜா அவர்களது மறைவு. ஆம், அந்த மறைவில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவரது திரைப்படங்களில் இருந்து உங்களுக்கு பிடித்தமான எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. இளமைக்கால நினைவுகள் என்றால் அந்த காலத்தில் வந்து பாரதி ராஜா அவர்கள் அவர்களது இனிய திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் உங்கள் தெரிவில் இன்றைய நாளில் வானொலியில் ஒலிக்கப் போகிறது. இணைந்து சிறப்பிக்க தயாராகுங்கள். இன்றைய இரவு, இன்று எங்களுடைய இரவின் ராகங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது நினைவு நினைவுகளை சுமந்து வானொலியில் பயணிக்க இருக்கிறது. அவருடைய திரைப்பட பாடல்களோடு உங்களுடைய அஞ்சலிகளோடு இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்றைய இரவின் ராகங்கள் என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் யான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் மதனி.
6: ஆமா, எப்படி இருக்கீங்களா?
0: சூப்பர். நலமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் சூப்பர் நிலமா இருக்கிறோம். அப்படியே எந்தெந்த நீங்க நிலமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு என்னுடைய புள்ளியும் 2-3-1 பொன்மான தேடிக்கு 2 மற்றது 3 மற்றது 1
0: ஒன்னு சொல்றீங்க. காஞ்சி பற்றுவதி 1. ஓகே, நன்றி.
6: இந்த அந்த கடிக்கு அவர் என்னால அடிக்கல போன ஏனண்டா, அவர் தான் என்னுடைய லவர் என்று சொல்லி இருப்பாண்டா.
0: அவரை கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா இன்னும் பிடிக்கலாம், பாக்கலாம். நன்றி. யாரெல்லாம் சரியான பதிலடைய சொல்றாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைந்திருக்கின்றவர் யார்? கோகுலன் நகுலேஸ்வரன் வந்திருக்கிறது. வணக்கம். வணக்கம். யாரது?
7: திருமதி நகுலேஸ்வரன்.
0: திருமதி நகுலேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க திருமதி நகுலேஸ்வரன்?
7: நலமா இருக்கிறீங்களா நீங்கள்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ, நலமா இருக்கிறேன். என்னுடைய புள்ளி வந்து 2-1-1 அடிக்கடி நீங்கள் வைத்திருக்கும் பதிலோட சேர்கிறேன்.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
7: நன்றி.
0: வணக்கம். நன்றி. திருமதி நகுலேஸ்வரன் அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை வரவேற்றுக் கொள்ள வந்திருக்கின்ற தொலைபேசியாக. வணக்கம்.
8: வணக்கம். நானே அடிக்கிற நிலவில் நானே நின்றேன் சொல்லி பிடிச்சு
0: என்னண்டு
8: நானே அடிக்கல நிலவில் நான்
0: நீங்கள் எப்படி நலமறியாவல் சரி நன்றி
7: நன்றி
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ஒரு நேரம் பார்க்கலாம் சொல்லிட்டு தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம் புங்கு ராஜா அவர்களை என் கூட வரவேற்றுக் கொள்கின்றோம்
9: நான் வந்து 231 புள்ளிகள் மற்றது வந்து நேரோட சொல்றேன்
0: நீங்கள் எந்த விளங்கல
9: நேரோட இந்த மற்ற கதை அந்த கதைக்கு நேரோட நான் கலந்து
0: கொள்றேன் 231 புள்ளி மறைவில் அவரை நினைவு கூர்ந்து அவரது நினைவலைகளோடு அவர் இயக்கிய திரைப்படங்கள் அவர் நடித்த திரைப்படங்கள் அவற்றிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம் இன்று இரவு இரவின்றாக நிகழ்ச்சியில் என்பதை நேர்களுக்கு சொல்லி சரி அந்த வகையில் வந்து இந்த கடைக்குகளுக்கு வந்து வித்தியாச வித்தியான பதிலாக வந்திருக்காங்க ஆளும் வித்தியாசம் யார் வந்தாங்கன்னு சொன்னால் பத்மராணி அவர்கள் வந்திருந்தா சரி எங்களுடைய இருக்கிற இன்னும் ஆகலும் வித்தியாசமான பதில் சரி என்ன நேற்று ஒருதன் வந்து என்ன குடிகார கிருக்கி அப்படின்னு திட்டிட்டு போட்டாண்டி என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு நன்பி மற்ற நன்பி கேட்குற ஏண்டியப்பா நீ தான் வந்து தண்ணி அடிக்கிறையில் டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன் அப்படி ஒரு நல்ல பொண்ணு இன்னும் வந்து பார்த்து அப்படி திட்டிட்டு பார்க்கலாம்
10: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
11: விடாதீங்க போங்க போங்க ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
12: 11 à 13 ரூகாய், 75 மில்லி பாரி,
11: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
12: 5 rue Marcel Cerdan, 95140 Garges-lès-Gonesse.
11: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் 3 பாடல்கள் மொத்தமாக 7 பாடல்கள் வந்திருந்தது. 70 பாடல்களை தந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இன்றைய நாளில் 3 பாடல்கள் யார் யாருடைய பாடல்கள் ஒழித்தது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக பொன்மானை தேடி பாடல் ஒழித்திருக்கிறது. சசியம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து தெரிவித்திருந்தார் பொன்மானை தேடி பாடலை. இரண்டாவதாக ரஜினி நாகேந்திரம் காஞ்சி பட்டுடுத்தி பாடலை தெரிவித்திருந்தார் ரஜினி நாகேந்திரம். மூன்றாவதாக தேவியந்தன் திருக்கோவில் பாடலை தெரிவு செய்திருந்தார் பேர்னிலிருந்து ராஜா அவர்கள் தெரிவு செய்திருந்தார். அந்த வகையில் 3 பாடல்களுக்கும் நீங்கள் புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். முதலிடத்தை பிடித்திருக்கிறது ரஜினி நாகேந்திரம் அவர்களது பாடல், 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காஞ்சி பட்டுடுத்தி பாடல். ரஜினி நாகேந்திரம் அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது 26 புள்ளிகளை பெற்றிருக்கின்றதாம். 26 புள்ளிகளும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. பொன்மானை தேடி பாடல் சசியம்மா அவர்கள். சசியம்மா அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மூன்றாவது இடத்திற்கு 18 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது பேர்ன் ராஜா அவர்களது பாடல் தேவினியந்தன் திருக்கோவில் பாடல். 18 புள்ளிகளுடன் அந்த வகையில் பேர்ன் ராஜா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடல்கள் போட்டியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து ஒரு சில திரை இசை பாடல்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து மனிதர்கள் இன்றைய நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சி வானிலையில் திரு சோதி அவர்கள் இணைந்து கொள்கின்றார் மித்ரி மூரிலிருந்து. பிரான்சில் இருந்து திரு சோதி அவர்களது பாடல் தெரிவுகள் இன்றைய நாளில் வானிலையில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோ குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை செல், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

நேர்களுக்கு வணக்கம். நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. சரி, நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நெஞ்சத்தை விடுகிற பாடல் தெரிவிகள் திரு சூதி அவர்கள் மெத்திரிக்கிலே பிரான்சில் இருந்து இணைந்து சிறப்பிக்கின்ற தனது பிரதி ஊடாக இணைந்து சிறப்பிக்கின்ற பாடல்கள் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. அவருக்கு பிடித்தமான பாடல்களை தெரிவித்து அனுப்பியிருக்கிறார். நன்றி திரு சூதி அவர்கள். மெத்திரிக்கிலே பிரான்சில் இருந்து உங்களுடைய பாடல் தெரிவிகள் இன்றைய நாளில் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். சரி, அந்த வகையில் இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்திருக்கின்ற திரு சூதி அவர்களது பாடல் தெரிவுகளில் வானொலியில் ஒலிக்கின்றது அன்னக்கிளி திரையிலிருந்து பாடல். வானொலியில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பாடலாக

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் ஆபிடெக் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆபிடெக் 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் ஆபிடெக் 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா பேங்க்
1: நெஞ்சம் மறுபதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம், இன்றைய நெஞ்சம் மறுபதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிகளை தந்திருக்கின்றார் திரு சூதையவர்கள் மெத்திரிக்கிளி பிரான்சில் இருந்து. அவரது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி இலங்கரைக்கும். அடுத்த பாடலாக வானொலியில் டாக்டர் சிவா தெரியிலிருந்து ஒலிக்கின்றது.

கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி.

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-928-58-58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: நெஞ்சம் மரபு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை நெஞ்சம் மரபு நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழி தந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு சோதி அவர்கள் பிரான்சில் இருந்து அவரது பாடல் திருவுகளில் அடுத்த பாடலாக நிகழ்ச்சி அலங்கரிக்க
1: காற்றினிலும் பெரும் கனவினிலும் நான்

கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ளன.

நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே.

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

0: ആൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാനിതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടുപോയി
1: എന്നാണ് ചുമ്മാ പുറത്തോണ്ടിരിക്കുന്നത്. എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കില്ല புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களப்ப ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வர போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சே தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்க இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சத்தை விடுகாத பாடல்திரிவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் திரு சூதி அவர்கள் மித்திரிக்கிளே பிரான்சில் இருந்து தனது பாடல் தெரிவுகளோடு இணைந்திருக்கின்றனர். அவரது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும். அடுத்த பாடலாக வானிலை இல்லம்.

நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விட்டகலாத பாடல் திருமணி தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் திரு சூதி அவர்களது நிறைவு பாடலாக ஒலிக்கின்ற கருத்து மாதிரிப்பட பாடலோடு இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது.

நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவித்த திரு சூதி அவர்கள் மித்திரிகளே பிரான்சில் இருந்து அவருக்கும் நன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியை கூட்டத்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுச் செல்கின்றது. நெஞ்சம் மறுப்புதல் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: சொல்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக் ராச 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்து பெறும் www.nulagam.com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு பெருசு ரூபாய்க்கு அமைந்திருக்கின்ற விடி கேஷ் அண்ட் கரே, கார்லிக் கோனிஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். ரோகன விஜய் வீரவின் மகன் சஹானின் மகன் கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டது போல் பிரபாகரனின் மகனும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரபாகரன் மகன் கொலை செய்யப்பட்டிருந்தால் அதனை யுத்த குற்றமாக கருதி விசாரிக்க வேண்டும் என ரவு ஹக்கீம் அவர்கள் சபையில் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண ராஷ்டிரத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயல்பாடுகள் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அழைப்பு விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நெல்லூர் மந்திரிமனை அழியும் அபாயத்தில் இருந்த நிலையில் அதனை புனரமைப்பு செய்வது தொடர்பாக தற்போது நம்பிக்கை பொறுப்பாளர்களிடமும் தொல்லியல் துணைக்களத்திடமும் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இருதரப்பு கலந்துரையாடலின் பின்னர் பொதுமக்கள் நிதியை பெற்று இதனை புனரமைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதற்கான நிதி தொல்லியல் துணைக்களத்திடம் இல்லை. தொல்லியல் திணைக்களம் அந்த திருத்தப் பணிகளை செய்யும். அதற்கான நிதிகளை நாங்கள் துணைக்களத்துக்கு வழங்க வேண்டும். அதற்கு ஒரு பொது அமைப்பாக நாங்கள் இணைந்து இதனை செய்ய வேண்டும். சூழல் கனிந்து வந்திருக்கின்றதாகவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டிருக்கிறார். தொல்லியல் திணைக்களம் நெதர்லாந்து நாட்டின் நிபுணர்களை தொடர்பு கொண்டு நெல்லூர் மந்திரிமனை இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்கேன் செயல்பாட்டை செய்திருப்பதாகவும் திணைக்களம் அந்த செயல்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், நெல்லூர் மந்திரிமனை எவ்வாறு செய்யலாம் என்பதை பொதுமக்கள் கருத்துக்களையும் முன்வைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் எந்த அரசியல் சம்பந்தமும் கிடையாது. இந்த பகுதியில் வசிப்பவன் என்ற அடிப்படையிலும், முன்னாள் மாநகர சபை ஆணையாளர் என்ற அடிப்படையிலும், மாகாண சபை அவைத்தலைவர் என்ற வகையிலும் இதனை கையாளுகின்றேன் எனவும், இதில் எந்த அரசியல் கலப்பும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலிவுக்கு ஆதரவாக கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக எதிர்த்தரப்பினரால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
1: நீதிமன்ற செயற்பாடுகள் மற்றும் விசாரணை தொடர்பில் தகவல்கள் அவ்வாறு அறிக்கையிடப்படும் நிலையில் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக எதிர்கட்சி குழு ஒன்றினால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 278 பேரை பலிக்கொண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளை தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்து இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை இன்றைய தினமும் சந்தித்த சில நபர்கள் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பது தொடர்பில் தமது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர்.
2: நான் விமானப்படையில் 20 வருடங்கள் சேவை ஆற்றினேன். எனது அம்மா தேவாலயத்திற்கு சென்றிருந்த போது உயிரிழந்தார். இவர்கள் யார்? நீதி நிலைநாட்டப்படும் போது இவர்களுக்கு ஏன் எரிகிறது? நாம் எவ்வளவு வேதனையில் இருக்கிறோம் என்று தெரியுமா? படை வீரர்களின் காய்ச்சல் எங்களுக்கு உள்ளது. பொறுத்திருந்து பார் என்ன நடக்கிறது என பொறுத்திருந்து பார்.
1: சத்தியாகிரகத்திற்கு மற்றொரு நபரும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்.
3: எமது பிள்ளைகள் தான் இறந்தார்கள். எமது பிள்ளைகளை ஊனமுற்றிருக்கின்றார்கள். எமது பிள்ளைகளை உயிரிழந்தார்கள். அப்போது உங்களில் ஒருவராவது பேசினீர்களா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்று இங்கு வெட்கம் இல்லாமல் சோற்றுக்காக அலைபவர்கள் சிலர் போராடுகின்றார்கள். ஆடை அணிந்து கொண்டா இதை செய்கின்றீர்கள்? அசிங்கம்.
1: பேரிகள் விகாரில் இருக்க வேண்டும், இங்கே அல்ல. எங்களுக்கு தான் வலிக்கின்றது. எமது மக்களை இறந்துள்ளனர். இவர்கள் கொலைக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். கொலைக்காரர்கள், கொலைக்காரர்கள், கொலைக்காரர்கள் என கூச்சலிடுகின்றார். எமக்கே வலிக்கின்றது. திருட்டு கூட்டம் நாட்டை சாப்பிட்டது. இன்னும் சாப்பிடுகின்றார்கள். சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்கள் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இன்று மாலை சத்தியாகிரக போராட்டம் நிறைவு செய்யப்பட்டது.
4: அந்த ஐந்து விசேட உடல்நல வைத்திய நிபுணர்களும் சட்ட வைத்திய அதிகாரியால் வழங்கப்பட்ட தீர்மானத்திற்கு முரணானதொரு தீர்மானத்தை வழங்க மாட்டார்கள் என நாம் நம்புகிறோம்.
0: தேசிய சுந்தரமுனியின் தலைவர் விமல் வீரவம்ச அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது தெரிவித்திருக்க இந்த கருத்துக்களை
4: அதன் பிரகாரம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் வரை நாம் தற்காலிகமாக இந்த தொடர் சத்தியாகிரகத்தை நிறைவு செய்கின்றோம். இந்த போராட்டத்தை நாம் ஆரம்பிக்கும் போதே சலேயின் வதை முகாமில் இருந்த அந்த வதை முகாமில் வைக்கப்பட்டிருந்த சலையை மீண்டும் எமது நாட்டின் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுவே எமக்கு கிடைத்த முக்கியமான வெற்றியாகும்.
1: எனினும் சத்தியாகிரக போராட்டத்தின் ஆரம்பத்தில் விமல் வீரவங்ச இவ்வாறு கூறியிருந்தார்.
4: இந்த நாட்டின் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானியை ஒரு பயங்கரவாதியாக கருதி கைது செய்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சாட்சியும் முன்வைக்கப்படவில்லை. ஷானிக்கு மனநோய் இருக்கலாம். அது போன்றதொரு மனநோயாளிக்கு மருந்து கொடுப்பதை விட்டுவிட்டு இந்த நாட்டின் படை வீரர்களை வேட்டையாட ஒப்படைத்துள்ளனர். அந்த வதை முகாமிற்கு மீண்டும் சலையை கொண்டு செல்ல மாட்டோம் என்ற உறுதிமொழி கிடைக்கும் வரை இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை நாம் நிறுத்தாமல் முன்னெடுப்போம்.
0: தொடர்ந்து தற்போதைய அனுராத் சாரநாயக் அரசாங்கத்தின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். எதிர்கோட்டையில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தின் இறுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணய கையிருப்புகள் நூற்றாக இல்லாத நிலை காணப்பட்டது என்றும் எனினும் ரணில் விக்ரம அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் போது மகாதுரை சிறியில் 800 பில்லியன் ரூபாய் கையிருப்பு இருந்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகமின் அரசாங்கம் அதனை ஒரு வருடத்திற்கு 900 பில்லியன் ரூபாயாக உயர்த்தியதாக எண்களை காட்டி பிரச்சாரம் செய்திருந்தாலும் தற்போது மகாதுரை சிறியில் கையிருப்பு 620 பில்லியனாக குறைவடைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 986 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்த போதிலும் அந்த நிதி எங்கே போனது என்று தெரியவில்லை என்றும் டாலரின் மதிப்பை செயற்கையாக கட்டுப்படுத்துவதற்கு கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 223 மில்லியன் டாலர்கள் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கையிருப்பில் இருந்து சந்தைக்கு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கம் தமக்கு இருந்த ரூபாய் கையிருப்பை அளித்து வாகன இறக்குமதி மூலம் கிடைத்த பாரிய வரி வருமானத்தையும் வீணடித்ததுடன் இந்த நிதியைக் கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்தவொரு அபிவிருத்தி திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் சாடியிருக்கிறார். 2008 மற்றும் 2009 ஆண்டு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் புற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன் இன்று இரண்டாவது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதற்குமே எதிர்வரும் ஜூலை 27 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாறும் கோட்டை நீதிபதி நீதிமன்றத்தில் அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துரைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலும் சுரேஷ் சாலேவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் தொடர்பிலும் இன்று இவ்வாறு தெளிவுபடுத்தியிருந்தார்.
5: குண்டு தாக்குதலுக்கு சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் 4 முஸ்லிம் இளைஞர்களை வழிநடாத்தி நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் வழிபாடுகளில் பங்கேற்கும் மக்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட உணர்வுபூர்வமான தகவல்களை சேகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். உணர்வுபூர்வமான தகவல்களை சேகரிப்பதற்காக வழிநடத்தப்பட்ட முஸ்லிம் நபர்களில் இருந்த பிரதான நபரின் புகைப்படத்தை குற்றப்பதிவு பிரிவினால் அடையாளம் காணப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் மற்றும் தேடப்படும் சந்தேக நபர்களின் புகைப்படங்களுக்கு இடையிலிருந்து சாட்சி அடையாளம் காட்டியுள்ளார். அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நபர் ISIS கருத்தியலை கொண்டவர் என்பதும் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இதுவரையில் காணாமல் போயுள்ளார் என்பதும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சஹ்ரான் ஹஷீம் உள்ளிட்ட தேசிய தஹீத் ஜமாத் அமைப்பின் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஏதேனும் ஒரு தாக்குதலை நடாத்துவதற்கான திட்டம் காணப்படுவதாக பாணந்துறை பகுதியைச் சேர்ந்து புலனாய்வு தகவல் வழங்குநர் ஒருவர் மூலம் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த புலனாய்வு தகவல்களை ராணுவத்தின் கவசப்படை பிரிவு புலனாய்வு பிரிவு புறக்கணித்தன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்பதும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடரானது ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் வழிநடாத்தலின் கீழ் இடம்பெற்ற ஒன்று என்றும், அந்த புலனாய்வு தகவல் வழங்குநரால் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த தகவல் வழங்குநர் சட்ட ரீதியிலான முறையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்பதும் விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் விடுவிக்கப்பட்ட பின்னர் துவான் சுரேஷ் சலே என்பவர் அந்த புலனாய்வு தகவல் வழங்குநரை கொழும்பு கலதாரி ஹோட்டலுக்கு வரவழைத்து அவரை சந்தித்து கலந்துரையாடி பின்னர் அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அசாத் மௌலானா என்பவரால் பிரித்தானியாவின் சேனல் போன் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி, துவான் சுரேஷ் சலே என்பவரால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடரை நடத்துவதற்கு தேவையான பின்னணி திட்டமிட்ட முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: சுரேஷ் சலே மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அவை.
5: முன்கூட்டியே முழுமையான அறுதலுடன் சதி செய்துள்ளார் என்பதும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ அத்தாக்குதல் தொடர்பான அதி உணர்திறன்மிக்க மற்றும் சர்ச்சைக்குரிய உண்மைகள் வெளிவருவதை தடுப்பது நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும், அதன் மூலம் துவான் சுரேஷ் சலே என்ற சந்தேக நபர் 1979 நாற்பத்தி 8 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 2.3, 2.1A, 2.1A, 5.1 மற்றும் 5.2 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றங்களை புரிந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து உடந்தையாக இருந்துள்ளதோடு, அந்த கொடூரமான செயற்பாடுகளை செய்த நபர்கள் குழுக்கள் அல்லது தரப்பினர் வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும் தற்போது வரை கிடைத்துள்ள தகவல்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: பயங்கரவாத சந்தேக நபரான சலி கைது செய்யப்பட்ட முறை சரியானதா?
5: சந்தேக நபரை அவர் வசிக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்களுக்கு காண்பித்து கைது செய்வதற்கான காரணங்களை விளக்கி கைது செய்யப்பட்ட நபர் ஒருவருக்கு வழங்கப்படும் ஆவணத்தை சந்தேக நபரின் மனைவியிடம் வழங்குவதற்கு விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை மற்றும் தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்யப்படுகின்றமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்வதற்காக 1979 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மனுத்தியாளர் தடுப்பு கால உத்தரவு பெறப்பட்டதுடன், அதன் பின்னர் அந்த சட்டத்தின் 9.1 பிரிவின் சட்ட விதிமுறைகளுக்கு இணங்க 90 நாட்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்வதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு கால உத்தரவின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றமை குறித்து B 35/82/2024 என்ற வழக்கிழக்கத்தின் கீழ் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன், அந்த வழக்கின் 3rd சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டு வழக்கின் விசாரணை தேதிகளில் தடுப்பு காவலில் இருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றார். தடுப்பு காவல் உத்தரவின்படி சந்தேக நபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றமை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன், இது தொடர்பிலாக சந்தேக நபரின் நெருங்கிய உறவர்களுக்கும் குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. சந்தேக நபருக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, ஒவ்வொரு புதன்கிழமையும் தனது சட்டத்தரணியை சந்தித்து தேவையான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் தாய் உள்ளிட்ட நெருங்கிய உறவுகளோடு தொலைபேசியில் உரையாடி கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சந்தேக நபர் தனது நெருங்கிய உறவுகளை சந்திப்பதற்கும் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவு, ஆடைகள், இதர பானங்கள் மற்றும் ஃபிஷ் ஆயில் போன்றவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: பயங்கரவாத சந்தேக நபரான சலி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா?
5: கோட்டை நீதவான் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்து சிறை கூடத்தில் இருந்த துவான் சுரேஷ் சலே என்ற சந்தேக நபரை நேரில் பார்வையிட்டுள்ளார். நீதவான் அவர்கள் சந்தேக நபரை சிறை கூடத்தில் பார்வையிட்ட சந்தர்ப்பத்தில் தனக்கு மனிதநேயமற்ற முறை நடத்தப்படுவதாகவோ அல்லது சித்திரவதைகள் செய்யப்படுவதாகவோ அவர் எந்த ஒரு அறிவித்தலையும் செய்யவில்லை. தற்போது பலர் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆனால் நீதவான் நேரில் சென்று அவரிடம் விசாரித்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் அத்தகைய எந்த ஒரு முறைப்பாட்டையும் செய்யவில்லை. விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக எந்த எந்தவொரு முறைப்பாடும் நீதிமன்றமோ அல்லது வேறு அதிகாரிடமோ சமர்ப்பிக்கப்படவில்லை. கௌரவ நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க கொழும்பு சட்டவைத்திய அதிகாரி அலுவலகத்தில் பிரதான சட்டவைத்திய அதிகாரி ஸ்ரீயாந்த அமர்ரத்னவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை விசேட வைத்திய நிபுணர்களிடம் ஆஜர்படுத்தி தேவையான சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை தோல் நோய் விசேட வைத்திய ஜானக அகரவீட்டவிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது தொடை இடுக்கு பகுதியில் காணப்பட்ட ஒரு தோல் நோய் நிலைக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் எச் எம் பி ஹேரத்திடம் சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் சந்தேக நபரை பரிசோதித்து தேவையான ஊட்டச்சத்து சேர்க்கைகள் மற்றும் விட்டமின் வகைகளை வழங்கியுள்ளார். தற்போது அந்த சந்தேக நபர் அந்த ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி வருகின்றார். சில ஆய்வுகூட பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வுகூட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக கொழும்பு 8 டெனிஸ்டர் டி சில்வா மாவட்டத்தில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு அந்த மாதிரிகளை பரிசோதிப்பதற்காக தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலை நரம்பியல் விசேட வைத்திய நிபுணர் காமினி பத்ரனிடம் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த சந்தேக நபருக்கு MRI பரிசோதனை செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டதன் அடிப்படையில் 5 மார்ச் 26 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் MRI பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த MRI பரிசோதனை அறிக்கையுடன் சந்தேக நபர் மீண்டும் விசேட வைத்திய நிபுணர் காமினி பத்ரனிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தேசிய கண் வைத்தியசாலையின் விசேட கண் வைத்திய நிபுணர் KR தயாவங்ச முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் கைது செய்யப்படும் பொழுது காதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த கோளாறுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்தியரிடம் அனுப்பி தேவையான சிகிச்சைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அவரது சேர்க்கை பல்லொன்று கலண்டிருந்தது. அதன் காரணமாக பல் வைத்தியர் ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அந்த பல்லை சரியாக பொருத்துவதற்கு தேவையான வசதிகள் செய்து
6: கொடுக்கப்பட்டுள்ளன.
1: பயங்கரவாத சந்தேக நபரான சுரேஷ் சாலை உணவை உட்கொள்ள மறுத்தாரா?
6: கோட்டாபய ராஜபக்ஷ மகாத்மாட்ட
5: கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் பின்னர் துவான் சுரேஷ் சலே என்ற சந்தேக நபர் அதுவரை தான் நடந்து கொண்ட முறைமையை முற்றிலும் மாற்றிக்கொண்டு விசாரணைகளுக்கு முழுமையாக பாதகம் ஏற்படும் வகையிலும் விசாரணைகளுக்கு தடையாகவும் விசாரணையை முன்னோக்கு கொண்டு செல்வதற்கு இடையூறாகவும் செயற்பட்டு 6 மாதம் 5 தேதி இரவு முதல் உணவு தயாரிப்பு உண்ணாவிரத்தை ஆரம்பித்துள்ளார். திட்டமிட்ட முறையில் உணவை உட்கொள்ள மறுத்து செயற்பட்டதன் காரணமாக போலீஸ் வைத்தியசாலையின் மருத்துவ பணிப்பாளர் தினுக்கு செனவினத்தின மற்றும் டாக்டர் சந்திர நுவன் ஆகிய வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டு சந்தேக நபரின் சுகாதார நிலைமை பரிசோதிக்கப்பட்டது. அதன்போது சந்தேக நபரின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்துள்ளதை மருத்துவர் உறுதிப்படுத்தியமையினால் முழுமையான பாதுகாப்புடன் 6 மாதம் 7 தேதி உடனடியாக சந்தேக நபர் தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஆரம்பகட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதன் பின்னர் 14 வார்டுக்கு மாற்றப்பட்டு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் பின்னர் 8 தேதி முதல் இதுவரையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை 42 வார்டு அனுமதிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். அப்பல் ரக நவீன கையடக்க தொலைபேசியின் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அந்த கையடக்க தொலைபேசியை அணுகுவதற்கான கடவுச் சொல்லையோ அல்லது சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நாளில் அவரது வீட்டை சோதனை செய்து கைப்பற்றப்பட்ட லேப்டாப் கணினியின் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய அதற்கான கடவுச் சொல்லையோ இதுவரை சந்தேக நபர் விசாரணைகளுக்கு வழங்கவில்லை. அதன்படி சந்தேக நபர் விசாரணைகளுக்கு எந்த ஒரு வகையிலும் ஒத்துழைக்காமல் உண்மைகளை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் தற்போது வரை கிடைத்துள்ள அனைத்து சாட்சிகள் அறிவியல் ரீதியிலான மற்றும் ஏனைய தொலைபேசி சான்றுகள் ஊடாக நான் குறிப்பிட்ட இந்த விடயத்துடன் அவர் தொடர்புடையர் என்பதும் இந்த சதித்திட்டத்துக்கு முன்னதாக அவர் முன்கூட்டியே முழுமையான அறிவுடன் செயற்பட்ட முறையும் அறிவியல் ரீதியான சான்றுகள் மூலம் மிக நன்றாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த விசாரணை முறையாக முன்னோக்கி கொண்டு செல்லப்படும். எந்த ஒரு சாகம் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்துக்காகவோ அல்லது எந்த ஒரு சத்தியாகிரக போராட்டத்துக்காகவோ இந்த விசாரணை நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை.
0: தொடர்ந்து சொல்லிசை கலைஞரான சங்கீதனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அருண்குமாரவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. குறித்த உரையாடல் அமைவாக சங்கீதனுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையால் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்திறனைகள் ஊடாக விடுக்க முடியும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஸ்ரீதரன் அன்பியிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகருக்கும் ஸ்ரீதரன் அன்பிக்கும் இடையில் பாராளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்றும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உரையாடலின் போது ஜனாதிபதி அனுர்வின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியதோடு சங்கீதனின் தாயாருடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் நடைபெற இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்திருக்கிறார். இன்று யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழக காண்பிய ஆற்றுகை கலைப்பீடத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எமது இசைத்துறை பீடமானது 60 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்டது. இங்கு கல்வி கற்ற மாணவர்கள் இலங்கையில் மட்டுமில்லாமல் உலகம் பூராவும் பிறந்து காணப்படுகிறார்கள். அந்த வகையில் இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைக்கல்லாக முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. 12/6/2026 அன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் காலை 9 மணியளவில் எங்களுடைய ஆய்வு மாநாட்டின் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். 13/6/2026 மாலை 4 மணிக்கு எமது பீடம் சார்ந்த கலை நிகழ்வுகளும் நடைபெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கந்தைய கார்த்திகேசன் நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த ஆய்வு மாநாடு நடைபெற இருக்கிறது. இலங்கையின் இளம் தமிழ் ஹிப்ஹாப் பாடகர் கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு கனடாவின் பிராம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் இந்த பிரச்சினையானது 1000 கணக்கான கிலோமீட்டர்கள் தொடர்பில் உள்ள கனடாவில் மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்றில் தொடர்ந்து எதிரொலிப்பையும் எடுத்துக்காட்டியிருக்கிறது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தொழில் ரீதியான சங்கீதன் என அழைக்கப்படும் 24 வயதான தமிழ் இளைஞன் கணேஷ்குமார் சங்கீதன் விடுதலை செய்ய கோரி பிரவுன் இவ்வாரம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். பிரம்டன் மேயர் இந்த சட்டத்தின் என்று வர்ணித்ததோடு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான இலங்கை அதிகாரிகள் இதனை பயன்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு இசையை பகிர்வதற்கும் அவரின் குற்றவாளியாக்குவது பேச்சுரிமையின் அப்பட்டமான மீறலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச அரசியல் சர்ச்சைகள் குறித்து நகராட்சி தலைவர்கள் அரிதாகவே கருத்து தெரிவிப்பதால் பிரவுனின் இந்த தலையீடு குறிப்பிடத்தக்கதாகும். இருப்பினும் கனடாவின் மிகப்பெரிய தமிழ் சமூகங்களில் ஒன்று பிரெம்டனில் வசிப்பதால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமிழர்களை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து மேயர் நீண்ட காலமாக வெளிப்படையாக குரல் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவின் மிக நீண்டகாலம் பதவி வகித்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகம் இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியில் இந்திய குடியரசு வரலாற்றில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட மிக நீண்டகாலம் சபையாற்றிய பிரதமர் என்ற பெருமையை பெற்றமைக்காக இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக எமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மைல்கல்லானது உங்களது பதவிக்காலம் பற்றிய ஒரு அறிக்கை மட்டுமல்லாமல் உலகின் பெரிய ஜனநாயக நாட்டின் மக்கள் உங்களது தலைமையில் மீது மீண்டும் மீண்டும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மிக சிறப்பாக பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா போன்ற பிறந்த பன்முகத்தன்மை மற்றும் பரவலான ஜனநாயக கட்டமைப்பு ஒரு நாட்டில் அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக மக்கள் ஆணையை வெல்ல முடிவது குறிப்பிடத்தக்க சாதனையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்த 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் பொது போக்குவரத்து பிரதியமைச்சின் தனிச் செயலாளருக்கும் இடையே நடந்த கலந்துரையாடலின் போது இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு அடுத்த 48 மணி நேரத்துக்குள் ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சாலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பது தொடர்பில் அதனை விசாரிப்பதற்கு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது.
1: இதேவேளை சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என்பது குறித்து பரிசோதிப்பதற்காக 5 நிபுணத்துவ சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் நிபுணத்துவ மனநல வைத்திய அதிகாரிகளை கொண்ட விசேட வைத்தியக்குழு ஒன்றை கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பெயரிட்டது. சந்தேக நபரான சுரேஷ் சலேவை ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னர் இப்பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதவான் இந்த மருத்துவ பரிசோதனையை கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கட்டளையிட்டார். சந்தேக நபர் தொடர்பாக இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை ஒரு முழுமையான மருத்துவ அறிக்கை அல்ல என்பதால் அந்த மருத்துவ அறிக்கைக்கு அமைய சந்தேக நபர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பதை தீர்மானிக்க முடியாது எனவும் நீதவான் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
7: முன்னாள் நீதவான் 2026 ஏப்ரல் 22ஆம் தேதி கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியூடாக விசேட வைத்திய குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் முந்தைய வழக்கு தவணையின் போது சந்தேக நபருக்காக விடயங்களை முன்வைக்கையில் 2022ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்டத்தின் 9(3)(3) பிரிவின்படி முன்னாள் நீதவான் சந்தேக நபர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் என்ற முடிவின் அடிப்படையில் விசேட வைத்திய குழுவிடம் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் முன்னாள் நீதவானின் உத்தரவை ஆய்வு செய்யும் போது நீதவான் அந்த அடிப்படையில் சந்தேக நபரை விசேட வைத்திய குழுவிடம் பரிந்துரைக்கவில்லை என்பது தெளிவாகின்றது.
1: இதற்கமைய கராம்பட்டிய போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் துசித்த மெண்டிஸ் தலைமையில் கண்டி தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் சித்தாஹாரி அபயநாயக்க, தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய அதிகாரி தசந்தி அக்னிமன, விசேட வைத்திய அதிகாரி துளைக்க அமரசிங்கவாஸ், விசேட வைத்திய அதிகாரி வஜ்ர தர்மவர்தன ஆகிய வைத்திய அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை சலைவை பரிசோதிப்பதற்காக நீதவான் பெயரிட்டார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படுவதாக கூறி விமல் வீரவங்ச, உதய கம்மன் பில, டிரானலஸ், சரத் வீரசேகர, அனுராதா யஹம்பத், ஜயந்த சமரவீர, சஞ்சீவ எதிரிமான், மதுபாஷன பிரபாத், சாணக்க பண்டார் ஆகியோரை பெயரிட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர பலாங்குட கசப்ப தேரர் மற்றும் பெங்கமுவை நாலக்க தேரர் ஆகியோரின்

தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் கரணி அமரசூரிய, கடந்த ஒன்றரை வருட காலத்திற்குள் தற்போதைய அரசாங்கம் இரண்டு முக்கிய தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதை நினைவு கூர்ந்திருக்கிறார். தேர்தல்களை எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சில சட்ட பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் இதுகுறித்து ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் எப்பொழுதும் சட்டப்பூர்வமாக ஜனநாயக ரீதியாக மட்டுமே செயல்படுவோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகம் என்ற பெயரை எமக்கு தேவையானவாறு மாற்றி லாபம் ஈட்ட நாம் முயலவில்லை எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். செய்ததாக கூறும் திட்டங்கள் அனைத்தும் அவ்வாறு வெற்றிகரமாக அமைந்திருந்தால் கடந்த இரண்டு தேர்தல்களில் மக்கள் ஏன் இவ்வளவு சிஸ்டத்தை தோற்கடித்தார்கள்? அவர்கள் செய்தவற்றில் தோல்வியை மக்கள் உணர்ந்ததாலே எங்களது புதிய சிஸ்டத்தை மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் எனவும் மக்களின் தீர்ப்பின் மூலமே இதற்கான பதில் கிடைத்துவிட்டது எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் தொடர்பான சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கும் இடையில் இன்று சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சுஜீவ சேனசிங்கவே சபையை விட்டு வெளியேறுவதற்கு சபாநாயகர் எச்சரித்ததால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பிரதமரின் துணை கேள்வி எழுப்ப முற்பட்ட போது இந்த மோதல் வெடித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி பிரதமரின் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதிலளிக்கப்பட்டதன் பின்னர் மற்றொரு உறுப்பினர் அனுமதியுடன் மேலதிக துணை கேள்விகளை எழுப்ப முடியும் என ஆங்கிலத்தில் வாசித்து சபாநாயகரிடம் வாதிட்டிருக்கிறார். எனினும் மாதத்த சபாநாயகர் இரண்டு கேள்விகள் மட்டுமே கேட்க முடியும் என திட்டவட்டமாகவும் கூறியிருக்கிறார். பத்து கேள்விகள் வரை கேட்க முடியும் என நினைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆட வேண்டாம் அமர்கள் என சுஜீவ எம்பிஏ சபாநாயகரும் சாடியிருக்கிறார். நீங்கள் இந்த சபைக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்தால் உங்களை நான் சபையை விட்டு வெளியேற்றுவேன் எனவும் இரண்டு கேள்விகள் மட்டுமே கேட்க முடியும் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தவறினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தலைவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஜி ஆர் ஜெயவர்தனின் அடக்குமுறை பாதையில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக் பயணிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். அங்கு மேலும் உரையாற்றிய அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக நாட்டில் மீண்டும் ஒரு கொடூர சூழல் உருவாக துவங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வாரம் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து கிளிநொச்சி உதயநகர் கிழக்கைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீசன் என்ற இளம் பாடகர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை தமிழ் தேசிய எழுதிய பாடல்களை பாடி எழுதியர்களிடையே அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த பாடகர் சங்கீதன் இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டமைக்கு சிறையில் அடைக்கப்பட்டமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அதன் பொதுச் செயலாளர் அமைச்சர் வெண்ணியரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தின் நம்பிக்குரிய பாடகரான சங்கீதன் தனது பாடல் மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைத்து வருகிறார். முள்ளிவாய்க்கால் மண்ணில் தியாகத்தில் இருந்து உதித்த உணர்வலைகள் அடையாளமாக விளங்கும் இவரை சிங்கள பேரினவாத அரசு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. இது கடும் கண்டனத்துக்குரிய அரசு பயங்கரவாத செயலாகும் எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் வெறும் பாடல் பாடியதற்காக யாரும் கைது செய்யப்படவில்லை. விடுதலை புலிகள் அதாவது எல்டிடிஇ அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகள் சமூக ஊடகங்களின் ஊடாக பகிர்ந்த காரணத்தில் கிளிநொச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை திட்டம் அமுலில் இருக்கிறது. எனினும் இந்த இளைஞருக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடியவர் பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை செய்வோம் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் நிறைவடையும் கட்டத்தில் இருக்கின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேடையில் பாடல் பாடியதற்காகவே தமிழறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது முற்றிலும் தவறான கருத்தாகும். அந்த இளைஞர் மேடையில் பாடல் பாடியதற்காக கைது செய்யப்படவில்லை. குறித்த பாடலை பாடி அனைத்து அதனை விடுதலை புலிகள் அமைப்பை

0: சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் இன்று சபை முதல்வரும் அமைச்சருமான பாராளுமன்றத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்.
1: ஹிட்லர் என்ன செய்தார்? இதற்கு தீ வைத்தார், அதற்கு தீ வைத்தார் என கூறி டச் கம்யூனிஸ்ட் ஒருவரை பிடித்தார். கைது செய்துவிட்டு கம்யூனிஸ்ட் புரட்சி உருவாக போகிறது என தெரிவித்தார். அதற்கு பின்னர் 24 மணித்தியாலங்களுக்குள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து ராய்ஸ்டாக் தீயணைப்பு கட்டளை என்ற ஒரு அவசரகால கட்டளையில் கையெழுத்து வாங்கினார். அவ்வாறு செய்துவிட்டு அடிப்படை சிவில் சுதந்திரங்களை ரத்து செய்தார். எதிர்கட்சி ஊடகங்களை தடை செய்தார் மற்றும் அரசியல் எதிரிகளை பெருமளவில் கைது செய்ய அனுமதித்தார். அதன் பின்னர் இது முழுமையாக ஹிட்லரினால் செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பது நிரூபணமானது. அது மிகவும் பிரபல்யமான ஒரு விடயம். தீ விபத்துக்கு பின்னர் எடுத்துக்கொண்டால் மிக அண்மைக்கால உதாரணம். அது ஏறத்தாழ 100 வருடங்கள் பழமையானது. மெட்ரிட் ரயில் குண்டுவெடிப்பு. ஸ்பெயினில் பாஸ்க் அமைப்பினருடன் ஒரு பிரச்சனை இருப்பது நீங்கள் அறிந்ததே. அதன் பிரகாரம் 2004 ஆண்டு தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக சரியாக இங்கு நடந்தது போன்று சில நாட்களுக்கு முன்னதாக மெட்ரிட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் குண்டுகள் வெடித்தன. 2004 ஆண்டு மார்ச் மாதம் 11 திகதி 193 பேர் உயிரிழந்தனர். உயிர் ஞாயிறு தாக்குதலை விட 100 பேர் வரை குறைவாகும். அப்போது அதை ஏன் செய்தார்கள் என்றால், அப்போது ஆட்சியில் இருந்தது ஒரு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம், பார்ட்டிடோ பொபுலர் என அழைக்கப்பட்டது. அவர்கள் இதனை பயன்படுத்தி தேர்தலை பாரிய அளவில் வெற்றி பெறலாம் என எண்ணியிருந்தார்கள். இது முஸ்லிம் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையது என அவர்கள் கூறியிருந்தனர். பின்னர் அது அவர்களுக்கு எதிராக அமைந்தது. இது கண்டுபிடிக்கப்பட்டது. அரசாங்கம்

நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். அதனால் இங்கு ஒரு தெளிவான பிரச்சனை காணப்படுகிறது என நாம் கூற விரும்புகிறோம். இந்த கொலையாளிகளும் உளவு பார்த்த கூட்டமுமே இன்று இந்த மனித கொலைக்காக முன்னின்று ஒரு பெரிய கருத்தியலை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.

0: தொடர்ந்து கோடபய ராஜபக்சே உள்ளிட்ட இரு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னர் இறைச்சல் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் நளின் ஜெயதிச அறிவித்திருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகள் தடையின்றி நடத்தி முடிப்பதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலா டி சில்வா இளைஞர் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2019 ஆண்டில் தென்மாகாண சபையின் 16.5 பில்லியன் ரூபாய் மாகாண சபை உறுப்பினர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தென்மாகாணத்தில் பொது தன்னார்வ சங்கங்களுக்கு தான் நாற்காலிகளை வழங்குவதற்காக முறையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கு அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டமைக்காகவும் அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீட்டு அலுவலகங்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைக்க செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியமைக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மேட்டமோர் வழக்கை ஜூலை மாதம் 16 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கம்புலி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிரதிவாதிகளான ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் டேசி போரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணையை எதிர்வரும் 19 வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சிசிடிவி மற்றும் தொலைபேசி பதிவுகள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் செவ்வாய்க்கிழமை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கு புள்ளி குறைப்பு முறைமையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்த உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்னாயக்க தெரிவித்திருக்கிறார். வீதிகளில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்ட அமலாக்கம் அவசியம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் கடந்த வருடத்தில் மாத்திரம் வீதி விபத்துகள் காரணமாக 2,750 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் உந்துருளிய ஓட்டுநர்களும் பாதசாரிகளுமே அதிகளவில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சாரதி அனுமதி பத்திரத்திற்கும் புள்ளிகள் வழங்கப்படும். போக்குவரத்து விதிகளை மீறும் போது அந்த புள்ளிகள் குறைக்கப்படும். தொடர்ச்சியான தவறுகளை இழைத்து புள்ளிகளை இழக்கும் சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவினுடைய ஸ்தானிகர் மத்யு டாக்வெத் இன்று கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்.
1: சுற்றுலா முதலீடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.
2: இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மத்யு டக்வர்த் உள்ளிட்ட குழுவினர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை இன்று காலை சந்தித்தனர். இதன் போது கிழக்கு மாகாண அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டனர்.
3: ஆஸ்திரேலிய தூதுவர் இந்நாட்களில் கிழக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். சமுத்திர பாதுகாப்பு தொடர்பிலான வேலை திட்டத்திற்கு முன்னுரிமை அளிப்பது தொடர்பில் கலந்துரையாடினோம். திருகோணமலையை தொடர்ந்து மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடினோம். அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசினால் வழங்கப்படும் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடினோம். கிழக்கு மாகாண சுற்றுலா, விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் விருத்தி செய்வது தொடர்பில் கலந்துரையாடினோம். ஆஸ்திரேலிய மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பினை மேலும் சிறப்பாக முன்னெடுப்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம்.
4: ஆளுநரை சந்தித்தது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இங்கு காணப்படும் அபிவிருத்தி பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவும் கிழக்கு மாகாணமும் இணைந்து முன்னெடுக்க உள்ள விடயங்கள் பல்வேறு துறைகள் தொடர்பில் நாம் பரந்த அளவிலான கலந்துரையாடலை மேற்கொண்டோம். தற்போது எங்களிடம் ஆபரேஷன் டிசிரிலா என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான கடற்சார் பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு ஒத்துழைப்பு நடவடிக்கையாகும். இதில் எமது பாதுகாப்பு பிரிவினர், எல்லை போலீசார், பாதுகாப்பு துறை மற்றும் கடற்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் பல்வேறு முகவர் அமைப்புகள் உள்ளடங்கியுள்ளன. ஆளுநரும் நானும் இங்குள்ள சில வறட்சி பிரச்சனைகள் தொடர்பில், குறிப்பாக நிலம் சார்ந்த விடயங்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி முதலீடுகளை எவ்வாறு மேலும் ஊக்குவிப்பது மற்றும் இதமாக

0: மாகாணத்தின் பொருளாதார எதிர்காலத்தை வளர்க்க உதவும் இதர விடயங்கள் குறித்து மிகவும் பரந்த மற்றும் ஆழமானதொரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம்.
1: புகலிடம் கோரி சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் பயணம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நோக்கில் கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்று வாழைச்சேனையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டுக்கிழப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரி மைதானத்தில் இந்த சிநேகபூர்வ கிரிக்கெட் சுற்று போட்டி இன்று மாலை நடைபெற்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகள் மெத்யூ டக்வர்த்தும் சிநேகபூர்வ போட்டியில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகள் ஆலயம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கிரிக்கெட் போட்டியில் 4 அணிகள் பங்கேற்றன. ஆஸ்திரேலிய கடற்படையினர், வாழைச்சேனை இளைஞர்கள், இலங்கை கடற்படையின் வீரர்களை உள்ளடக்கிய 4 அணிகள் போட்டியிட்டன. கிரீன், எல்லோ, கிரே, பிங்க் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கிரே அணி வெற்றியீட்டியது.
2: தொடர்ந்து வெள்ளவத்தை பகுதியில் வீடொன்றில் இருந்த நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாயுதர்க்கம் நீண்டு கைகளை பக்கம் மாறியதில் புல்லால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெட்ரிகா வீதியில் உள்ள வீடொன்றிலேயே நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உயிரிழந்த நபர் மற்றும் அவரது வீட்டில் தங்கியிருந்த நண்பர் ஒருவருக்கும் இடையில் இந்த ஏற்பட்ட தகராறு காரணமாக குறித்த நபர் அவரை புல்லால் தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. 65 வயதுடைய வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் 56 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் வெனாத்தவில்லு காரைதீவு பகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதான பயிற்சிகை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரி பயிற்சிகை தோட்டத்தில் நபர் ஒருவர் அடைத்து கொலை செய்யப்பட்டதுடன் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெனாத்தவில்லு போலீசார் தெரிவிக்கிறார்கள். நேற்று அதிகாலை வெளியிடமிருந்த இந்த சம்பவம் குறித்து வெனாத்தவில்லு போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இச்சம்பவத்தில் கல்லடி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்திருக்கிறார். போலீசாரின் முதல்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த இளைஞர் காரைதீவு பகுதியில் உள்ள குறித்த நிறுவனத்தில் முந்திரி தோட்டத்திற்கு பழங்களை சேகரிப்பதற்காக சென்றிருப்பதாகவும் இதன்போது காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த தோட்ட காவலர்களிடம் அவர் சிக்கியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அவர் ஒன்று சேர்ந்து இளைஞரை மிக கொடூரமாக தாக்கியிருப்பதாகவும் அவர்கள் தன்வசம் வைத்திருந்த வாய துப்பாக்கியினால் அந்த இளைஞரை குறிவைத்து சுட்டு கொலை செய்து இருப்பதாக போலீஸ் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. குவைத் வீட்டு பணியாளர் தொழில் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும் ஏதுவாக வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு தொடர்பான புதிய சுற்றறிக்கை ஒன்று அந்த நாட்டின் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இலங்கையின் உள்ளிட்ட 10 அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் மாத்திரம் வீட்டு பணியாளர்களை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டதுடன் மேலும் 27 நாடுகளிடமிருந்து பணியாளர்களை திரட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலையில் நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. வளிமண்டலவியல் துணைக்கிழம் வெளியிருக்கும் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி முதல் 10 மணித்தேரத்துக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. அதன்படி களத்துறை, வாதுவ, மதகம, பேர்வுள, அலுத்கம மற்றும் பயாக்கல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்தின் இறுதியின் காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 27,043 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டிருக்கும் தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தரவுகளின்படி மொத்த வருகை 42% வீதம் பங்களிப்புடன் இந்தியாவில் இருந்து மாத்திரம் 11,116 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்துக்களின் புனித நாளான ஆடி அமாவாசை தினத்தை அரசு பொது உறவினர் நாளாக பிரகடனப்படுத்துமாறு வேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற குழு அறையில் இடம்பெற்ற புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்துக்களின் புனித தினமான ஆடி அமாவாசை அரசு விடுமுறையாக தினமாக பிறகடப்படுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். அந்த விடயம் சமய விவகாரங்கள் தொடர்பான விசேட குழுவில் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொடர இருக்கிறது. இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. விடாதே
4: என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodiguet Tonobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonobre Tolibisilakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: தொடர்வது இந்திய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பிறப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் எங்கும் மின் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவ்வப்போது வீசும் பிறந்த காற்றால் மின்தடை மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் ஏ எம் ஷாஜகான் குறிப்பிடுகிறார். மேற்காசிய நிலவரம் குறித்து குவைத் அரசர் ஷேக் மில் அல் அஹமது அல் ஜபார் அல் சபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடியிருக்கிறார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய கிளிநூர் தொகுதியை அவரை எதிர்த்து போட்டியிட்டு தவைக்க வேட்பாளர் சபையின் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் ஆட்சியாளருமான மு பிரதாப்பிடம் நேற்று புகார் மனு அளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதிகள் கூறியது போல கூட்டுறவு பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஜூன் 22 முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் நிர்வாக அமைப்புக்கு முட்டுக்கட்டை போட எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக விருதுநகர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் ஃபோலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனியவற்றை மைக்ரோகிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருப்பதாக கூறி இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நேபாளம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. இதனால் அங்கு உள்நாட்டு மாம்பழங்களின் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது. இத்தொடர்பாக அந்த நாட்டின் மாதஸ் மாகாண வேளாண்மை கூட்டுறவு நில மேலாண்மை அமைச்சராக தகவல் தொடர்பு அதிகாரி அஜய் கில்வாரி கூறிய போது, மாகாண எல்லை வழியாக இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு அதிக அளவில் மாம்பழங்கள் கொண்டு வரப்படுவதாகவும் இந்திய மாம்பழங்களில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய பொறியியலாளர்கள் சுஜிலா சுரங்கத்தின் இறுதிப் பகுதியை உடைத்திருக்கிறார்கள். இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மலையின் அந்த சுரங்கம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீநகர் லேக் லடாக் ஆகிய பகுதிகளில் அந்த சுரங்கம் இணைக்கின்றது. ஆண்டு முழுவதும் அந்த பகுதியில் வர்த்தகம் பொருள் விநியோகமும் தொடர அது வழிவகுக்கும். குளிர்காலத்தின் போது கடுமையான பனி பெய்தால் அந்த நகரங்களுக்கு இடையிலான சாலை தடைப்பட்டுவிடும். அந்த சாலைகளை பனிப்புழுவின் ட்ரக்கின் உயரத்தை கடந்து விடும் எனவும் அது வரும் சுரங்கம் அல்ல உயிர்நாடு எனவும் இந்திய சாலைக்கான அமைச்சர் நிதின் கட்காரி குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை போலீசார் சுட்டுக் கொண்ட விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று இந்தியா சார்பில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காவல் நிலை வன்முறை தொடர்பான பாகிஸ்தான் மனித உரிமைகள் ஆணையம் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த வலியுறுத்தலை இந்தியா முன்வைத்திருக்கிறது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு June 11 to 19 வரை பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கிறார். இயக்குநர் ரமியம் பாரதிராஜா இன்று காலமாக இருக்கிறார். அவருக்கு 84 வயது. 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் திரை உலகுக்கு அறிமுகமாகி இருக்கின்றார். சிகப்பு ரோஜா, கிழக்கு சிமையிலே, கடலூர் கவிதைகள் போன்ற எண்ணற்ற படைப்புகள் மக்களை வலுவாக கவிந்திருக்கின்றன. முதல் மரியாதை கருத்தமா உள்ளிட்ட 6 உன்னத காவியங்களுக்கு அவர் தேசிய விருது பெற்றிருக்கிறார். அவரது தியாகிக்கு படம் 2020 வெளிவந்த மீண்டும் ஒரு மரியாதை. எழுத்து இயக்கத்துடன் அவரது திரைப்பயணம் நின்றுவிடவில்லை. பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருச்சி சிதம்பரம் உள்ளிட்ட படங்களிலும் அவருக்குள் ஒளிந்திருந்த நடிகர் மிளிந்தமை என்பதனையும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்பொழுது அவரது படைப்புகளை அடக்கிக் கொண்டே போகலாம். எனினும் பாரத ராஜா என்றால் பலருக்கும் நினைவு வருவது அவரது கம்பீரமான குரல். என் இனிய தமிழ்

0: மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகின்றேன் என்ற வசீகர வசனம் இன்றும் ரசிகர்கள் மனதில் ஒலிக்கும். அவரது மறைவுக்கு திரைப்படங்கள் இலங்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபடி இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் என்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 குறைந்து ரூபாய் 110400 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 400 குறைந்து ரூபாய் 13800 விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகம் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 260 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்மொழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர இருக்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: தொடர்வது உலக செய்திகள். சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா மற்றும் பைடு பிஒய்டி ஆகியவற்றை சீன ராணுவத்துக்கு துணை போகும் நிறுவனங்கள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. மின் வணிக நிறுவனமான அலிபாபா, தேடுதள நிறுவனமான பைடு மற்றும் மின் வாகன நிறுவனமான பிஒய்டி ஆகியவை இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பெய்ஜிங்கில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிறகு புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை அமெரிக்கா தற்காப்பு அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் அதிபர் ஷி வாஷிங்டனுக்கு வர வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தற்போது வெளியாக இருக்கின்ற பட்டியலால் அமெரிக்க சீன உறவில் புதிய விரிசல் ஏற்படும் என்று அச்சம் நிலவி வருகிறது. லெபனானின் டயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இறந்துடன் எண்ணிக்கை 11 உயர்ந்திருக்கிறது. 2 பெண்கள் உட்பட 9 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலும் ஈரானும் நேற்று முன்தினம் சண்டையை தற்காலிகமாக நிறுத்தின. லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, மறுநாள் இஸ்ரேல் மீண்டும் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் மறுநாளே இஸ்ரேல் லெபனானை தாக்கியிருக்கிறது. டயர் நகரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி குடியிருப்பாளர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்து சில மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் அந்த பகுதியை கடுமையாக தாக்கியிருக்கிறது. அமெரிக்க படைகளில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அமெரிக்க ராணுவத்தினுடைய அப்பாச்சி ரக கேலிகூட்டரை ஈரான் சுட்டு வீழ்ச்சியதாக அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதிக்கு மேலே அது சென்று கொண்டிருந்த போது கேலிகூட்டரில் இருந்த 2 விமானிகளுக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் 2 மணி நேரத்தில் மீட்கப்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது.
1: ஈரானுக்கு எதிராக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுத்த நிலையில் தனது தொடர் தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரைவழி கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் ரேடார் தளங்களை குறிவைத்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. திங்களன்று அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதற்கான பதிலடி இது என அமெரிக்கா விவரித்துள்ளது. அமெரிக்க கடல் ட்ரோன் மூலம் மீட்கப்பட்ட அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 2 அமெரிக்க விமானிகளின் உடல்நிலை சீராக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதற்கு அமெரிக்கா எதிர்வினையாற்ற வேண்டியிருந்தது என்று நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். ஈரானின் ராணுவம் முற்றிலும் குழப்பமிக்கது என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அவர்கள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டனர். ஓர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் அதிக நேரம் எடுத்துள்ளனர். அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும், ஆனால் இப்போது அவர்கள் அதற்கான விலை கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ஈரானிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதல்களை கொடூரமானது என்று தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இந்த காட்சிகள் காட்டுகின்றன. 2 மாதங்களுக்கு முன்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதிலிருந்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்களின் மிக தீவிரமான விரிவாக்கம் இது என்று மத்திய கிழக்கில் உள்ள பிபிசி செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் குறித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, போர்க்களத்தில் தோல்விகள்

0: வரம்புக்குள் வைக்கப்பட்டதுமாக உள்ளது. அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க நலன்களை தாக்கும் திறன் தங்களுக்கு உள்ளது என்பதை சொல்லும் செய்தியை அனுப்ப அந்நாடு முயற்சிக்கிறது. ஈரான் தனது பலத்தை காட்டுவதற்காகவும் அமெரிக்கா இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்குவதை தடுப்பதற்காகவும் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தி எச்சரிக்கை விடுத்து வருகிறது. போர் மீண்டும் தொடங்கினால் புதிய உத்திகள் மூலம் அதை இந்த பிராந்தியத்தையும் தாண்டி தீவிரப்படுத்துவோம் என ஈரானிய தளபதிகள் எச்சரித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அமெரிக்காவுடனான ஈரானின் ராஜ ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
1: மோதல் நடைபெற்று வருவதால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் சாத்தியமா என்ற சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்துகிறது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜெரமி போவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
2: வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் ஒரு நிரந்தர நெருக்கடிக்கு அது வழிவகுக்கும். இதனால் அவ்வப்போது பெரிய மோதல்களும் ஏற்படக்கூடும். ஆகவே இது எதிர்காலத்துக்கான முன்னோட்டமாக இருக்கலாம். மறுபுறம் ஒரு போரை தொடங்குவது எளிது, ஆனால் அதை ஒரு தீர்க்கமான வெற்றியோடு முடிப்பது மிக கடினம் என்ற ஒரு பழைய பாடத்தை ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் கற்று வருகின்றனர்.
1: லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள சிடோன் நகரின் மையப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் வான்படி தாக்குதல் நடத்தியுள்ளதாக லெபனானிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் இரு தரப்பினரின் வீரர்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தாம் ஒரு குழுவினரை அனுப்ப உள்ளதாக ஐநாவின் மனித உரிமைகளுக்கான ஆணையர் வோல்கர் டக் கூறினார்.
3: தொடர்ந்து இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீன கைதிகள் தொடர்ச்சியாக பாலியல் வற்புறவு மற்றும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி ஊட்டும் புதிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முகாம்களில் காவலர்களின் கட்டளைக்கு பணியும் மோப்பு நாய்களை பயன்படுத்தி இந்த கொடூரங்கள் நிகழ்த்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பெயர்களுக்கு பதிலாக எண்கள், மறுத்தால் தாக்குதல். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் கைதி ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கைகளில் பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக எண்கள் வழங்கப்படுவதாகவும் கைதிகள் தங்களை எண்ணும் அந்த எண்களை கொண்டே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வற்புறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அழைக்க மறுக்கும் கைதிகள் மீது சிறை காவலர்கள் கொடூரமான தாக்குதல்கள், பாலியல் வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கைதிகள் கை கால்கள் விலங்கிடப்பட்ட நிலையில் குப்புறப்படுக்க வைக்கப்படுவதாகவும் அதன் பின்னர் அவர்கள் உடல்கள் மீது மூப்பு நாய்கள் ஏறி நடக்க விடுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண் அதிகாரிகளின் அத்துமுறைகளும் காணொலி பதிவுகளும் வெளியாகி இருப்பதாகவும் காசாவை சேர்ந்த ஒரு தொழிலாளி தனக்கு நேர்ந்த இதேபோன்ற கொடுமையும் சித்திரவதையும் விவரித்திருக்கிறார். காவல்படை நாய்களின் உதவியுடன் அவர் பாலியல் வற்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதோடு பெண் அதிகாரிகளாலும் செயற்கை பொருட்களை கொண்டும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இதுகுறித்து பேசுகையில் அவர்கள் எனது கைகளை பின்புறமாக கட்டி இடுப்பு விலங்குகள் பூட்டியதாகவும் பின்னர் கால்களில் இருந்த விலங்குகளை அவிழ்த்து மேலும் சில விலங்குகளை போட்டதாகவும் அதன் பிறகு எனது ஆடைகளை முழுமையாக அகற்றி அந்த தொழிலாளி தரையில் அமுக்கி பிடிக்கப்பட்டு அவரது முதுகு மற்றும் கழுத்த பகுதியில் பூட் கார்களால் மிதித்து துன்புறுத்தப்பட்ட போது சுற்றியிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் அதனை கைதட்டி மகிழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்டிக் கடற்பகுதியில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்ய கடற்படையும் அங்கு போர் பயிற்சியை துவங்கியிருக்கிறது. ஜூன் 4-20 வரை நடைபெறும் நேட்டோவின் இந்த ஆண்டுக்கான மிகப்பெரிய குடுப்பயிற்சியில் 15 நாடுகளைச் சேர்ந்த 20 போர்க்கப்பல்கள் சுமார் 6,000 ராணுவ வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்நிலையில் நேட்டோ அமைப்பில் உள்ள லித்துவேனியா, போலந்து நாடுகளிடையே அமைந்திருக்கின்ற ரஷ்யாவின் கலினின் கிராக் தீபகற்ப பகுதியில் கடந்த 2 நாட்களாக இந்த ஒத்திகை நடைபெற்றிருக்கிறது. ரஷ்யாவின் பால்டிக் கடற்படை தலைமையகமாக கருதப்படும் இந்த பகுதியில் 10 போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள், சிறிய ஏவுகணை கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவின் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டு அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பல்கேரிய பாதுகாப்பு அமைச்சர் லிமிதார் தெரிவிக்கையில், உக்ரைன் நடிக்கும் போரை போர்க்களத்தில் தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக உறைந்துவிட்டதாகவும் நாம் கண்முன்னே கண்டுகொண்டிருப்பது ஆக்கிரமிப்பதற்கான போர் எனவும் எவ்வளவு ஆயுதம் குவிக்கப்பட்டாலும் அதன் முடிவில் மனிதர்கள் இழப்பை நேரிடும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே உக்ரைனுக்கு அதிக மக்கள் தேவை, அதை விடுத்து அதிக ஆயுதங்கள் தேவையில்லை எனவும் உக்ரைன் ராணுவத்துக்கு போதுமான அளவு ஆயுதங்கள் இருப்பதாகவும் எனவே நாங்கள் உக்ரைனிய ராணுவத்துக்கு அதிக ஆயுதங்களை வழங்குவதை ஊக்குவிக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் சினாவட் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சென்ற வாரம் அரசு மன்னிப்பு வழங்கியிருக்கிறது. ஊழல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகிய குற்றங்களுக்கு திரு தக்சினுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் அதில் 8 மாதங்கள் வரை சிறையில் கடத்திருக்கிறார். திரு தக்சினுக்கு வயது 76. வயதையும் உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு நன்னடத்தை பேரில் முன்கூட்டி அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 101 அதிகரித்திருக்கிறது. இந்த நோய் தொற்று கடந்த மாதம் மத்தியிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கு

0: பல வாரங்களுக்கு முன்பே இந்த நோய் பரவலை தொடங்கியதை அடுத்து அதிகாரிகள் தாமதமாக வேதனை கண்டறிந்திருக்கிறார்கள். கொங்கோவின் இடூரி, வட கிவு மற்றும் தென் கிவு ஆகிய மூன்று மாகாணங்களில் தொற்று பரவல் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 35 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 550 உயிரிழப்பு 101 அதிகரித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு தொடங்கப்பட இருக்கின்ற ஆஸ்திரிஸ் 3 திட்டத்தில் பங்கேற்கும் 4 விண்வெளி வீரர்களை நாசா நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது.
1: அடுத்த சில ஆண்டுகளில் நிலவின் மேற்பரப்புக்கு ஒரு குழுவை அனுப்புவதற்கான மற்றொரு முக்கியமான படியாக இந்த பணி இருக்கும். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ரெபேக்கா முரேல் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: நாசாவின் அடுத்த முக்கிய விண்வெளி பயணமான ஆர்டிமிஸ் 3 திட்டத்துக்கான 4 விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நிலவுக்கு செல்ல போவதில்லை, மாறாக நாசாவை மீண்டும் நிலவின் மேற்பரப்புக்கு கொண்டு செல்வதற்கான தொழில்நுட்பத்தை சோதிக்க உள்ளனர். அவர்கள் யார் என்பது இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக நாசாவை சேர்ந்த இயந்திர பொறியாளரான ஆண்ட்ரே டக்லஸ். இவர் இதற்கு முன்பு விண்வெளிக்கு சென்றதில்லை. அடுத்து அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் விமானியும் குடும்ப நல மருத்துவருமான பிராங்க் ரூபியோ. ஐரோப்பிய விண்வெளி முகமையை சேர்ந்த இத்தாலிய விண்வெளி வீரரான லூகா பார்மிட்டானோ இந்த திட்டத்தின் பைலட். நான்காவதாக நாசாவை சேர்ந்த ஆர்டிமிஸ் 3 திட்டத்தின் தலைவர் ராண்டி பிரஸ்னிக்.
3: எனக்கு கிடைத்த இந்த பொறுப்பை கௌரவமாக கருதுகிறேன். அதே நேரம் செய்ய வேண்டிய பணியை நினைத்து பணிபண்போடு இருக்கிறேன், மேலும் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன்.
4: நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை, நமது துறையைச் சேர்ந்த கூட்டாளிகள், சர்வதேச கூட்டாளிகள் ஆகியோரின் கூட்டு முயற்சியானது நம் அனைவரையும் அந்த SLS ராக்கெட்டில் செல்ல வழிவகுக்கும்.
2: உலகையே வியப்பில் ஆழ்த்திய ஆர்டிமிஸ் 2 திட்டத்தை தொடர்ந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆர்டிமிஸ் 2 திட்டத்தில் 4 விண்வெளி வீரர்கள் 10 நாட்கள் பயணித்து நிலவின் பின்பகுதியின் தொலைதூரத்துக்கு சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பினர். ஆர்டிமிஸ் 3 திட்டம் அடுத்த ஆண்டு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ஓரியான் விண்கலத்தில் பயணிக்கும் 4 விண்வெளி வீரர்களும் இந்த திட்டத்தில் பூமிக்கு அருகிலேயே அதன் சுற்றுப்பாதையில் இருப்பார்கள். பின்னர் வணிக ரீதியிலான நிலவின் 2 லேண்டர்களில் ஏதேனும் ஒன்றுடன் அல்லது 2 தங்களது டாக்கிங் எனப்படும் விண்கல இணைப்பை செய்யும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள். அவற்றில் ஒன்று ஈலான் மஸ்கின் SpaceX நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் அமைப்பு, மற்றொன்று இதன் போட்டி நிறுவனமான தொழில்நுட்ப ஜாம்பவான் ஜெஃப் பேசோஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் ப்ளூ மூன் லேண்டர் ஆகும். ஒவ்வொரு லேண்டரும் அந்தந்த நிறுவனங்களின் சொந்த ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதன் ராக்கெட் ஒன்று ஏவுதளத்திலேயே வெடித்த நிலையில் அதை சரி செய்ய பல மாதங்கள் ஆகும். மறுபுறம் SpaceX நிறுவனத்தின் பிரம்மாண்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டும் இன்னும் சோதனை கட்டத்திலேயே இருப்பதால் திட்டமிட்ட கால அட்டவணையை விட தாமதமாகவே இயங்கி வருகிறது. இருப்பினும் தனது லட்சிய காலக்கெடுவை எட்ட முடியும் என்று நாசா கூறுகிறது. நிலவில் ஒரு தளம் அமைக்கும் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் நாசா 2028 மனிதர்களை நிலவில் தரையிறக்க திட்டமிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டிமிஸ் 3 விண்வெளி பயணத்துக்காக விண்வெளி வீரர்கள் உடனடியாக தங்களது பயிற்சியை தொடங்க உள்ளனர்.
0: தொடர்ந்து மரக்கட்டைகளில் மறைக்கப்பட்ட 100 அதிகமான எடை கொண்ட போதைப் பொருட்களை சிலி நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மரக்கட்டைகள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட இருந்த அரசு வழக்கறிஞர் அலுவலகம், கடல்துறை, காவல்துறை மற்றும் சுங்கத்துறை ஆகியவற்றின் கூட்டுப்போ முயற்சியில் போதைப் பொருள் வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மரக்கட்டைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பாலானவை கொக்கைன் மற்றும் கெட்மின் ஆகிய போதைப் பொருட்களாகும். ஐரோப்பிய சந்தையில் போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் $8.3 பில்லியன் இருக்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. நாட்டையே உலுக்கிய நிலநடுக்கம் ஒரு பாட்டியை மட்டும் உலுக்கவில்லை. பிலிப்பீன்ஸில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தம் பேரப்பிள்ளைகளை துணிச்சலன் ஒரு பாட்டி காப்பாற்றியிருக்கிறார். வீடு முழுவதும் பலமாக அசைந்து கொண்டிருந்தது. அப்போது பேரனை பத்திரமாக தூக்கி பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடியிருக்கிறார். அந்த சம்பவம் வீட்டின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. சமூக ஊடகங்களில் அது இப்பொழுது வைரலாகி இருக்கிறது. கனொலியை பார்க்கவே பயமாக இருப்பதாக இணைய வாசிகள் சிலர் பதிவிட்டிருக்கிறார்கள். பாட்டியும் பேரனும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டுவதாகவும் சிலர் பகிர்ந்திருக்கிறார்கள். ஜப்பானில் ஓடித்திருந்து கொண்டிருந்த கரடி அகப்பட்டிருக்கிறது. வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகரமன்ற அதிகாரிகள் இணைந்து அதனை பிடித்திருக்கிறார்கள். தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே இருக்கும் உச்சுநோமியா நகரில் அது பிடிபட்டிருக்கிறது. அதுக்கு பயந்து அங்கிருந்து 94 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. கடை தொகுதி, பல்கலைக்கழகம், விற்பனை சந்தையில் என பல அங்கு காணப்பட்டு அவையும் மூடப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கதாகும். ஜோகூரில் 12வது மாடியில் உள்ள வீட்டிலிருந்து பிள்ளைகளை கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் 8 சிறுமி உயிரிழந்திருக்கிறார். 10 சிறுவன் கடுமையாக காயமுற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜோகூரின் தம்போய் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சந்தகரவரான பிள்ளையின் தாய் இதற்கு முன்பு இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதில் எனவும், 37 வயதாகும் அவர் இந்தோனேசியாவை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பீன்ஸை நேற்று முன்தினம் உலகிய நிலநடுக்கத்தில் இதுவரை 41 பேர் உயிரிழந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மடலன பிரஜனைகள் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன சில கழுதைகள். இந்த வித்தியாசமான சிகிச்சை முறையை பிரெஞ்சு நகரின் பாரிஸுக்கு அருகே உள்ள ஒரு மடலன மருத்துவமனை பின்பற்றுகிறது. மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பண்ணை அமைக்கப்பட்டு கழுதைகள் அழைத்துக் கொண்டு நடக்க செல்வது, அவற்றின் கால்களை சுத்தம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை நோயாளிகள் ஈடுபடுகிறார்கள். மருத்துவ சிகிச்சையிலிருந்து சேர்த்து ஓய்வு பெற அது உதவுவதாக 60 நோயாளி நெட்டலி கூறியிருக்கிறார். கழுதைகளுடன் நோயாளிகளுக்கு பிணைப்பு அதிகரிக்கும் போது அவர்களது மனநலத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதாக தாத்தியோதுவர் குறிப்பிட்டிருக்கிறார். கழுதைகளுடன் நேரம் செலவிடுவது நோயாளிகளின் தனிமையை போக்கி உதவுவதாகவும், வில் எவார்ட் மருத்துவமனையின் முதலில் 2016 இந்த கழுதைகள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகளவில் ரசிகர்கள் பிரபலமான பிரெஞ்சு பாப் பாடகரும் நடிகருமான பத்ரிக் ப்ரியோல் பல மீது பலதரப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கமாக சுமத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏ சீக்ரெட், வாட் இஸ் இன் நேம் மற்றும் எஃபே காஃப் மார்பிஸ் உள்ளிட்ட குறிப்பிடும்படியான ஹாலிவுட் படங்களில் ஜனரஞ்சமான நகைச்சுவை கதாபாத்திரம் நடத்தி பல பப்பா பாடல்கள் வழியாக ரசிகர்களை கவர்ந்து வருவர். இந்நிலையில் தமது இளமை காலத்தில் பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பலவரப்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் மீது 13 பெண்கள் பாலியல் புகார் அளித்திருக்கிறார்கள். மத்திய திரைக்கலர்கள் உள்ள கடல் பகுதியில் நீந்தும் அரிய வகை சுறா ஒன்றை டைவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள்.
1: மத்திய தரைக்கடல் பகுதியில் நீந்தும் மிகவும் அரிதான கிரேட் ஒயிட் வகை சுறாமீன் ஒன்றை டைவர்கள் படம் பிடித்துள்ளனர். இந்த வகை சுறாக்கள் பொதுவாக தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்றன. ஆனால் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் இவற்றின் ஒரு தனி இனம் வாழ்ந்து வருகிறது. அவை இப்போது அழிவின் விளிம்பில் உள்ளன. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஹெலன் பிரிக்ஸ் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றுக்காக பணியாற்றும் இந்த டைவர்கள் கடந்த மாதம் மத்திய தரைக்கடலின் ஆழத்தில் மூழ்கி சிதைந்து போன ஒரு கப்பலில் சிக்கியுள்ள மீன்பிடி வலைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியத்தகு விஷயத்தை கண்டறிந்தனர். அவர்கள் ஆழ்கடலில் இருந்தபோது ஒரு உருவம் தென்பட்டது. அந்த தருணத்தை டைவரான டிர்க் ரெமஸ் விவரிக்கிறார்.
5: 3 பேர் கொண்ட குழுவாக அந்த சிதைந்த கப்பலை நெருங்கிய போது இந்த பிரம்மாண்டமான சுறாவை பார்த்தோம். உண்மையை சொல்வதானால் கேமராவை ஆன் செய்ய முயன்ற போது எனது விரல்கள் நடுங்கின. ஆனால் இன்னொரு பக்கம், கேமரா வேலை செய்யாமல் போய்விடுமோ, அதனால் அந்த அரிய நிகழ்வை என்னால் பதிவு செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதுதான் மிகப்பெரிய பயமாக இருந்தது.
2: சிசிலி மற்றும் துனிஷிய கடற்கரைக்கு இடையே ஆழ்கடல் பகுதியில் அந்த சுறா காணப்பட்டது. எனவே இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார்.
6: Important to me.
5: யாரும் அச்சப்பட தேவையில்லை, ஏனெனில் இது கரையில் இருந்து வெகு தொலைவில் மத்திய தரைக்கடலின் மையப்பகுதியில் காணப்பட்டது. மக்கள் ஆபத்தை உணரும் வகையில் இது கடற்கரைக்கு அருகில் இல்லை. அதோடு இந்த காணொலி கிரேட் ஒயிட் சுறாக்களை தேடும் எந்த ஒரு வேட்டையையும் தொடங்கவில்லை.
2: மத்திய தரைக்கடலில் வாழும் கிரேட் ஒயிட் சுறாக்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளன. இங்கு அதிக அளவில் மீன்பிடி தொழில் நடைபெறுவதால் வலைகளில் இவை பெரும்பாலும் தற்செயலாகவே சிக்கிக் கொள்கின்றன. இப்பகுதி கடலில் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வரும் இந்த மீன் இனத்தை பாதுகாக்க கடலில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்க அரசாங்கங்களை இத்தகைய அரிதான நிகழ்வுகள் தூண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர்.
0: தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் இந்தியா 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 277 ஓட்டங்கள் சேர்க்க, இலங்கை 48.5 ஓவர்களில் 269 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் வங்கதேசம் டக்வர்த் லூயிஸ் முறையில் 86 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வென்றிருக்கிறது. இங்கிலாந்தின் கிரிக்கெட் அணி நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற முடிவு எடுக்கலாம் என அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நிறுவன நிலையில் பென் ஸ்டோக் மற்றும் சக வீரர்கள் கெட் அன்கின்சன் ஆகியோர் இரவு நேர விடுதியில் கலந்து கொண்ட சம்பவத்தில் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். இது அணி விதிமுறைகளை உரிய செயல் என இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதன்படி தன்னார்வத்துடன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் வீரராக தொடரலாம் என்ற வாய்ப்பை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டென்னிஸுக்கான உயர்தர வரிசையில் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோகோ ஜோகோவிச் சர்க்கலை சந்திக்க இளம் வீராங்கனை ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா ஏற்றம் கண்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் NBA கூடைப்பந்து போட்டியில் இறுதிச்சுற்று நடைபெறுகிறது. அதை நேரில் காண சென்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரசிகர்கள் டொனால்ட் ட்ரம்பை கீழ் செய்திருக்கிறார்கள். தேசிய கீதத்தின் போது அவரது முகம் திரையிடப்பட்ட போது ரசிகர்கள் கூச்சலிட்டு கண்டனம் செய்திருக்கிறார்கள். அவரால் அரங்கத்தில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருந்தது. நிறைவாகின்ற நாணய மாற்று விகிதம் நாணய மாற்று விகிதத்துக்கு அனுசரித்து வழங்குகிறார்கள். உடனுக்குட நிலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் உத்தியோகபூர்வமான இணையதளமான www.trtw.com இணையதளத்தில் இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மற்றும் கொண்டாட்டங்களை அனுசர நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்றைய தினத்தில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 385.43 இந்திய விலையில் 101.93 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 331.81 இந்திய விலையில் 95.20 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 448.22 இந்திய விலையில் 119.11 ஒரு ஐக்கிய பவுன் சிலங்கை விலையில் 446.69 இந்திய விலையில் 127.38 ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 239.76 இந்திய விலையில் 68.25. நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்து பெறும் www.nulalakam.com இணையதளத்தினர் மற்றும் இந்திய செய்திகளுக்கு பேரசுரிக்கில் அமைந்திருக்கின்ற விடி கேசன்கரை கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS ஃபினான்ஸ் GMPS நிறுவனத்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தியறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி மரக்கறியா கிடக்குது அரிசியா
1: பொன்னாங்கானி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான்
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tordre-Bruelaque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre-Bru Tolibisilakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பந்தையை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தையை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தையை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trtamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். முழுமுறையினை இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய இரவு பொழுதில் நமது பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியின் இன்றைய இரவின் ராகங்கள். இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக எங்களுடைய இயக்குனர் எம்.எம். பாரதிராஜா அவர்கள் இன்று ரியலி சேர்ந்திருக்கின்றார். அவரை நினைவுபடுத்தி அவரது நினைவு வேலைகளோடு உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இயக்குனர் எம்.எம். பாரதிராஜா, இயக்குனர் எம்.எம். பாரதிராஜா அவர்கள் இன்று காலமாக இருக்கின்றார். அவருக்கு 84 வயதில் இன்றைய தினத்தில் காலமாக இருக்கின்றார் இயக்குனர் எம்.எம். 16 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகுக்கு அறிமுகமாகிய ஒருவர் இயக்குனர் எம்.எம். சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கு சீமை உள்ளிட்ட 6 உன்னத காவியங்களுக்கு அவருக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறு பல தேசிய விருது, பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான அவர் இன்றைய நாளில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அதேபோல் அவர் இறுதியாக மீண்டும் ஒரு மரியாதை என்ற திரைப்படத்தை 2020 அளவில் அவர் இயக்கியிருந்தார். அத்துடன் அவரது இயக்க திரை பயணத்தில் அவர் நின்றுவிடவில்லை, அவர் நடிகராகவும் திகழ்ந்திருக்கின்றார். பாண்டிய நாடு, குரங்கு பூமை, திருச்சிட்டம்பலம் உள்ளிட்ட பல படங்களில் தன்னுடைய நடிப்பு திறனை கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவரின் படைப்புகள் இப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எனினும் பாரதிராஜா என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருது அவரது அந்த கம்பீரமான ஒரு குரல். அந்த கம்பீர குரல், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா பேசுகின்றேன் என்று அந்த வசிக்கிற வசனம் ரசிகர்கள் மத்தியிலும் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒருவரின் நினைவு கூர்ந்து இன்றைய தினத்தில் அவரது இயக்கத்தில் உருவான பாடல்கள், அவர் நடித்த திரைப்படங்களில் உருவான பாடல்கள் உங்களது தெருவில் வானொலியில் இடம்பெறப் போகின்றது. இணைந்து கொண்டு சிறப்பிக்கப் போகிறீர்கள். 0033-1-48-32-15-40 எங்களுடைய பிரான்சில் இருப்பவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 தவிர்த்து 0338-32-15-40 இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் எங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033-650-07-77. அதேபோல் எங்களுடைய நேரலையில் இணைந்து கொள்கின்ற நேர்களும் கூட உங்களுக்கு பிடித்தமான இயக்குனர் எம்.எம். அவர்களது இனிய அந்த இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள், இடம்பெற்ற பாடல்கள், எவ்வளவு பாடல்கள் இருக்கின்றது, இளமை காலத்தில் எல்லாம் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை இன்றைய தினத்தில் இயக்குனர் எம்.எம். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக பாரதிராஜா அவர்களது நினைவிலகளை சுமந்து இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றது அவரது இயக்கத்தில் உருவான பாடல்களில் பலர் மனதிலும் இன்றும் நிழலாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் இப்பொழுது வானொலியில்.

0: சரி, இயக்குனர் இவன் பாரதி ராஜா அவர்களது நினைவேலைகளை சுமந்து சிறப்பு உதவின் ராகங்கள் இன்றைய நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இணைந்து கொண்ட சிறப்பியங்கள் அந்த வகை நிகழ்ச்சியூடாக இங்கே முதலாவதாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இணைந்திருக்கிற ஒரு வரவேற்புக் கொள்ளப் போகிறேன். வணக்கம் அன்புக்குரிய குகன்.
1: வணக்கம் சாரதி.
0: குகன் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா குகன்?
1: அவருடைய படங்கள் உண்மையா நல்ல படங்கள் ஆரம்ப காலத்தில் வந்த படங்கள் தரமான படங்கள்லாம் அவருடைய படங்கள். எனக்கு வந்து இப்போ முழுக்க முழுக்க கிராமத்துக்கு போறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் கிராமத்தை ரசிக்க வைத்தவர்
0: கிராமத்தை நிறைய கிராமத்து படங்களில் கிராமத்தை எல்லாம் ரசிக்க வைத்த ஒரு இயக்குனர் இமயம்.
1: நான் சொல்றது சரியா தெரியல. இந்த 16 வயது நிலைக்கு முதல் குணமாறாத புக்கள் இலங்கையில் திரையிடப்பட்டிருக்கோம். அதாவது முதல் படம் 16 வயதுல இருந்தாலும் கூட
0: இந்த
1: எனக்கு பார்த்தியாவும் ரம்மரதுகள்லாம் முதல் வின்சரில் பார்த்தியா.

0: கிராமத்து பாடல்கள்லாம் பிரபஞ்சமா இருந்தாலும் கூட ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எடுத்து டிக் டிக் டிக்னு சொல்லி கமல் மாதவி ஸ்வப்ன ராதா வச்சு அதுல இருந்து அந்த பூமலன் திருநடமிடும் பெண்மை இல்லைன்னு சொல்லி ஜேசுதாசும் ஜென்சியும் பண்ண மாட்டேன்.
1: சரி, ஜேசுதாஸ் மற்றும் ஜென்சி ஆகியோரது அந்த இனிய குரலில் கவியரசு இல்லை கண்ணதாசன் அவர்களது வரிகளில் உருவான அந்த பாடல், கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடலாம் இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. சரி, அந்த வகையில் இணைப்பில் இணைந்து கொண்டு வைக்கும் நன்றிகள் இயக்குனர் இமயத்தினுடைய இந்திய சிறப்பு ஒலிபரப்பில் இணைந்து கொண்ட உங்களுக்கு மேலமான நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் என்பது நிகழ்ச்சி விடாக. நன்றி விருப்பத்தில் இயக்குனர் இமயத்தின் சிறப்பு நினைவுகள் சுமந்த ஒலிபரப்பில் வானொலியில்.

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியது, தலையணை நூறு கிழியது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி கழுதத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
2: சரி, பிரான்சில் கலிக நேரம் இப்பொழுது 11:04 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இது இப்பொழுது 10:04 நிமிடம் ஒலிந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவின் ராகங்கள் சிறப்பு ஒலிபரப்பு. இயக்குநர் இவிஎம் பாரதி ராஜா அவர்களது மறைவையொட்டி இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பு ஒலிபரப்பாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இயக்கத்தில் உருவான பாடல்கள், அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களான பாடல்கள் உங்களது தெரிவில் வானொலியில் தொலைபேசியாக இணைந்து கொள்கின்றார்கள். அதே போல உங்களுடைய வைபருடாக இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தெரிவு செய்யுங்கள். இயக்குநர் இவிஎம் அவர்களது இனிய பாடல்கள் அவரது இயக்கத்தில் உருவான திரைப்படத்திடம் இந்த பாடல்கள் உங்களுக்காக வானொலியில் தொடர்ந்து வந்திருக்கின்ற. அடுத்த நேர் தொலைபேசியூடாக இணைந்திருக்கின்றார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அன்புக்குரிய ராஜலிங்கம், பிரான்ஸ் நலமா
3: இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன். கொஞ்சம் உயர்ந்து கொஞ்சம் இரவு நேரம் தான் கொஞ்சம் கூட உரத்து கதைச்சால் நல்லா இருக்கும். நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். சரி, ஒரு பாடகனாய் சொல்லுங்கள். இப்பொழுது விளங்குகிற சிறிய ஒரு தடையாம் இந்த அளவுக்கு நீங்க வந்து பாடுகள்லாம் பார்க்கிறீர்கள். இயக்குநரையுமே இந்த அளவுக்கு ரசித்திருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள், அவரது இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள் இருந்த பாடல்கள் கூட நீங்கள் பாடியிருப்பீங்க.
3: மற்றது அவருடைய பாடல்கள் திரைப்படங்கள் பிற உள்ள பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்களும் தான். இந்த படங்களும் அவர் இயக்கி அவர் நடிகரும் தானே, ஒரு இசையமைப்பாளரும் எல்லாம் தானே. அந்த வழியில
2: உங்களது பாடல் ஒலிக்க போவது கேட்டு மகளுக்கு நன்றி. இணைப்பிடிந்த உடமைக்கு
3: நன்றி, நன்றி, நன்றி.
2: சரி, அவர் இணைப்பிணைந்திருந்தார் அன்புக்குரிய ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சில் இருந்து தொலைபேசியாக இணைந்திருந்தார். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 0733-1148-3-15-40 பிரான்ஸ் 0733-1148-3-15-40 உங்களுடைய நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். கண்ணன் இணைந்திருக்கிறீர்கள், என்னுடைய வரவேற்றுக் கொள்கின்றோம். ரெமி இணைந்திருக்கிறீர்கள், என்னுடைய வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியூடாக விஷோ இணைந்திருக்கிறீர்கள், நிகழ்ச்சியூடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். இரவு இனிமையான இரவு வணக்கம் சொல்லி உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ராஜ் இணைந்திருக்கின்றார் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில். உங்களுக்கும் வணக்கம் ஐயா சொல்லியிருக்கீங்க. வணக்கம் அம்மா உங்களுக்கு. சரி, ஐயா அம்மான்னு கூப்பிடுறேன். சரி, ஓகே, வணக்கம் அம்மா உங்களுக்கு. அதே போல அனிதா இணைந்திருக்கிறீர்கள், நிகழ்ச்சி ஊடாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி ஊடாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0733-1148-3-15-40 பிரான்ஸ் வாழ்நிலைகள் 0733-1148-3-15-40 ஒலிக்கிறது பாடல். இது முதல் மரியாதை திரையிலிருந்து வானொலியில் ராஜலிங்கம் அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசில்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: சரி நேரம் இரவு பொழுது 11:13 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் வந்து இரவு பொழுது 10:13 நிமிடம் அளித்துக் கொண்டிருக்கிறது. இனிமையான இரவு பொழுதில் இன்றைய இரவின் ராகங்கள் இன்றைய சிறப்பு ஒலிபரப்பாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது இழப்பு, அந்த இழப்பு ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அவரது இயக்கத்தில் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த திரைப்படங்களில் அவரை நினைவு கூர்ந்து அவரது நினைவு வேலைகளோடு பயணிக்கும் சிறப்பு ஒலிபரப்பாக இன்றைய இரவின் ராகங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார், இத்தாலியில் இருந்து நினைக்கிறேன். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சாரதி.
1: இரவு வணக்கம்.
2: இனிய இரவு

0: அன்பாக நாங்கள் அவரை நினைவு கூறுவதற்கு வழிசமைத்து தந்த டிஆர்டி வானொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சாரதி உங்களுக்கும் இதை இன்றைய நினைவாக்கி இந்த இமையுங்கு நேரத்தில் கொண்டு வந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பாடலை தாருங்கள், வான் மகன்களை வாழ்த்துங்கள் என்ற பாடலை. உங்களுக்கும் நன்றி சாரதி.
1: நன்றிகள் அணைபணிந்து கொண்டமைக்கு ஜேசுதாசன் அவர்கள் இத்தாலியிலிருந்து. அவர் எங்களுடைய இயக்குனர் இமயம் அவர்களது நினைவுகளை சுமந்து இன்று இரவின் நன்றாக நிகழ்ச்சியூடாக இணைந்து புதிய வாய்ப்புகள் புதிய வார்ப்புகள் திரையில் இடம்பெற பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார். அவரது விருப்பத்தில் ஒழிக்கப்போகிறது மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரலில் இனிமையான குரலில் உருவான ஒரு பாடல். பாரதி ராஜா அவர்களது இயக்கத்தில் உருவான திரைப்படம் புதிய வார்ப்புகள். அதேபோல இளையராஜாவின் இனி இசையில் ஒலிக்கின்றது பாடல். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0533148 3215 40. பிரான்ஸ் மண்ணைகளை 0348 3215 40.

0: விமான பயணம் இலக்குமாக உங்கள் விமான பயணம் இலக்குமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள் பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாட்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி பிரெஞ்சு மொழி இலக்கணம் பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

காலை நேரம் இரவு பொழுது 11:24 நிமிடம். ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:24 நிமிடமாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான பாருகளாம் முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கிற நேர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இங்கே ஜிந்து திரு இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு நிறைவேற்றிக் கொள்கின்றோம். ஜிந்து திரு நிகழ்ச்சியூடாக உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலூடாக இணைந்திருக்கிற நேர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாம். ஜோவேஸ்வரி ஜோதீஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள், என்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கலாப்பிள்ளை கணேசன் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து, கலாப்பிள்ளை கணேசன் உங்களை என்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சுபாசினி பத்மநாதன் இணைந்திருக்கிறீர்கள், என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நடா நிசி இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து, சோதி ஜோதீஸ்வரன் வணக்கம் சாரதி சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல ஜெயமோகன் கலையரசன் இணைந்திருக்கிறீர்கள், ஜெயமோகன் கலையரசன் உங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கப் போகிறது விஸ்வதா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

கிழக்குச்சி மேலே திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல். நேர்லை ஊடாக இணைந்து சிறப்பித்திருக்கின்ற நேர்கள் உங்களுடைய வரவேற்பு. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் ஏதாவது போகணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து குமான் பகுதியில் வந்து குமான் பண்ணுங்க. முகநூல் நேர்லை ஊடாக இணைந்திருக்கிற நேர்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஏதாவது போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முகநூல் நேரங்களில் இருக்கின்ற குமான் கருத்து பகிர்வு பகுதியில் வந்து குமான் பண்ணும்போது உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம். இருக்கிறது இயக்குனர் ரம்யம் பாரதி ராஜா அவர்களது இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படம் கிழக்கு சீமையிலே. ஆம், கிழக்கு சீமையிலே.

0: சரி, நேரம் இரவு பொழுது 11:32 ஆகி இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:32 ஆகி இருக்கிறது. உறவுகளுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றுவாம். கலைஞர்களை விடுதலை செய் என்று துணிப்பொருளில் பிரான்சில் இடம்பெற இருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் அவர்களை விடுவிக்கும் முகமாக மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கிறது. இலங்கை அரசினுடைய அடக்குமுறை சட்டம், அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி எங்களுடைய கலைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும். கலைஞர்களின் குரல்களை நசுக்காதீர்கள், கட்டுப்படுத்தாதீர்கள், மௌனப்படுத்தாதீர்கள், கலை சுதந்திரத்திற்கு மரியாதை தாருங்கள் என்று இடம்பெற இருக்கின்ற போராட்டம் நாளை இடம்பெற இருக்கிறதாம். 11 நாளை இடம்பெறுகிறது. வியாழக்கிழமை மாலை 4 மணியளவில் இடம்பெறுகிறது என்பதை நீர்கள் அன்பு உறவுகள் பார்த்துக் கொண்டிருக்கிற நீர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம். அந்த வகையில் பிரான்சில் இடம்பெற இருக்கிறது பிளாஸ் ட்ரொகாட் பாரிஸ் 11 நவம்பர் என்ற இடத்தில் இடம்பெற இருக்கின்றது. நீதிக்காக போராடுவதற்காக உங்களை அழைக்கின்றார்கள் அதனுடைய அமைப்பாளர்கள். சமத்துவம் நீதியிலும் வேண்டும், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மௌனம் மற்றும் தணிக்கை நிறுத்தப்பட வேண்டும், கலை சுதந்திரம் வேண்டும் என்று தமிழர்கள் அனைவரையும் அழைக்கின்றார்கள். இந்த அழைப்பையும் இந்த நேரத்தில் உங்களுக்காக பதிவிடல் செய்கின்றேன். அதில் இணைந்து கொள்ளுங்கள் கலைஞர்களாகிய நாங்கள். நாம் கலைஞர்களாகிய நாங்கள் இணைந்து கொண்டு ஒரு இளத்து இளம் கலைஞன் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை விடுதலை செய்யக்கோரியும் கலைஞர்களுடைய குரல்களை அடக்க வேண்டாம் என்பதற்காகவும் இந்த போராட்டம் நாளை வியாழக்கிழமை இடம்பெற இருக்கிறது என்பதை இணையர்களுக்கு அதே போல அன்பு உறவுகளுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். இணைந்து சிறப்பியுங்கள், உங்கள் குரல்கள் தான் எங்களுடைய கலைஞர்களை காப்பாற்றும். சிறவை தொடர்ந்து இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் சார், இது சுவிஸ்லேருந்து ராஜா.
0: சுவிஸ்லேருந்து ராஜா இணைந்திருக்கிறேன். நிலமா இருக்கிறோம் ராஜா.
1: ஓ, நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் சரியத்தில் எல்லோரும்
0: நிலமா இருக்கும். நன்றிகள். உங்களை வெண்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. சொல்லுங்கள், இன்னைக்கு ராஜா இணைந்திருக்கிறீர்கள். இயக்குனர் மியம், உங்களுடைய கருத்து பகிர்வு.
1: ஐயா, நீங்கள் நிலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு இயக்குனர் மியம் பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் ஆறுதலை கூறிக்கொண்டு எனக்கு அவர் படங்களில் பல படங்கள் பிடிக்கும்.
0: ராஜா சொல்லுங்கள், உங்களுடைய என்ன திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டுருக்கீங்க?
1: நான் வந்து நிறம் மாறாத புகழ் படத்திலிருந்து பாடல்கள் சொல்லுங்கள்.
0: நிறம் மாறாத புகழ் திரை. சரி, உங்களுக்கு பாடல்
1: 1000 மலர்களை மலருங்கள் என்ற பாடல்.
0: சரி, உங்களுடைய தெரிவில் அந்த பாடல் இயக்குனர் ரமியம் அவர்களதை நினைவு கூர்ந்து இன்றைய சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் பாடல் வானொலியில் ஒலிக்கப் போகிறது. நன்றி, இணைப்படைந்த உண்மைக்கு
1: நன்றி சார். அது சற்று தெளிவில்லாமல் இருந்தது.
0: அது என்னுடைய தொலைபேசி அழைப்பில் ஏதோ தொடங்கல் இருக்கிறது. சரி, பார்க்கலாம். நான் சரி செய்து கொள்கிறேன். நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சரி, ஒலித்துக் கொடுக்கிறது இரவு நேர உற்சாகம். இரவின் ராகங்கள் இன்றைய நாளில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களாம். பாரதி ராஜா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவரது நினைவேலைகள் சுமந்த இன்றைய இரவின் ராகங்கள் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த

0: அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கு நடத்தினியர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: இரோ வணக்கம். ஜெர்மனில இருந்து வதனி, எப்படி இருக்கு? நல்லமா இருக்குங்க வதனி?
1: நல்லமாகவே இருக்கிறேன். நீங்க?
0: சூப்பர், நல்லமா இருக்கும். நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க சந்தோஷமா நல்லமா இருக்கணும்.
1: நல்ல சந்தோஷமா இருந்து நல்ல கவலைதான் என்ன செய்யறது. பாட்டுகள், நல்ல பாட்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவற்றை படைப்புகள்ல.
0: சரி, அந்த வகையில்
1: அவர் பாரதி ராஜாவின் ஆன்மா சாந்தி அடைய நாங்களும் ரேவனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு ஒரு பாட்டுண்டு அவருடைய இதுல வேதம்புதி படத்துல இருந்து, கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா,
0: அனுதாபங்கள் தெரிவித்திருக்கின்றார் இயக்குனர் இமயத்துக்கு. முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக அதே போல ஜெர்மனி நாட்டிலிருந்து ஜெனி இணைந்திருக்கிறீர்கள், ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். பிரான்ஸ்லிருந்து ஜோகேஸ்வரி இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்று உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே போல மனோகரி சிதம்பரப்பள்ளி, சிறந்த சிறப்பான படைப்பாளர், ஆத்மசாந்தி அடைய இறைவன் துணை புரிவாராக அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். உங்களையும் நிகழ்ச்சி ஊடாக இணைத்துக் கொள்வோம். சுபாஷினி பத்மநாதன் இணைந்திருக்கிறீர்கள் முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக. அன்போடு வரவேற்கும் குமார் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். குமார் நிகழ்ச்சி ஊடாக ராதா இணைந்திருக்கிறீர்கள், ராதாவை வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜிந்து திரு, நீங்கள் ஒரு பாடல் விரும்பிக்கிறீர்கள், ஆனால் அந்த பாடல் வந்து எங்களிடம் வந்து சரியா, நீங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த பாடல் வந்து ஒலிபரப்பாகி இருக்கிறது. சரி, அதே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இன்னொரு பாடல் தருவதற்கு காத்திருக்கிறேன். கேட்டு மகள தயாராக இருங்கள். ஒலிக்கப் போகிறது பாடல் இது. ஆம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது இயக்கத்தில் ஒரு பல திரைப்படங்கள் அனைவரது மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம் வேதம் புதிது. அந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: சரி, இரவின் ராகங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில். இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்களது பிரிவு துயர், அவரது நினைவுகளை சுமந்து இன்றைய இரவின் ராகங்கள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இசை, அதேபோல இசைஞானி இளையராஜா என்று அனைவருடன் ஒரு பணியாற்றிய ஒருவர். அந்த வகையில் எங்களுடைய பாரதிராஜா அவர்களை நினைத்து கண் கலங்கியபடி தந்திருக்கின்ற சிறப்பு
1: பிதா மகனே போய்விட்டாயா, கிராமத்து ராஜாவே இறந்துபட்டாயா, எங்கள் மண்வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா, அடைத்து கிடந்த திரையுலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடருளி வீசச் செய்தவனே, உடன்பிறப்பே இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற இரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன், புழுதியை பொன் செய்தாய், சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ, இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ, இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன். மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, என்ன பதில் சொல்வேன், எப்படி நான் தனித்திருப்பேன், நீ தூரிகை நான் வண்ணம், நான் தூரிகை நீ வண்ணம், தூரிகை இல்லாமல் வண்ணமும் வண்ணம் இல்லாமல் தூரிகையும் என்னத்துக்காக, நீ அறிவாள் நான் கைப்பிடி, நான் அறிவாள் நீ கைப்பிடி, அறிவாள் இல்லாத கைப்பிடியும் கைப்பிடி இல்லாத அறிவாளும் என்னத்துக்காகும், என்னை அளவிடு, என்னை அளவிடு, உடம்பின் உப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும், இனி என்ன எழுது, நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன், பூங்காத்து திரும்புமா, என் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா, முதல் மரியாதை செய்தவனே உறக்கன் இறுதி மரியாதை.

மணி நேரங்களாக நாங்கள் கேட்டிருப்பார்கள். அவரது இயக்கத்தில் உருவானப்பார்கள். ஆம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது இயக்கத்தில் உருவானப்பார்கள். ஆம், இப்பொழுது அவர் நடிப்பில் உருவான அவர் கடைசியாக நடித்த ஒரு திரைப்படம் நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. என்னுடைய நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருத்தினாத்தினை இனிய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறச் செல்லப் போகிறது இன்றைய இரவின் ராகங்கள். ஆம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களது நினைவுகளை சுமந்த சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து புரப்போகின்ற புதிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவாக இரவினை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறச் செல்லுகின்றது ஒலிக்கின்ற பாடலோடு இன்றைய இரவின் ராகங்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.

மாலையும் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திப்பது நான் ரஃபி. மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் நேர்களே. ரவியும் சஜினியும் விடுப்புல இருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இரவு நிலாட்டம் நிகழ்ச்சி படித்து படிச்சு

0: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இந்த வருடத்தின் 162 ஆண்டு நாம் இணைந்திருக்கின்றோம். ஆண்டு நிறைவு பெற 203 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1447, துல்ஹிஜா மாதம் பிறை 25.
1: ஒலி 9:08 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் SG/Woolly968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே Woolly 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968, அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப woolly@mediacorp.com.sg.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை,
4: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போலி தன்மை என சூழலில் மீடியாகாப் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mediacorp.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mediacorp.sg/ready set go.

0: கமகமமான நலம் தரும் தினம் ஆர்கேஜினை.
1: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

சவுந்தரராஜனுடைய குரல் ஒரு அருமையான பாடலுங்க. அன்பே வா படத்துல இருந்து நம்ம கேட்டோம். அவருடைய குரல்ல இன்னொரு பாடலும் காத்துக்கிட்டு இருக்கு. நம் நாடு படத்துல நல்ல அறிவுரை கூறுற மாதிரியான ஒரு பாட்டு. பழைய பாடலோட தான் நம்ம தொடங்குவோம் நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், வாலியுடைய வரிகள் MSBயுடைய இசையில பாடல் வருது. அதற்கு முன்னால முதல் பாடலாம் வந்து குழந்தைக்கான ஒரு பாடல் தான். பாமா விஜயம் படத்துல இருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். உங்க பழைய பாடலை கேட்டு வருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற பாடல்களும் வர இருக்கின்றன. தொடர்ந்து நினைந்திருக்க போக்குவரத்து செய்திகளை இதற்கு பிறகு

0: சிங்கப்பூரை நோக்கி வரும் வழியில போக்குவரத்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கேபிஇ டனல் இசிபிஐ நோக்கி செல்லும் பிஐ துவாஸ் எக்ஸிட்டுக்கு அருகே அங்கே வந்து போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் அங்க வந்து அந்த எக்ஸிட் மூடி இருக்கிறாங்க. பிஐ துவாஸ் எக்ஸிட் மூடப்பட்டிருக்கின்றது. சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிடிஇ டனல் ஏஒய் நோக்கி செல்லும் ஆர்ச்சர்ட் ரோட் மூன்றாவது தடத்தில் அங்கும் சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேற்று இரவு கிடைத்த செய்தி ஒன்று சொல்கிறது. இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. விவரம் இருந்ததுன்னா பிறகு மறுபடியும் நம்ம சொல்றோம். தொடர்ந்து
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனம் ருசியோ? ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ஒலி 9:00 நீங்கள் இணைந்திருக்கீங்க. அது வணக்கம் சிங்கையில கண்ணப்பட்ட 3 செய்திகள். கடிதங்களை எழுதி நம்ம வந்து போஸ்ட் பாக்ஸை தேடி தேடி அலைந்து அதை ஒரு காலத்தில் போய் நம்ம போட்டோம். எங்கே போய் போட்டோம்? போஸ்ட் பாக்ஸை தேடி போட்டோம். அஞ்சல் பெட்டி எங்கே இருக்குதோ அதை தேடி போய் போட்டோம். ஆனால் அதுக்கான தேவை வந்து குறைய போகின்றது. இப்போ சிங்கப்பூர் போஸ்ட் என்ன அறிவித்திருக்கிறாங்கன்னா, நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு கீழேயே எங்கே நீங்கள் அஞ்சலை பெறுவீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் உங்களுடைய அஞ்சல்களை செலுத்துகிற மாதிரி வைக்க போகிறாங்க. அது இப்போ சோதனையில் இருக்குது. சில இடங்களில் மட்டும் அவங்க சோதனையில் அவங்க வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நாடு முழுவதும், தீவு முழுவதும் அது செயல்படுத்தப்படும். 2 செய்தி அவ்வளவு நல்ல செய்தி கிடையாது. ஷாப்பி நிறுவனம் வந்து 100 மேற்பட்ட வேலைகளை உலகெங்கிலும் அது வந்து நிறுத்தவிருக்கின்றது. மின் வர்த்தகத்துல பெயர் பெற்ற நிறுவனம் தான் ஷாப்பி. உங்களுக்கு தெரியும், பல பொருட்கள் எல்லாம் வாங்கி இருப்பீங்க அங்க. அவங்க உலகெங்கிலும் வந்து 100 மேற்பட்ட வேலைகளை வந்து அவங்க நிறுத்த போறாங்க. அது தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர வளர அந்த வேலைகள்லாம் தேவையில்லை, செய்யறதுக்கு ஆட்கள் தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க. சிங்கப்பூரும் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. சில தொழில்களை பிள்ளைங்க எடுத்து செய்வாங்க அப்படின்னு பெற்றோர் தொடங்குறாங்க. சில தொழிலுக்கு என் பிள்ளைங்க வந்து தயாரா இல்லைன்னு பெற்றோரே முடிவெடுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் வந்திருக்கு. 50 காலணிகளை விற்று வர்றாங்க இந்த தம்பதி. இப்ப வந்து அந்த தம்பதி முடிவெடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 70 ஆயிடுச்சு, அதனால என் பிள்ளைங்கள்ட்ட இதனை கொடுக்க போறது இல்ல, இந்த காலணி வியாபாரத்தை அவங்க விருப்பப்பட்டு எடுத்து செய்வாங்கன்னு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த தொழிலை தனது தந்தை கிட்ட இருந்து எடுத்ததா தம்பதியில் ஒருவரான கிரேஸ் சாய் சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய அப்பாவுக்கு 90 ஆனதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட இந்த தொழில் எடுத்து செய்தேன், ஆனா இப்ப இதை வந்து என் பிள்ளைங்க கிட்ட நான் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்ணில் பட்ட 3 செய்தியை உங்களோட பகிர்ந்து கொண்ட தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9:08. இது வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: 80களில் வந்து அருமையான ஒரு பாடலுங்க, பாப்பி லஹரியுடைய சில அபூர்வ சகோதரிகள் படத்திலிருந்து வாலி இயற்றிய பாடல் அது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட அப்படி போட போட போட டலாமோ டலாமோ சுத்தட்ட ஐ ஐ சுத்தட்ட ஒலி ஒலி ஆரியேட்டு கீழே பரவசம்.

இன்று ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமையில நம்ம இருக்கிறோம். இன்றைய நாள்ல என்னென்ன நாட்கள் வந்து அனுசரிக்கிறாங்க, எதை எதெல்லாம் அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தேசிய அளவுல மேற்கத்திய நாள்ல வந்து இன்னைக்கு அந்த சாக்லேட் கேக்குக்கு அவங்க கொடுக்குற அந்த மரியாதை இருக்குது. உணவு பண்டங்களுக்கு பெரும்பாலும் நேஷனல் ஜெர்மன் சாக்லேட் கேக் டே அப்படின்னு ஒரு நாளையே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகை சாக்லேட் கேக்கை வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்க அதை செய்து நண்பர்களுக்கு பரிமாறுறாங்க பாருங்க. அப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு நாளும் இருக்கு மேற்கத்திய நாளில், நேஷனல் கார்ன் ஆன் த காப் டே அப்படிங்கிற ஒரு நாளும் இருக்கு. மக்கா சோளம்னு சொல்லுவாங்க, அந்த சோளத்தை வந்து சாப்பிட்ற ஒரு நாள், அதுவும் வந்து கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷனல் யான் பாம்பிங் டே அப்படின்னா என்னது, அதாவது இந்த நூலை வைத்து பின்னக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு நாள் தான் இது. அந்த மாதிரியான நூலை வைத்து பின்னல் வேலையில அவங்க ஈடுபடுவாங்க. அப்படி செய்யும் போது அது ஒரு ஜாக்கெட் ஆகவோ அல்லது ஒரு சாக்ஸ்ல வந்து ஒரு சிறு ஓட்டை விழுந்திருந்தா அதை மறைக்கிறதுக்கு ஒரு பூவாக அது வந்து மாறுது இல்லையா. இப்ப நிறைய காணொலி நீங்க பாத்திருக்கலாம் அந்த மாதிரியான காணொலிகளை. அந்த நூலை வைத்து அவங்க மேற்கொள்ளும் அந்த பின்னல் வேலை, அழகுபடுத்தும் வேலை, அது எங்கனாலும் இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான வேலைப்பாடுக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கின்றது. நேஷனல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் டே, இதுவும் ஒரு நாடுல வந்து அனுசரிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும் ஒரு நாள். அது மட்டும் இல்லாம சே ஹாய் டேயும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. ஆக யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க. இது வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: பாரதியின் வரிகள் உரியடி படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. 6:40 நேரம் இப்போது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தில் இருக்கும் நேர்களை பார்த்து கவனமா பயணம் செய்யுங்க. கேபிஇ டனல் ECPA நோக்கி செல்லும் PI துவாஸ், அங்கே அந்த PI துவாஸ் வெளியேற்ற பகுதி மூடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உட்லண்ட்ஸ் மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கிருந்து JBA நோக்கி செல்லும் வழியில போக்குவரத்து சீரா இருக்கு. ஆனா அங்கிருந்து இங்கு வரும் வழியில வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது துவாஸ் மற்றும் உட்லண்ட்ஸ் பகுதிகளில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் ஆர்கேஜினே.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிராவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
0: வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: சில வேளைகள்ல நம்ம நினைத்துக் கொள்றோம், அதாவது விவாதம் செய்ய தெரியல அவருக்கு, அதனாலதான் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து விவாதம் செய்யாம ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு, விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். அவர் பயந்துட்டாரு, நம்மளை கண்டு பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. இன்றைய சிந்தனை துளி முனுசாமி அனுப்பி வச்சிருக்கிறாரு, கேளுங்க. விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள். இவ்வளவு உயர்ந்த வரி பாத்தீங்களா? அந்த எண்ணம் வந்து அவங்க கிட்ட இருந்ததுன்னா, உங்களை பற்றி ஒரு மரியாதை இருந்ததுனாலதான் உங்ககிட்ட அவங்க வந்து விவாதம் செய்யல, விட்டு கொடுத்து போறாங்க. ஆக அவங்க விட்டு கொடுத்து போறாங்க, எதுவும் பேசாம போறாங்களேன்னு சொல்லி மேலும் மேலும் அவங்களை சீண்டி பார்க்காதீங்க.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
5: அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல்

0: அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிடுங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி
3: இங்கதான்
4: வந்தாகணும். நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
3: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி
2: நவீன் வழங்கும்.

0: சந்தைக்கு நீங்க போறீங்க. சந்தையில சில பூக்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க. உயிருள்ள இயற்கையான மனமுள்ள பூக்களை வந்து அவங்க கடையில விற்பனை செய்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பூக்களை சிலர் வாங்குறத நீங்க பார்க்கலாம். ஏன் பூக்களை வந்து அடிக்கடி வாங்குறாங்க, வீட்டுல வந்து மாற்றம் செய்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க சொல்ற பதில், இந்த பூக்களை வைக்கும் போது வீட்டுல, அதாவது வீடு கதவு திறந்ததோடய ஒரு மலர்ச்சி ஏற்படுது. எந்த ஒரு சிந்தனை இருந்தாலும் அந்த பூக்களை பார்க்கும்போது கவலையெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு ஒரு பெண்மணி என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. வீட்டில் உயிருள்ள இயற்கையான பூக்களை வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று, மனசுக்கு அமைதி தரும், மன உளைச்சல் ஏற்படாது, பூக்களை பாருங்க, பூக்கள்ல இருக்கிற அந்த அழகு வேற எதுலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த பூக்கள் வீட்டில் மலர்ந்து இருக்கும் போது, ஏன்னா எப்போதுமே மலர்ந்த பூக்களை நீங்க பார்க்க முடியாது வீட்டில், நீங்க செயற்கையாக வைத்தாதான் அது அப்படியே இருக்கும். இயற்கையான பூக்களை வந்து வீட்டில் சில பேர் பராமரிப்பாங்க, அதுக்கு பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு சிலவற்றை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரியான பூக்கள், தண்ணி தொட்டியில வைக்கக்கூடிய பூக்கள் சந்தையில விற்கும், அதை நீங்க வாங்கி வைக்கும்போது அவ்வளவு விலை கூட வராது, ஒரு குறைந்த விலையில நீங்க வாங்கி வீட்டை அழகுபடுத்தியும் வைக்கலாம், அதே நேரத்துல உங்க மனசுக்கும் அது வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மன அமைதியை கொடுக்குதுன்னா வீட்டுல எதுக்குங்க செயற்கை பூ, இயற்கை பூவை வாங்கி வைங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: ஏழு மணி செய்திகளுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு நேர்களே. இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குன்னா மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து பகுதி மேகமூட்டமா தான் இருக்கும், ஓரளவுக்கு மேகமூட்டமா இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இடியுடன் கூடிய மழை பிற்பகல்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, ஏழு மணிக்கு மேல உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு? ஆல் இன் ஆல் அழகராஜா படத்துல இந்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக இந்த பாடலும் காத்துக்கிட்டு இருக்கு. எட்டு மணி செய்திகளை தொடர்ந்து உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகள் ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ராம்சி நம்மளோட இணைகிறாரு, கார்பந்து ஆர்வலர். அவர் இன்னைக்கு வந்து நமக்கு விளக்கி சொல்ல போறாரு என்னென்ன எதிர்பார்க்கலாம் நீங்க அப்படின்னு. இதுக்கிடையில உங்க மனசுல வந்து ஓரளவுக்கு நீங்க யோசிச்சு வைத்திருப்பீங்க, எந்த நாடு வந்து சிறப்பா செய்யும், அவர் ராம்சியோட கண்ணோட்டத்துல அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். பிறகு தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப போக்குவரத்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துருவோம். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு இடங்களிலும், துவாஸிலும் வூட்லண்ட்ஸிலும்.

0: வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு.

0: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: எல்லாவற்றையும்
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ட்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
0: வணக்கம் சிங்கே, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இவ்வளவு நாளும் நாங்க கூவாம கூவிக்கிட்டு இருந்தோம், பதிந்து கொள்ளுங்க, பதிந்து கொள்ளுங்க, பதிந்து கொள்ளுங்க. நேற்றோட வந்து அந்த ஏர்லி பர்ட் சலுகை முடிந்து விட்டது என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026, 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. சரி, தொடர்ந்து பதிவு நடைபெறுகிறது, நீங்க பதிந்து கொள்ளலாம். ஆனா இந்த முறை வந்து 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் நீங்க செலுத்த வேண்டியதற்கு. பதிவுக்கு go.mediaacademy.sg/OLI-APW என்ற அந்த முகவரிக்கு நீங்க போகணும். அதோட மேல் விவரங்களுக்கு 633-338-88 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலை மணி 7 மிடக்காப்புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்கா ஈரான் மீது இரண்டாவது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது. ஹோமஸ் நீரிணையில் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் தாக்கப்பட்ட பின் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்கா சொல்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக சொன்னார். ஈரானும் கடுமையான பதிலடி தரப்போவதாக சொல்கிறது. பஹ்ரைன், ஜோர்தான், குவைத் ஆகிய நாடுகளில் அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கியது. அதிபர் டிரம்ப் அமைதி உடன்பாடு நெருங்கிவிட்டதாகவும், ஆனால் ஈரான் காலம் கடத்திக் கொண்டே போவதாகவும், அதற்கு உரிய விலை கொடுக்கப் போவதாகவும் எச்சரித்தார். தற்காப்பு அமைச்சர் பீட் எக்ஸத் ஈரானின் முக்கிய வசதிகள் தாக்கப்படும் என்று கூறினார். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் போரும் இல்லை அமைதியும் இல்லை என்ற இந்த நிலை தொடர முடியாது என்றார். அடிப்பணிய வைத்துவிடலாம் என்பது பகல் கனவு என்றார் அவர். எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் மாண்டனர், மேலும் ஒருவரை காணவில்லை. இந்தியாவின் கடலோடிகள் தொழிற்சங்கத்தின் தலைமைச் செயலாளர் மனோஜ் யாதவ் அந்த விவரத்தை வெளியிட்டார். பொறியாளர்கள் ஆதித்யா சர்மா, சிவானந்த் சவராசியா இருவரும் ஆண்டதாகவும், தலைமை பொறியாளர் பட்னாலா சுரேஷை காணவில்லை என்றும் அவர் சொன்னார். ஓமான் அருகே எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படை தாக்குதல் நடத்தியது. அதில் 24 கடலோடிகள் இருந்தனர், 21 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல் அமெரிக்க முற்றுகையை மீறி ஈரானில் எண்ணெய் ஏற்றிச் சென்றதாக அமெரிக்க மத்திய தளபதியும் கூறியது. இரண்டாவது இந்திய கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து புதுடில்லி அமெரிக்க தூதரக அதிகாரியை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. 3 நாளுக்கு முன்பு ஓமான் அருகே இன்னொரு கப்பலை அமெரிக்கா தாக்கியது. அதில் இருந்த 24 இந்திய சிப்பந்திகள் மீட்கப்பட்டனர். அதுவும் முற்றுகையை மீறியதாக அமெரிக்கா சொன்னது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவது கவலை தரும் போக்கு என்று இந்திய வெளியுறவு அமைச்சின் கண்டன அறிக்கை குறிப்பிட்டது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 26 பேர் மாண்டனர். மாண்டவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று பாகிஸ்தானிய தகவல் அமைச்சர் கூறினார். ஆனால் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் 3 மாநிலங்களில் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களில் 13 பேர் மாண்டதாகவும், அவர்களில் பெரும்பாலோர் பிள்ளைகள் என்றும் கூறியது. தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் தருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் வட்டாரத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் மாண்டனர். வட்டார தலைநகர் முஷாஃபர் ஆபாத்துக்கு அருகே அண்மையில் தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளின் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போது அந்த சம்பவம் இடம்பெற்றது. எத்தனை ராணுவ வீரர்கள் மாண்டனர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. வார இறுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் மீது தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்று நடத்திய தாக்குதலில் 4 அதிகாரிகள் மாண்டதை தொடர்ந்து அந்த வட்டாரத்தில் பதற்றம் நீடிக்கிறது. நோர்வேயின் ஓஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலேயே ஆக அதிகமான மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தற்போது நாடுகளுக்கு இடையிலான மோதல் புதிய உச்சத்தில் இருப்பதாக அதன் அறிக்கை சொன்னது. 80 ஆண்டில் இது மோசமான நிலைமை என்கிறது அறிக்கை. 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் நிலைமை 2 மடங்கு மோசமாகிவிட்டதாக அமைதி ஆய்வு நிலையத்தின் அறிக்கை சொல்கிறது. இந்தோனேசியாவின் அரசாங்க நிறுவனமான பெர்டமினா பெட்ரோல் விலையை 1/3 உயர்த்தியிருக்கிறது. நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பெட்ரமாக்ஸ் எனும் பெட்ரோல் லிட்டருக்கு 4000 ரூபியா உயர்ந்து சுமார் 16000 ரூபியாவுக்கு விற்கிறது. அது 32 விழுக்காட்டு உயர்வு. இந்தோனேசிய வங்கி ஒரே மாதத்தில் 2வது முறையாக வட்டியை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் பெட்ரோல் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் பொது போக்குவரத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் பொருள்களின் விலையில் பெரிய தாக்கம் இருக்காது என்று இந்தோனேசிய நிதியமைச்சர் புர்பாயா சதேவா கூறினார். சிங்கப்பூரில் சுமார் 640 மில்லியன் வெள்ளி மதிப்புடைய உற்பத்தி ஆலை கட்டப்படுகிறது. மின்கடத்தி நடுவமாகும் சிங்கப்பூரின் முயற்சிக்கு புதிய உற்பத்தி ஆலை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஓராண்டில் 1000 வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. திறனாளர்களை வளர்க்கும் முயற்சியில் சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் என்னும் அமெரிக்க நிறுவனமும் இணைந்திருக்கின்றன. 3 மில்லியன் வெள்ளி கூட்டுத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. இயந்திரவியல், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் பயிற்சி வழங்கப்படும். சிங்கப்பூரில் தனிநபர் நடமாட்ட சாதனங்களுக்கு இம்மாத தொடக்கத்தில் புதிய விதிமுறை அறிமுகமான பிறகு அவற்றின் விலை சுமார் 300 வெள்ளி வரை உயர்ந்திருப்பதாக கடைக்காரர்கள் கூறுகின்றனர். வேலை அதிகம், அதிக நேரம் பிடிக்கிறது, செலவு அதிகரித்துவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் புதிய விதிமுறையை புரிந்து கொள்வதற்காக வாடிக்கையாளர்கள் காத்திருந்ததால் தற்போது விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் கடைக்காரர்கள் கூறினர். புதிய விதிமுறைப்படி தனிநபர் நடமாட்ட சாதனத்தை பயன்படுத்துபவர்கள் நில போக்குவரத்து ஆணையத்திடம் பதிவு செய்ய வேண்டும். அந்த சாதனம் அவர்களுக்கு தேவைதான் என்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ ஆதாரமும் தேவை.
1: சொல்லும் பொருளும் அட்வர்டைஸ்மென்ட் விளம்பரம். இணையத்தில் இடம்பெறும் ஏராளமான போலி விளம்பரங்கள் குறித்து விழிப்புடன் இருப்பது நல்லது. அட்வர்டைஸ்மென்ட் விளம்பரம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வணக்கம் சிங்கை. 7 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாம்னு இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஒரு காஃபியும் கொடுக்கலாம். இது வரைக்கும் லவிஸ்டா காஃபி பெறாதவங்க அழைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அல்லது பெற்றவங்க ரொம்ப நாளா ஆச்சுங்க, நான் இன்னொரு காஃபி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நீங்க அழைக்கலாங்க, அழைத்து பேசுங்க. இன்னைக்கு நம்ம மூளைக்கு நம்ம கொஞ்சம் சவால் கொடுக்க போறோம். ஒரு நிமிஷத்துக்கு உங்க மூளைக்கு நீங்க சவால் கொடுக்க போறீங்க. எப்படின்னா, நம்ம மூளை எப்படி செஞ்சீங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்வி உங்க பேர் என்னங்க, என் பேரு அப்படின்னு சொல்லி நம்ம மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிடும் உடனே. இதுல வந்து இடைவெளி இருக்கக்கூடாது. அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு 5 வினாடிக்கு அப்புறம் பதில் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, உடனுக்குடன் நீங்க வரணும். ஆக உங்க மூளை சிந்திக்கிறத நீங்க வெளியே சொல்லிடணும். ஆனா எனக்கு சரியான பதில் வேண்டாம், இப்ப உங்க பேரை கேட்டேன்னா எங்க அப்பாவுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அல்லது சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும். நான் உங்க பேர் என்னன்னு கேட்டேன்னா நான் இப்பதான் மருத்துவமனையில இருந்து வரேன் அப்படி ஏதாவது. ஆனா சம்மந்தம் இருக்க கூடாது. நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும், நான் கேட்ட கேள்விக்கு அது பதிலா அமைஞ்சதுன்னா நீங்க தோற்று போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது விளையாடி இருக்காங்க பல பேரு. ஆனா இன்னைக்கு நம்ம விளையாடுவோம். உங்களுக்கு லவிஸ்டா காஃபி கொடுக்கணும்னு ஆசை. அழைங்க 6691119968, அல்லது நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அழைக்கலாம் 9678898968. அழைங்க, பேசுவோம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294924.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
2: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுப்போம்.
6: ஆஹா, சம்ம வாசனை, அட அட அட அட அட. அம்மா வந்துட்டாங்க, அம்மா வெளியிலோ வெளியிலோங்க. ஏய் அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சது தான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
8: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
9: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
8: சுவையா?
9: இந்த காஃபி,
8: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
9: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
10: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
11: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: ரிச்சர்ட் ஆண்ட்ரியா ஜெரமியா பாடிய பாடல் தான் அது. நண்பேண்டா படத்துல இருந்து பாடல் வந்ததுங்க. ஒரு சிறு இடைவெளிக்கு போயிட்டு வருவோம் நம்ம. 7:19 ஆகின்றது நேரம். இப்போது
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்துருவோம். விபத்து நேர்ந்திருக்கின்றது. AYE நிலவரம் இது. துவாசி நோக்கி செல்லும் கிளமென்ட் அவென்யூ 6 பிறகு KPE டனல், TPE நோக்கி செல்லும் ECP பிறகு பாத்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது. உட்லேண்ட்ஸ் மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் சிங்கப்பூரை நோக்கி வரும் வழியில் நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் பார்க்கேஜினை.
1: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், மேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
5: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
4: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
5: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
6: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் Madras Coffee House Catering, Karma Road, Virasami Road, Chander Road, Tuas, Racecourse Lane, Theban Gardens லியோ சேல் பண்றாங்க. தொடர்புக்கு 8196486.
7: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரக்கா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால் நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடணும். காத்திருக்குங்க,
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: சரி, என்ன எங்க பேசிட்டு இருக்கீங்க?
3: என்ன
4: வேலை செய்றீங்க?
3: தூங்கணும்.
4: சரி, எத்தனை மணிக்கு தூங்குனீங்க?
3: வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்.
4: சரி, வேலைக்கு போறீங்க? ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொன்னீங்கன்னா தெரியும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு. எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? நன்றி, வணக்கம். அன்புதாசன் அழைச்சிருக்கிறாரு. அடுத்து அன்புதாசன், உங்களுக்கு அன்புதாசன் பேர் வச்சது யாரு? இயற்கையா? இப்ப போட்டி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வச்சது இயற்கைங்கிறது பதிலாச்சே. என்னது இல்ல, முடிஞ்சு போச்சு. முத கேள்விக்கே தப்பா சொல்லிட்டீங்களே. சரி, இன்னொரு முறை உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன். அன்புதாசன், உங்களுக்கு இந்த பேரை வச்சது யாரு?
5: தெரியல.
4: இப்ப தெரியல, சரியா வருது பதில். அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும். நீங்க எங்க அப்பா கடைக்கு போயிட்டு இருக்காரு, எங்க அம்மா கூட கடையில இருந்து வந்தாங்க, இப்படி ஏதாவது சொல்லணும். நீங்க அடுத்த முறை நல்ல முயற்சி பண்ணுங்க, தயாரா அழைங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒளி 9:08. கேட்டாலே பரவசம்.
6: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒலி ஒன்பதாம் நேரத்துல நேர்கள் இணைந்திருக்கீங்க. ஒரு சிறு போட்டி தான் இன்னைக்கு வந்து. லவிஸ்டா காஃபியா உங்களில் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஏனோ தெரியல, இது தொலைபேசியுடைய கோளாறா இல்ல வந்து அழைத்து பேசுறவங்க சரியா கேக்குறது இல்லையா, அது கொஞ்சம் தாமதமாவே பதில் வருது. ஏன்னு தெரியல, தாமதமா வரக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமா வரணும் பதில். நான் பேசி முடிச்சதோட உங்க பதில் வரணும், அதுதான் அந்த போட்டி. சரி, தயார்னா நம்ம நேர்களை அழைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 669-1198 ஒரு சமயம் நீங்க தொலைபேசியில் அழைச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, பாப்போம். இது ஒரு சிறு போட்டி தான் இன்னைக்கு. யாருக்கு அந்த லவிஸ்டா காஃபி கிடைக்குதுன்னு பாப்போம். கொஞ்ச நேரமா தாக்கு பிடிக்கிறாங்களா அப்படின்னு, அதாவது நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். சுலபமான ஒரு போட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அவ்வளவு சுலபம் கிடையாது, அதை செய்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனந்த் அழைச்சிருக்கிறாரு. ஆனந்த் வணக்கம்.
3: வணக்கம்.
2: சரி ஆனந்த், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க இப்ப? வண்டிலிருந்து பேசுறீங்க. ஆனா போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் தான் சொன்னேன்ல, முதவே சொன்னேன். அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், போட்டி ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுறீங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். எங்க இருந்து பேசுறீங்க ஆனந்த்?
3: சாப்பிட்டு வெளியில வந்தேன்.
2: எங்க சாப்பிட்டீங்க?
3: நேத்து எனக்கு வேலை இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல வேலை.
2: இன்னைக்கு வேலை இல்லையா? இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, இவர் வந்து ரொம்ப இடைவெளி விட்டு விட்டு விட்டு விட்டு வர்றாரு. அது வந்து என்ன கோளாறுன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். இப்ப தொலைபேசி மூலமா, அது வந்து வாட்ஸ்அப்ல வந்த ஒரு அழைப்பு. இப்ப தொலைபேசி மூலமா யார் அழைச்சிருக்கிறா? மரியாம் அழைச்சிருக்கிறாங்க. வணக்கம் மரியாம்.
4: வணக்கம்
2: மரியாம். போட்டி ஆரம்பிக்கலாமா?
4: ஓகே, ஆரம்பிக்கலாம்.
2: மரியாம், என்ன வானொலி கேட்டுட்டு இருந்தீங்களா? பின்னால வானொலி ஓடுது.
4: சாப்பிட்டு இருந்தேன்.
2: சாப்பிட்டுட்டா? என்ன சாப்பிட்டீங்க? சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு சரியா வரும், நாலாவது கேள்வியில எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருவோம், போட்டு விட்டுருவோம். சரி பாப்போம் இன்னைக்கு யாரு வர்றா அப்படின்னு, சரியா வர்றா அப்படின்னு. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல், ஷேன் மெண்டோன்சா கொண்டு வரும் பாடல், விஸ்வரூபம் படத்துல இருந்து, சங்கர் எஸ் என் ராய் உடைய இசையில.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 PM தி ஸ்டார் தியேட்டரில்.

0: புதுசா இணைந்து இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னால அவங்க வந்து உலக கிண்ணத்தை நடத்தினது இல்ல, அமெரிக்காவும் மெக்சிகோவும் நடத்தி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நடத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது புதுசு கிடையாது. ஆனா கனடாவுக்கு புதுசு. எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு, என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, எந்த மாதிரியான புது ரூல்ஸ் வந்திருக்கு, சரியா சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, போட்டிக்குன்னு விதிமுறைகள் இருக்கும், அந்த விதிமுறைகள்லாம் சில வந்து இந்த ஆண்டு புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு இந்த விளையாட்டை பாதிக்குமா அல்லது வந்து அது நல்லதா இருக்குமா, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்த குழுவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அவருடைய பார்வையில, ராம்ஜியோடைய பார்வையில, வழக்கமா நம்ம சொல்ற சில குழுக்கள் தான் வந்து இந்த ஆண்டும் வந்து கைப்பற்றுமா, அல்லது புதுசா சேர்ந்து இருக்கிற நாடுகள் நல்லா செய்யுமா அப்படிங்கறதெல்லாம் பற்றி நம்ம கேட்க போறோம். மறந்துடாதீங்க, இன்று காலை 8 மணிக்கு பிறகு, 8 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம வந்து ராம்ஜியை சந்திக்க போறோம். இவர் வந்து ஒரு கார்பந்து ஆர்வலர், அவரை பிறகு சந்திக்க மறந்துடாதீங்க. ஒலியோட தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஒலி 96 8 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போதைய போக்குவரத்து நிலவரம் உட்லண்ட்ஸ் மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். சிங்கப்பூரை நோக்கி வரும் வழியில போக்குவரத்து சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. அது தவிர கிடைத்திருக்கும் செய்தியும் பார்த்துருவோம். SLE நிலவரம் BKE நோக்கி செல்லும் BKEPI எக்ஸிட் அருகே போக்குவரத்து நெரிசல். KJEPI நோக்கி செல்லும் சுவாச்சுகாங் டிரைவ்க்கு முன்னால் அங்கும் போக்குவரத்து நெரிசல். BKEPI நோக்கி செல்லும் KJESLEக்கு அருகே அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: பாட்டின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2024
1: ஏழு வயதில் இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 வழுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 3888 6333 888.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2024.

0: ஈஷா அழைச்சிருக்கிறாங்க. ஈஷா நீங்களும் வந்து கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. ஈஷா எங்க இருந்து பேசுறீங்க?
1: வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: எங்க இருந்து வந்தீங்க வீட்டுக்கு?
1: நேத்து ராத்திரி.
0: அதான் எங்க இருந்து வந்தீங்க?
1: அண்ணே.
0: அண்ணனா? யாருங்க உங்க அண்ணனா? அண்ணன் பேர் என்ன?
1: பக்கத்து கூட்டாளி.
0: சரி, அவங்க பேர் என்ன?
1: மேல்மாடியில இருக்காங்க.
0: மேல்மாடி காலியா?
1: மேல்மாடியில இருக்காங்க.
0: பாத்தீங்களா, நான் கேட்டேன், நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. மறுபடியும் நீங்க அந்த பதில் சொல்ல கூடாது, வேற பதில் சொல்லணும். அதே பதில் திருப்பி நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. நல்லா பண்ண, ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. வணக்கம். நான் திருப்பி கேட்டாலும் உங்களோட பதில் வந்து அதுவா வரக்கூடாது, வேற பதில் ஏதாவது சொல்லணும், சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். அதுதான் இந்த போட்டி. இளையராஜா பேசுறாரு. இளையராஜா, இசையமைப்பீங்களா பாட்டுக்கெல்லாம் நீங்க?
2: வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
0: வண்டி ஓட்டுறீங்களா? எங்க ஓட்டுறீங்க? அப்படியா, பாஸ்ட சொன்னீங்களா?
2: ஏன்
0: சாப்பிடல?
2: நாளைக்கு முன்னாடி சரியான வயிறு வலி.
0: என்ன குடிச்சீங்க வயிறு வலிக்கிறதுக்கு? இளையராஜா, எம்ஆர்டில போறேன்னு சொன்னீங்களே, பின்னால சத்தம் கேக்குது, அது என்ன?
2: பக்கத்துல லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கு.
0: லைட் எரியறதுனாலதான் சத்தம் வருது. நீங்க மேகத்தை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல, கார் போறதான் நான் பாக்குறேன். அது பதில் தானே?
2: ஆமா.
0: ஆனா இருந்தாலும் நீங்க ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: வாழ்த்துக்கள்.

0: சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: தற்போது 7:53 ஆகின்றது நேரம். இந்த நேரத்துல போக்குவரத்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். BKEPI எக்ஸிட் இருக்கு, அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. டன்னன் ரோட் நகரை நோக்கி செல்லும் வயாங் சத்து மேம்பாலம் 3வது தடத்தில் வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. AYEMCE நோக்கி செல்லும் ஜூரம் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட் அருகே போக்குவரத்து நெரிசல். CTE நிலவரம் AYE நோக்கி செல்லும் அங்முக்கிய அவனியூ 1 எக்ஸிட் அருகே அங்கும் நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. காலை உச்ச நேரம் காரணமாக KJEPI நோக்கி செல்லும் சாச்சுகாங் டிரைவ் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. நிறைவா இன்னொரு செய்தி இருக்குங்க. BKEPI KJEல இருந்து SLE வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி, நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakab.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready set go.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: பிஒய்டி சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 8 மீடியா 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்கா ஈரான் மீது இரண்டாவது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஹோமஸ் நீரிணையில் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் தாக்கப்பட்ட பின் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்கா சொல்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக சொன்னார். ஈரானும் கடுமையான பதிலடி தரப்போவதாக சொல்கிறது. பஹ்ரைன், ஜோர்தான், குவைத் ஆகிய நாடுகளில் அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கியது. அதிபர் டிரம்ப் அமைதி உடன்பாடு நெருங்கிவிட்டதாகவும், ஆனால் ஈரான் காலம் கடத்திக் கொண்டே போவதாகவும், அதற்கு உரிய விலை கொடுக்கப் போவதாகவும் எச்சரித்தார். தற்காப்பு அமைச்சர் பிட் எக்ஸத் ஈரானின் முக்கிய வசதிகள் தாக்கப்படும் என்று கூறினார். ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் போரும் இல்லை அமைதியும் இல்லை என்ற இந்த நிலை தொடர முடியாது என்றார். ஈரானை அடிப்பணியை வைத்துவிடலாம் என்பது பகல் கனவு என்றார் அவர். எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் மாண்டனர். மேலும் ஒருவரை காணவில்லை. இந்தியாவின் கடலோடிகள் தொழிற்சங்கத்தின் தலைமைச் செயலாளர் மனோஜ் யாதவ் அந்த விவரத்தை வெளியிட்டார். பொறியாளர்கள் ஆதித்யா சர்மா, சிவானந்த் சவராசியா இருவர் மாண்டதாகவும், தலைமை பொறியாளர் பட்னாலா சுரேஷை காணவில்லை என்றும் அவர் சொன்னார். மேற்கு பசிபிக் பெருங்கடலில் பாலாவு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டது. ஓமான் அருகே அந்த எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படை தாக்குதல் நடத்தியது. அதில் 24 கடலோடிகள் இருந்தனர். 21 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல் அமெரிக்க முற்றுகையை மீறி ஈரானில் எண்ணெய் எடுக்கச் சென்றதாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் கூறியது. 3 நாளில் இரண்டாவது கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து புதுடில்லி அமெரிக்க தூதரக அதிகாரியை அழைத்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. 3 நாளுக்கு முன்பு ஓமான் அருகே இன்னொரு கப்பலை அமெரிக்கா தாக்கியது. அதில் இருந்த 24 இந்திய சிப்பந்திகள் மீட்கப்பட்டனர். அதுவும் முற்றுகையை மீறியதாக அமெரிக்கா சொன்னது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவது கவலை தரும் போக்கு என்று இந்திய வெளியுறவு அமைச்சின் கண்டன அறிக்கை குறிப்பிட்டது. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் சுமார் 11 வருடத்துக்கு முன்பு இரவான் கோவிலில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவிருக்கிறது. 2015 தாக்குதல் நடத்தப்பட்டது. தாய்லாந்தின் அண்மைய வரலாற்றில் நடந்த ஆக மோசமான தாக்குதல்களில் ஒன்றான அதில் 20 பேர் மாண்டனர். மேலும் 120 பேர் காயமுற்றனர். மாண்டவர்களில் பலர் சீனா, மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள். சீனாவின் வீகர் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த இருவர் அந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. இருவரும் அதை மறுக்கின்றனர். 2015 தாய்லாந்திலிருந்து வீகர் முஸ்லிம்கள் கட்டாயமாக சீனாவுக்கு அனுப்பப்பட்டதே தாக்குதலுக்கு காரணம் என்று அரசியல் பாதுகாப்பு கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர். சீனா சிறுபான்மை முஸ்லிம்களை மோசமாக நடத்துவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. சீனா அதை மறுக்கிறது. கோயில் தாக்குதலுக்கு அதுவே காரணம் என்பதையும் சீனா நிராகரிக்கிறது.